0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 76வது பதிகம் 2வது பாடல் மெய்மையாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை தனித்திருநேரிசை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

பிறந்தாய், உங்காய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநள்ளாறு, பண் பழம் தக்கராகும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமனம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சேரை சென்னேரி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பாலைத்துறை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருச்செங்காட்டங்குடி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருநின்றியூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7வது திருமுறை. பண் தக்கேசி, இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அற்புத பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அற்புத பத்து.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருமாளிகைத் தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பெரியாரை துணை கோடல். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 2 தந்திரம் பெரியாரை துணை கோடல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருஉலாமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பெருமாள் மல்ல தரு ஓத்தோரில் ஆழ்பலைகள் பிள்பலைகளாக்கியுள் பால் பரிசில் கைப்பாணி ஒத்தி காழி கோல காவில் பொற்சப்பாணி கொண்டு தராதலத்துள்

நிருக்குறள் நோ கரிய பாசுரல் பல் பத்து ஓடும் பாசுரல் பல் பத்தோடும் கரிய யாழ்முறை

அவர் எண்ணில் முனிவர் ஈட்டத்து பள்ளமருள் ஓலக்கத்துள் இருப்ப உள்கோயில் வாயிலில்கள் ஓல

கோபுரங்களை குத்தி நேடு பொழிலை நிகரழித்து ஓடி

அணைப்பறிய ஓடை கரை கழிற்றை

அடுத்த பயில் பலவு ஏசியே படுபுரசை நீக்கி அயல்

உயர்வு தரு தண்டி பேரோசையில் கண் தண்டு பேர் ஓசையில் கண் தாழ் கோத்து சீர் சிறு தொண்டர் பிறகன.

கிளற ஒல் ஒலியால் ஓங்கு கடல் கிளற மல்லல் பரித்தூரல் கொட்ட படுபனிலம் ஆற்ப படுபனிலம் ஆற்ப கருத்தோடு

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 17. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அவன்தானே பாலை கொடுத்து இவ்வளவு செய்தான், அவனை நினைக்கிறார் சுவாமி. அங்கிருந்து ஒரு திருப்பதியும் பாடுறார்.

இந்த பதிகம் அவர் பாடும் பொழுது நெடுமாறன் கூட இருந்திருக்கிறான், மங்கையர்க்கரசியார் கூட இருந்திருக்கிறார், குலச்சிறையாரும் கூட இருந்திருக்கிறார். எப்படி தெரியும்? பாட்டு சொல்லுகிறது. பருமதில் மதுரை மண் அவை எதிரே, பதிகமது எழுதிலே அவை எதிரே என்று வந்துவிட்டது. அவர் வாக்கு அவர் வாக்கிலேயே அது வருகிறது. பருமதில் பரு

கழுமலத்தை நினைத்தாரா சீர்காழி? சீர்காழிக்கு 12 திருமலத்துல கழுமலமும் ஒன்று. நினைத்தாரா கழுமலத்தில் இருக்கிற சிவபாதையர் அவரை நினைத்தார். எப்படி? குழந்தை மதுரைக்கு சென்றானே, என்ன நடந்தோ இப்பன்னா? எவ்வளவு தூரத்துல நடந்த செய்தியா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியும். இப்போ ரேடியோ டிவி எல்லா வசதியும் இப்ப இருக்கு. அப்ப முடியாது பாருங்க, மதுரைக்கு போனாரே, நாம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நினைத்தார் சிவபாதகிருதையர். தன்னுடைய குழந்தையாக அவர் நினைக்கவே இல்லை. இது ஆண்டவனுடைய குழந்தை, சென்றிருக்கிறது நன்றாகத்தான் இருக்கும், இருந்தாலும் சென்று பார்க்கணும் அப்படின்னு நினைத்தார். இங்க இருந்து போனார். மதுரைக்கு போன உடனே எல்லாம் கேள்விப்பட்டார். மதுரை மடத்துக்கு போனார், தந்தையார் வருகிறார்னு ஓடி போய் சில பேர் சொன்னார்கள். அவர் எழுந்து வந்தார். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே சிவபாதையர் கீழே விழுந்து வணங்கினார். ஏன்? அது கடவுளுடைய குழந்தை, எவ்வளவு நம்ம வகுப்புல பிறக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கிறோம், அது தெய்வ குழந்தைன்னு விழுந்து வணங்கினார். இப்பவும் சில தந்தையார்கள் வணங்குறான். ஏன்? முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவான் போல இருக்க அப்படின்னு வணங்குறான் இப்போ. ஆமா, இவர் வணங்கினது அப்படி அல்ல, கீழே விழுந்து வணங்கினார். எழுந்தார். அப்பா அம்மா சொல்கிமான்னு கேட்கல, தாய் மாமன் நனிபள்ளியில இருக்கிறாரு அவர் சொல்கிமான்னு அவர் கேட்கல. அப்பா எனக்கு 3 வயசுல பொற்கிண்ணத்துல உமையவள் முளைப்பாலை கறந்து எனக்கு கொடுத்தாளே, அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் நன்றாக இருக்கிறார்களா? இப்படி நாம யாராவது கேட்டிருப்போமா? ஐயா இப்ப திருமழிச்சில இருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார், ஐயா ஒத்தாண்டீஸ்வரர் நல்லா இருக்காருன்னா நான் கேட்டிருப்பேனா? கேட்டிருந்தேன்னா நானும் திருஞான சம்பந்தரும் ஒன்னா இருந்திருப்போம். நான் கேட்கல. ஐயா உங்க வீட்டுல எல்லாம் துவைக்குமா, டாக்டர் துவைக்குமா அப்படின்னா கேட்டிருப்பேனே தவிர, ஒத்தாண்டீஸ்வரர் துவைக்குமா இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் என்ன, நீங்க கூட கேட்டிருக்க மாட்டீங்க. இவர் கேட்கிறார், எனக்கு இளமையில பால் கொடுத்த அம்மாவும் அப்பாவும் நன்றாக இருக்கிறார்களான்னு ஒரு பதிகமே சொல்றார்.

அந்த பெருந்தகை நன்றாக இருந்தா நாம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணில் நல்ல கதிக்கு அதுவோர் குறைவில்லை. நாம கண்ணால பாக்குறது அத்தனையும் நன்மையே பார்ப்போம். இந்த அப்பா அம்மா நல்லா இருக்காங்களே, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என அவர் எதுக்கவே சொல்லிவிட்டார். ஏன் எந்த பாலை குடிச்சாலும் அப்பா தானே கேட்டார். தாதையார் முனிவுரத்தான் என்னை ஆண்டவன், மண்ணில் பதியத்துல இரண்டாவது பாட்டு. இந்த தாதைக்கு தந்தையாருக்கு எப்படி இருந்திருக்கும், அன்று மூன்றாவது வயசுல நடந்த நிகழ்ச்சியை திருப்பி சாமி சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும் சிவபாதகிருதி இருக்கு. அன்னைக்கு நாம வேண்டியது சரியாக போய்விட்டது. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுரத்தான் என்னை ஆண்டவன்.

இந்த அற்புதமான திருப்பதிகத்தை தன்னுடைய தந்தையாருக்கு எதுக்கவே பாடினார். தேவாரத்துல மங்களமான பாடல் என்று பெரியவர்கள்லாம் கருதி கொஞ்சம் கொஞ்சம் சைவர்கள் இப்ப கல்யாண பத்திரிகையில இந்த பாட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அது நூத்துக்கு 10 பேர் தேருமோ என்னமோ, அது சந்தேகம் தான். ஏன் கல்யாணத்துல இந்த பாட்டை சொல்றது என்றும் ஒரு நியதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க என்று நான் வாழ்த்து விடுவேன். ஆக தகப்பனார் வந்து அவரை கண்டார் என்று பெரிய புராணத்தில் வருகிறது. பாண்டி நாட்டில் 14 திருத்தலங்கள் இருக்கிறது, பாடல் பெற்ற திருத்தலம். அதனையும் தரிசனம் பண்ண நினைக்கிறார் சுவாமி. இந்த 14 பதிக்கும் இந்த 3 பேரும் கூடவே சென்றார்கள் என்று வரலாறு இருக்கிறது. நெடுமாறனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் ஒன்று நினைப்போம், திருநெல்வேலியை நினைப்போம்.

மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் எல்லாம் உறவினிற் கொன்றை புன்தொரிதரத்து

நான்கு கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி நேர திருநள்ளாத்துக்கு வர நினைக்கிறார். ஏன் இவருக்கு அந்த அனல்வாதத்தில் கிடைத்த திருப்பதிகம் திருநள்ளாறு பதிகம். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை அங்கே நாம் பாடினோம், இங்கே அனல்வாதத்துக்கு அதனை கொடுத்தானே இந்த கர்ப்பாரண்யசேதனன், இல்லையா? அவனை கண்டு வணங்கணும்னு நினைக்கிறார் சுவாமி. எவ்வளவு நன்றி உள்ளம் பாருங்க, இல்லையா? ஆமா, அதை விட்டு புறப்படுகிறார் பாண்டியனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். பிரிய மனமில்லாமல் கூடவே வந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரவு போட்டு விட்டார், நீங்கள் வரவேண்டாம், உங்களுடைய ஆட்சியை செலுத்திக் கொண்டு சிவநெறியை வளர்த்துக் கொண்டு இருங்கள் என்று சொல்லிவிட்டார். மீறுவதற்கில்லை, தங்கிவிட்டார்கள். இவர்கள் திருநள்ளாற்றை நோக்கி வருகிறார்கள். வரும்போது இந்த கொரடாச்சேரின்னு ஒரு ஊர், அதுக்கு பக்கத்துல கொல்லம்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு ஆறு முள்ளியாறு என்று பேர். அந்த முள்ளியாறு நிறைய தண்ணீர் போகிறது. ஓடக்காரன் அப்பெல்லாம் பாலம் மிகுதியா இல்ல போல் இருக்கு. ஓடக்காரன் ஓடத்துல ஏறிதான் அந்தாண்ட போகணும். ஓடக்காரன் விட்டுட்டு போயிட்டான், இது ஓடம் ஓட்ட முடியாது அப்படின்னு. இவருக்கு அந்த அக்கறையில போய் மறுபடியும் திருநள்ளாத்துக்கு போகணும், என்ன செய்யறது? அங்கேயே இருந்து விட நினைக்கவில்லை. அந்த ஓடத்துல ஏறி கொண்டு அந்த ஓடத்தை செல் என்று ஒரு திருப்பதியம் சொல்லுகிறார். கதவை திறந்த திருப்பதியம், பாண்டியன் சொரநோயை தீர்த்த திருப்பதியம், இப்ப ஓடத்தையும் ஓடச் சொல்லுகிறார்.

அக்கறையில இருக்கிறது கேத்திரம். இங்கிருந்து அவனை கூப்பிடணும், அதுக்கு என்ன ராகம் தேவை? இந்த காந்தார பஞ்சமும் அதாவது கேதார கவுல எப்பொழுதே மேல பறக்கிற ராகம், இதத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவர் எட்டு இருக்கிறவன் கூப்பிடணும் இல்லையா,

அதே மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெற்கு கரையில இருக்கிறார், வடக்கு கரையில இருக்கிறது திருவையாறு. திருவையாறு ஆற்று நிறைய தண்ணி போகுது, சுவாமியை தரிசனம் பண்ணணும். என்ன பண்ணாரு,

ஓன்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா. இந்த நாட்டுப்புறத்துல என்ன பண்ணுவான், ஒரு நாலு கழனிக்கும் அண்ணாண்ட தஞ்சாவூர் ஜில்லா எல்லாம் வயல்னு சொல்லுவோம், இங்க எல்லாம் கழனி கழனிமா. சரி பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அங்கெல்லாம் வாய்க்கால்னு சொல்லுவோம், இங்க எல்லாம் கால்வாய்னு சொல்றோம். திருப்பி போட்டாங்க அவ்வளவுதான், வாய்க்கால் கால்வாய். சரி, நாலு வயலுக்கு அண்ணாண்ட இருப்பான் ஒருத்தன், இங்க இருக்கிறவன் அவனை கூப்பிடுவான், ஓடுபுளோ அப்படிமா. அவன் ஓடோ அப்படிமா, அந்த ஓங்கிற சவுண்டு தான் இவனுக்கு அந்த சொல்லு போகிற ரூட். மம்முடி எடுத்துருவாடோ, எடுத்து. இங்க சுவாமி என்ன பண்றார், ஐயாருடைய அடிகளோ பரவும்.

கரவில் நறுவிக முகுன்ன செங்கங்குலைக்கு கருப்பாலை அறவும் திரைக்காவிரி கூட்டத்து ஐயாருடைய அடிகளோ இப்படி கும்பிட்ட உடனே அந்த எட்ட இருக்கிற திருவியாத்த ஈசனுக்கு காதல விழுந்தது. காவிரி நில்ல அப்படியே தண்ணி அப்படியே நின்னுடுத்து போய் தரிசனம் பண்ணாருன்னு வரலாறு. அதே மாதிரிதான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், நான் சொல்றதுனா பெரிய புராணத்துக்கு ஆதாரத்துல தான் சொல்லுகிறேன், நானா கற்பனை பண்ணி சொல்லல, பெரிய புராணம் இதற்கு ஆதாரம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாவடுதுறையில் இருக்கார். அவருடைய தகப்பனார் சிவபாதகிருதையர் அவரை போய் பார்த்து, ஐயா இந்த நாடு நலமாக இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், அதற்கு வேள்வி செய்யணும், எனக்கு பொருள் தேவை அப்படின்னு கேட்டார். அப்பா அப்பா வாங்க, என்ன போல அவர் பாட்டுக்காரனா இருந்தா அப்பா அப்பா இதை மடியில வச்சிருக்கேன் ஒரு 200 ரூபாய் இருக்கு இந்தா அவனு கையில கொடுத்திருப்பாரு. அவர் பாடி பாடி அருளத்தான் சேர்த்தார், நாங்கள்லாம் பாடி பாடி துட்டத்தான் சேர்த்தோம், பொருளைத்தான் சேர்த்தோம் இல்லையா, பொருளை அருளையும் சேர்க்கணும்னு தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், நான் நிச்சயமா சேர்த்து விடுவேன். ஆக என்ன பண்றாரு, அப்பாவை கூட்டிட்டு போனாரு, சாமி கிட்ட போய் பாடல, சாமி அப்புறம் அர்த்த மண்டபம், அதுக்கு அந்தாண்ட ஒரு பெரிய நந்தி, அதுக்கு அந்தாண்ட ஒரு பலிபீடம், அங்க நின்னு பாடுறார். பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது, என்ன ராகம் பாடினா அவர் காதல விழும் அப்படின்னு நினைத்தார். சுந்தரமூர்த்தி சாமிகள் செய்த மாதிரிதான் இவர் செய்த மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சாமி செய்தார். காலத்தினால திருஞான சம்பந்தர் தானே 7வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டு தானே சுந்தரர் அல்லவா, ஆமா, என்ன செய்கிறார், இதே கேதார கவுளையத்தான் அவரும் எடுத்துக்கொண்டார்.

0: தான் கூப்பிட்டார். இங்க இருந்து கூப்பிட்ட உடனே பத்து பாட்டு பாடினார். பத்து பாட்டு பாடின, பதினோரு பாட்டு பாடின உடனே திருவாவூர் சிவன் மாசிலாமணி ஈசர் ஒரு பை நிறைய ஆயிரம் பொண்ண போட்டு ஒரு பூதத்துக்கிட்ட கொடுத்து, அந்த பூதத்தை சொல்லும் போது சேக்கிடார் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? அருள் பூதம், வெறும் பூதம் சொல்லல, அச்சிறப்பருள் பூதம், அருள் பூதம் என்றே சொல்றாரு. அதை ஆண்டவன்கிட்ட இருக்கிறது இல்லையா? ஆமா, இத கொண்டு போய் அந்த பலிபீடத்துல கொண்டு வை, இதுல ஆயிரம் பொண்ணு இருக்கிறது எடுத்துக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவன் அருள் அப்படின்னு கொண்டாந்து வச்சு எடுத்துக்க சொல்லிடுச்சு. அந்த பொருளுக்கு பேர் தான் உலவா கிழின்னு பேரு. உலவா கெடாத கிழி மூட்டை, கெடாதன்னா திருட்டு போகாதுன்னு அர்த்தம் இல்ல, கை சோர்ந்து போறாதுன்னு அர்த்தம் இல்ல, எடுக்க எடுக்க குறையாது. இந்த ஆயிரம் பொண்ணுல பத்து எடுத்து கட்டி எடுத்து விட்டு கட்டி வச்சு விட்டு நாளைக்கு எடுத்தா மறுபடியும் ஆயிரம் இருக்கும்.
1: ஆஹா,
0: சபாஷ், நமக்கு அப்படி ஒரு மூட்டை கிடைச்சதுன்னா பரவாயில்ல, அதுக்குள்ள ஒரு நூறு ரூபாய் நோட்டு நூறு இருக்கணும். என்ன பொறுத்த அளவுல, உங்களை பொறுத்த அளவுல நான் சொல்ல தயாரா இல்ல, அதுல நூறு நோட்டு இருக்கணும். காலையில எந்திரிச்சு எடுத்தேன்னா ஒரு நோட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வச்சிருக்கணும், மறுநாள் காலையில் எடுத்தேன்னா ஒரு நோட்டு நூறு இருக்கணும். ஆஹா, அப்படி கிடைச்சா நான் என்னத்துக்கு நான் வேற ஒருத்தர் போய் பாடணும்? பேசாம திருவாரூர் சாமிகிட்ட போய் பாடிட்டு இருக்கலாமே. நிச்சயமா நான் அப்படித்தான் பாடிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் போய் கோயில தான் பாடிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படி அவர் மூட்டை நேரடியா கோடி காட்டு பண்ணாலும் இன்டெரக்டாவது கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், சிவன் கொடுக்க செய்தான், அவ்வளவுதான், அந்த பதிகம் கொடுக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அப்படி அந்த பதிகத்துக்கு பதிகத்தை பாடும்போது இந்த ராகத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா எட்ட இருக்கிறவன் காதல விழணும் பாருங்க. அதனால அதே மாதிரிதான் இவர் முள்ளி ஆத்துல இந்த பதிகத்தை இந்த ராகத்துலதான் பாடி சுவாமியை சொன்னார், இந்த ஓடத்தை செல்ல செய் அப்படின்னு சொல்றாரு. தான் கூட சொல்லல, இந்த ஓடத்தை செல்லுமாறு செய்யும், அருள் செய்யும் அப்படின்னு. இந்த ஓடம் சென்று அக்கறைக்கு சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. அதை சொல்லுகிறார் சுவாமி, ஓடம் சென்று அணையும் கொள்ளம்போதூர் அப்படின்னே சொல்றார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திருநாரையூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

அறுவரை சூழ் இலங்கை அரையன் தன் வீரம் அழிய இலங்கை அரையன் தன் வீரம் அழிய தடக்கை முடிகள்

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மாதிரி அவர்கள் விண்ணதா என்ன செய்யும் ஒரு தனியவர் ஏழு நாட்கள் ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருக்கடவூர் மயானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநின்றியூர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: மறுப்பை ஒருகை கொண்ட நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடிபோற்ற துணிந்தால் நெருப்பை அறிந்த எண்ணுகின்ற எறும்பு அன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம். நம பார்வதி பதையே அரண மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, எல்லா உயிர்களும் வெளியடைதல் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே இருக்கின்ற சைவம், உலகறிகள் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆவலோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பிரியர்களே, நம்முடைய சைவ சமயம் சார்வதற்கு அதற்கும் ஊழ் இருத்தல் வேண்டும். சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவு என்று அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். இறைவனை வணங்குவதற்கு ஒருவனுக்கு ஊழ் இருத்தல் வேண்டும். ஞான சம்பந்தர் பெருமான் தன்னுடைய முதல் திருவாக்கிலே சொல்லி காட்டுகின்றார், தோளுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளங்கவர்களுடன் ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த நல்ல தூய மலர்களை கொண்டு முன்பு நான் பூசை செய்ததன் பயனாக. இத பிரம்மன் மேலும் கேட்டு சொல்வது உண்டு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நன்மையை பயனிடை முழுமணி தரணத்து மண்ணு காவிரி சூழ்த்திரு வளைஞ்சுடி வாழனை பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. இவனே அவனை வணங்குவதற்கும் அவனை தோல்வி அவனை வணங்குவதற்கும் அவனை பாடி பணிவதற்கும் ஊழ் இருத்தல் வேண்டும். அந்த சைவ சமயம் சார்வதற்கு சில பக்குவங்கள், ஒரு அருகதை, ஒரு தகுதி இருத்தல் வேண்டும். அதாவது காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு அந்த பணியிலேயே தேர்ந்தெடுக்க உடற்கூறிலே இருந்து வயது, படிப்பு முதலானவைகள் அங்கே தகுதியாக வைக்கப்பட்டிருப்பதைப் போல, மருத்துவராக வருவதற்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதைப் போல, வழக்குரைஞருக்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதைப் போல, மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவதற்கு ஒரு தகுதி இருப்பதைப் போல, ஒரு சைவன் என்று சொல்லப்படுவதற்கும் ஒரு தகுதி இருக்கின்றது. அதுதான் நம்முடைய நூல்களிலே அடியார்களுக்கு உரிய இலக்கணம் என்று பேசப்படுகிறது. வீமநாத பண்டிதர் செய்திருக்கின்ற கடம்பவன புராணம் என்று ஒன்றிருக்கிறது. அந்த கடம்பவன புராணத்தில் அடியார்களுக்கு உள்ள இலக்கணம் பேசப்படுகிறது. இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவம்பாவையிலும் அப்பர் சுவாமிகள் ஒன்றிருக்கலாம் என்ற பாடல்களிலேயே பத்துகொலாம் அடியார் செய்கை நானேம்பார், பத்துடையீர் ஈசன் பல அடியேன்பார். இந்த பத்து என சொல்லக்கூடியது அடியார்களுக்கு புறத்திலக்கணம் பத்து, அகத்து இலக்கணம் பத்து, மன இலக்கணம் மூன்று உண்டு. இந்த தகுதிகள் இருக்கின்றவன் தான் சைவ அடியான் என்று போற்றப்படுகிறான். ஒரு சைவன் என சொல்லக்கூடியதற்கு முதலிலே பொது இலக்கணம் அவனிடம் இருக்க வேண்டும். புறத்திலக்கணம், அகத்திலக்கணம், மனத்து இலக்கணம் என்று நான்கு. சைவனுக்கு வேண்டிய பொது இலக்கணம் எது என்று சொன்னால் கொல்லாமை. அதான் ரொம்ப முக்கியம் சைவனுக்கு வேண்டியது. அந்த கொலா மறுத்தல் இதெல்லாம் இருக்கிறதே அது சைவத்தில் வலியுறுத்தப்படுகிறது. கொல்லாமை, புலால் உண்ணாமை, மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே சொல்லி காட்டார். எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கிறது, அது மேல் அன்பு செலுத்தினார். எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாய். அதான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே சைவனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளாமை, கள் உண்ணாமை, பிறர்மனை நயவாமை, வரைவின் மகளிர் நயவாமை, இரக்கம், வாய்மை, பொறை, அடக்கம், கொடை, தாய் தந்தை முதலியோரை பேணி வழிபடுதல். இது ஒரு சைவனுக்கு வேண்டிய பொது இலக்கணம். புறத்து இலக்கணம் என்னவென்றால், இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என சொன்னால், என்று சிந்திக்க இருக்கின்ற அந்த அனைந்தோர் தன்மையை சிந்திக்கின்ற போது அந்த அனைந்தோர் என்பவர் என்ன இலக்கணத்திலே இருந்தார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும். அவர்கள் எந்த தகுதி எந்த பக்குவத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சிவனடியார்க்கு வேண்டிய புறத்திலக்கணம் விபூதி அணிதல், ருத்ராட்சம் தாங்குதல், குருவை வழிபடல், சிவபெருமானை தோத்திரம் செய்தல், சிவநாமங்களை உச்சரித்தல், சிவபெருமானை பூசை செய்தல், சிவ தர்மங்களை செய்தல், சிவ புராணங்களை கேட்டல், சிவாலய தரிசனம் செய்தல், சிவனடியார்களுக்கு கொடுத்தல். இந்த பத்து இலக்கணமும் புறத்து இலக்கணம் என்று பேசப்படுகிறது. இன்னும் அகத்து இலக்கணம், அதாவது உடல் இலக்கணம். இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய புராணத்திலே நாயன்மார்களிடத்தே ஒருவரை ஒரு அடியாரை கண்டபோது அந்த நாயனார் அடைந்த மெய்ப்பாடுகள் புலகாங்கியர்கள்லாம் சேர்க்கிறார் சொல்லி காட்டுவார். அதே மாதிரி அந்த இலக்கணங்கள் எவை என்பதை விளக்கமாக சொல்லி காட்டப்படுகிறது. அகத்திலக்கணம் சிவபெருமானுடைய பெருமையை சிந்திக்கும் தோறும் கண்டம் விம்முதல், நாக்கு துடிதுடித்தல், உதடு துடித்தல், சரீரம் நடுங்குதல், உரோமம் சிழித்தல், குரு வியர்வை கொள்ளல், நாக்கு தழுதழுத்தல், ஆனந்த கண்ணீர் சொரிதல், வாய்விட்டு அழுதல், பரவசமாய் தன்னை அயர்த்தல் ஆகியவை இத்தனையும் உடல் இலக்கணம் என சொல்லக்கூடிய அகத்திலக்கணம். அந்த மனத்திலக்கணம் என்று சொல்லக்கூடியது பஞ்சாட்சரத்தை மானதமாக ஜபித்தல், மானசமாக பூஜை செய்தல், சிவபெருமானை தன்னோடு பிரிவர காண்டல், அவரிடம் எப்பொழுதுமே அத்விதமாகவே இருத்தல். ஆக இந்த தன்மைகளை உடையவர்கள் தான் அங்கே அடிமார்கள் என்ற இலக்கணத்தை பெறுகிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இவைகளில் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் தற்சோதனை செய்து கொள்ளுதல் வேண்டும். நாம் திருமுறையை படித்து படித்து தோய தோய மலம் அங்கே வலி கெட கெட இத்தனையும் நம்பால் தோன்றும். இத்தனையும் அந்த புறத்து இலக்கணம் இருந்தால்தான் அகத்திலக்கணம் வரும், பொது இலக்கணம் இருந்தால்தான் புறத்திலக்கணத்திற்கு வர முடியும். ஆகையினாலே இதிலே இந்த இலக்கணங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வீமநாத பண்டிதர் கடம்பவன புராணத்திலே சொல்லி காட்டிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது சைவர்களாகிய நமக்கு இந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்தை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த ஆன்மாக்களுடைய பக்குவம் எப்படிப்பட்ட பக்குவம் என சொன்னால் சாமுசித்தர், வைணிகர், பிராகிருதர் என்று மூன்றாக நம்ம சைவத்தில் பிரிக்கப்படுகிறது. சாமுசித்தர் என்றால் ஏற்கனவே பூர்வத்திலே சரியை கிரியை யோகத்திலே நின்று அந்த ஞானம் நிரம்ப பெற்று இப்பிறப்பிலே வந்து ஒருமையுள் தாங்கற்ற கல்வி எளிமையில் ஏமாப்புடைத்து என்ற குறளுக்கு ஏற்ப பூர்வ ஜென்ம ஞானத்தோடு இந்த பூமியில் வந்து உதிப்பர். அவர்கள் ஏற்கனவே ஞானத்தன்மை பெற்றுவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஞான நூல் தேவை இல்லை, குரு மட்டும்தான் வேண்டும். உதாரணமாக ஞானசம்பந்தர் பெருமான் மூன்று வயது திருக்குழந்தை எப்படி சைவத்தினுடைய உண்மையை எப்படி வலு ஓதி தோளுடைய செய்யும் என்று மூன்று வயது குழந்தை பாடியது காரணம் அது சாமுசித்தர். ஏற்கனவே அது ஞானத்தன்மை உடையது. மெய்கண்ட தேவநாயனார் இரண்டு வயது திருக்குழந்தை சுஞான போதத்தை உபதேசம் செய்கின்ற போது கிரகித்தது என்றால் அப்போ அந்த ஆன்மா எந்த பக்குவத்திலே இருந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். எனவே இவர்கள் சாமுசித்தர்கள். 63 நாயன்மார்கள் பூரா இந்த தன்மையில் தான் வரும். அதனால் அவர்கள் வந்து நம்மை போன்று அன்று. அடுத்து வைணிகர்கள். வைணிகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பூர்வத்திலே சிறிது புண்ணியத்தை ஈட்டி அந்த புண்ணியத்தின் பயனாக பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என் உள்ளது என்பதை அறிந்து முக்தி பேரில் நாட்டமுடையவராக இருப்பார்கள். அந்த முக்தி பேரில் நாட்டமுடையவர்களுக்கு ஞான நூல் தேவைப்படுகிறது. அவர்களுக்குத்தான் ஞான நூல் கொடுக்க வேண்டும். அந்த வைணிகர்கள் தான் நாம். நமக்கெல்லாம் ஞான நூல் தேவை. இந்த ஞான நூலை வைத்துக் கொண்டுதான் தவறஞானத்தின் மூலமாகத்தான் பரஞானத்தை பெற முடியும். ஆகினாலும் இவர்கள் வைணிகர்கள். பிராகிருதர் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் தோற்றத்திலே மானுடர்கள் போல் இருந்தாலும் மிருகங்களைப் போல உண்டி உறங்கி சுகித்திருந்து முக்தியில் நாட்டம் இல்லாது இருப்பார்கள். அவர்களுக்கு ஞான நூல் கொடுத்தல் கூடாது. ஞான நூல் அவர்களிடம் நாம் கொடுத்தால் குரங்கு கையில் கொடுத்த பூமாலையாக போய்விடும். இந்த பிராகிருதர்களை பற்றி துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி என்கின்ற நூலே சொல்லி காட்டுவார். பேச முடியாத ஊமைக்கு ஒரு நீதி நூலை கொடுத்தால் அவன் எப்படி படிப்பான்? விழியாத ஒருவனுக்கு கைவிளக்கு கொடுத்தால் அது அவனுக்கு பயன்படாது. மொழியிலாருக்கு ஏது முதுநூல் தெரியும், விழியிலாருக்கு ஏது விளக்கு. எனவே விழியற்றவனுக்கு ஒரு விளக்கினை கொடுத்தால் எப்படி அது பயன்படாதோ, இதே போல இந்த பிராகிருதர்களுக்கு ஞான நூல்களை கொடுத்தல் கூடாது, பயன்படாது. ஆக இந்த வகையிலே சாமுசித்தர் வைணிகர் பிராகிருதர் என்று சொல்லக்கூடிய இந்த வகையிலே வைணிகர்களாகிய நமக்குத்தான் நூல். இப்பொழுது நான் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. ஒற்றமுடி மாவதி சிவாச்சார சிவபிரகாசத்திலே இந்த நூல் யாருக்கு உரியது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்தை சொல்லிய கருத்தைத்தான் இப்பொழுது நான் நினைவூட்டுகிறேன். இதே போல ஜீவன்முத்தர்கள் என்று ஒருவர்கள் இருக்கிறார்கள். இந்த உடம்போடு இருக்கின்ற பொழுது முக்திக்கு உரிய 100 விழுக்காடு தகுதியும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த தேகம் விழுந்தவுடனே முக்தி பெறுவர். அவர்கள் இந்த பூமியிலே நம்மை போன்றே உண்டு உடித்து இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த சித்தர்கள் போற அப்படிதான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஜீவன் முத்தர்கள் பேர். ஆகையினாலே இந்த ஆன்மாக்களிலே வைணிகர்களாக இருந்து அந்த சைவத்திரத்திலே நின்று மேலான கதி அடைகின்ற அவர்கள் என்ன அனுபவத்தை கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய பகுதியாகிய இந்த அணைந்தோர் தன்மையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அணைந்தோர் தன்மை என சொல்லுகின்ற பொழுது இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அணைந்தோர் தன்மை என்றால் அணைதல். அணைதல் என்ற சொல்லுக்கு ஒன்று ஒன்றிடம் சென்று பொருந்துதல். பொருத்தமற்றதில்லை, கடலிலே சென்று ஆறு பொருந்துதல். இந்த அணைதல் என்ற சொல்லுக்கு சரியான ஒரு விளக்கம் பெரிய புராணத்தில் வருகிறது. கடைசியாக வருகின்ற வெள்ளானை சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலே சென்று எம்பெருமான் அருகிலே சென்று அங்கே நின்றதை சேக்கலார் பெருமான் சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக, கன்று கோவினை கண்டு அணைந்தது என. கன்று கோவினை, ஒரு கன்றானது தன்னுடைய தாய் பசுவிடம் சென்று பொருந்தியதை போல. அப்ப இந்த கன்று எங்கு சேரணும், எதை விரும்புகிறது, தாய் பசுவை. இந்த கன்று தாய் பசுவினை சென்று அணைந்ததை போல, பொருந்தியதை போல என்று அந்த அணைந்தது சிவத்தோடு சென்று சேர்ந்தது. இதில் இருந்து என்ன பொருள் கிடைக்கிறது? இந்த ஆன்மாவானது சிவத்தை சென்று அடைவதற்கு பொருந்துவதற்கு உரிமை உடையது, தகுதி உடையது. ஆனால் மனநோயின் காரணத்தினால் பிரித்திருக்கிறது. ஆகையினாலே இந்த பசுவிடம் சென்று கன்று அணைவதைப் போல சிவத்திடம் சென்று உயிர்கள் அங்கே பொருந்துவது. அந்த நிலையிலே இந்த ஆன்மா எப்படி நிலையிலே இருக்கும் என்று உண்மை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய இல்லங்களிலே குழந்தைகளிடம், நீ மருத்துவரானால் இப்படி இருக்கலாம், ஒரு பொறியாளரானால் இப்படி இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரியானால் இப்படி இருக்கலாம் என சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று ஒரு உத்வேகம், ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இதே போலதான் அந்த அணைந்தோர் தன்மை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்தால் எம்மை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு அந்த தன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி, ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும். அதுக்காகத்தான் ஞானாசிரியன்மார்கள் அந்த உண்மையை நமக்கு அதை உணர்த்துகிறார்கள். இது ஆன்மாக்கள் சிவபரம்பருடைய சேர்ந்த நிலை. அதாவது உயிர்கள் பாசம் நீங்கி சிவத்தை தலைப்படுவது அப்போது அந்த உயிர்களுடைய இயல்பு. இது ஐந்தெழுத்து சாதனையினால் வந்த காரணத்தினாலே ஐந்தெழுத்து அருள்நிலைக்கு பின்னே அங்கே வைக்கப்படுகிறது. இதிலே இந்த ஆன்மாவானது சிவத்தை அணைந்த பின்பு அது எப்படியெல்லாம் அது அந்த அனுபவத்திலே இருக்கும் என்பதை 84வது திருப்பாடல், அதாவது அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 6ஆம் திருமுறை 31வது பதிகம், 31வது பதிகம் திருவாரூர் தலம், அதில் வரக்கூடிய மூன்றாவது திருப்பாடல். இந்த பாடலானது அநேகமாக எல்லா சைவ அன்பர்களுக்கும் இது மனப்பாடமாக உள்ளது. நிலை பெறுமாறு எண்ணிறியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் போக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மிழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கர செய போற்றி என்றும் அலைபுணல் சே செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நிலை பெறுமாறு எண்ணுதியேல். நிலை என்பது அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஊஞ்சலிலே இருப்பவன் ஆட்டமின்றி நிலைத்து நிற்பது, அதன் நிலை பெறுமாறு. வீடு பெறுதல், முக்தி அடைதல், சிவத்தோடு சென்று ஒன்றுதல், அதன் நிலை பெறுமாறு எண்ணுதியே. அப்போ இந்த ஆன்மா அதற்குள் என்ன ஒரு இடநிலை இருந்தது இப்பொழுது நிலை பெறுகிறது, அதை நாம் பார்க்கணும். அந்த ஆன்மா எப்படியெல்லாம் இருக்கிறதா? சீராழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றார். பெருமானை நினைந்து கண்ணீர் வடித்தார். அப்பொழுது கண்ணீர் வடிக்கின்ற பொழுது முருகப்பெருமான் கூறியது, அன்பனே, நீ எதற்காக அழுகிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். எதற்காக அழுகிறாய் தெரியுமா? உன்னுடைய ஆன்மா அழைக்கப்படுவதை அழைக்கப்படுவதை நினைந்து அழுகிறான். யார் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை பற்றி கவலைப்படவில்லையோ அவன் தற்கொல்லி. நம்முள் ஒரு ஆன்மா இருக்கிறது, அதை கடை தேற்றுவது நம்முடைய கடமை என்று சைவனுக்கு முதல் உணர்வு வேண்டும். ஆகையினாலே தான் அங்கே அழகா சொல்வன், நீ உன் ஆன்மாவை நினைந்து கவலைப்படுகிறாய். உன் ஆன்மா எப்படி அலைக்கழைக்கப்படுகிறது? ஆணவ கடற்குள் அலைபடு துரும்பும் பூணுரு மாயை புலிவாய் பசுவும் கருமை சூறை காற்று சருகும். எனவே ஆனமுலத்தில் அலை கடலிலே பட்ட துரும்பு போலவும் மாயவாய்ப்பட்ட அதாவது புரிவாய்ப்பட்ட பசுவினைப் போல் நீ மாயையிலும் சூறைக்காற்றிலே அகப்பட்ட சருகு போல நீ கர்மத்திலும் அகப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை கடை தேற்ற என வந்தோம் பார். தன்னுடைய ஆன்மா எந்த அளவிற்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சைவன் முதலில் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் தன்னுடைய ஞான நிலையிலே நின்று முதன் முதலிலே முதல் பாட்டில் அதைத்தான் சொல்றார். மாதவ சிவஞான சுவாமிகள் முதன் முதலாக திருவாய் மலர்ந்தது திருநெல்வேலி அருகிலே இருக்கின்ற செல்வ அகிலாண்ட நாயகி பதிகம். திருநெல்வேலி அருகிலே இருக்கின்ற நடராஜ பெருமான் அங்கே இருக்கின்ற செப்பனை பதியில் எழுந்திருக்கின்ற தலத்திற்கு அருகிலே இருக்கின்ற அந்த அகிலாண்ட நாயகி அக்னீஸ்வரர் அந்த பெருமான் உடனிருக்கின்ற அம்மையை அவர் துதிக்கிறார். அவர் துடிக்கின்ற பொழுது முதலிலே இந்த ஆன்மா எப்படி அலைக்கழிக்கப்படுகிறது என்பதைத்தான் முதன் முதலிலே துதித்தார். பண்டை வினையாலும் ஒரு பழவினையினாலும் ஒரு பாழ்த்த கண் மத்தினாலும் பாடான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தணுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாமியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமெனவே கருதி எளிதா கோலங்கள் காட்டியன இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே. அழகா சொல்றார். எப்படி நான் எப்படியெல்லாம் துன்புற்றிருக்கின்றேன் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? கரங்கு சகடன. அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? பல பல தணுக்கள் தூக்கிங்கிறார். அந்த தணுக்கள் எப்படி தூக்கப்பட்டு எப்படி அழைகின்றது? கரங்கு சகடன. காட்டிலே ஒரு சிறுவன் விளையாட்டுக்கு ஓலையிலே ஒரு காற்றாடி செய்வான். அந்த காற்றாடி எப்படி சுற்றுகிறது, எந்த இதன் முதலிலே தொடங்கி எதிலே முடிகிறது என்று கண்டுபிடிக்காதபடி சுற்றி கொண்டே இருக்கிறது. வண்டி போய்கொண்டிருக்கிறது, வண்டி சக்கரம் எதிலே தொடங்கி எதிலே அந்த சக்கரம் சுழற்சி முடிகிறது என்று காண முடியாதபடி. கொள்ளி வட்டம், சர்க்கஸ் காட்டுற இடத்துல ஒரு கொள்ளி வட்டம் என சொல்லக்கூடிய தீப்பந்தத்தை அவன் சுற்றுகிறான். எதில் தொடங்கி எதில் முடிகிறது என்று காண முடியாதபடி, அறிய முடியாதபடி, கணக்கிட முடியாதபடி சுழற்றி கொண்டிருக்கிறான். இதே மாதிரிதான் ஆன்மாக்கள் அங்கே கொள்ளிவற்றம் காற்றாடி போல சுழன்று கொண்டிருக்கிறது. அதுதான் முதல்ல உணரணும். இதை ஏன் இதை முதல்ல சொல்றாருன்னா, இப்படி இருக்கின்ற ஆன்மா எந்த பேரின்பத்தை எய்தப் போகிறதுன்னு கணேசன் முடிப்பார். நிலை வருமாறு எண்ணிதியே நெஞ்சே நீவா. நெஞ்சி என்பது இந்த ஆன்மாக்கள் சிவத்தை அடைய ஒட்டாமல் இருப்பது ஆணோமலம். ஆணோமலத்தின் காரியம் 9, அத்தனையும் 5 புலன்களிலே வந்து சேர்ந்தோம். ஆக இந்த 5 புலன்களுக்கு அரசனாக இருப்பது நெஞ்சம். இந்த நெஞ்சு 5 புலன்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. ஆகையினாலே அந்த நெஞ்சை நோக்கி சொல்றார், நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, இறைவனுடைய ஆலயத்தில் சென்று புகுந்துகோள். திருக்கோயிலுக்கு சென்று பிரகாரத்திலே வலம் வருதல் புகுதல் என்பது ஒரு ஆன்மாவை இறைவனது அருள் வியாபகத்துக்குள் புகுத்துதல். அதனால்தான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படியே சரிய நிலையில் நின்றுனார். புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து வாடி. புலர்வதன் முன் அழகிட்டு, எப்படி அழகிடல் வேண்டும் என்று விதி இருக்கிறது, எப்படி அங்கே மெழுக்குதல் வேண்டும் என்று விதி இருக்கிறது, எப்படி மலர் தொடுப்பது என்றும் விதி இருக்கிறது. இறைவத்த நாயனார் புராணத்திலே இருக்கிறது, முருகநாயனார் புராணத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் அந்த விதிப்படி, அந்த விதியெல்லாம் கடைபிடிச்சார் வியாக்கிரபாதர். ஆகையினாலே புலர்வதன் முன் அலையிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து வாடி. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு நம்மனே நாவார நாம் துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மலத்தின் வலிமை கெடும் பிறவி அறுக்கின்ற அது அறமாக மாறி புகழ்ந்தேற்றி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்கள் செய்து கூத்தும்மாடி. கூத்து ஆடுதல் வேண்டும். இறைவன் முன்பாக கூத்தன் இத்தனையும் இத்தனும் செய்யணுங்கிறார் சுவாமி. ஆலய வழிபாடு என்பது சைவனுக்கு விதிக்கப்பட்டது. ஆன்மார்த்த பூஜை செய்வர்களும் சைவ வழிபாட்டிற்காக அங்கு திருக்கோயில் செல்லுதல் வேண்டும். அரதத்த சிவாச்சாரியார் சுவாமிகள் கஞ்சனூரில் ஆலயத்திற்கு செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்குள்ளே ஒரு தூணிலே அங்கே பணி செய்கின்ற ஒரு பெண்ணை தூணிலே கயிற்றால் கட்டி இன்னொருவர் சவுக்கால் அடிக்கிறார். அரதத்த சிவாச்சாரியர் இந்த பெண் என்ன குற்றம் செய்தார் இப்படி தண்டி தெரியிருந்தார். இவள் பணியுடை செய்வதற்கு ஒரு வாரமாக இந்த இடத்திற்கு வரவில்லை. ஆகையினாலே திருக்கோயிலுக்கு இவள் வந்து பணிவிடை செய்யாத காரணத்தினால் அடிக்கிறோம். உடனே அரதந்த சிவாச்சாரியர் கண்ணீர் ஒழிச்சார். அப்போதான் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் கேட்டார். ஒரு 7 நாட்கள் வராமல் இருந்ததற்கு இவளை அடிக்கிறீர்களே, நான் எத்தனை நாட்கள் ஆலயத்திற்கு வராமல் இருந்திருக்கின்றேன், நான் தொடர்ந்து வராமல் இருக்கின்றேன் என்று கண்ணீர் ஒழித்தாராம். எனவே இந்த ஆலய வழிபாடு நித்தலும், அதனால்தான் நிலை வருமானும் எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்குனார். இந்த நித்தலும் என்பதை இந்த கீழே சொல்லப்பட்ட மற்ற சரியைகளுக்கும் பொருத்திக் கொள்ளுதல் வேண்டும். தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் கூத்தும் ஆடுதல் வேண்டும். இந்த கூத்தாடுதல் என்பது அந்த ஆனந்த பரவசத்தின் மேலிட்ட நிலை. அந்த நேரத்திலே அவர்கள் பித்தர் போன்ற உணர்வு கொள்வார்கள். பித்தர் என்ற உணர்வு என்றால் என்ன? ஒரு பித்தரானவன் செய்கின்ற செயலை உலகோர்கள் சுற்றி நின்று சிரித்தாலும் அதை அவன் பொருட்படுத்த மாட்டான். நந்தனாரா தான் செஞ்சார். கோயில் முன்னால நின்று அங்கே கூத்தாடினார். நந்தனார் கீர்த்தனை என்று தனியாகவே ஒன்று இருக்கிறது. ஆகையினாலே இந்த கூத்தாடுதல் என்பது பரவசத்தின் உச்சம். உலகோர் தன்னை கண்டு வியந்தாலோ அல்லது இகழ்ந்து சிரித்தாலோ பொருட்படுத்த மாட்டார்கள். தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் அழக அலைபுணல் சே செஞ்சடைய மாதி என்றும் ஆரூரா என்றென்றும் அலையானில்லே. ஆகையினாலே இப்படியெல்லாம் இருந்துதான் இந்த ஆன்மா அனைந்தோர் தன்மையை பெறுகிறது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலுடைய பொருள் என்ன? இந்த ஆன்மாவானது திருவருளை பெற்றுவிட்டாலும் கூட சிவஞானிகள் திருக்கோயிலுக்கு சென்று அருள் விளக்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் சிவஞான போதத்தினுடைய ஈற்று சூத்திரத்தின் செம்மலர் நோன்றான் சேரல் ஓட்ட அம்மலம் கழிய அன்பரோடு மருகி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமேந்தார். அந்த ஆணோமலம் அவன் தாக்காதிருக்கும் பொருட்டாக குருவருணனை பெற்ற அந்த ஆன்மா ஆலய வழிபாட்டிலும் அடியார் தொண்டிலும் அது திளைத்தே இருக்கும். இதை எதிர்முகமாக சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருந்தகை. அழகாக திருச்சதகத்தில் ஆமாறும் திருவடிக்கு அகங்குடையேன் அன்புரையன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேனில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். இது எதிர்மறையில் சொல்லி காட்டுறான். அந்த குற்றம் அவர் மேல் இருந்தது என்பது பொருள் அன்று. ஆன்மாக்களுடைய குற்றத்தை ஏற்றி சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த ஆன்மா அணிந்தோர் தன்மை அடைவதற்கு பக்குவப்பட்ட பெண்பும் கூட ஆலய வழிபாட்டில் நிற்கும். ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அவதர்வீர் ஊவினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே கைவினை செய்து. ஞான நிலையில இருக்கின்ற நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுடும். ஆகையினாலே இந்த ஆலய வழிபாடு அங்கே அர்ச்சனை இதெல்லாம் அந்த பப்பு ஆன்மாக்களுக்கு உண்டும். ஏன் இந்த பூசணையை செய்தல் வேண்டும், பூசணையில் கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், ஆணவ மலமானது தன்னுடைய வலி கெட்டுக்கொண்டே அமிழ்த்து கொண்டே இருக்கணும், அதை கீழ்நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். அது பலம் பெற்று விட்டால் நம்மை அமிழ்த்து விடும். எனவே அந்த ஆணவ மலத்தினுடைய வலி கெடுபடியாக பூசணை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் அழகாக சுட்டி காட்டுகிறார். கெட்டவழி ஆணவ பேய் கீழாக, கெட்டவழி ஆணவ பேய் கீழாக மேலான சிட்டர் நற்கதி அடைந்த அந்த ஜவசீலர்களும் கூட உன்னை பூசை செய்வார் பராபரணே, அவர்களும் உன்னை பூசணை செய்வார்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. இது எல்லாரும் உலகத்துல நிறைய சொல்லுகிறார்கள். அடியாரு சிவனடியாருன்னு பக்தர்களா இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்று வருகிறது அல்லவா. அது தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொன்ன உடனே என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்பது மறுதலை சொல்லுது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, அதுக்கு எதிர்ப்பு மாதிரி அடுத்தது என்னாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாட்டுக்கு மாத்திரம் சிவன் இல்ல, என்னாட்டவருக்கு இறைவனா இருக்கிறவன் என்கிற மாதிரி அந்த சொற்கள் அமைந்திருக்கிறது. இது பாராயணம் வரிசையா சொல்லுகின்றபடியினாலே இது முழுவதும் சொல்ல வேணும். தனியா பிச்சு சொன்னா அது அர்த்தங்கள் வேறையா போகணும், அதனால தனியா சொல்லப்படாது என்பது சைவ மரபு. அது சைவ மரபு தெரியாதவர்கள் எல்லாம் தென்னாடு சிவனை எடுத்த உடனே தென்னாடு சிவனையை போற்றிதான் சொல்லுவார்கள். நம பார்வதிபதியை சொல்றது இல்லை. கூட்டங்களை பார்த்திருக்கீங்கள, நம்ம கூட்டம் தான் நம பார்வதிபதியன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த மற்ற உலகத்திற்கு பக்த கூட்டம் அத்தனையுமே தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த போற்று திருவகவல் ஒரு உறுப்பு போல், ஒரு உருவம் போல், உருவம் போல இந்த உருவத்துல கொண்ட பிரிக்கப்படாது அப்படிம்பாங்க. குருநாதர் பிரிக்கப்படாது, சொன்னா பூராவும் சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்குதான் மங்கள பாக்கியமா பார்வதி பதையே சுவாமி எம்பாள் ரெண்டு பேரும் வந்துடுறாங்கல்ல. நம பார்வதி அது முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொல்லுது, நம வணக்கம் முதல்ல, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளைங்கிற மாதிரி முதல்லயே நமங்கிறதுக்கு வணக்கம் நமஸ்காரம். யாருக்கு? பார்வதியுடைய பதி, பார்வதிக்கும் பதிக்கும். பார்வதியுடைய பதியாகிய சிவபெருமான், அவன் பேர் என்ன? அரகர மகாதேவன். பார்வதியினுடைய வீட்டுக்காரன் பேரு அரகர. எல்லாரும் அரகரன்னு சொல்ல வேணும் என்பதற்காக பெரியவர்கள் அப்படி வாக்கி தந்துருக்காங்க. முதல்ல மங்களகரம் அவருதா, பார்வதி பதையேன்னு பொண்ணு மாப்பிள்ளையா வருதா, வருதா. இப்படி பொண்ணு மாப்பிள்ளையா வந்த உடனே அடுத்தாற் போல என்ன சொல்ற, அரகர மகாதேவன். எவ்வளவு அருமையான ஒரு நாமத்தை நாமாவளியே இப்படி வச்சிருக்காங்க, இது தெரியல பல பக்த கூட்டங்களுக்கு தெரியல. அதுதான் அதனால நம்ம பார்வதி பதையே என்று சொன்ன உடனே எல்லாரும் அரகர மகாதேவா என்று, மகாதேவன் என்பதில் அவனுடைய பரத்துவம் வழங்குது. அரகர என்கிறது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. அரகர என்பது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. சிவ சிவ என்பதும் அரகர என்பதும். அதனாலதான் அந்த ரெண்டு மந்திரத்தை எடுத்து திருமூலர் ரெண்டு பாட்டு பாடியிருந்தார். சிவ சிவ என்கிற தீவனையாளர், சிவ சிவ என்றிட தீவனைமாடும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலை மாந்தர். இப்படி அறியாதவன் அப்பவே இருப்பான்னு அவருக்கு தெரிய மாட்டேங்க. அரகராவ தெரியாதவன் சொல்லாதவன் இருப்பான் அப்பவே தெரிய மாட்டான். அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியலை மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவார். அமரனா தேவர்கள் ஆவார். அதுக்கு மேல அரகர என்ன அரும்பரப்பர். எவ்வளவு இந்த அரகரங்கிற நாமத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு பத்தியா, எதுல சொல்லியிருக்காரு? வெறும் மந்திரத்துல சொல்லல, திருமந்திரம்.
2: இது ஒரு யோசனை பண்ணி அப்புறம் பாட்டு பாடு. நாலு வரி, 364 நாள், 364 தூங்கிட்டு ஒரு நாள் விழிச்சிருந்து ஒரு பாட்டை பாடிவிட்டு மறுபடியும் தூங்குறது 364 விளங்குறது.
1: அரகரங்கிறத திருப்பூர்ல அருமையா சொன்னாரு அருணகனாசன், அரகரா எனா மூலர், அரகரா எனா அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று பழனி திருப்பூர். அதற்கு மேல ஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் வானவர் ஆடின வீழ்கதன் புனல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்க வையகமும் உயர்ந்து இப்படி சொல்லி இருக்குதா அரகர என்கிற நாமத்தை. அதை சொல்லாம விட்டுட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டு, இது பாடல். இது எல்லாரும் சொல்லுவதற்காக அமைத்ததல்ல, படிக்கிறதுக்காக பாராயணம் பண்ணுவதற்காக அமைத்தது. இது கூட்டத்திலே மக்கள் சிவநாமத்தை சொல்ல அதுக்கு அந்த சிவநாமத்தை முதலாக இருக்கின்ற பார்வதி பதியன்னு சொல்ல அப்புறம் சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுவதற்காக அமைந்தது. அது அனாதிகாலம் தொட்டு பெரியவர்களாலே கையாளப்பட்டது, அப்படிப்பட்டது. அதனால இதுல தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிறாரு. கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா எல்லா இடங்களில் இருக்கிறான். அமெரிக்காவில் இல்லையா, சிவன் இருக்கிறான், ரஷ்யாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், ஜப்பான்ல இருக்கான், ஈரான்ல இருக்கான், ஈராக்ல இருக்கான், பாகிஸ்தான்ல இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கான், எல்லா நாட்டிலயும் இருக்கிறான்.
2: அவரவர்கள் சிவன் தன்மையை அறியாது ஏதோ ஒரு பெயரை ஏதோ ஒரு தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிவனை அறிவதற்கான ஒரு ஞானம் அந்த நாடு கிடையாது. சிவனை அறிந்து பக்தி பண்ணுவதற்கான ஒரு ஞானம் மற்ற நாடுகளுக்கு கிடையாது. அந்த ஞானம் சிவஞானம், சிவனை அறிந்து பக்தி பண்ணுகின்ற ஒரு ஞானம் இந்த தென்னாட்டுக்கு தான். அதனாலதான் தென்னாடு உயர்ந்தது. மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட என்பது பெரிய புராணம். நல்ல கவனமா கேட்கிறீங்களா? மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட, இந்த தவம் செய்வதற்கு யோக்கியமான திசை தென் திசை. தவம் செய்வதற்கு யோக்கியமான, கரும்பு போடுறதுக்கு லாயக்கான பொருத்தமான காடுங்க இந்த காடு. இந்த நிலம் கரும்பு நல்லா வரும், இந்த நிலம் நெல்லு நல்லா வரும். சொல்றோம் அல்லவா, எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா நிலத்திலையும் கரும்பு வருமா? எல்லா இடத்துலயும் வாழை வருமா? அதனாலே இந்த நிலம் வாழை நன்றாக வரும் என்பது போல இந்த தென்னாடு தவம் செய்வதற்கு தகுதியான. என்ன காரணத்தினாரே என்று கேட்டால், சிவபெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற தலம் அதிகமானது தென்னாடு. பாடல் பெற்ற தலம் மாத்திரம் 275, இன்னும் பாடல் வராதது அதிகம். அதனாலே பல ஆயிரக்கணக்கான தலங்களை உடையது, சிவாலயங்களை உடையது தென்னாடு. மற்ற ஆலயங்கள் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போன சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது. 10 வீடு இருந்தாலும் அங்கன்னு ஒரு பிள்ளைய உட்கார வச்சு விடுறாரு. ஒரு 10 வீடு வச்சுக்க, பெரிய பிள்ளைய உட்காருப்பா. பெரிய பிள்ளையும் சிவருமானு வேற இல்ல, இல்ல சிவருமானும் பெரிய பிள்ளையோ இல்ல. இவனுக்கு நல்லா என்ன பூஜை பண்ண தெரியாது, நீ அறகுறையா பண்ணாலும் நீ ஏத்துக்க பாத்துக்க அதுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு விடுறேன். இவனுக்கு அவ்வளவு கருவி அறிவு போதாது, ஆகம அறிவு பத்தாது, பூஜை பண்றதுக்கான புத்தி இதெல்லாம் பத்தாது. அதனால நீ இருந்துக்க பாத்துக்க, முன்ன பின்ன இருந்தாலும் சரி பண்ணிக்க, சரிப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி கேட்டு உட்காந்துருக்கு. ஒரு வாத்து கேட்டா ஊரு, எல்லா ஊரும் சிவாலயம் தான். எல்லா ஊரும் சிவாலயம், சிவன் இல்லாத ஊரே இல்லை. அதனாலே இந்த தென்னாடு சிவனுக்கு மிக பிரியமான நாடு. இப்ப காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போனான்ல, உன் திருவடியில இருக்கணும், நான் பாட்டு பாடணும், அன்பு வேணும் அப்படிலாம் கேட்டாளா? சரி இங்கே இரு, பாட்டை பாடு, திருவடியில இருன்னு சொல்லலாம். உள்ள ஏன் திருவாலங்காட்டு போய் சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு போ திருவாள. அப்பர் சுவாமி போனார்ல கைலாய காட்சியை காணணும்னு, கைலாயத்து பக்கம் போட்டல, சரி பாப்பாக்கு பாத்துக்கிட்டுறா அப்படின்னு சொல்ல விட்டு, இல்ல திருவாயத்துக்கு போ, அங்க வந்து கைலாயம் சொல்லிட்டார. பதஞ்சலி கைலாயத்துல தவம் பண்ணாரு, ஆனந்த தாண்டவத்தை கொடுக்க போகணும், காட்டணும், நான் பார்க்கணும்னு தவம் பண்ணாரு. எங்க கைலாயத்துல, அங்கே காட்ட வேண்டியதானே, நீ சிதம்பரத்துக்கு போட, அங்க வந்து நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்படி இன்னும் எத்தனையோ பார்த்த. அவ வந்து என்ன பண்ணா, பார்வதி கண்ண புத்தனால தோசை வந்துருச்சா, கண்ண புத்தன உடனே தோசை வந்துருச்சா, புத்தன தோஷம், இந்த தோஷம் போவதற்காக, பாவம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் தவம் பண்ணிட்ட, ஏன் அங்கேயே பண்ண போடாத கைலாயத்துல. எல்லாத்தையும் தக்கமா போய் சொல்லிட்டாருப்பா. எத்தனையோ பேர், சாமி 4 திசைகளில் இந்த தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அந்த உபமன்னி முனிவருடைய மாணவ கூட்டம், மகரிஷி உபமன்னி மகரிஷி கைலாயத்தினுடைய சாரணிலே அடியில் இருக்கார். அவர் பூர்ணச்சந்திரனை போல எழுந்துருளி இருக்கிறார். யாரு பூர்ணச்சந்திரனை போல எழுந்துரு? அவரை சுற்றி நட்சத்திர கூட்டங்களை போல மாணவர்கள், பல்லாயிரம் மாணவர்கள். உபமன்னி மகரிஷிக்கு சுத்தி, உபமன்னி மகரிஷிக்கு மாணவர்கள், வியாக்கரவாதனுடைய பிள்ளை. அவர் வந்து ஒரு நாள் தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார், தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார். கும்பிடுறது எந்த திசையை நோக்கி கும்பிடணும்? வடக்க தானே நோக்கி கும்பிடணும். அவர் தெற்கமா நோக்கி கும்பிட்டார். ஆகமத்தை படிக்கலையோ? இல்ல இல்ல படிச்சிருப்பார். என்ன சாமி, நீங்க சிவபெருமானத்தை வர வேற யாரையும் கும்பிட மாட்டீங்களே, இப்ப தெற்கமா பார்த்து கும்பிடலையே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அன்பர்களே, அலால சுந்தரராகிய சுந்தரமூர் சுவாமிகள் தெற்கு திசைக்கு சென்று திருத்தொண்ட தொகை அருளி செய்து விட்டு இப்பொழுது யானை மேல வந்து கொண்டிருக்கிறார் தெற்கு இருந்து, அதனால அவர் கும்பிட்டேனார் அப்படின்னு சொன்னார். அதற்கு மேல தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிடலே சுவாமி, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். 4 திசையில தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிடல, அதுக்கு என்ன காரணம்? எங்க அப்பா வியாக்கரவாத பூசை பண்ண சிதம்பரம் இருப்பதனால தென் திசை உயர்ந்ததுனால விளங்குதா? இன்னும் எத்தனையோ காரணம். ஆடுற சாமி அவர் ஊரை பார்த்துக்கிட்டு ஆட வேண்டியதாரு, அவர் ஊர் கையிலாயிருந்தாரு, அங்க பாத்துட்டு என்பதுக்கு நம்ம ஊரை பாத்துட்டு ஆடணும். திருவிளையாடுறாரு, திருவிளையாட புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர், சிவபெருமான் மெல்ல தெக்கமாவே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தெக்கமாவே வந்து ஆடுறாருல, தெக்கு பாக்க ஆடுற தெக்கமாவே வந்து தெக்கு பார்த்து ஆடுறாருல, இது எதுக்கு தெரியுமா? அந்த தென்றல் காட்டம், அதுக்கு மேல தமிழ கேக்குறது, தமிழ கேக்குறது.
1: தமிழ் திருச்செவி மந்தமுகன் தமிழ் பாடல திருச்செவியினாலே கேட்பதற்காக இப்படி திக்கு பார்த்து ஆடினார். தென்றமிழ் வேறு, தென் தமிழ் வேறு, வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான். அகையினாலே இப்படி தெற்கு திசை இன்னும் எத்தனை எத்தனையோ வகையாலே உயர்ந்தது. தமிழ்நாடு உயர்ந்தது, புண்ணிய பூமி, புண்ணிய பூமி. சிவரோகம், அப்பாண்டி நாட்டை சிவரோகம் ஆக்குவித்து அப்பாண்டி, பாண்டி நாட்டை சிவரோகம். சிவலோகத்தை மதுரையில வரவழைச்சு வரவண பாண்டியனுக்கு காட்டினாரு. திருஞான சம்பந்தருக்காக சிவலோகத்தை ஆச்சாமரத்துக்கு வரவழைச்சு. அதனாலே தென்னாடு மிக சிறந்தது, தென்னாடு சிவபெருமானுக்கு மிக பிரியமானது, மிக பிரியமானது. வடநாட்டுலதான் அவர் இருக்கிறாரு, வடநாடு அவர் ஊர்னாலும் கூட தென்னாட்டுல அவர் ரொம்ப பிரியம் விளங்குதா. வடநாட்டுல கல்யாணம் பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தா வீட்டுக்கு போயிட்டாரு. தென்னாட்டுல வந்து கல்யாணம் பண்ணாரு, மாமனா வீட்லயே தங்கிக்கிட்டாரு. இதெல்லாம் விளங்குதா. அதனால தென்னாடு மிக சிறப்புடைய, அதனால தென்னாடு உடைய சிவனே போல். மற்ற நாட்டுக்காரர் என்ன பண்றா, இறைவன் என்று பொதுவாக வணங்குகிறார், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாட்டுக்காரர் கடவுள், இறைவன், இறை என்று சொல்லி வணங்குகிறார், சிவன் என்று வணங்குவதில்லை மற்ற நாடு உள்ள மக்கள். பத்தர் பொதுவாக கடவுள் ஒருவர் என்று உண்டு என்பாரே தவிர, இந்த சிவம் என்கின்ற சொல்லாலே அவர்களுக்கு வணங்க வாய்ப்பு இல்லை, தெரியல. ஆக மற்ற நாடுகளிலும் சிவாலயங்கள் இருந்திருக்கிறது, அந்த நாடுகளில் இருக்கிற சிவாலயங்கள் எல்லாம் மறைந்து போனது இருக்கு, இருக்கிறதும் இருக்கிறது, நிறைய மறைந்து. நம்ம நாட்டுல சிவாலயங்களை காப்பாத்திட்டு நம்ம நாட்டை சிவாலயத்தை அழிக்கிறதுக்கு சத்துருக்கள் வந்து அழிச்சு இருக்கிறான், அழிச்சாலும் கூட முழுவதும் அழிக்க முடியல. ஆகையினாலே இன்னும் எத்தனையோ சிவாலயங்களே சொல்ல வேண்டியதுல மறைந்து இருக்கிறது நம்ம நாட்டிலேயே. ஆகையினாலே இப்படி தென்னாடு என்பது சிவனுக்கு மிக பிரியமான நாடு. ஆகையினாலே தென்னாடுடைய சிவனை போற்றி அருளாளர்கள் அதிகமாக தோன்றிய நாடு இந்த நாடு. இது கர்ம பூமின்னு சொல்றது, கர்ம பூமி. கர்மம்னா சத்கர்மங்களை தவத்தை செய்து, கர்மம்னா தொழில், சிவ தொழிலை செய்து சிவனை சேருவதற்கான வாய்ப்பு, கர்மம்னா தொழில். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய நாடு தென்னாடு. அதனால தென்னாடுடைய சிவனே போற்றுகிறார். மற்ற நாட்டுக்கார எப்படி கும்பிடுறான், இறைவா என்று, சிவனே என்று கும்பிட அவனுக்கு தெரியல, சிவனேன்னு சொல்ல அவளுக்கு தெரியல. அதனால இறைவன் என்று பொதுவாக கடவுளை வணங்குகிறார்கள். இங்க சிறப்பாக பொதுவாக வணங்குதல் வேறு, சிறப்பாக வணங்குதல் வேறு. அதனாலே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவன் என்று சொன்னால் எங்கும் நிறைந்திருப்போன் என்பது ஒரு பொருள். இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்போன், இறைவன் என்றால் தலைமையாக இருப்போம். ஏன குருளைக்கு அருளினை போற்றி, ஏன குருளைக்கு அருளை போற்றி. குருளைனா குட்டி, ஏனம்னா பன்றி, பன்றி குட்டிக்கு அருளிய கருணைக்கு வணக்கம். பன்றி குட்டிக்கு அருளியது, அது என்ன பன்றி குட்டிக்கே பழியருணன அப்படின்னு கேட்டா, ஒரு குடியானவனுக்கு குரு இருந்த துறை, மதுரைக்கு பக்கத்துல குரு இருந்த துறை, அந்த குரு இருந்த துறையிலே ஒரு வேளாளனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளாம். ஒரு வருஷம் ஒரு வருஷம் வித்தியாசத்திலே 12 பிள்ளைகளும் பிறந்திருக்குது. அந்த 12 வயதுகளும் பிள்ளைகளும் அதனால அந்த பக்கத்துல இருக்கிற காட்டுல விளையாண்டுருக்கான். அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில பிரகஸ்பதி இருந்து தவம் பண்ணார், குரு இருந்த துறை. அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தாடியோட சடையோட முடியோட அப்படி இருந்திருப்பாரா முனிவர். அப்படி இருந்ததை பார்த்து இந்த பயக கல்லை மண்ணை வாரி இந்த சாமியார்களை போட்டான். இந்த 12 பிள்ளைகளும் கல்லை வாரி மண்ணை வாரி வீசிட்டான். அப்படி வீசின உடனே விழிச்சு பார்த்தாரு, விழிச்சு பார்த்தா மனுஷ புள்ளகா, இவனுக்கு வேளாளனுடைய புள்ளக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, வேளாளனுடைய புள்ளகள் என்று தெரிந்து கொண்டு இப்படி நம் மேல கல்லை வாரி எரிந்து தவத்தை கலைத்தபடியினால இவர்களுக்கு சாபத்தை போட வேணும் என்று, அதனால நம் மீது கல்லை எரிந்தபடியினாலே நீங்கள் உழவருடைய பிள்ளைகளாகினாலே நீ உழுது சாப்பிடுற இனத்துல, உழுது சாப்பிடுற இனத்துல பறக்க கடவீர்களாகணும் சாபத்து. உழுது சாப்பிடுறா என்னன்னா பன்றி, பன்றி குட்டிகளாக பறக்க கடவுள் சாபத்து. சாபத்தை போட்ட உடனே அவருக்கு மனசு இருக்கல, மறுபடியும் உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் வந்து அருள் பண்ணுவான். பெரியோர்களுக்கு கோபம் ரொம்ப நேரம் இருக்காதுப்பா, கோபம் வராது, வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்கா. சிறியவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா விடவே மாட்டேன் சொல்லி வச்சுக்கோ, சிறியவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. பெரியவர்களுக்கு கோபம் வந்தால் கன நேரம் கூட அந்த கோபத்தை காப்பாத்தா உங்களுக்கு தெரியாதுன்னாரு திருவள்ளுவர். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனவையும் காத்தல் அரிது என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கோபம் மாறி போச்சு, உடனே உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் அருந்து அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி கொஞ்ச நாளையிலே ஒரு பன்றியினுடைய வயிற்றுல அந்த 12 பிள்ளைகளும் பிறந்துச்சோம். அது எப்படி பிறந்துச்சு என்னன்னு கேட்காதீங்க, அப்படியே பிறந்துச்சு. அப்படி பிறந்த பிறகு பாண்டியன் வேட்டைக்கு வந்தான். தாய்ப்பன்றி தந்தை பன்றி ஆகி இரண்டு பன்றிகளையும் பாண்டியன் கொன்று விட்டான். கொன்ற பிறகு அந்த 12 குட்டிகளும் குட்டி போட்டு கொஞ்ச நாளையிலேயே வையல்ல கடந்து வதங்கி கத்திக்கிட்டு இருந்துச்சு. தாய் இருந்தா தானே அது பாலுடி வேற என்ன பண்ணும், ஒண்ணு பண்ண முடியாது, கத்தியது. அப்படி தாய் இல்லாமல் பால் இல்லாமல் கத்திய போது அப்போது ஒரு ஹெலிகாப்டர்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரன் ஒரு ஏசி ஹெலிகாப்டர் அப்படி போகும்போது ஆகாயத்தரம் சுத்தி வரும்போது அந்த காட்டுகிட்ட வந்த உடனே அந்த பன்றி குட்டிகளுக்கு கத்துற சத்தம் கேட்டு, சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ போய் அவன் அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் குடுடி அப்படின்னு சொல்லல, நீ இதுலயே ஹெலிகாப்டர்லயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அவரே இறங்கி வந்துட்டார். அவரே இறங்கி வந்து பன்றி உருவமாக எடுத்து, இதெல்லாம் வேணும்னு ஒருத்தன் கதை எழுத முடியாது இல்ல, சுவாமியை பன்றி உருவம் ஆனாரு அப்படின்னு எழுத முடியாது இல்லப்பா, பன்றி உருவம் எடுத்து தாய் பன்றி உருவம் எடுத்து அந்த 12 குட்டிகளும் முட்டி குடிக்கும்படியாக செய்து அப்படி பால் கொடுத்து
2: அந்த குட்டிகளை காப்பாற்றி அதன் பிறகு அது பாண்டியனுக்கு அறிவித்து அந்த பால் குடித்தபடினால அவர்களுக்கு ஞானம் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வந்துருச்சு, வராம இருக்குமா, வந்து விட்டது. வந்து விட்டபடியினால பாண்டியனுக்கு அறிவித்து இந்த மாதிரி பன்றி 12 குட்டிகளும் 12 பேர் பன்றி முகமுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உனக்கு மந்திரிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்கள், அவர்களை கூட்டிட்டு வந்து நீ மந்திரியாக வச்சுக்கொண்டார். அந்த 12 பேரையும் ராஜாவுக்கு பாண்டியன் மந்திரியா கூட்டியாந்து மேலதாளத்தோட வரவழைச்சு மந்திரி ஆக்கி மந்திரி பதவியை கொடுத்தான். அதன் பிறகு அதே கொஞ்ச நாளையில முன்ன இருந்த மந்திரி பழைய மந்திரி இருக்கிற பழைய மந்திரி வீட்டுல இருந்த பெண்களை எல்லாம் அந்த புது மந்திரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது திருவிளையாடல். இதை வந்து மாணிக்க வாசகரே அதை சொல்லி பின்னாடி சொல்றாரு. சென்னி பத்து
1: வேவ திரிபுரம் செற்றவில்லி வேவ திரிபுரம் வேவ திரிபுரம் வேவ திரிபுரம் செற்றவில்லி வேடுவானாய் கடி நாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் அவரடியின் கண்டு கும்பிடும் விருப்பம்
2: விருப்புடன் காதலின் அடைந்தேன் கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பிது முனியே என கூற அப்படின்னு சொன்னாரா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஐயர், நல்ல கைலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மை ஓர் அடைவதற்கு எளிதோ அயில் கொள் முத்தலை அமரரும் அணுகுவதற்கு அரிதா வெயில் கொள் வெஞ்சுர தென் செய்தீர் வந்த இவ்வளவும் பயங்கரமான வெப்பம் உள்ள இந்த காட்டிலே கைலாயத்தை பாவுக்கிறேன்னு வந்திருக்கு ஐயா, விவரம் தெரியாம இவ்வளவு தூரம் வரலாமா ஐயா அப்படின்னு. அப்புறம் அவரு நான் பார்க்காம போக மாட்டேன்னாரு, பார்க்காம நான் போக மாட்டேன்னாரு அப்படி சொன்ன உறுதியை கேட்டு அப்புறம் திருவையாற்றுல உனக்கு அந்த காட்சியை தர இந்த குளத்துல மொழி திருவையாற்றுல போய் எடுந்துருன்னு சொன்னார். இப்படி கைலா அதனால கைலாயம் மனிதர்களாலே அடைவது சாமம். கைல யாத்திரைக்கு போயிட்டு வரேன் சொல்றாங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அது கைலாயம் என்று பார்த்து அப்படித்தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியும். அது மிக பெருமையை பொருந்தியது. அதனால மானக்கைலை, நான் மானம்னா பெருமை, மானக்கைலை மலையாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றின்னு அப்பர் சுவாமி அப்பத்தான் பாடினார். வெற்றாய் விண்ணாய் நின்றாய் போற்றி மிளாமையாளன்மை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கு அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேதானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று பாடுகிறார் அப்பர் சுவாமி. மானக்கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, அதனாலே அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி. அம்மான் என்று சொன்னால் மாமனுக்கு சொல்ற பேர், அம்மான்னா அம்மா, அம்மா கூட பிறந்தவன் அம்மான், புரியுதா? அம்மான்னு சொல்றோம்ல தாயாரு, தாயாரோட பிறந்தவன் என்ன சொல்றது மாமான்னு சொல்றோம்ல, மாமாவுக்கு அம்மான்னு தான் இலக்கணங்கள். அம்மான் அம்மானே ஆகமசீலருக்கு அருளும் பெம்மான சுந்தரர் சொல்றார். அன்புடைய மாமனும் மாமியும் நீங்கிறார் அப்பர் சுவாமி. சிவருமான மாமான்னு ஊப்படுறாரு அப்பர் சுவாமி. அதனாலே அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி வணக்கம். இருள் கெட அருளும் இறைவா, இருள் கெட அருளும் இறைவா போற்றி. இருள் என்பது உயிர்களோடு கூட கலந்திருக்கிற ஒரு அறியாமை, உயிரோடு கலந்திருக்கிற அறியாமை. இப்ப நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சில சமயங்கள்ல அறிவு இல்லாமையும் போதுல, அறிவு இல்லாம போச்சு நினைவு இல்லாம போச்சு அப்படி சொல்லுமா இல்லையா? அதுவரையில் அந்த அந்த நேரம் என்னமா இருக்கிறான், அறிவுடையவனாக இருக்கிறான். அதனாலே அறியாமை என்பது உயிருக்கு இயல்பாக உள்ள ஒரு குணம். எதை அறியாமை என்பது என்றால் கடவுளை அறியா. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பத்தியையும் புத்தியையும் நமக்கு சிவருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யணும். நம்ம பார்வதி பதை.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் Shaivam.org.

அகர பரலட்சணம்

0: அவன் வடிவாமே அவன் வடிவு வெளி கால் கனல் அப்பு மேவு மண் நின்ற தனியாகிய தற்பரங்கான வந்தான் வெளிகால் கனல் அப்பு மேவு மண் நின்ற வெளியாய சக்தி அவன் வடிவாமே சக்தி அவன் வடிவாமே மேவினோடு மிகு விருகதிர் மண்டலம் ஆறா நினைவும் அருந்தவ யோகிக்கு சீரா தவம் செய்யில் சிவனருள் தானாகும் சிவனருள் தவம் செய்யில் சிவனருள் தானாகும் சீரா தவம் செய்யில் சிவனருள் தானாகும் பேரவும் வேண்டா பிரிதில்லைதாரே முத்துரியம்
1: நனவாதி மூன்றினில் ஜீவசுரியம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 116 பாடல் முதல் 118 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மாணிக்க வாசக திருவாசகத்தில் எந்த உடம்பிலே இறைவன் குடிகொண்டான்னு பாட்டு, உடம்பு எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், அதான் சொல்ல எடுத்தேன். யான் இதற்கான கைமா, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், உடம்புக்குள்ள இறைவன். இப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன் இருக்கிறான். ஓ கடவுள் அப்படின்னு ஒரு இடம் எடுத்தனா அது ஒன்று தான், ஒரே கடவுள். உயிர்னு எடுத்துட்டோம்னா பல பல உயிர்கள். ஏன் பல உயிர்கள், ஒரே உயிராக இருக்கலாம்ல, இருக்க முடியாது. பல உயிர்கள் பல உடல்களில் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி உடல்கள் வேறு. அதனால் உடல்கள் பல, உயிர்கள் பல. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, கரெக்ட். இந்த ஆணவம், கண்மம், மாயை, இது மூணு மும்மலங்கள்னு சொல்கிறது. எப்பொழுதுமே ஆணவத்தை தனியாக பிரிச்சுக்கணும், கண்மம் மாயை சேர்த்து படிக்கணும். ஏன், ஆணவம் வந்து ரூட் காஸ், எல்லாத்துக்குமே மூலமாக காரணமாக இருக்கிறதுனால, பிறப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆணவங்கிறது ஒரு காரணமாக இருக்கிறனால ஆணவத்தை தனியாக படிக்கணும். படிக்கும்போது கண்மம் மாயை கண்மம் மாயின்னு சேர்த்து சேர்த்து வரணும். சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் தெளிவுபடுறதுக்காக சொல்கிறேன். கண்மத்தினால் உடம்பு, உடம்பால் வினை, வினையால் உடம்பும், உடம்பால் வினை மாறி மாறி வருது இல்லை. ஆனால் கண்ம மாயன்னு சேர்த்து படிக்கணும் இனிமேலுக்கு படிக்கும்போது. இப்போ உடலுக்குள் இறைவன் இருக்கிறான், அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். எப்படி அப்படின்னா, வேயின்னா மூங்கில்னு அர்த்தம். மூங்கில் வேயின் எழும் கனல் போல. மூங்கிலில் தீ, ஒரு அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் காடு பற்றி எரியும். பற்றி எரியிறது எப்படின்னா, ஒரு மரமும் மரமும் உராசும் பொழுது தீ எரியும். அதை வச்சு தான் போல தீ கண்டுபிடிச்சாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு சிக்கிமிக்கல்ல வச்சாங்க. இப்போ தீப்பெட்டி வரைக்கும் வந்து இன்றைக்கி தீப்பெட்டி தாண்டிடுச்சு போட்டிருக்கு லைட்டர். இன்றைக்கி மெய்யனும் கோவில் இருந்து குடிகொண்ட கோ நந்தி, மெய் என்ற கோவில், உடம்பு கோவில். கோவிலில் என்னென்ன அமைப்பு இருக்கோ அவ்வளோ உடம்புல இருக்கு. கோவிலில் பஞ்சப்பிரகாரம்னு பேர். பஞ்சப்பிரகாரம்னா கோவிலுக்கு அஞ்சு பிரகாரம். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அஞ்சு சரீரம் உண்டு. காரண சரீரம், பஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், ஸ்தூல சரீரம்னு அஞ்சு வகையான சரீரங்கள் நம்ம உடம்புல. கோவிலில் இருக்கக்கூடிய முதுகு தண்டு தான், கொடிமரம் தான் நம்ம முதுகு தண்டு. நிறைய சொல்லணும். ஒரு கோவில் அமைக்கப்பட்ட விதமும் நம்ம உடம்பு அமைக்கப்பட்ட விதமும் ஒன்று. கோவிலில் இறைவன், உடம்புக்குள் ஈசன். கோவிலிலிருந்து குடிகொண்ட கோன தலைவன் அர்த்தம். இறைவன் உள்ளே இருக்கிறான், அவன் என்ன திறன் பார்ப்போம். தாயினும் இப்போ அழகாக படிப்போம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி, பாவியேனுடைய ஊரினை ஊரிக்கல்ல. தாயினும் சால பரிந்துன்னு ஒரு வார்த்தை போடுறாங்கல்ல, ஏன் தாயினும் சால பறிந்து, இறைவன் வந்து தாயை விட உயர்ந்தவன் அப்படின்னு இதில் வருது. அங்கே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அங்கே ஏதோ ஒரு இளைஞல் இருக்கு. தாய்க்கும் இறைவனுக்கும் ஒப்பிடும் பொழுது யார் உயர்வு? தாய் உயர்வா இறைவன் உயர்வா? சொல்லணும், ஏதோ ஒரு சொல்லணும்ல. தாயினும் நல்லன் வருது, தாயினும் சால பறிந்து, கரெக்டு. இல்ல தாயினும் மும்மலங்கள் மாற்றி, இதுல வருது. அப்ப தாயை விட இறைவன் உயர்வானவன் சொல்றோம். அப்ப எந்த வகையில் உயர்வானவன்? என்னதான் இருந்தாலும் தாய் ஆன்மா வகையை சேர்ந்தவர்கள், இறைவன் மேல்நிலையை சேர்ந்தவன். தாய்க்கு 1% பார்ஷியாலிட்டி வரும். இப்போ எல்லாரும் காமனாக பேசுகிறாங்க, ஒரு வீட்டில் 4 பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எந்த பையன் சம்பாதிக்கிற பையனோ அந்த பையன் மேலே அம்மாவுக்கு பாசம் ஒன்று கூட உண்டு, உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. நான் 1% சம்பாதிக்காத பையன் மேல என்னப்பா சம்பாதிக்காத பையனா இருக்கிய? கொஞ்சம் சுயநலம் கலந்த ஆணவம் இருக்க, அறியாமைங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் வேற்றுமை தெரிந்த நாள்பாருள்ளும் சொல்றீங்களா, கீழ்பால் ஒருவன் கருப்பின் சொல்றமா இல்லையா? அப்ப வேற்றுமை தெரிந்த நாள்பால் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி கொஞ்சம் வராதுங்கிறது நல்லதுதான், வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் கடவுள்கிட்ட இல்லை, நம்பர் 1. அதுக்காக வந்து தாயை நான் குறைச்சி மதிப்பு இல்லை, அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ குழந்தைக்கு வந்து ஏதேனும் உடம்புல பிரச்சனைன்னா அந்த குழந்தைக்கு உள்ள உடம்புல உள்ள பிணியை போக்குறதுக்கு தாயும் மருந்து சாப்பிடுவாங்க இல்லையா? பத்தியம்மெல்லாம் இருப்பாங்க, நான் அந்த காலத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த காலத்தை பற்றி பேசுறது இல்லை. இந்த காலத்தில் பத்தியம்னாவே என்னன்னு தெரியாது. இப்போ பத்தியம் இருந்து அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை நீக்கணும். கடவுள் பத்தியமே இல்லாமல் குழந்தையினுடைய பிணியை நீக்குவார். அப்போ யார் சிறந்தது? பத்தியம் இருந்து நீக்கிறது பெருசா, பத்தியம் இல்லாமல் நீக்கிறது பெருசா சொல்லுங்க? பத்தியம் இல்லாமல் நீக்கிறது தானே பெருசு இல்லையா? அப்ப தாயை விட இல்ல, பத்தியம் இருந்து, அதான் பத்தியம் இருந்து கஷ்டப்பட்டு நீக்கிறது அதை விட சிறப்பு என்ன? பத்தியம் இல்லாமலே நீக்கிறது அதோட பெருசு இல்லையா? அது பெருசு என்ன? தாயினும் சால என்ன பண்றாருன்னா, இறைவன் எந்த விதமான பத்தியமும் சாப்பிடாமல் நமக்காக உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய அழுக்காகிய 3 மலங்களையும் நீக்குகிறான். தாய் வந்து பத்தியம் சாப்பிட்டு நீக்கணும், இறைவன் பத்தியம் சாப்பிடாமலே நீக்கிறான். மும்மலம் மாற்றி எதன் வழியாக? தயா என்னும், தயானா தயவு இல்லை, வரும் தயாமூல தத்துவத்தின் வழி நின்று அப்பர் பெருமான் பாட்டு தயாமூல தத்துவம்னு சொல்லுவார். எந்த வார்த்தை எங்க வருது பார்த்தீங்களா? திருமந்தில இருக்கு. தயை, தயவு, கருணை, இரக்கம், இது எல்லாமே வந்து எது வழியை நீக்கிறாருன்னா, இறைவனுக்கே உள்ள குணம் கருணை, அந்த கருணையின் வழியாக இறைவன் அதை மாற்றுகிறான். தாயினும் மும்பலம் மாற்றி தயா என்னும் கோயமதாயும் சூரியனாமே, இறைவன் சூரியன். இறைவனை போய் சூரியனை கூப்பிடலாமான்னு, அகத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இறைவன் இருக்கிறான். புறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உலக இருட்டை போக்கும், அகத்தில் இருக்கக்கூடிய ஜோதியாகிய சூரியன் அகையுருளை போக்கும். ஆனால் உள்ள இருந்து என்ன செய்கிறாருன்னா, இறைவன் உள்ளே இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். இதை நம்ம என்ன பண்ணோம் இந்த காலத்தில், கான்சியஸ் அப்படின்னு வார்த்தையை போடுறோம், மனசாட்சின்னு சொல்றீங்களா? அது என்னது? மனசாட்சின்னு சொல்றோமா இல்லையா? அது என்னது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த இடத்த. எது? உள்ளே கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறான்னு அர்த்தம். மனசாட்சி இடம் கொடுக்கல சார், அப்ப கடவுளை மறக்கிறீங்க, கடவுள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசாட்சி நீங்க நினைச்சுக்கிறீங்க. இறைவன் எல்லா நேரமும் எல்லாருக்கும் உள்ளே இருந்து கொண்டு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். சரி, இப்போ இந்த ஒரு பாடல் ஒரு முக்கியமான ஒரு பாடல், குருவுக்காக உள்ள பாடல். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுருமாறு போல, ஆரியன் தோற்றமும் அற்ற மலங்களே. இத ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இந்த பாட்டுக்கே ஒரு மணி நேரம் பேசணும். 30 உபதேசம் நடத்தணும்னா ஒரு பேப்பர் காகிதம் இருக்கு, மேலே சூரியன் இருக்கு, சூரியனுக்கு நேராக 12 மணி வெளிச்சம், சூரியன் இருக்கு, பேப்பர் வைக்கிறீங்க, இந்த பேப்பர் எரியுமா? எரியாது. அந்த சூரியனுக்கும் இந்த பேப்பருக்கும் நடுவில் ஒரு லென்ஸ் வைக்க, ஒரு லென்ஸ் குவி லென்ஸ் வைக்கிறேன்னு வச்சிங்களேன், வாங்கி குவிச்சு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த பேப்பர் என்ன ஆகும், ஏன் சூரியனுடைய ஒளியை வாங்கி உள்ளே கொடுப்பதற்கு ஒரு லென்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப லென்ஸ் குவித்து கொடுக்கும் பொழுது அந்த பேப்பர் ஏறி, சூரியன் சொன்னது சிவன் கடவுள், காகிதம்னு சொன்னது இல்லை சூழ் பஞ்சுன்னு போடுக்கு, உதாரணம் தானே பார்த்துக்கலாம். இது ஆன்மா. நேரடியாக இறைவன் வந்தால், நேரடியாக வந்தா முதல்ல வரட்டும், என்ன செய்வார் இறைவன், இறைவனுக்கும் காகிதத்துக்கும் நடுவில் லென்ஸ் இருப்பது போல ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு குரு இருக்க வேண்டும். அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி உள் வாங்கி அந்த குவித்து கொடுக்கக்கூடிய லென்ஸு போல ஒரு குரு இருந்தால், குரு உபதேசம் கொடுத்தால் ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் மலங்களும் வினைகளும் நீங்கும். அப்போ குரு உபதேசம் தேவை. இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய உலகம். ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல. சூரியனுடைய பார்வை இருக்கணும், சூரியன் சன்னதினா அவனுடைய பார்வை, சூரியனுடைய முன்னிலையில், சூரியன் முன்னிலையில் சுடுமாறு போல ஆரியன் குரு, ஆரியன் தோற்றமும் அற்றமலங்களே. அப்போ ஒன்னே ஒன்று செய்யலாம், குரு வந்தால்தான், குரு உபதேசம் செய்தால்தான் உயிரிழக்கக்கூடிய பற்றுகள் அழுக்குகள் நீங்கும். இதில் என்ன கஷ்டம் இல்லை, இந்த சூரிய காந்தம் அப்படிங்கிறது நான் லென்ஸுன்னு சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் சூரியகாந்தக்கள், இந்த சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல. அது சூரியகாந்த கல் சூரியனுடைய சந்நிதியில் தான் ஒளிவிடும், வாங்கி கொடுக்கும். குருவினுடைய உபதேசத்தால் தான் அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை வினைகளும் நீங்கும். இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். இது இறைவனே குருவாக வருகிறார். இதில் நிறையா பாருங்க, இறைவனே குருவாக வந்து செய்த அருள். முதல்ல மலங்கள் ஐந்தாம் என மாற்றி, மலங்கள் ஐந்தாம் என மாற்றி, மலங்கள் ஐந்துன்னு வருது. இதுவரைக்கும் நீங்கள் வந்து மூணு தினம் சொன்னீங்க, திடீர்னு ரெண்டு ஆட் ஆகுது. அதான் சொன்னார் சார், திருமந்திரம் படிக்கும்போது நிறைய செய்திகள் வந்து உள்ளும், ஒரு கோஜெண்டாக நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் பேச முடியாது. ஆணவம் கண்மம் மாயங்கிறது மூலம் மாயேயம், மாயையில் வந்த உடம்பு மாயேயம்ங்கிறது ஒரு மூலம், இன்னொன்று மறைப்பாற்றல் சொன்னோம்ல அது ஒரு மலம். பஞ்சமலம் காய்ந்த கல்வன், பஞ்சமலம்ங்கிற வார்த்தைய ஞானசம்பந்தரும் பயன்படுத்துறாரு. பஞ்சமலம்ங்கிற வார்த்தையை வந்து குமரகுருபரும் பயன்படுத்துறாரு கந்தர் கலிவெண்பாவில். இது பஞ்சமலம்ங்கிறது இங்க இருக்கு பாருங்க. மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி. அப்போ இறைவன் குரு உபதேசம் செய்வதால் உடம்பை மாற்றுகிறான். இந்த உடம்பை வந்து மாற்றி ஒளி உடம்பாக மாற்றுவதற்குள்ள உபாயத்தையும் கொடுக்கிறான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஞான உபதேசம் பெறுகின்ற வரை ஒரு வாழ்க்கை, ஞான உபதேசம் பெற்ற பின் ஒரு வாழ்க்கை. ஞானியருடைய வாழ்க்கை அப்படித்தான் வரும். எந்த ஞானியா இருந்தாலும் சொல்லு. தலங்கள் எத்தனை அஞ்சா இருக்கு பாருங்க. தலங்கள் அஞ்சு. எத்தனை அஞ்சு இருக்கு? இந்த உடம்புலயே ஐந்து இருக்கு. சதாசிவன், ஈசன், பிரம்மன், ஈஸ்வரன், ஈசானன். ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருவன் இருக்கிறான் உடம்புக்குள்ளேயே. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆகம செய்திகள்லாம் உள்ள இருக்கு. அதனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சி சொல்றது கஷ்டம். மலங்கள் மலங்கள் ஐந்தாம் என மாற்றியருளி. தலங்கள் ஐந்தாம் என சதாசிவமான. புலங்கள் ஐந்தான். புலங்கள் ஐந்து இல்லையா? ஐந்து புலன்கள் இல்லையா? பொறி என்பது வேறு. ஆமா, புலன் என்பது வேறு. இந்த புலங்கள் முதல்ல அதை மாத்தணும். புலம் கலைந்தான்னா இப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது எல்லாம் வந்து பொறிகள்னு சொல்றது, இயந்திரங்கள், கருவிகள். புலன் அப்படிங்கிறது அதனுடைய நுட்பம். இப்போ கண்ணுன்னு இருந்தால் பார்வைங்கிறது புலன், காட்சி புலன். வாயினா சுவை. இந்த மாதிரி இதில் புலன் என்று சொல்லக்கூடிய அதான் மாத்தணும். காப்பியை வந்து ஈஸியாக வேணும்னு சொல்லிடலாம், ஆனால் காப்பி குடிக்கணுங்கிற எண்ணத்தை மாத்துறது கஷ்டம். இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்க்கரை இருக்கு, காப்பியை சர்க்கரை போட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சர்க்கரை போடாமல் காப்பியை குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் காப்பியை பார்த்துட்டோம்னா, ஆகா இத்தனை மணிக்கு நம்ம காப்பி போட்டு சர்க்கரை குடிக்கணுமேங்கிற எண்ணத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் பொறிகளை விட புலன்களுக்கு தாக்கம் அதிகம் உண்டு. அதனால்தான் அந்த புலன்கள் வழியாக வரக்கூடிய நிலையற்ற அந்த தன்மைகள்லாம் போக்கி புலன்கள் ஐதான பொருள் நந்தி மாத்தி என்ன பண்ணணும்? நலம் கலைந்தான். என்ன பண்ணும்? பற்று இல்லாத ஒரு நிலையை நமக்கு அருளி விரும்பி உள்ளே ஆட்கொண்டான். இல்லாது தடந்து கடந்து உள்ள போறார் அவர். எல்லாத்தையும் மாத்தணும். இறைவன் வந்து உள்ளற உட்காரத்துக்குள்ள இடம் மாத்துறார். நலம் கலைந்தான், அவனை விரும்பி ஆட்கொண்டான். நலம் கலைந்து தான் உள் நயந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நயந்தான் என்ன அர்த்தம்? இறைவன் வந்து நம்ம உடம்புக்குள்ள விரும்பி வரணும்னா நம்ம உடல் ஆசை, உடல் பற்று இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். உலகப்பற்று இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஏசியில் உட்காரணும், ஃபேனுக்கு எழுதா உட்காரணும், ஆமா அதெல்லாம் விட்டுணும். இப்போ நான் காட்டுக்குள்ளெல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களாம் எங்கே இருக்காங்க? என்ன ஏசி ரூம்ல இருக்காங்களா? கொஞ்சம் இந்த சௌரியத்தெல்லாம் விட்டுணும். உலகியல் சௌரியத்தை எல்லாம் விட்டுட்டு வெளில வரணும். பற்று இல்லாமல் வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் இறைவன் இருக்கிறான். என்ன பண்ணாரு சிறுதொண்ட நாயனார? இறைவன் வந்து சிறுதொண்ட நாயனாரை விட்டு வர்றார் இல்லையா? அவர் ஏழு வகையான சோதனை போடுறார். ஏழு வகையான சோதனை போட்டு தான் உள்ள வர்றார். இந்த ஏழு வகையான சோதனை தான் அங்க வள்ளலாருடைய ஞான சபையில ஏழு திரைகள். ஏழு சோதனை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நாயன்மார் லிஸ்ட்ல அவர் வர்றார் இல்லையா? நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி என்ன செய்யறாருன்னா, மானக்கஞ்சாரர் அவருடைய மகளினுடைய கூந்தலை கேட்க வர்றார். கல்யாண வீட்டில் மகள் காலில் கல்யாணம், அது மகள் கல்யாணம், போய் அவங்க வீட்டில் போய் என்ன கேட்குறாரு, கூந்தல் கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறார், மகளுடைய பர்மிஷனே இல்லாமல் நேராக போனால் ஒரு அடியார் கேட்குறான்னு சொல்லிட்டு கூந்தல் அப்படியே கட் பண்ணி அதை கையில் கொடுத்தார். இன்றைக்கெல்லாம் என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சிகை அலங்காரம் நடக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அதுக்குன்னு தனியாக ஒரு பியூட்டி பார்லர், அதுக்குன்னு ஒருத்தங்க வருவாங்க. அதுக்கு ஃபீஸ் வேலை வரவங்களுக்கெல்லாம் 4000 நல் ஆ ஓ, அதான் நிறைய பேர் அந்த ஏரியா அந்த ஃபீல்டை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. நல்லா வருமானம் இல்லை, வருமானம் உள்ள துறை கூட இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வந்து பியூட்டி பார்லரெல்லாம் செழுத்தோடு இருந்த காலத்தில் நான் வந்து நாயன்மார்ல மானக்கண்டாரோட வரலாறு சொன்னால் என்ன ஆகும், மறுநாள் கால கல்யாணம், பெண்ணினுடைய கூந்தலை கேட்குறாரு, பஞ்சவடி மாதிரி இருந்தான். ஒரு உடனே நேராக போனார், என்னை கட் பண்ணி எழுப்பிட்டார். அந்த பொண்ணு ஏற்றிக்கிட்டு பாருங்கள், அதோட பெட்டர். பெண்ணு ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டார். அது ஒரே நாயன்மாரில் 63 நாயன்மாரில் 2 வருவாங்க. இந்த மாதிரி சிறப்பான செய்திங்க. அப்போ அந்த உள்ளத்தை பார்த்துட்டு மாணக்கஞ்சாரரை இந்த டெஸ்ட் வச்சார் பார்த்தீங்களா, வச்சு தான் ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி நமக்கும் நிறைய சோதனைகள் வரும். என்ன இதுதான் புலம் கலைந்துங்கிறாரு பாருங்க, புலங்களை எல்லாம் கலைந்து நலம் கலைந்து, இந்த உலகில் இருக்கக்கூடிய சௌரியத்தை எல்லாம் கலைந்து பரிபக்குவமான ஒரு நிலையில்தான், வெற்றிடமான மனதில்தான், வெண்மையான உள்ளத்தில்தான் இறைவன் இருப்பான். கள்ளம் கபடம் உள்ளத்தில் இறைவன் இருக்க மாட்டான். இது காமன் நியதி. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம், நிறைய விரிவாக சொல்லாம. இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான். அப்போ மாணிக்கவாசகருடைய மனம் இல்லையா, அப்போட மனம் எப்படிப்பட்ட மனம், அது ஒரு வெற்றிடம். எந்த விதமான அழுக்குகளோ பற்றுகளோ பாசங்களோ அங்கே இல்லை, எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். சரிதானா, அப்பருடைய மனதில் வந்து இறைவன் உட்கார்ந்துருக்கான். இறைவன் உட்கார்ந்த இறைவன் மகிழ்ந்து உட்கார்ந்துருக்கான். மகிழ்ந்து உட்கார்ந்த இறைவன் மாணிக்க வாசகருடைய மனதை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்க மாட்டாங்க. இது ஒரு வெண்பாவை சொல்லுவார், இன்பம் பெருக்கி இருளகற்று எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்புபடுத்து சோதியாய் அன்பமைத்து சீரான் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் உவந்து. ஊரா இறைவனை எந்த ஊர்ல இருக்காரு, எந்த ஊர்ல இருக்கார் இறைவன், மாணிக்க வாசகருடைய மனம் என்ற ஊரில் உவந்து இருக்கிறான். அப்ப அடியாறுகளுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் நீக்கணும். ஒரு அடியார் ஆகணும்னா எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க, பல பல்கலைக்கழகங்கள் பல விருதுகள் கொடுக்கலாம். ஒரு சிவனடியார் என்ற ஒரு விருதை வந்து எந்த பல்கலைக்கழகமும் கொடுக்காரு. இருக்கா உலகத்திலே ஹையஸ்ட் விருது அதானே, சிவனடியார் விருதுதான். அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் கோவிலுக்கு உள் இடம் உண்டு. 63 நாயன்மார் எங்க இருக்காங்க, கோவிலுக்கு உள்ள இருக்காங்க. எந்த கோவில்லையாவது எந்த சயின்டிஸ்டாவது இருக்காங்கள, நோபல் பரிசு வாங்கியவர்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஏதாவது கோவிலுக்கு உள்ள இருக்காங்களா, சயின்டிஸ்ட் வேற, விருது வாங்குறவங்க வேற. அருளியல்ல விருது வாங்கி சிவனடியார் விருது பெற்ற நாயன்மார்கள் வேற. இப்ப பிரிச்சு பார்க்கணும். அதுதான் அறிவோடு இறைவனை வழிபடுவதா, அன்பால் இறைவனை வழிபடுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது உணர்வோடு இறைவனை வழிபடுவதா, அறிவோடு அறிவினால் இறைவனை வழிபடுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இதை ஜெயிக்கும். உணர்வோடு வழிபடுவதற்குதான் சிறப்பு. இல்லை கண்ணப்பர் வரலாறுல வந்து சிவப்போச்சாரி வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. பெரிய புராணத்தில் கண்ணப்பர் நாயனாருடைய வரலாறு வருது. கண்ணப்பர் வரலாறு வரும் பொழுது கண்ணப்பர் வேடர்னு எல்லாருக்கும் தெரியும், காட்டுக்குள்ளே இருக்காருன்னு தெரியும். அங்கே சிவப்போச்சாரி வராரு, காட்டுக்குள்ளே எப்படி வந்தார்னு தெரியல. அவ்வளவு பெரிய காட்டுவதில்லை. சிவகோசாரியார் வந்து அறிவினால் இலக்கணப்படி ஆகம விதைப்படி பூஜை செய்யக்கூடிய நிலை. கண்ணப்பர் உணர்வினால் இறைவனை வழிபடும் நிலை. அப்ப உணர்வினால் இறைவனை வழிபட்ட கண்ணப்பருக்கு தான் ஆறு நாள்ல முக்தி கொடுத்தார். முக்தி கொடுத்தது மட்டும் இல்லாம அறிவை விட உணர்வு தான் பெரிது என்பதை ஒளிஞ்சிருந்து பாருன்னு வரை சொல்லிட்டு போயிட்டாரு பெரிய புராணத்துல, இல்லையா? அதனால்தான் சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டவை, தேவார திருவாசகங்கள் திருமுறைகள் எல்லாம் உணர்வுபூர்வமானவை. சைவ சித்தாந்தம் பேசிக்கிட்டு திருமுறைகளுக்கு பெருமை சேர்க்கிறீங்களே வேண்டாம். திருமுறைகள் உணர்வு பூர்வமாக இருந்தாலும் அதிலே சாத்திரம் என்று சொல்லக்கூடிய அறிவு நுட்பங்கள் உள்ளே இருக்கின்றன. அதே மாதிரி சைவ சித்தாந்தம் என்ற அறிவு நூல் சாத்திரம் அதிகம் இருந்தாலும் உள்ளே நூல் போல இழையோடுவது அங்க உணர்வு என்ற இழை உள்ளே ஓடுகிறது. இதுவும் ரெண்டும் போய் ஒரு புள்ளியில் சந்திக்கிற இடம் சைவம். சைவத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா இதுதான் சிறப்பு. உணர்வு பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் இறைவனை அணுகி ஒரு இடத்தில் சந்திக்கக்கூடிய புள்ளியில் இறைவனை பார்க்க முடியும். இது வந்து பாக்கி மீதி உள்ள சமயங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்ம சமயத்துக்கு உண்டு. அதனால் இறைவனை எப்படி நாம் வந்து வசப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மலைப்பாற்றலுக்கு விளக்க வேண்டும் திருவதான சார். ஆமாம்மா, மலங்கள் ஐந்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இல்லை ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லிட்டேன், இல்லை மாயேயம் என்று சொல்லக்கூடிய உடல் என்பது மாயையினால் வந்த உடம்பு. மாயைனா நுண்வடிவமான ஒரு ஜட ஆற்றல். எப்படி பானை மண்ணிலிருந்து பானை வந்தது போல உடல் மாய என்ற மூலப்பொருளிலிருந்து வந்தது. இந்த மாயையிலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை இந்த உடம்பு. இப்போ அவங்க இது புரிஞ்சு மாயையும் சொல்லிட்டீங்க. இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி சிவப்பிரகாசில் இருக்கு. மறைப்பாற்றல் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்னா கண்மத்தை ஒட்டி வரும். கண்மத்தை ஒட்டி தானே வரும் மறைப்பாற்றல். கண்மேயம்னு சில இடத்துல போட்டிருக்கோம், சில இடங்கள்ல வந்து திரோதான சக்தின்னு போட்டிருக்கோம். அதுல வந்து கொஞ்சம் ஆழமா சிந்தித்தோம்னா வினையை ஒட்டி தான் மறைப்பாற்றல் கிடைக்கும். மறைப்பாற்றல்ங்கிறது திரோதான சக்தி. என்னன்னு கேட்டா பாசத்தை காட்டி சிவத்தை மறைக்கும், பாசத்தை காட்டி சிவத்தை மறைக்கும். அப்போ மறைக்குதா இல்லையா? இப்போ மறைத்தல் என்பதனால் அது மலங்களுள் ஒன்றாக கருதப்படும். பக்குவப்பட்ட நிலையில் அதே திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறும். இப்போ பக்குவம் ஆகின்றவரை உள்ளே அது மறைத்திருப்பதால், அது ஆணவத்தோடு சேர்ந்து இருப்பதனால், காம்பினேஷன் காணவத்தோடு தான் மறைப்பாற்றல் வரும். பாணவம் இல்லாமல் மறைப்பல் எப்படி வரும்? இப்போ நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் சொன்னேன்னு அர்த்தம். ஆணவத்தோடு சேர்ந்த மறைப்பாற்றல். ஆனால் மறைப்பாற்றலும் ஒரு பஞ்ச மலத்தில் அது உண்டு. இப்போ குரு எப்படி பாரு, குரு குதத்தால் சிவஞானம் மிகும். மீதியை நம்ம அடங்கும்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: கொங்கு ஏழு தலங்களுள் ஒன்றான திருக்கருவூர் ஆநிலையை போற்றி பரவிய திருஞான சம்பந்த பிள்ளையார், சோழ நாட்டு தலங்களுள் காவிரி தென்கரை திருத்தலமான திருப்பராய்த்துறையை அடைந்தார்கள். அங்கே நெற்றி தனிக்கண்ணர் கோயிலை நன்னி கும்பிட்டு கோதில் தமிழ்ச்சொல் மாலையாகிய நீரு சேர்வதோர் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருளினார்கள். இறைவரை ஆறு சேர் சடை அண்ணல் அந்தம் இல்ல அடிகள் ஆதியாய அடிகள் ஆலநீழல் அடிகள் அரவம் ஆர்த்த அடிகள் அறைய நின்ற அடிகள் அடைய நின்ற அடிகள் ஆற்றன்மிக்க அடிகள் என்று குறிப்பிடும் சிறப்பு அறிதற்பாலதாம். பராய்த்துறை மறிவினாந்தனை வாழ்த்துமே என்று வாழ்த்தச் சொல்லுகிறார். செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேற்சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாமிவை செப்பவே என்ற திருக்கடைக்காப்பு பாடலால் சிதையாதன செந்தமிழ் இவை செப்ப செல்வமாம் என்ற திருக்குறிப்பு அமைந்திருத்தல் காணலாம். திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியருளிய மேகராக குறிஞ்சி பெண்கள் ஏழனுள் இதுவும் ஒன்று. மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் காலத்து ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. திருப்பராய்த்துறை முதல் திருமுறை நீரு சேர்வதோர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் மேகராக குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம், விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கடவுள் தன்மை பொருந்திய இசைப்பாட்டுகள், அதான் திருவிசைப்பாங்க சொல்லுக்கு பொருள். இது இந்த திருவிசைப்பாக்கள் இதுவும் பண்ணோடையும் இருக்கு, இதுக்கு தாளங்களும் இருக்கு. சரி, இப்ப இதுல இவர் வந்து முதலாவதாக நமக்கு கோயில் என்று சொன்னாலே சைவத்துல எதைத்தான் குறிக்கும், சிதம்பரத்தை தான் குறிக்கும். அதாவது அது சபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கனக சபை அப்படின்னு சொல்றோம். சபைங்கிறது தமிழ் சபாங்கிறது வடமொழி. அதுக்கு அவர் தலைவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு சபாபதிங்கிற பேரு. அந்த சபாபதியாகிய நடராஜ பெருமான் ஆடக்கூடிய சிதம்பரம்ங்கிற பதி, சிதம்பரம்ங்கிறது பதிங்கிறது ஊரையும் குறிக்கும். சிதம்பரம்ங்கிற பதி வந்து சிந்திப்பரிய தெய்வப்பதி, ஆகையால் அந்த தலத்துக்கே மிகுதியாக பதிகங்கள் திருவிசைப்பாவில் இருக்கிறது. அதனால நமக்கு தில்லை கூத்தனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு இது பெரிதும் துணை செய்கிறது என்று சொல்லி, முதலாவதாக ஒளிவளர் விளக்கே என்ற பதிகத்தை இவர் என்று தூங்கக்கூடிய ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். அதான் திருவிசைப்பால முதல்ல வருது. அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்கின்றார். சிவஞான போதும் அதை நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கு. காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று உயிர்களுக்கு காட்டுனா மட்டும் போதாது, கூடவே இருந்து காணும் உபகாரமும் அவர் செய்கின்றார் என்பது இது சிவஞான போதும் 11 சூத்திரம். இது நமக்கு அழகா சொல்லுது. அந்த 11 சூத்திரத்துக்கு உரை செய்யும் போது அதுக்கு மேற்கோளாக இதில் இருந்த பாடல்கள் தான் காட்டப்பட்டிருக்கிறது உதாரணமாக அப்படிங்கிறதையும் மனதில் எடுத்துக்கொண்டு, ஆக இந்த பதிகம் வந்து இறைவனுடைய காட்டும் உபகாரம் காணும் உபகாரத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதை சிந்தையில் வைத்துக்கொண்டு இந்த பதிகத்துல சொல்றாரு, ஒளி வளர் விளக்கு அது நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உழப்பிலான அழிதலே கிடையாது. இறைவனுக்கு ஏது, அவர் எப்போதும் நித்திய பொருள் அல்லவா, அதனால உழப்பிலா ஒன்றேன்னு இறைவனை சொல்லிட்டு, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்த விளக்குக்கெல்லாம் நெய் வேணும், திரி வேணும், அகல் வேணும், அதுக்கு அதெல்லாம் நம்ம வச்சாலும் அது தொடர்ந்து எரியும்லாம் சொல்ல முடியாது. அது எண்ணெய் இல்லாட்டாலும் அணிஞ்சு போயிரும், திரி இல்லாட்டாலும் அணிஞ்சு போயிரும், காத்தடிச்சாலும் அணிஞ்சு போயிரும். ஆனா இது அப்படி கிடையாது. இறைவன் வந்து அவர் வளர்தல் முடிவின்றி விளங்கக்கூடியவர் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. அது இயற்கையா விளங்கக்கூடிய விளக்கு, செயற்கை விளக்கு இல்ல. அதனாலதான் நந்தா விளக்கு, தூண்டா விளக்கு அப்படின்லாம் பல இடத்துல பரஞ்சோதி என்றெல்லாம் இதை பத்தி சிறப்பிச்சுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து மிக அழகாக உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் அம்பலத்துல ஆடுறாரு, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்று சித்தத்துள் சித்திக்கும் தேனேன்னு சிறப்பிச்சுட்டு, அப்புறம் என்ன சொல்றாரு, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அம்பலத்தில் ஆடுகின்றார். அடுத்து என்ன சொல்லியாச்சு, வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே அப்படின்னு அழகா சொல்லியாச்சு. அப்போ இறைவனை வந்து நம்முடைய சுட்டறிவாலும் ஆராய்ச்சியாலையும் அறிய முடியாது. அதான் பாசஞானத்தாலையும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன்னு சித்தாந்தம் சொல்றதத்தான் இவர் அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்று. அப்ப பதிஞானம் என்று சொல்லக்கூடிய சிவஞானத்தால மட்டும்தான் சிவபெருமானை நாம் அறிய முடியும் என்பதை சொல்லி, இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க பாருங்க. சுவாமி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா வந்து என்ன செய்வான்னா, குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணவை கொடுத்து கொடுத்து கொடுத்து உடம்ப பெருக்க வச்சிருவாங்க. ஆனா பெருமான் வந்து ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஞான அமுதத்தை அவர் நமக்கு தந்தார். அதுதான் அந்த உயிருக்கு தேவை. ஊனை உருக்கணும், உள்ளொளி பெருக்கணும், ஞான அமுதம் ஊட்டணும். ஆக அப்படிப்பட்ட இறைவன் அவரை உள்ளத்துல சிந்திக்க சிந்திக்க ஒளி மிகும் இதத்தான் நமது சிவஞான சித்தியார் சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு சொல்லுவோமே, அதுல சிந்தையினில் பூசித்து சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே என்று சொல்லுவோம். அவர் உள்ள வந்தாச்சுன்னா இருள் நீங்கிரும், அதாவது ஆணவம் வலிமை குன்றி அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த முதல் பாடல்லையே சைவ சித்தாந்த கருத்தை மிக அழகாக நமக்கு அவர் வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். ஆக அந்த தேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேன் வந்து சிறந்த மருந்து, அது மட்டும் இல்லாம ஒரு இனிமையான ஒரு உணவு பொருள். அது மாதிரி இறைவன் வந்து உயிர்களோட மல நோய்க்கு மருந்தா இருக்கார். மல நோயால தானே பிறவி பணி வருது, நமக்கு பிறவிங்கிற நோய் வருது, அதுக்கு மருந்தாகவும் மல நீங்கிய உயிர்களுக்கு இன்பப் பொருளாகவும் இருக்கின்றார். ஆகையால் இறைவனை தித்திக்கும் தேனே என்று மிக அழகாக அவர் அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ அந்த சித்தியார் கருத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அழகா நம்முடைய சிவஞான சுவாமிகள் வந்து சிவஞான போத சிற்றுரை அதுல வந்து சூத்திரம் 11 எழுதும் போது, முதல்வனை இன்றியமையாத உயிர் ஒரு விடயத்தை, அதாவது முதல்வனையின்றி அமையாத உயிர் வந்து ஒரு விடயத்தை அறியுங்காலும் முதல்வனது சிற்சக்தி ஆன்ம சிற்சக்தி என தானென வேறின்றி உடனாய் விரவி நிற்ப, முதல்வனும் அவ்வாறு விரவி நின்று ஆன்மாவிற்கு அறிவித்ததொன்றினை அவ்வான்மா அறிந்ததென்றும் அதனை அதிட்டித்து நின்ற தான் அறிந்தான் என்றும் பகுத்தறிய முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை அறியும் போது நம்ம முதல்வனோட துணை இல்லாம அறிய முடியாது. முதல்வனோட சிற்சக்தி நம்ம ஆன்மாவுடைய சிற்சக்தியோட வேறில்லாம உடனா விரவி நிற்குது. அப்படி நிற்கும் போது அவர் தான் ஆன்மாவிற்கு அறிவித்தார், ஆனா ஆன்மா தானே அறிந்தது அப்படிங்கிற மாதிரி அவரை தான் இருக்கிறதையே காட்டாம அவர் இருக்கிறார். இருவரை அறிவும் ஒன்றனை ஒன்று விடாது அத்துவிதமாய் ஒருங்கே நிகழுமாறு செய்து வரும் இந்த உபகாரம் பெத்தம் முக்தி இரண்டினும் ஒரு பெற்றித்தாய் உண்டானமையால் ஏகனாகி இறைவனை நிற்கும் உயிர் முதல்வன் அங்ஞனம் அத்துவிதமாய் உபகரித்து நிற்கும் உரிமையை நோக்குமாயின் நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் அப்பொருட்கள் செல்லும் இச்சை அடங்காது மீதூறுமாகலின் அவ்வழி அவ்விச்சையே தானாகி விளங்கி தோன்றும் பேரானந்தத்தை அனுபவிக்கப்படும். ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சிக்கலாம், பார்க்க பார்க்க நமக்கு எப்படி ஒரு விருப்பம் வருதோ அது மேல, அது மாதிரி நமக்கு பெத்த முக்தி ரெண்டுலயும் சுவாமி வந்து இந்த உபகாரத்தை காட்டும் உபகாரத்தையும் காணும் உபகாரத்தையும் தந்து தந்து பார்த்து பார்த்து பார்த்து நமக்கு அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிறத கூடவே இருந்து செய்கின்றார், உடனாக இருக்கின்றார் அப்படின்ட்டு. அப்ப உயிர் ஒன்னு அறியணும்னா முதல்வனோட துணை இல்லாம நடக்காது. அவன் உடன் நின்று அறுதலை அன்றி அறிவித்தல் மாத்திரையால் அமையாது. அதத்தான் இவரு தொண்டனின் விளம்புமா விளம்பே, இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா கடைசி வரியில போறோம் அப்படி வரும், விளம்புமா விளம்பே நினையுமா நினையே விரும்புமா விரும்பே தொடருமா தொடரே பணியுமா பணியே நுகருமா நுகரே அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அவ்வளவு பதிகத்திலையும் அவ்வளவு பாட்டிலையும் சொல்லியிருப்பார். அப்போ முக்தி நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்வனுக்கு நினைத்தல் தொடரல் விரும்புதல் அதெல்லாம் கிடையாது, ஆனா ஆன்மாவை அவர் அங்கன அதுல எல்லாம் அழுத்துறாரு அப்படிங்கறதுனால நீ கூட இருந்து எனக்கு எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற முறையில இறைவனை அவர் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து மிக அழகாக இதை கொஞ்சம் சிந்திச்சுக்கிடுவோம். அதாவது விளம்புமா விளம்ப, விளம்புதல் என்றால் துதித்தல். அப்ப வாயார நான் உன்னை வாழ்த்தணும், அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறாரு. அடுத்து மற்றொரு பாடல்ல பணியுமா பணி, பணிதல்னா என்னது, வணங்குதல். உன்னை நான் வணங்குறதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி. கருதுமா கருதே, கருதுதல்னா தியானித்தல், உன்னை தியானிக்கும்படி நீ எனக்கு அனுகிரகம் செய்யணும். உரைக்குமாறு உரைய, இறைவனுடைய பொருள் சேர் புகழை நாம் வந்து புகழுகிறோம், அங்கனம் புகழுமாறு நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். அடுத்து நணுகுமா நணுகு, நணுகுதல்னா அணுகுதல் சார்தல் அப்படின்னா, நான் உன்னை நெருங்கும் வண்ணம் நீ என்னை நெருங்கி எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உரைக்கணும்னா நீ எனக்கு உரைக்கணும், நீ உரைச்சது தான் உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய் நம்ம அப்பர் சுவாமி சொல்வார், வாயானை என்று சொல்லுவார். அப்ப அந்த நினைத்தல்னு பார்த்தோமே, நினைக்கிறதுக்கு கருதுதலுக்கு மனசுக்குள்ள அவர் இருக்கணும். மனத்தானே, மனசுல அவர் இருந்தா நம்ம அவரை நினைப்போம், வாயில அவர் இருந்தா நம்ம அவர் புகழ பாடுவோம் அல்லது அவர் புகழ பேசுவோம். அப்புறம் கருத்தானே, நம்ம கருத்துக்கள்ல போற அவர் இருக்கணும். சரி, அப்ப நம்ம கருத்துக்கள் அவர் இருக்கும்போது நல்ல கருத்துக்களை வரும். அப்ப அந்த கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை அப்பர் சுவாமி சொல்றாருல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் அவரே நம்ம அது அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது ஒரு முதுமொழி. அது இந்த பதிகம் புறம் துணிச்சு நிக்குது, சித்தாந்த கருத்தாகவும் அது அமைகிறதுன்னு பாக்குறோம். அடுத்து இசையுமாறு இசையனை இசைதல் அப்படின்னா கூடுதல் அல்லது பொருந்துதல். நான் உன்னை பொருந்துமாறு நீ என்ன பொருந்த வேண்டும் என்று கேட்கின்றார். நுகருமாறு நுகரே அப்படிங்கிறார். நுகருதல்னா அனுபவித்தல். நான் உன்ன நல்லா அனுபவிக்கும்படியாக நீ எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். புணருமா புணரே என்கிறார் மற்றொரு பாடல். புணருதல்னா அடைதல், அதாவது சேர்தல். நான் உன்ன சேரும் உன்ன நீ என்னை சேர்ந்து எனக்கு அருள் செய்யணும். தொடருமா தொடருதல், நான் உன்ன தொடரணும், நான் விட்டுற கூடாது, இடைவிடாத உன்ன தொடரணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும், எனக்கு நீ தொடர்ந்து நான் உன்னை தொடரும் உன்ன அருள் செய்யணும். அப்புறம் விரும்புமா விரும்புனா, நான் உன்னை விரும்பணும், அதற்கு நான் உன்னை விரும்பும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நினையுமா நினையே, நினைத்தல். நமக்கு நினைவு எல்லாம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. ஆனா சிவபோதமாக நினைக்காமல் சிவபோதமாக நினைக்க வேண்டும். அப்படி யான் உன்னை நினைக்கும் வண்ணம் நீ என்னை நினைந்து அருள் செய்வாயாக. இந்த மாதிரி நமக்கு இறைவன்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது. இதையே அத்தனை பாடல்களையும் கேட்டிருக்காரு, இத்தனை விண்ணப்பத்தையும் வச்சிருக்கிறார். ஆக மிக அழகாக அதான், அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்னு அப்பர் சுவாமியும் சொன்னாங்க. அப்ப அவருடைய அருள் இல்லாம எதுவுமே இல்லை. ஆக எனக்கு நீ இந்த வகையில எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படிங்கறத மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்ற. இறைவனோட திருவருள் துணை இல்லாம ஆன்மாவிற்கு எந்த செயலும் நிகழாது அப்படிங்கிற சைவ சித்தாந்த கருத்தை. ஏன்னா தன்னிச்சையாக ஆன்மா எதையும் செய்ய முடியாது, அது சித்து பொருளாக இருந்தாலும் அது இறைவனுடைய ஆணைப்படி எல்லாம் நடந்தாத்தான் சரியா இருக்குமே தவிர, இது தன்முனைப்பின்படி நடந்தா எல்லாம் தவறாகத்தான் இருக்கும். ஆகையால் அப்படி இருக்க கூடாது என்பதை மிக அழகாக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இதுக்கு அடுத்த பாடலையும் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பாடலையும் இடர்கெடுத்துன்னு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இடர்களையும் பதிகம் பாடுறோம். இடர்கெடுமாறு எண்ணுதியல் நெஞ்சே என்று அப்பர் சுவாமி உழவார பணி செய்யணும் அப்படிங்கும் போது நமக்கு அதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த இடர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா துன்பம்னு நமக்கு பொதுவா தெரியும். ஆனா நம்ம ஞான நூல்கள் இடர்னு எதை சொல்லுதுன்னா பிறவியே துன்பம் தான். அப்ப இந்த பிறவி துன்பத்துல என் மனசுல உள்ள அஞ்ஞான, அதுக்கு காரணம் என்னது, ஆணவம் தான். அப்ப என் மனசுல உள்ள அஞ்ஞானமாகிய அந்த இருளை நீ நீக்கணும், அதை நீ களைய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். அந்த முதல் பாடல்ல அந்த கூத்து பத்தி சொல்லப்பட்டிருந்தது, அந்த ஒரு கருத்தை பார்த்துட்டு இதை சிந்திக்கலாம். அந்த கூத்துன்னு சொல்லும் போது உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த நூல் வந்து இறைவன் நமக்காக இரண்டு நடனங்கள், ஞான நடனம் ஊன நடனம் என்று ஆடுகின்றார் என்று சொல்லி இருக்கின்றார். அதை பார்க்கலாம். அதாவது பெத்தம் முக்தி, இந்த ரெண்டு நிலையிலே உயிர்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு நடனங்கள். அதான் தெய்வ கூத்துகந்தாயின்னு சொல்றாரு இல்லையா. அதனால சுவாமி மற்றவர்களுடைய நடனத்துக்கும் சுவாமி நடனத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, அந்த நடனம் தான் நமக்கு ஐந்தொழில் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப பார்க்கலாம் உண்மை விளக்கம் 36வது பாடல்ல, தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாத்தியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தை உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு அப்படிங்கிறதும், அடுத்து 37வது பாடல், மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த ரெண்டு வெண்பாக்கள்ல சொன்ன மாதிரி இறைவன் நமக்காகத்தான் இந்த கூத்தினை இயற்றுகின்றார் அம்பலத்திலே என்று நாம பார்க்கிறோம். எல்லாம் ஒடுங்கிருது அந்த பேரொழி காலத்துல. அப்படி இழைப்பாறி கிடைக்கக்கூடிய உயிர்களை மீண்டும் வினைக்கு தக்கவாறு படைத்தல் முதலிய ஐந்தொழில்கள் புரிவதற்காக செய்யக்கூடிய இறைவனுடைய அருள் இயக்கம்தான் கூத்துன்னு சொல்லப்படுது. அந்த கூத்தை அவர் எப்படி பண்றாருன்னா, நம்மள மாதிரி நம்ம ஒரு நாள்ல ஒவ்வொரு வேலை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செய்வோம், ஆனா எல்லாவிலையும் தினமும் செய்ய மாட்டோம், இது உயிர்களோட இயல்பு. ஆனா சுவாமி வந்து இடையறாது செய்கின்றார். அப்ப அவர் ஆடுகின்றார்னு சொல்லும் போது இடையறாது ஆடிக்கொண்டே இருக்கிறார் நம் பொருட்டு. அதனாலதான் அவரே அம்பல கூத்தா என்று மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம பாக்குறோம். இப்ப என்ன பார்த்தாச்சு, இடர்கெடுத்து எண்ணெய் ஆண்டு கொண்டு இருப்பிழம்பு அற எரிந்து எழுந்த சுடர்மணி விளக்கினுள் ஒளி விளங்கும் தூய நற்சோதியுள் சோதி அடல் விடைப்பாகா அம்பல கூத்தா அயனோடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனின் பணியுமா பணியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, மீண்டும் அதே கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சிவஞான போதத்துல அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் அப்படின்னு எட்டாம் சூத்திரம் அதிகரணம் இரண்டுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உயிர்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னா, அறிவிக்கும் பொருள் அன்றி ஒன்றை அறிவும் தன்மையே பெறாது. சரியா, யாராவது ஒருத்தர் அறிவிக்கணும், தானா ஒன்ன ஒரு விஷயத்த அது பெறாது. அதனால உயிரோட அறிவு வந்து பிரிதோர் ஒளியின்றி தானே உருவத்தை காண மாட்டாத கண் மாதிரி. கண் ஒளி, இப்ப கண்ணுல ஒளி இருக்கு, ஆனா அந்த கண் ஒளியை மட்டும் வச்சு நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியாது, கதிரவனோட ஒளியும் வேணும். அப்ப கதிரவன் ஒளி வந்து கண்ணொளியில கலந்து உருவத்தை காண செய்யற மாதிரி இறைவன் வந்து உயர் அறிவுல கலந்து பொருட்களை எல்லாம் அறிய வைக்கிறாரு. அதுதான் காட்டும் உபகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதிரவனோட ஒளி கலந்தமையால விளக்கம் பெற்ற பின்னும் கண்ணொளி வந்து தானே உருவத்தை காண மாட்டாது. அப்போ அந்த கண்ணோட சேர்ந்து ஆன்மாவோட அறிவும் உடன் சென்று அறிந்தால்தான் கண் வந்து உருவத்தை காணும். அது மாதிரி இறைவன் கலப்பால் விளக்கம் பெற்ற பின்பும் உயிரோட அறிவு வந்து தானே சென்று ஒன்றை அறிய மாட்டாது. அதனால இறைவனும் உடன் இருந்து அறிகின்றார், தானும் உடன் நிற்கின்றார். அப்படி உடனாக இருப்பதைத்தான் காணும் உபகாரம் என்று சொல்கிறோம். முதல்ல காட்டும் உபகாரம் பார்த்தோம், இரண்டாவது காணும் உபகாரம். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இவர் தான் காட்டும் உபகாரம். இதுதானே காட்டுறதும் அவர் தான், காட்டினால நம்ம கவனமே இல்லாம இருப்போம். ஆக நம்ம கூட கண்ணுக்குள்ள இருந்து அவர் நமக்கு எல்லாவற்றையும் காணவும் செய்கின்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம உள்ளத்துல அறியாமை அதை செய்யக்கூடிய ஆணவ மலம் இருக்கு, அத வேற நீக்கணும், அடியோடு போக்க வேண்டும். அதற்கு இவர் நமக்கு உள்ளாக சுடர்மணி விளக்கினுள் இல்லையா, நல்ல தூய்மையான விளக்கு போன்ற ஆன்ம அறிவுல அவர் ஒளிமயமாக காட்சி வழங்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றார் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதான் அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிட்டு நமக்கு இடர் கிடணும், பிறவி நீங்கணும், உள்ளத்துல இருக்க இருள் போகணும். உள்ளத்தில் உள்ள இருள் தான் பிறவிக்கே காரணம். அதனால அது நம்மை விட்டு போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம பாக்குறோம். அதே பாடல்ல மற்றும் இன்னொரு கருத்தையும் நாம இப்போ சிந்திக்கலாம். அதாவது ஜோதியுள் ஜோதின்னு சொல்லும் போது உயிர் அறிவுக்கு உள்ள அறிவாக இருக்கு. ஜோதிக்குள் ஜோதியாய் தோன்றிடுவன் அப்படின்னு சிவஞான சித்தியார் எட்டாம் சூத்திரத்துல நமக்கு அந்த கருத்தானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆன்மாவோட அறிவுக்கு அறிவாக தோன்றுவார். அறிவுக்கு அறிவாய் அப்பாலுக்கு அப்பாலா என்று விநாயகவல்லி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா இறைவனுடைய அறிவு வந்து பாசம் மற்றது, ஆனா முக்தி பெற்ற உயிர்களுக்கு பாசம் இருந்து நீங்கி இருக்கு. அப்ப இறைவன் அறிவு என்றும் தூய்மையா இருக்கிற மாதிரி உயிர் அறிவு தூய்மையானது கிடையாது. அதனால தூய அறிவு நற்ஜோதி அப்படின்லாம் இறைவனைத்தான் சொல்றாரு. சரி, மிக அழகாக நமக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த பாடலின் மூலம் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம பாக்குறோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல்ல மிக அழகாக சொல்லுகிறார், நற்பெரும் பொருளாய் உரை கலந்த உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே அப்படின்னு சொல்ற. என்னுடைய மனம் சரி கிடையாது, பக்குவம் கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச சொற்களை கொண்டு உன்னை நான் என்னோட நாவினால் புகழ்கின்றேன். ஆனா என்னோட சிறிய உள்ளத்துக்குள்ள எல்லையே இல்லாத அளவுக்கு பெரிய நீ வந்து உன்னை தங்க செய்திருக்கிறாயே, நான் இதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறார். நம்ம அப்புறம் சுவாமி சொன்ன மாதிரி, அத்தா உன் அடியேனே அன்பாலார்த்தாய் அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டாய்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் செஞ்சதை பூரம் சொல்லி, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐய எம்பெருமான் திருக்கருணை இருந்தவரின்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எல்லாமே உன்னுடைய அருளால் நிகழ்ந்தது என்று மிக அழகாக அதிலே இறைவன் அருளை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ இறைவன் எப்படி இருக்காராம், கற்பமாய் அப்படின்னு சொல்றார், அதாவது ஊழி காலமாக இருக்கின்றார். உலகாய் அப்படின்னா உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களோடும் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார். அல்லையானாய், பொருள் தன்மையால் அவற்றில் இருந்தாலும் அவர் வேறாக இருக்கின்றார் என்பதை சொல்லி இப்ப நம்ம பொதுவா இந்த பதிகம் போறோம். உடனாக இருக்கதை சொன்னாலும் இந்த மூன்றாவது பாடல்ல இறைவன் நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் இயக்கும் போது உடனாகவும் இருக்கக்கூடிய அத்துவித நிலையை மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நாலாவது பாட்டுல சொல்லும் போது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரத்தை சொல்றார். என் பிறப்பு இறப்பு அறுத்த பேரொழியே அப்படின்னு சொல்றார். எனக்கு பிறப்பு பிறப்பில்லைன்னு இறப்பு எங்கிருந்து வரும், அதனால அதெல்லாம் நீ நீக்கியிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். நீ ஒருவனாகவே இருந்து எல்லா பொருள்களிலும் அந்தரியாமியாக ஊடுருவி நிக்கிற அப்படின்னு சொல்றார். நீ ஒருத்தனே எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றாய் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நமக்கு அவர் எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒருவனாக எல்லா இடத்திலையும் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு அது எப்படி சாத்தியம், கங்கை கரையில ஒருத்தன் நிக்கிறான் அவன் காவிரி கரையிலையும் அதே நேரத்துல நிக்க முடியுமா, எப்படி நிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகத்தை எழுப்பணும்னா, இறைவனுக்கு அவன் குணமாகி நீங்காது நிற்பதாகிய அருட்சக்தி உண்டு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நமக்கு சிவஞான போதம் தருகிறது. சூரியன் வந்து வானத்துல இருக்கு, ஆனா அதோட ஒளி வந்து உலகம் எல்லாத்திலையும் கலந்து நிற்பது போல இறைவனுடைய அருள் எங்கும் கலந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுது. எங்கும் உளன் என்ற அளவை ஒன்றன்று இரண்டெண்ணில் எங்கும் உளனன்று எவற்றவனும் அங்கன் அவையவன் அன்றில்லை பொன்னொழி போல் ஈசன் அவையுடைமை ஆளானாம் அங்கு என்று மிக அழகாக. எங்கும் முதல்வன் வந்து எங்கு இருக்கிறாரு, ஞாயிறும் ஒளியும் போல ஒன்றாவதற்கும் இரண்டாவதற்கும் பொதுவாய் தாதான்மியத்துல சிவமும் சக்தியுமா இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம பார்க்கிறோம். அற்புதமான இந்த சிவஞான போத கருத்து இந்த நான்காம் பாடலிலே நமக்கு மிக அழகாக எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை பற்றி நமக்கு சொல்லும் போது அவருடைய அத்துவத சிறப்பெல்லாம் நமக்கு சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக நெற்றிக்கண் அவருக்கு எதற்காக வந்தது அப்படிங்கிற, நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பேன்னு ஆறாவது பாடல்ல சொல்றார். எதற்காக இறைவனுக்கு நெற்றிக்கண் வந்தது அப்படின்னு சொல்லும் போது, அம்பாள் வந்து ஒரு நாள் சுவாமியுடைய இரண்டு கண்களையும் பொத்துனதுனால உலகமே இருண்டு போச்சு. அந்த நேரத்துல உலகத்துக்கு ஒளி கொடுப்பதற்கு இந்த கண்கள்லாம் இப்படி இருக்குன்னா, இந்த கண் இப்படி நின்ற கோலத்துல இருக்கிற மாதிரி இப்படி நெட்டு வசத்துல அழகாக அந்த கண்ணை அவர் வைத்து திறந்து ஒளி கொடுத்தார் என்று மிக அழகிய ஒரு விஷயத்தை நமக்கு ஆறாவது பாடலிலே தந்திருக்கின்றார். அப்புறம் இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் மிக சிறப்பாக ஏழாவது பாடல தனதன் நற்றோளா, தனதன் என்றால் குபேரன் அவருக்கு தோழனாக இருக்கின்றார் என்று. அடுத்து சங்கரன், சங்கரன் என்ற சொல் வந்து உயிர்களுக்கு நன்மை செய்பவன், அந்த காலத்துல பேரே சங்கரன் வைப்பாங்க சரி என்று சொல்லி. அதற்கு அடுத்தபடியா எட்டாவது பாடல மிக அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. திரம்பிய பிறவி சில தெய்வ நெருக்கே திகைக்கின்றேனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்குள் நிகழ்வித்த நிகரிலா மணியே அறம்பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புரஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புணரே அப்படின்னு சொல்றார். நிறைய பிறவி எடுக்கிறோம், அந்த பிறவியில அகப்படும் பொழுது படிமுறையில தானே நம்ம வர முடியும் பக்குவத்துல. அப்போ உயிர்களுடைய பக்குவத்துக்கு தந்தாலும் பல சமயங்கள் இருக்குது, அதனால அதுல உள்ள தெய்வங்களை எல்லாம் பரம்பொருள்னு நினைச்சு நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்து மயங்கி கொண்டே இருக்கின்றேன். அப்படி மயங்கக்கூடியவனை மயங்காமல் நீ வந்து எனக்கு அழகா ஒரு நல்ல நிறத்துடைய பொன் மாதிரியும் மின்னல் மாதிரியும் வந்து உன்னோட திருவடிகள் மேல எனக்கு ஈடுபாடு வார மாதிரி செஞ்சிருக்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு மிக அழகாக அவர் அதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சமணர் புத்தர் அவங்களுடைய நெறிகள்லாம் மயக்க நெறிகள், அதெல்லாம் இல்லாம நான் வந்து உன்னை அடையும்படியா நீ எனக்கு திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று மிக அழகாக அதிலே தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ரொம்ப இந்த கருத்தை வந்து நமக்கு சித்தியார்லையும் சொல்லியிருக்கோம், யாதொரு தெய்வம் கண்டீர தெய்வமாகி அங்கு மாதொரு பாகன்தான் வருவார், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் அப்படின்னு சொல்லியாச்சு. பல்லாண்டுல சொல்லும் போது சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சிறுநெறிகள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பெருநெறி இல்லையா, அதனால இதை வந்து சொல்றாரு. இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க, இது வந்து முதல்ல சைவத்துக்குள்ள வந்தோடனே எல்லாரும் சொல்றோம், நீங்க சைவத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க தீஷை எல்லாம் வாங்கணும்னு சொல்வீங்க, அப்புறம் சிவபெருமான கும்பிடணும்னு சொல்லுவீங்க, சிவபெருமானை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இல்ல எங்களுக்கு இந்தந்த சாமி எல்லாம் பிடிக்கும் நாங்க இதெல்லாம் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு இல்ல, எல்லாம் படிமுறை தான். இப்போ அந்த தெய்வங்களை கும்பிட்டா கிடைக்காத ஒண்ணு சிவபெருமான கும்பிட்டா கிடைக்கும், அது என்னன்னா வீடு பேரு, அது அந்த வீடுன்னு சொல்லலாம், அந்த வீடு தான் நம்ம சொந்த வீடு. இப்ப இந்த உயிர் குடியிருக்க சுவாமி ஒரு உடம்பு கொடுக்காரு, இது நம்ம உடம்பு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இது நம்ம உடம்பு, இது நமக்கு எத்தனாவது உடம்பு நமக்கு தெரியாது, இது நமக்கு சொந்தம் கிடையாது. அடுத்து இந்த உடம்பு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுக்காரு, என்ன மார்பனைட் கிரானைட் மார்பிள் எல்லாம் இழைச்சு தேக்கால இழைச்சு கட்டினாலும் அந்த வீடு நம்ம சொந்த வீடு கிடையாது. அப்ப எது நம்ம சொந்த வீடுன்னா இறைவன் திருவடி தான் நமக்கு சொந்த வீடு. அப்ப அதை எது தரும்னா சிவபெருமான் மட்டும்தான் தர முடியும். அப்ப சிறு தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டா நிச்சயமாக வீடு வேறு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு மிக அழகாக தெளிவாக நமக்கு இந்த எட்டாவது பாடல், நிச்சயமா நீங்க எல்லாரும் மனதில் கொண்டு இந்த பாடலை நீங்க மனசில் வச்சு பதிய வச்சுக்கிடணும். ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த எட்டாவது பாடல். ஏன்னா சம்ஹார கடவுள் நம்ம யார சொல்றோம், சிவபெருமான சொல்றோம். அந்த சிவபெருமான் ஒருத்தர் தான் நமக்கு முழு முதற் கடவுள். மற்றவங்க சிவபெருமான தவிர நம்ம யாரெல்லாம், ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல மும்மூர்த்திகள்ல மூன்றாவதாக இருக்கக்கூடிய ருத்ரனை கூட சிவனாக திரைப்படங்களும் இந்த பத்திரிகைகளும் காட்டியிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் சிறு தெய்வங்கள், அவங்கள வழிபட்டா பிறவிக்குத்தான் ஏதுவாகுமே தவிர வீட்டிற்கு ஏதுவாகாது. அப்ப வீடு வேறு வேணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமான வணங்கணும், வீடு வேறு வேண்டான்னு நினைக்கிறவங்க சிறு தெய்வங்களை வழிபட்டுக் கொள்ள, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லும் சிவபெருமான் திருவடியே சேரப்பட்டோம் என்று மிக அழகாக அப்பர் சுவாமி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம வந்து சிறு தெய்வங்கள் எல்லாம் வழிபடாமல் எல்லாருக்கும் தேவ தேவனாக சிறப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்கு இதுல அவர் தெளிவா எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சொல்றாங்க இல்லையா, அறிவினால் மிக்க அறுவகை சமயம் அவ்வவர்க்கு ஆங்கே ஆரருள் புரிந்து, அதெல்லாம் அந்த பக்குவத்து காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் அதுலேயே நம்ம நின்ற கூடாது. இப்ப ஒரு இடத்துக்கு படியில ஏறினாதான் மேல போக முடியும்னா கீழ்படியில நின்றுட்டே இருந்தா எப்படி மேல போக முடியுமோ, போக முடியாது. அப்ப படிப்படியா ஏறணும் இல்லையா, அதனால முதல்ல பிற சமயங்கள்ல இருந்தாலும் அடுத்தடுத்த பிறவிகள்ல முந்தின பிறவி தொடர்ச்சியா சுவாமி நமக்கு விஷயங்களை உணர்த்துறாரு, கண்ணுல காட்டுறாரு, செவியில கேட்கும்படி செய்யறாரு, மனசுல உணர்த்துறாரு அப்படின்னா அதை சிக்குன்னு பிடிச்சு, அது அந்த காலத்துல நம்ம முன்னோர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமானை மட்டும்தான் கும்பிட்டாங்க. அந்த சிவ குடும்பம் விநாயகரை கும்பிடுவாங்க, முருகனை கும்பிடுவாங்க, சிவபெருமானை கும்பிடுவாங்க, அம்பாளை கும்பிடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப பிற்காலத்துலதான் சிறு தெய்வ வழிபாடுகள் மிகுதியாக வந்து விட்டது. ஆக அந்த சிறு தெய்வ வழிபாட்டினால் நமக்கு வீடு வேறு கிட்டாது என்பதை மிக தெளிவாக அவர் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். சரி, அப்படியே படிப்படியாக வந்து அந்த கண்டிப்பாக நமக்கு அந்த பதிகத்துல ஃபுல்லாவே நமக்கு இதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்தி, நீங்க அவரை சிக்குன்னு பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வீடு வேறு நிச்சயம் என்று சொல்லுகின்றார். அது போல பதினோராவது பாடல், மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறைமுறை முறையிட்டேர் வரியாயை மூர்க்கனின் மொழிந்த பொன்மொழிகள் அறைகளால் அரண் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே. நிலையம்னா இருப்பிடம், கருணைக்கு இருப்பிடமானவனே உன்னை தொண்டனேன் நினையுமா நினையே என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இதே கருத்தினை நமக்கு சித்தியாரிலே மிக அழகாக நமது அருளந்தி சிவாச்சாரியார் அருளி இருக்கின்றார். மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறோனாதாகி நின்ற இறையனார் கமலபாதம் என்று இந்த கருத்தினை அவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி, இன்றைய சூழலிலே நம்முடைய மனதை எல்லாம் ஒருநிலைப்படுத்தும்படி மிக அழகாக இந்த நிகழ்வு என்று அமைந்திருப்பதற்கு குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் நன்றி கூறி, அருமையான இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எப்படியானாலும் ஈசன் அருள் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு சைவம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் இடையறாது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. இப்போது வாழ்த்து பாடல். பூதி ருத்ராக்கம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, கோதிலா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதில் ஐந்து எழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர்கள் வாழி, ஆதியின் சரிதம் கேட்கும் அன்பர்கள் வாழி வாழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

4-5க்கான பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் நட்டபாடை தாளம் ரூபகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருப்பெற்றூர் ஆலக்கோயில் பண் கொல்லி கவானம் 41 முதல்வாய்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

பின்தொடர்ந்து நம்பி பூவணத்தவரை உற்றாறு அவரு அலால் புறங்கள் செற்ற

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: கரைமரமாய் வேறுருவே நீ விடுதி கண்டாய், அழியத்தக்க என்னை விட்டுவிடாதே, என்னையும் விடுதி கண்டாய், விடுதி கண்டாய். விளங்கும் திருவாரூரை வாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே, வாரூர் புன்முலையாள் பங்க என்னை வளர்த்தவனே. இங்கே பின்பகுதிகளாம் முன்னாடியா செஞ்சு வளர்கின்ற நின் கருணை பெய்யில் வாங்கவும் நீங்கி இப்பால் மெழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி உத்தர கோச மங்கைக்கரசே, தெழுகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தொற்றச் செழுஞ்சுடரே. வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி, வெண்மையான மதியினுடைய கொழுந்து, கொழுந்து என்பது துளிர், அப்பொழுது முளைத்தது என்பதனால ஒற்றை ஒற்றை பிறை. முதல் நாள் கீற்று என்று பார்க்கின்றோம். துளிர் என்பது மென்மையா இருக்கும், மெல்லி வந்து சிறியதாக இருக்கும். இது ஒரு கலை கொண்ட சந்திரன், மூன்று கலைகள் கொண்ட சந்திரன் சொல்றாங்க சிலைகள், அது தப்பு. ஒரு கலை கொண்ட சந்திரன், அதாவது 15 கலைகள் அழிந்து விட்டன. எஞ்சி இருந்த 16வது கலை அழிவதற்கு முன்பாக திருடியிலே வந்து விழுந்தான் பெருமாள். என்ன பண்ணினார், அந்த ஒற்றை கலையை எடுத்து தலையிலே சுடிக்கொண்டு அதற்கு உயிரளித்தார். வெண்மதி கொழுந்து என்ன சொல்ற, கொழுந்து என்பது ஒரு மரத்திலேயே மென்மையானது கொழுந்துதான். அந்த வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற, அது நன்றாக பிரகாசிக்கின்ற, அது வந்து தன்னுடைய ஒளியெல்லாம் குன்றி ஒற்றை கலையாக மெலிந்து போய் இறைவன் திருடியிலே விழுந்தாலும் அதை பெருமான் எடுத்து தலையிலே அணிந்த காரணத்தினாலே அதற்கு என்ன ஆயிடுத்து, அதற்கு தெம்பு வந்து விட்டது. அந்த ஒற்றை கலை முழு நிலையினுடைய ஒளியை காண ஆரம்பித்து விட்டது. காலதெல்லாம் உமிழ்தல், ஒற்றை கலையாக இருந்தாலும் அது பொட்டன்சியலே முழு நிலவு. ஆகவே என்ன பண்ணிடுது, அது முழு நிலையினுடைய ஒளியையும் வீசுகின்றது என்றால ஒளிர்கின்றார் சொன்னார். முழு ஒளியோடு ஒளிர்கின்ற, வெண்மதி கொழுந்தாக இருந்தாலும் அது முழு நிலவின் ஒளியோடு பிரகாசிக்கின்ற. அதே போல என்னுடைய இந்த 50 வேட்டையினாலே உயிர் அற்று போய் இந்த நிலையிலே உன் திருடிலே வந்து விழுந்தாலும் பெருமானே அந்த திங்களை நீ வந்து காப்பாற்றியதை போல என்னை காப்பாற்ற வேண்டும் என்பது இங்கு குறிப்பு, பரிகரம் அந்த குறிப்பு. வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீண் முடி, நீண்ட முடி, அவ்வாறு அந்த திங்களை தன்னுடைய சடையிலே வைத்துக் கொள்வதற்கு பெருமான் இடம் தேட வேண்டாம். பெரிய மாளிகை, செட்டி நாட்டுல வீடு, பெரிய மாளிகை. நம்ம ஒரு சின்ன வீடா, ஒரு ஒரு ரூம் தான், பாம்பேல ஒரு ரூம் வீடு. அந்த ஒரு ரூம்லயே நடுப்புற வந்து ஒரு பார்ட்டிஷன் போட்டிருப்பாங்க கார்போர்ட்னால, அதுக்கு இந்த பக்கம் சமய கட்டம் இருக்கும், இந்த பக்கம் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எல்லாம். இங்க ஒரு ரூம் தான் வீடு பாம்பேல, அது வீட்டுக்கே 10,000 ரூபாய் வள வாங்கிடுவாங்க. அத போல ஒரு வீட்டுல நாம ஒரு 10 பேரா போறோம், போனா அவங்க பயப்படுவாங்க. 10 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு சூட்கேஸ், ஒரு பேகு, ஒரு கூடை, ஒரு 30 சூட்கேஸ், 30 பேக், 30 கூடை, இதை வச்சுட்டா மனிதர்கள் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அந்த வீட்டுல. அதே போல இருப்பவர்கள் வந்து ஒரு லக்கேஜையோ ஒரு மனிதர்களையோ பார்த்தா வாங்கன்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்த மெலிந்த பிறை கீற்றினை வைப்பதற்கு பெருமான் இடம் தேடணுமா, அது நீன் முடி. அந்த சடை எப்படி இருக்குன்னா, செட்டி நாடு அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க நீங்க வந்து அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர்ல போறீங்க, 2 லாரி சாமான் நீங்க எடுத்துட்டு போறீங்க உங்க ஊர்ல இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வீடு தேடுற வரையும் எங்க வீட்டு ஹால்ல ஒரு ஓரமா போட்டு விடுங்க. அந்த 2 லாரி சாமானே எங்க கொட்டினாலும் அந்த ஹால்ல ஒரு ஓரமா தான் இருக்கும். ஹால்ல வந்து புதுசா ஒரு சாமான போட்ட மாதிரி ஹால் அடவிடாது. அது போல பெருமான் எத்தனை சாமான்களை எடுத்து சடையில வச்சுக்கிட்டாலும் அது சடை நிரம்பியதா ஆகாது, அது நீன் முடி. அதே போல பெருமானே எளியவனாகின்ற என்னை காப்பதனால உன் கருணை குறைந்து விடுமா என்பது ஒரு பரிகரம். அந்த திங்களை காப்பாற்றியது போல என்னை நீ காக்க வேண்டும் என்பது அங்கு ஒரு குறிப்பு. அந்த திங்களை உன்னுடைய நீண்ட முடியிலே ஏதோ ஒரு இடத்திலே நீ சுருகினாய். அந்த திங்களுக்கு என்ன ஆச்சு, சுதந்திரம் வந்துருச்சு. அந்த நீண்ட சடையிலே அது இங்கு அங்கு அலைந்து கொண்டிருக்கும். பெருமான் அதை வந்து ஒரு இடைஞ்சலாக நினைப்பதில்லை, இங்க எங்கேயும் போகாத இடம் இடப்பற்றாக்குறைன்னு அவன் நினைப்பதில்லை. அது போல நான் உன் திருவருளுக்கு புறந்தாகவும் அகத்தும் வந்து புறமும் போய்கொண்டிருந்தாலும் கூட உன்னுடைய பெரிய கருணை என்ன பண்ணுவோம், என் குற்றங்களை மன்னித்தரணும். உன் பெரிய கருணை வற்றாது. பத்ரிநாத்துல ஜலம் போய்கிட்டே இருக்கு, கங்கையில 10 கூட ஜலம் எடுக்கிறதுனால குறைஞ்சிடுமா, இல்ல 1 லாரி ஜலம் எடுக்கிறதுனால குறைஞ்சிடுமா, குறையாது. அதே போல ஒருவன் அந்த ஜலத்தை எடுத்து தலையில் கொட்டினால் எங்க வந்து குற்றமா நினைக்குமா, வேஸ்ட் பண்றான் ஜலத்தை அப்படின்னு. அது போல உலகில் பெருமானுடைய திருவுருளை மறந்து உலகில் ஈடுபடுவதை கூட பெருமான் கருணையினாலே மன்னிப்பானே தவிர என்னுடைய கருணையை நீ வீணடிக்கின்றாய் என்று அது குற்றமாக கருத மாட்டேன் கங்கையை போல. ஆகவே நீன் முடி என்பதனால பெருமானை யூ ஆர் அன்அஃபெக்டட், பெருமானை யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது, பெருமானுக்கு ஒரு குறையும் வராது. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவருக்கு ஒரு குற்றமும் கிடையாது. பிழைப்பராயினும் திருவடி பிழையர்னு சொல்றாரு. ஆகவே உனக்கு ஒரு பாதகமும் இல்லை. அப்ப வெண் மதிக்கொன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தர கோசமங்கை தரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தோற்ற செழிஞ்சுடரே. தெளிகின்ற என்றால் விளங்குகின்ற பிரகாசிக்கின்ற. தெளிதல் என்பதற்கு பிரகாசித்தல் தான் இங்கு பொருள். கிளியராறுதுன்னு அர்த்தம் கிடையாது. தெளிதல் பிரகாசித்தல் ஒளிருதல். தெளிகின்ற பொன்னும் எப்படின்னா உருக்கிய பொன் எவ்வாறு ஒளிவிடுவோ அதை போலவும், மின்னும் மின்னலை போலவும். மின்னலை யாரும் வந்து செயற்கையா ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா பொண்ணை செயற்கையாக செய்யலாம். செயற்கை என்பது நம் கையிலே பொண் வந்த பிறகு அதனை உருக்கலாம் நீட்டலாம் தட்டலாம் எல்லாம் பண்ணலாம். மின்னலை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தெளிகின்ற என்பது இந்த பொண்ணுக்குதான் அடை. ஒரு அந்த பொற்கொள்ளன் உருக்குவதனாலே மேலும் ஒளிவிடுகின்ற பொண்ணை போலவும். ஏன்னா பெருமானுக்கு நேரடியான பொண் உபயாகாது. பொண்ணை அழித்தவன் மேல் உருகுகின்ற பொண்ணை போல ஒளிவிடுகின்றவன். தெளிகின்ற பொன் என்றால் பொற்கொள்ளன் உருக்க அதிகமாக ஒளியோடு பிரகாசிக்கின்ற பொண்ணை போலவும், மின்னலை போலவும். தெளிகின்ற பொண்ணு மின்னுமன்ன தோற்ற அன்ன அதை போன்ற தோற்ற தோற்றத்தை கொண்ட செழிஞ்சுவரே என்றால் வளப்பமான ஒளிப்பொருளே. செழுமை வளப்பம், அதாவது ஒளி விட்டு பிரகாசிக்கின்ற பொருள் ஒளி குறைந்து கொண்டே வரும். என்ன காரணம்? அது ஒரு இந்தனம், அதாவது ஒரு எரி பொருள், எரி துரும்பு. அந்த எரி துரும்பினை பிடித்துக் கொண்டுதான் எரிகின்றது. எரி துரும்பு குறைய குறைய அது ஒளி குறையும். ஆனால் பெருமான் எந்த ஒரு எரி துரும்பினையும் வைத்துக் கொண்டு ஒளிர்வதில்லை. அவன் இயற்கையாகவே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதனால அந்த ஒளிப்பொருள் மட்டும் அந்த ஒளி வளர்ந்து கொண்டிருப்பதாக காணப்படுமே தவிர அது குறைவதாக காணப்படும். செழுகின்ற தெளிகின்ற பொண்ணு மின்னுமன்ன தோற்ற அந்த தோற்றத்தை கொண்ட செழிஞ்சுடரே. வளப்பமாக எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற ஒளிப்பொருளே ஜோதியே. நீ என்னை வாங்கினாய். என்னை வந்து வலிய ஆட்கொள்ளுதல் வாங்குதல். வாங்குதல் என்பது ஒரு பொருளை சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொருளை எடுத்தல், தூக்கி எடுத்தல், வளைத்து திரித்து பிடுங்கி எடுத்தல், பெயர்த்து எடுத்தல். வாங்குதல், பெயர்த்து எடுத்தல், பிடுங்கி எடுத்தல். சிக்கிய பொருளை ஜாகிரதையாக தன்னிடத்திலே மீண்டும் எடுத்துக் கொள்ளுதல், தூக்குதல் என்ற பொருளை எல்லாம் கொடுக்கும். எங்கு வாங்கி கொடுத்தார் இதனையே? தன்னுடைய உடலிலிருந்து எந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தார்? பிரித்து எடுத்துக் கொடுத்தார். வாங்குதல் ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து எடுத்து இன்னொரிடத்தில் வைப்பதற்காக முயன்று எடுத்தல். பெருமானே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கி. கருணை கையில் என்றால் கருணை கையினால். இல் என்பது மூன்றாவது பொருள் தகுந்த. தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நின் கருணை கை, அதாவது ஒரு எல்லையின்றி வளர்கின்ற நின்று கருணையாகின்ற கை. கருணை கை என்று உருவகம், கருணையாகின்ற கை. அந்த கருணைக்கு ஒரு எல்லை கிடையாது. அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற கருணை. பெருகிக்கொண்டே இருக்கின்ற நீர் வெள்ளத்தை போல வளர்ந்து கொண்டே இருக்கின்ற கருணை. அந்த கருணையாகின்ற கையாலே வாங்கி, கையில் வாங்கியிருந்தால் கையாலே வாங்கி. என்னை எங்கிருந்து வாங்கி? நான் எந்த இந்திரிய சற்றிலே அழுந்து கிடந்தேனோ அங்கிருந்து நீ என்னை வாங்கி தூக்கி எடுத்து எடுக்கவும் வாங்கவும் தான் இருக்கேன். வாங்கவும் அவ்வாறு நீ எடுக்கவும். வளர்கின்ற என்பது கருணைக்கு இயற்கையான ஒரு அடை. அது எல்லையின்றி பெருகிக்கொண்டே இருக்கின்றது என்பது குருநாதரை பொறுத்தவரையிலும் அவருக்கு பொருத்தமாகவும் அதை கொள்ளலாம். எப்படின்னா பெருமானை விட்டுதான் எவ்வளவு ஓடுகின்றதோ அவ்வளவு என்னை துரத்தி வந்து பிடிக்கின்ற கை, அதான் வளர்கின்ற கை. நான் அருகில் இருந்தேன் என்றால் அது நான் என்னை தொடுகின்ற அளவு அது வந்து வளரும். நான் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தேன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் வளரும், அதான் வளர்கின்ற கை. ஏன் நான் எங்கிருந்தாலும் அங்கே என்னை கருணையினால் பிடிப்பதற்காக கருணையாகின்ற கை என்ன பண்ணும்? இந்த கை நீளம் கம்மி, அவன் திரும்ப வரும்போது பிடிச்சுக்கலாம் இருக்காது. நான் எங்கு சென்றாலும் என்னை அந்த இடத்திலே பிடிப்பதற்காக தான் வளர்கின்ற கை. வளர்கின்ற நின் கருணை கையில் கையாலே வாங்கவும், நீ என்னை வந்து காப்பாற்றவும். வாங்குதல், நான் எங்கு எந்த செற்றிலே அழுந்து கிடந்தேனோ அங்கிருந்து என்னை வலிய பிடித்து பெயர்த்து எடுத்து ஆட்கொண்ட அந்த கருணை. வாங்கவும் அவ்வாறு செய்யவும் நீங்கி. அதையும் மீறி நான் பண்றேன். அம்மா ஓடி போய் ரோட்ல புதியில விளையாடுற குழந்தைய பிடிக்கிறாங்க. பிரிச்சுக்கு வீட்டுக்கு கொண்டு வர நேரத்துல அது டிமிக்கி கொடுக்குது. டிமிக்கில என்ன, அம்மா என்ன பண்றாங்க, இன்னும் நம்ம நல்லா பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த குழந்தைய தர தர வச்சுட்டு வராங்க. அவ இனிமே இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு அதை குளிப்பாட்டு சோறு போட்டு கட்டி போட்டுடலாம். குழந்தைகள் எல்லாம் பழகத்தான் கட்டி போடுவாங்க. எங்கெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க, உங்களெல்லாம் கட்டி போட முடியுமா? எங்களெல்லாம் வெறும்னா கட்டி போட்டாங்க, உங்களெல்லாம் வேற விதமா கட்டி போட்டாங்க. எங்களை சின்ன வயசுல கட்டி போட்டாங்க, உங்களுக்கு பெரிய வயசுல கட்டி போட்டாங்க. எங்களை சின்ன வயசுல மட்டும்தான் கட்டி போட்டாங்க. வாங்கவும் நீங்கி அவ்வாறு பெருமான் செய்யவும் நானாக நீங்கி. ஏன்னா பெருமான் என்னை நீங்க விடவில்லை, நானாக நீங்கி. வாங்கவும் நீங்கி இப்பால் இந்த இடத்திலே. ஈ என்பது இழிவினை காட்டுகின்றது. இந்த செற்றிலே, இந்த வாழ்க்கையிலே இப்பால் மிளிர்கின்ற மிளிர்தல் என்ற சொல்லுக்கு ஒளிவிடுதல் சாதாரண பொருள். இந்த இடத்துல அது பொருள் கிடையாது. மிளிர்தல் என்பது பிறழுதல். பிறழுதல்னா நழுவுதல், பிறழுதல், குதித்து ஓடுதல், அதான் மிளிர்தல். பெருமான வலிய வந்து ஆட்கொள்ளவும் அந்த கருணை கையிலிருந்து கூட நான் என்ன பண்ணேன், பிறழ்ந்தேன், அதிலிருந்து டெலிவரி கொடுத்தேன். அந்த பெருமானிய பெரும் கருணையாக இந்த திருவுள்ள குறிப்புக்கு மாறாக நடந்தேன். மிளிர்தல் பிறழுதல் மாறாக நடத்தல். மிளிர்கின்ற எண்ணெய், அந்த குற்றம் கொண்ட எண்ணெய் விடுதி கண்டாய். இந்த விடுதி கண்டாய் விடாதேங்கிற பொருள் நல்லா தெரிஞ்சு பாருங்க. அந்த பிறழ்கின்ற எண்ணெய் விடுகின்றாயின்னு சொன்ன அப்படிதான், அப்படிதான் பண்ணுவார் சாமி. வழியா வந்து பெருமான் அருள் செய்யவும் அந்த அருளை வந்து பெருமானே ஏமாற்றி அந்த அருளிலிருந்து நாம் விலகின்றோம் என்று சொன்னால் பெருமான் சரி போட்டு விடாம என்ன பண்ணுவாரு? விடுதி கண்டா என்பதற்கு விடுகின்றா என்று பொருள் சிறப்பு கிடையாது. விட வேண்டாம், அப்படி பண்ணினாலே என்னை விட வேண்டாம். விழுகின்ற என்னையும் அப்படி நான் செய்தாலும் பெருமானே விடுதி கண்டாய், என்னை விட வேண்டாம். நீ விடுதி கண்டாய், என் மதிக்கொழுந்தென்று ஒழுகின்ற நீன்முடி உத்தர கோசம் இங்கே தருது. செழிகின்ற பொண்ணும் மின்னும் அன்ன தொற்ற செழிஞ்சுடரே. செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரி பண்ணாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். எரிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கரசே. வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனையே. வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி. வெறி என்பது வாசனை. அது வாசனை கொண்ட தேனுக்கு ஆகுபெயராக வந்திருக்கின்றது. பண்பு ஆகுபெயர். புது தேனுக்கு வாசனை உண்டு. நம்ம கடையில வாங்குற தேனுக்கு வாசனை இல்லையேன்னு பார்த்தா எத்தனையோ நாள் பழையது. மலரிலிருந்து எடுக்கப்பட்டு வண்டினாலே அதனுடைய கூட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிற தேனை நீங்க வந்து மூன்று பார்த்தீங்கன்னா நறுமணம் கமழும். புது தேனுக்கு நறுமணம். அந்த பண்பாகவே அந்த தன்னுடைய வாசனையினாலே அந்த தேனானது குறிக்கப்படுகின்றது. வாய் அந்த தேனை வாயிலே கொண்ட தேனினை வாயிலே கொண்டது எது என்று சொன்னால் ஆறு கால்களை கொண்ட வண்டு. அருகால் என்பது ஆறு கால்களை கொண்ட ஒரு பூச்சி என்பது பொருள். கரப்புக்கும் ஆறு கால் தான், ஆனா அதனை இங்கு சொல்லல. என்ன காரணம்? இது வந்து வெறிவாய் அருகால், தேனினை உண்கின்ற ஆறு கால் கொண்ட பூச்சி. வெறிவாய் அருகால், வெறி என்ற தேனினை வாயிலே கொண்டிருப்பதும் ஆறு கால்களை கொண்டிருப்பதுமாகின்ற அந்த வண்டு. வெறிவாய் அருகால் தேன என்ற வண்டு. உழுகின்ற பூமுடி, அந்த வண்டு இங்குமங்கும் பறந்து பறந்து சென்று பெருமானுடைய சடைமுடியிலே இருக்கின்ற பலவிதமான மலர்கள், நூற்றுக்கணக்கான மலர்களை அன்பர்கள் எல்லாம் பெருமான் திருமுடியிலே அர்ச்சித்திருக்கிறார்கள். திருமுடியிலே தான் அர்ச்சனை செய்வார்கள். ஆனால் பெருமானுக்கு அர்க்கிய முதலியை கொடுக்கும் பொழுது திருமுடியிலே கொடுப்பார்கள். அந்த அர்க்கியமானது நறுமணம் கலந்த மலர்களோ அந்த கலவை சாந்தோ அக்ஷரைகளும் கொண்டு விடப்படும். ஆகவே அவ்வாறு பெய்யப்பட்ட மலர்கள் எல்லாம் திருமுடியிலே சென்று தங்கும் என்று பண்ணும். விரைவாய் அந்த பூவிலே இருக்கின்ற தேனினை உண்பதற்காக வண்டுகள் அந்த சடையை இங்குமெங்கும் ஊதுதல் உழுதலை போல காணப்படுகின்றன. வண்டு என்ன பண்ணுது? இந்த பூனை உட்காருது, பறந்து போய் சற்று தொலைவில் இருக்கின்ற பூவில் உட்கார்கின்றது, மீண்டும் இங்கு வந்து உட்கார்கின்றது. முன்னும் பின்னுமாக அந்த வண்டானது வெவ்வேறு பூக்களிலே சென்று அமர்ந்து தேனினை உண்பது. ஒரு உழவன் தன்னுடைய கலப்பையை கொண்டு முன்னும் பின்னுமாக ஒரு வயலை உழுவதை போன்ற காட்சி தருகிறது. பிக்சரைசேஷன், பிக்சரை கொண்ட கொண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு படம், ஒரு ஓவியத்தை வரைகின்றார் நம்ம குருநாத். வண்டுகள் முன்னும் பின்னுமாக மலர்களை அமர்ந்து ஊதுவது. ஊதுதல்னா ரீங்கரித்துக் கொண்டு மதுவினை உண்ணுதலுக்கு ஊதுதல். மதுவினை உண்ட அந்த இன்ப நுகர்ச்சியினாலே வாய்விட்டு பாடுது. அப்ப இன்ப மேலிட்டினாலே மக்கள் எல்லாம் பாடுறாங்க, சீர்கடிக்கிறாங்க, பாடுறாங்க. அது போல அந்த வண்டு என்ன பண்ணுது? தேனினை உண்ட காரணத்தினாலே ரீங்கரிக்கின்றது. அதான் ஊதுதல்னு பேரு. அந்த வண்டு ஊதும் பொழுது முன்னும் பின்னமாக ஊதுதல். ஒரு உழவன் தன்னுடைய கலப்பை கொண்டு ஒரு நிலத்தினை உழுதை போன்ற காட்சி. பெருவாய் அருகால் உழுகின்ற பூமுடி, பூக்களை கொண்ட முடி, உத்தர கோசமங்கிக்கிறது, பூக்களை கொண்ட சிறுசனை கொண்ட உத்தர கோசமங்கிக்க அரசனாக இருக்கின்ற பெருமானே. வழி நின்று நின் அருள் ஆரமது ஊட்ட மறுத்தனே. பெருமானே வழி நின்று நான் செல்கின்ற ஏதோ ஒரு வழி, நின்னை நோக்கி நான் செல்ல பயணிக்கவில்லை, நான் என்னுடைய அழிவை நோக்கி பயணிக்கின்றேன். நான் என்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்திலே அந்த காலத்திலே நீ என்னை வழிமறித்து நின்று வழி நின்று வழியன்கண் நின்று வழியன்கண் நின்று நான் நினைத்ததை செய்ய விடாமல் நீ நினைத்ததை செய்தாய் என்பதனால மறித்து நின்று என்று கொள்ள வேண்டும். வழியிலே ஒருவர் வருகின்றார், நாம் நினைத்தது நடந்ததுன்னா அவர் நம்ம மறிக்கல, வழித்துறையாக வந்துட்டார். நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் அவர் நினைச்சது நம்ம செய்யாம பண்றாருன்னா மறிக்கிறார். ஆனால் அவர் வழியிலே தோன்றுகின்றார், வழியே மறித்து தோன்றினார். வழி நின்று வழியங்கம் நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட தெரியாத தூய்க்க தூய்க்க போதும் என்ற எண்ணம் வாராத அமுது அதான் ஆரமுது. நிரம்பிய அமுது ஆரமுது ஆமுது என்பதாலே நின்றிடத்தன்றி வேறிடத்து கிடைக்கல் ஆகாத அமுது. இந்த மலர் வந்து தில்லையில் மட்டும்தான் கிடைக்கும், வேறிடத்தில் கிடைக்காது என்பதை போல இந்த ஆரமுது ஆகின்ற தெவிட்டாத அமுதம் என்பது பெருமான் திருவடியில் மட்டும்தான் விளையுமே தவிர வேறிடத்தில் விளையாது என்பதனால நின் ஆரமுது. துணி கடைகள்ல போட்டிருக்காங்க குமரன் சில்க்ஸ் போட்டு டி நகர் நோ பிரான்சஸ் எனிவேர். குமரன் சில்க்ங்கிற பேர்லயே ராயப்பேட்டால மயிலாப்பூர்ல எல்லாம் இருக்கு, அங்க போய் வாங்கிடாதையா, எனக்கு பிரான்ச் கிடையாது, எங்க கடைக்கு கிளையே கிடையாது, ஒரிஜினல் கடை இருக்கிற இடம் இதான் டி நகர் தான். அதனால நீங்க ஒரிஜினலா வாங்கணும்னா இங்கதான் வாங்கணும். பெருமான் பிறவி நோயை அறுக்கின்ற அந்த பெருமானுடைய திருவடியாகின்ற சிவன் கருணை தேன் அது கிடைக்கின்ற ஒரே இடம் இங்கதான், இது வேறு இடத்துல கிடைக்காது. அதான் நின் ஆரமுது. இப்ப பிறவி நோய்க்கு மருந்தாகின்ற அந்த பேரருள் ஏறைய தெய்வங்களிடம் இல்லை, இதை சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் உண்டு, கிளைகள் கிடையாது. இந்த பொருள் ஓரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஆரமுது கிடைக்கின்ற இடம் இந்த இடம் என்பதனால அது அந்த இடத்த அமுது என்று சொல்லப்படும். நின் ஆரமுது ஊட்ட வழிநின்று ஊட்ட நான் ஏதோ நினைத்துக் கொண்டு செல்கின்றேன், என் அமுதத்திலே வேண்டிச் செல்லவில்லை, அவ்வாறு விருப்பில்லாத என்னையும் என் வழியிலே வந்து நின்று மறித்து எனக்கு ஊட்டிய ஊட்டவும் அவ்வாறு ஊட்டும் காலத்தும் நான் மறுத்தனன் வேண்டாம் என்று சொல்லி வாயை முடிக்கொண்டேன். என்ன காரணம், நான் வாயிலே வந்து தேன் விழுந்தாலும் வேண்டாம் என்று சொல்வேன், ஆனால் என்ன காரணம்னா நஞ்சினை தேடிச் செல்கின்ற காரணத்தினாரையும் அது கடைசி அடைய கொண்டு முதலில் சேர்க்கும். நான் உன்னுடைய திரு அருள் ஆரம்பத்தினை அது அமுதமாக இருக்கின்றிருந்தாலும் கூட அது பிறவி நோயை நீக்கும் என்றே அறிந்திருந்தும் கூட அது நீ வலிய வந்து ஊட்டினும் கூட நான் அதை உண்ண மறுத்து வாயை மூடிக்கொண்டேன். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த அமுதத்தை உண்ட பிறகு நஞ்சினை உண்ண முடியாது என்பது தெரியும், ஆகவே அதனை உண்ண மறுத்தனன். என்ன காரணம், எது செய்கின்ற தீப்புகு விட்டிலில், விட்டிலில் என்பதில் இருக்கிற இல் என்பது ஓம உருபு விட்டிலை போல. செழிகின்ற என்றால் வளர்கின்ற, செழிதல் வளர்தல், செழித்தல் என்பது வளர்தல் தான். செழித்தல் என்ற சொல்லானது இடைக்குறையாக எதிரை நோக்கி இடைக்குறைந்து செழிக்கின்ற என்பது செழிகின்ற என்று வந்தது என்று கொள்ளலாம். செழிதல் என்றே ஒரு சொல் உண்டு, ஆகவே அது செழிகின்ற என்று கொள்ளலாம். இழிகின்ற அழிகின்ற கழிகின்ற என்பதை போல செழிகின்ற செழிதல் வளர்தல், செழித்தல் என்று சொன்னால் செழிக்கின்ற இடைக்குறை என்று கொள்ளலாம். செழிகின்ற வளர்கின்ற தீ, அந்த செய்கின்ற தீ புகு விட்டிலில் அதனை சென்று தான் அடைகின்ற விட்டில். என்ன கவனிங்க, விட்டிலாகின்ற பூச்சியின் வாயிலே தேன் வந்து தானாக விழுந்தாலும் அந்த பூச்சி அந்த தேனை துப்பி விட்டு தீ எங்கோ இருக்கின்றது, அந்த தீ வந்து வாயில விழல, இருந்தாலும் தொலைவில் இருக்கின்ற தீயினை இது நாடி சென்று புகுகின்றது. அந்த ஓமை பொருள் ஓமைய பொருளோட நன்றாக பொறுத்துக் கொள்ள வேண்டும். இறைவனே வலிய வந்து நமக்கு தன்னுடைய அருளை கொடுத்தாலும் அந்த அருளை துய்க்காது, தானாக கிடைக்காத தொலைவில் இருக்கின்ற சிற்றின்ப நுகர்ச்சியை நாம சென்று வலிய நுகர்வது என்று செய்கின்ற தீ புகு விட்டிலில், தீனை தான் சென்று புகின்ற விட்டில் இறைவன் தான் வந்து வழியாட்கொள்கின்றான். அதனை வேண்ட அது வேண்டாது விலக்கி நாமாக சென்று அந்த சிற்றின்பத்தை நுகர்வது அது எவ்வளவு பெரிய அறியாமை என்று படிக்கின்றான். அந்த அறியாமை கொண்ட என்னையா என்னையும் விட வேண்டும். செய்கின்ற தீ புகு தானாக சென்று புகின்ற விட்டிலில், புகின்ற விட்டில் என்பதனால புகாத நேரத்திலே அந்த நெருப்பினுடைய வண்ணமானது கண்ணை கவருவதாக இருக்கின்றது, ஆனால் புகுகின்ற காலத்திலே அதனுடைய வெம்மையானது உடம்பை சுடுகின்றது. அந்த சுட்டாலும் கூட புகுகின்ற காலத்திலே சுடுவதனாலே தன்னை விலக்கிக் கொள்ளலாம் என்று அறிவதற்கு கிடையாது. ஏன்னா அது வந்து பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி, அதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது. சுடுகின்ற காலத்திலே இது சுடுகின்றதே இதிலிருந்து விலகலாம் என்று நினைக்கின்ற நினைப்பு அந்த விட்டிலுக்கு உண்டாகவே ஆகாது. என்ன அது அறியாமை தலையில எழுத்து ஆடு ஆடிச்சு அழிச்சு. நம்ம குருநாதர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுதான் சொல்றாரு இத, ஆனா வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் அப்பர் பெருமான். எளிமையா சிரமம்னா ஒண்ணும் இல்ல, முட்டாளிகளுக்கும் புரியாம அப்பர் பெருமான் சொல்லிட்டார், அறிஞர்களுக்கு புரியாம இவர் சொல்லிருக்கிறார். அது எப்படி அது எப்படி சொல்லிட்டாருன்னா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அதை புரிஞ்சுக்காமலே போக முடியாது, இதையாவது புரிஞ்சுக்காம போகலாம், ஆனா அதை புரிஞ்சுக்காம போக முடியாது சொல்றாரு. பழைத்து நின்ற ஐவர் கல்வர் வந்தனை நடுக்கம் செய்ய அழைப்பு வைத்து உலையை ஏற்றி தழல் எறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற அமைகோவல் தெளிவிலாதே இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் சொன்னீனே. ஐந்து திருடர்கள் ஒரு காட்டில் அலைகிறாங்க. அந்த காட்டில் அலையும் போது அவங்களுக்கு சாப்பாடே அன்னைக்கு முழுக்க இல்லை. சாப்பாடும் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, பயத்தை சுருட்டுது. ஒரு ஆமையை பார்த்தாங்க, சரி இந்த ஆமையை இன்னைக்கு சூப் வச்சு சாப்பிடுவோம். கடினமா ஒண்ணும் கிடைக்கலனா கூட, ஹார்டா சாலிடா ஒண்ணு கிடைக்கலா கூட, கஞ்சி போல ஒண்ணு கிடைக்குது. பசிக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமைய சூப்பு கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஆமைய பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு காட்டுல வந்து அடுப்பு மூட்டணும்னா மூணு கல்லு தான், அந்த மூணு ஆணவம் கண்மம் மயங்கிற மூணு கல்லு, மூணு கல்லே அடுப்பாய். அந்த மூணு கல்லுக்கு புற சுள்ளி எல்லாம் போட்டு நெருப்ப மூட்டி ஒரு பெரிய பாத்திரம், ஆமை முழுக்க உள்ள போகணும். ஆகவே ஒரு பெரிய பாத்திரமா வச்சு அந்த பாத்திரத்துல பாதி அளவு ஜலம் ஆமை முழுக்க நினையணும். அந்த ஜலத்தை விட்டு ஆமையை போடுறாங்க உள்ள, போட்டு ஆமை வெளியில வந்துடாம என்ன பண்றாங்க, மூடுறாங்க. ஒரு பெரிய மூடி போட்டு மூடி அந்த மூடிக்கு மேல ஒரு கல்லை வச்சிடறாங்க. ஆமை குதிச்சு மூடி திறந்துட்டு வந்துடக்கூடாது. அந்த மூடிதான் யான் என்ற அகப்பற்று, அதுக்கு மேல இருக்கிற கல்லு தான் எனது என்ற புறப்பற்று. யான் என்ற அகப்பற்றாகின்ற மூடி, அந்த மூடிக்கு மேல எனது என்ற புறப்பற்றாகின்ற ஒரு கல்லு, அதை வச்சுட்டு இந்த உலகிலாகின்ற அந்த பாத்திரம், அதுல இன்ப நாட்டமாகின்ற நீர், அந்த நீரில் ஆமையாகின்ற உயிர், அந்த உயிரை போட்டு ஆணவம் கண்மம் மாயாகின்ற அடுப்பு, அதுல நெருப்பு வினைப்பயனாகின்ற நெருப்பு. இத ஊட்டின இதெல்லாம் செய்யறது யாருன்னா ஐம்புலனாகின்ற கல்வர்கள். ஐம்புலாகின்ற கல்வர்கள் செய்யும் பொழுது இந்த ஆமை நினைச்சதா, இந்த தை மாச குளிருக்கு நாம குளிப்பதற்கு வெந்நீர் வைத்து தருவார் இல்லை. எவ்வளவு புத்திசாலியான ஆமை நம்மள மாதிரி. இந்த தை மாச குளிர்ல நமக்கு யாரு வெந்நீர் வச்சு தராங்க குளிக்கிறது என்று சொல்லி அந்த சூடு ஏற ஏற அது என்ன பண்ணதா, திளைத்து நின்று ஆடியதான், திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவில் ஆடிய. சூடு ஏறும்போது சூடு தன்னை கொல்லும் என்று அறியாமல் திளைத்தல் என்பது அறியாமை என்று பார்க்கின்றோம். அந்த அறியாமை கொண்ட ஆமை போன்றவர்கள் தான் இன்ப நுகர்ச்சியை நாடுகின்ற மக்கள். அதே போல செழுகின்ற தீ புகுவிட்டில், புகின்ற வீட்டில் வெம்மையை உணரும். தொலைவிலே இருக்கின்ற வீட்டிலுக்கு அந்த பண்ணமானது உள்ளத்தை கவர்ந்து நெருப்பிடத்துல அதை கூப்பிடும். ஆனால் புகுகின்ற வீட்டிலுக்கு அந்த வெம்மை உணரப்படும். வெம்மை உணர்ந்தோம் என்று சொல்லி நகர வேண்டும் அந்த அறிவு கிடையாது. வெம்மையை உணர்கின்றோமே என்று சொல்லி விலக வேண்டும் அந்த அறிவு அதுக்கு கிடையாது. அதனை மீறி அது வந்து அந்த கவர்ச்சி இருப்பதனால அது விலக வேண்டும் என்ற நேரத்திலே விலக முடியாத வண்ணம் அது ஆட்கொள்வதனால என்ன ஆகுது, அதிலே சென்று அழிந்து போகும். அது இறக்கைகள் வந்து சுடப்பட்டு, இறக்கைகள் சுடப்பட்டதுனால பறக்க முடியாது, நெருப்பிலே விடும். இறக்கைகள் முதலிலே கருகுவதனால, இறக்கைகள் கருகாதிருந்தாலும் வேணா அது வந்து பறக்கலாம், இறக்கைகளே முதலில் கருகும். அதாவது சுதந்திர உணர்ச்சி முதலில் கருகிடும். இந்திரிய வசப்படும் போது நம்முடைய சுதந்திரம் முதல்ல பறிபோகும், தப்பித்துக் கொள்கின்ற மார்க்கம் அடைபடும். அது அடைபட்டதுனால் என்ன ஆகும், அதிலே விழுந்து சாக வேண்டியதுதான். ஆகவே செய்கின்ற தீர்ப்பு விட்டிலில், அதை போல சின்மொழியாரில், சின்மொழி என்றால் சில பேசுபவர்கள், இது பெண்களுக்கு இயற்கையான அடைமொழி. எல்லாரும் கொஞ்சம் தான் பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க கொஞ்சம் தான் பேசணும்னு நினைச்சாங்க பழங்காலத்துல, அதனால அவங்களுக்கு சின்மொழி அனுபவிச்சு. அது வெற்றம் இருப்பதனால எல்லாத்தையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க, அவங்க கொஞ்சமா தான் பேசிப்பாங்க. அப்படின்னா ஆடவரிடம் அர்த்தம், அவங்க கிட்ட அவங்க நிறைய பேசுவாங்க, அதை நம்ம கவனிக்க கூடாது என்பதனால அவங்க நமக்கு சின்மொழி. பெண்கள் வந்து பெண்களும் பெண்களும் பேசிக் கொள்வதை நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது என்பதனால அவங்க நிறைய பேசுறாங்கிறது நமக்கு தெரியவே கூடாது. கொஞ்சமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பெண்களை, என்ன காரணம்னா சமைக்கும் போதே சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு அவங்க சாப்பிடும் போது கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அவ்வளவு நீங்கெல்லாம் அப்படி இல்லை, பொதுவா சொன்னேன். அவங்கெல்லாம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு எங்கேயும் சாப்பிடுவாங்க, தோஷம் அவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சாப்பிட்ட பிறகு என்ன இருக்கு, அவங்க சாப்பிடுறத பார்க்கும் போதே இவங்களை பசி அடைந்த உள்ள கொண்டவர்களுக்கு, அதனால வீடு கொஞ்சோண்டு சாதாரணாலும் போறோம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதாவது சேரும் இருக்கு செந்தாமரை இருக்கு, ரெண்டும் சேர்ந்தான் குளம். சேரு இருந்தா தானே செந்தாமரை செந்தாமரைன்னு சொல்லுவோம். செந்தாமரே இல்ல சேருதான் இருக்குன்னா அது யாரும் வந்து விரும்ப போறது இல்ல. சேரு இல்லைன்னா செந்தாமரை வராது. அது போல உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மக்கள் இப்படிப்பட்டவர்கள். சின்மொழி யாரில் நாணம் இருப்பதனால கொஞ்சமா பேசுவோம். சின்மொழி யாரில் தன்னால் இந்த நாட்கள் இறைவனுடைய அருளை இந்த நாள் நான் தேடவில்லை, ஆனால் இந்த சிற்றின்பத்தை தொடர்ந்து பல நாட்கள் விழைந்தேன் என்று சொல்கின்றனர். சின்மொழியாரின் பன்னாள் அந்த பன்னாள் விளைவு ஒரு குற்றம். அது ஏதோ அகஸ்மாத்தாக ஒரு ஆபத்து ஆக்சிடென்ட் அடையலாம், ஆனா எப்போதுமே ஃபுட்போர்ட்லயே டிராவல் பண்ணி அடிக்கடி விடக்கூடும். சின்மொழியாரின் பன்னாள் விழுகின்ற தொடர்ந்து விழுகின்ற எண்ணெய். பன்னாள் விழுதல் என்பது என்ன? ஒரு நாள் விழுந்த போதே அதனுடைய துன்பமானதை நம்ம அறிகின்றோம். இருந்தாலும் அந்த துன்பத்தினை மறந்து வாசனா மரத்தினாலே இன்பத்தை மட்டும் நினைந்து மீண்டும் விழுதல், அது மீண்டும் மறந்து மீண்டும் விழுதல் என்று இவ்வாறு மறதியாகின்ற ஆணவ மலத்தினாலேதான் மறதி என்று விழுகின்றது. ஆணவ மலம் உயிரினை கஷ்டப்படுத்து பார்க்கிறோம். இப்ப மறதி என்றதை தான் கற்ற கல்வியை மறப்பதிலிருந்து, தான் உற்ற அனுபவத்தை மறப்பதிலிருந்து, நல்ல அறிவினை மறப்பதிலிருந்து, பெரியவர் செய்த உபதேசத்தை மறப்பதிலிருந்து மறதிக்கெல்லாம் காரணம் ஆணவ மலம் என்று கற்கின்றோம். இறைவன் திருவள்ளினாலே இந்த ஆணவ மலம் நீங்கினாலுடைய மறதியாகின்ற அசுரனிடமிருந்து ஒருவன் தப்ப முடியாது என்று பார்த்தா புல நிகழ்ச்சியினாலேதான் ஒருவனுக்கு மறதி ஏற்படுகின்றது என்று கண்ணன் கீதையில் சொல்றார். நீண்ட தொடர்ச்சியில சொல்றார், ஜாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே. இந்த புலநின்பங்களை நினைப்பதனாலேயே அவற்றிலே அவனுக்கு தொடர்பு உண்டாகின்றது. நல்லா கவனிங்க, நாம் அனுபவித்த ஒன்றை நாம் நினையாதிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அது தொடர்பு கிடையாது. அவன் நினைப்பது குற்றம். அப்ப நினைக்கின்ற குற்றத்தினை ஒருவன் எவ்வாறு தவிர்க்கலாம்? சொன்னா எதை நினைக்கணுமோ அதான் நினைக்கணும். இறைவனை தவிர இன்னொரு பொருளை நினைக்கவே கூடாது. இறைவனை தவிர இன்னொரு பொருளை நினைக்கும் பொழுது அது என்ன பண்ணும்? பரம்பரையா தொடர்ச்சியின் காரணமாக அது நினைக்கக்கூடாத பொருளை நினைக்க வைத்துவிடும். பரம்பரைன்னு அதுக்கு பேரு. அது பெரிய ஆபத்து. இறைவனை தவிர வேற எதையும் நினையாவே இருந்தார்கள் அந்த அடையாளம் எல்லாம். அப்ப அவ்வாறு வந்து வேறொரு பொருளை நம்ம நினைக்கும் போது இது வந்து ஆபத்தில்லாத பொருள் என்று சொல்லி நம்ம நினைத்தாலும் கூட அது ஆபத்துள்ள ஒரு பொருளோடு ஒரு ஒரு தொலைவிலே தொடர்பு கொண்டது. இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அது இன்னொரு பொருளை நினைக்க தூண்டும், அது இன்னொரு பொருளை நினைக்க தூண்டும். அப்படி போய் என்ன பண்ணும்? தெரு கொடியிலே ஆபத்தாகின்ற ஒரு பிள்ளை நினைக்க தூண்டும். பரம்பரை தொடர்ச்சின்னு பேரு. அவ்வாறு அந்த ஆபத்தில் ஒரு மாற்றி கொண்டு விடுவான் என்பதனால இறைவனை தவிர எதுவும் நினைக்க கூடாது. இந்த பாடல நாளைக்கு நாளைக்கு நான் விளக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே நம்ம இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அது நம்ம என்ன பண்ணணும்னா, இறைவனை பற்றி நம்முடைய குருநாதர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதனை மறைக்கின்ற பெரிய நட்டத்திலே கொண்டு விடும் அப்படின்னு கண்ணன் சொல்ற. அது நாளைக்கு நான் விளக்கிறேன். அந்த விளக்கிட்டு இந்த பாடலில் செய்கின்ற தீப்பு விட்டிலில் சின்மொழியாரி பன்னால் எழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் விரிவாய் அருகார் உழுகின்ற பூமுடி உத்தர கோசம் அங்கைக்கரசே வழி நின்று நின் அருள் ஆரமுதுட்ட மறுத்தனரே. வழி நின்று நின் அருள் ஆரமுதுட்ட மறுத்ததற்கு காரணம் சின்மொழியாரின் பன்னால் செய்கின்ற தீப்பு விட்டிலில் நான் விழுகின்றேன், அதுதான் காரணம். அப்படி இருந்தாலும் என்னை விடுதி கண்டாய். நீ விளக்கிறாய் பார்வதி.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கி அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: படைக்கலமாகவும். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: படைக்கலமாக

எல்லாவில் கொண்டேன் இடைக்கலமும் அல்லேன் எழு பிறப்பும் உனக்கு ஆட்சி இல்லேன் துடக்கினும் போக தொழுது

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின அருளி செய்த பழம்பஞ்சுர பணியில் அமைந்த 3 திருப்பதியும், திருமுருகன் பூண்டி திருத்தலத்திற்குரியது பண்வரிசைப்படி 49 திருப்பதியும், திருச்சிற்றம்பலம்.

0: சித்திரம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 41 திருப்பதிகம் அற்புத 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவம் ஆற்றாமை என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியது மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

உணர்வறியவன் உணர்வு தந்தொழியாக்கி பாசம் ஆனவை பற்றரு துயர்ந்ததன் பரம்பொருள் கரு.

0: சம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: அறிய முடியாத ஒரு தேனாக இருக்கிறான். ஆண் நெய்யை அருமை அருமை, பசுவின் நெய்ன்னு சொன்னது. ஏன்னா நெய் வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம், எறும்பு மாட்டு நெய் இருக்குது, பசு நெய் இருக்கு. நம்ம பெருமானுக்கு விளக்க தெய்வம் பெறுவதற்கு எது பயன்படுத்தணும்னா பசுவின் நெய் தான் பயன்படுத்தணும். இப்ப என்ன கடனெய் தான், அது எந்த நெய்யோ, அது என்ன என்ன கலப்படத்தினால வந்ததோ அது நெய்யாது, அது நெய். ஆனாலும் அதான் போட்டுக்கோ, அதுல பசுவின் நெய் தான் போகணும். ஆண் நெய் என்று சொல்லு. நம்முடைய திருப்பனந்தாள் பகுதியில் கதிராமங்கலம்னு ஒரு இடம் இருக்கு. அதுல நல்ல ஒருவர் நிறைய பசுமாடு வச்சு வளர்க்கிறார். அவர் பால் கறந்து நெய் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் என்ன பண்ணு கேட்டா, வேற எங்கேயும் வாங்காதா, கதிராமங்கலத்துல போய் அந்த பசுவின் நெய் தான் ஒரிஜினல் பசுவின் நெய் வாங்கறதுங்கிறது. அப்படி ஒருவர் அடிவரிலேயே ஒருவர் இருந்தார், ஏற்க முடியுமா? முடியாது. அதான் பசுவின் ஆண் நெய். அதனால இனிமே நம்ம வந்து பெரும்பாலும் சூட சூடம் இல்லைங்கிறான், சாம்பிராணி சாம்பிராணி இல்லைங்கிறான், ஊதுபத்தி ஊதுபத்தி இல்லைங்கிறான் அல்லவா. என்ன எதுதான் எதுங்கிறது, பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பால் ஊத்துறது, பாலா பவுடர் இருக்கிறான் இல்லைங்களா. அப்ப இனிமே என்னன்னு கேட்டா, நல்ல கும்பிட்டு கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று இனிமே பாராயணமே தான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எதுவுமே எல்லாம் ஒண்ணும் தகுதி இல்லை. நல்ல அருமையா பெருமான் நல்ல 3 முறையோ 11 முறையோ வளம் உண்டு, நல்ல கும்பிட்டு நல்ல வணங்கி பெருமானி என்று நல்ல போட்டி உதவி செய்தால் அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற எதுவும் நமக்கு உகந்ததாகப்படல. எனவே ஆண்மை கரும்பின்யின் தேரலை, அருமையான கருப்பன் சுவை. சிவனை என் சிவலோக கோணை, சிவலோகத்திற்கே தலைவனாக இருப்பவன். மானன நோக்கிதன் கூரணி, எங்க அம்மாவோடவே கூட இருப்பாங்க. யாரு? உமையம்மை. குறுகிலேன் நெடுங்காலம், அப்படிப்பட்டவனை போய் நான் இவ்வளவு நாள் தள்ளியும் போய் அடையவில்லையே. ஆனா என்ன செய்துட்டு இருக்கேன், ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடம்புக்கு மட்டும் விடாமல் காலையில ஆச்சோலையோ 8 மணி சிவபிராணம் படிச்சவோ பூஜை பண்ணமோ இல்லையோ, என்னன்னைக்கு இட்லி சட்னிய சாம்பாரா முளாபடி அது இருக்குது. சரி, இதுக்கு இதுக்கு ஒரு இட்லிக்கு முளாபடி, ஒரு இட்லிக்கு சாம்பார், ஒரு இட்லிக்கு இது அவ்வளவு. ஏன்னா அப்படி என்னத்தீங்கன்னு, இந்த ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன். எதை நான் ஓம்பி வரணுமோ அதை இல்லாமல் இந்த வெறும் இந்த உடம்பை நான் பாதுகாத்திருக்கேன். ஊனினை உருக்கி

0: எப்படி ஞாபகத்துக்கு வராம இருக்கிறது? அதனால் அப்படிப்பட்ட பெருமான் நினைக்காமல் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் நிச்சயம் கெடுவேன் உயிர் ஓயாதே. இந்த பாழாப்பான உயிரே பாருங்க, அந்த மூணாவது கடைசி வீட்டுல நேற்று பொசுக்குன்னு இறந்து போட்டாங்களாம். அது போன மாசம் பாருங்க இந்த தெருவில் ஒருத்தர் அவங்க எல்லாம் உயிர் ஓய்ஞ்சி போச்சு. இந்த உயிர் ஓய மாட்டேங்குது, என்னங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்று பாவம் நினைக்கிறது. ஓய்விலாதன உவமனில் இறந்தன அருமை அருமை ஒன்மல திருப்பாதம் இப்பீங்களா. பெருமானுடைய திருவடிக்கு ஓய்வும் இல்லையா? என்ன ஓய்வு அவருக்கு? 58 ஓய்வு இல்லாம உழைக்க ரொம்ப மேக்சிமம் போனா 60 இருக்கலாம், இல்லன்னா 58 இருக்குது, அவ்வளவுதானே. இவங்க பாவம் ஒண்ணும் முடியலவங்களால இந்த கிராஜுவிட்டி மட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாததுனால வயதை தூக்கணும்னு பாக்குது 60. எப்படி நம்ம ஆட்சி போனா பரவாயில்ல, அப்புறம் எப்படி பாத்துக்கிட்டு போறாங்க சரி. பல பேர் வேலையில்லா திண்டாட்டிருக்கு, இலக்கிய உள்ளே நுழைக்க வேண்டியிருக்கு. அப்ப இது 55 ஆக்கினா தேவலான் இருக்குது, 55 ஆக்கின உடனே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, 60 ஆக்கினா இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு வேலைக்கு உள்ளே நுழைய முடியல. பாவம் திட்டு தெரியாத காடு இருக்கிறது. அதற்காகத்தான் அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால், நாம் ஒரு தமிழாசிரியன் தான் இருந்தால் என்ன செய்யணும் என்றால், மாதிரி கல்வி நிலையங்களிலே அறிவு கல்வி, தெய்வீக கல்வி, தொழிற்கல்வி, இந்த மூன்று வேணும். மூன்று வேணும். இப்ப இருக்கிற கல்வி குட்டிச்சோர் அல்லவா, எல்லாருக்கும் வேலை கொடுப்ப என்பது எந்த அரசாலும் முடியாது, எந்த அரசாலும் முடியாது. அது இப்ப 600 கோடி இருக்கிறவன் உலக உலகத்துல, அதுல 100 கோடி நம்ம கிட்ட இருக்கு, நல்ல கொடுக்க முடியுமா? முடியாது. பின்ன என்ன, நல்ல அருமையா நல்ல தொழில் வல்லுநர்கள் ஆரம்பிச்சு, டாடா பிர்லா நம்ம இந்த பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி மாளிகை இவங்கெல்லாம் நம்ம தொழில் நல்ல வல்லுநர்கள். ஐயா ரொம்ப சுருக்கமான பணத்துல ஆனா தன்னிலையில ஒரு தொழிலை வைத்து தொடங்கி எந்த தொழில் வந்து இன்னைக்கு சரியா வரும் என்றவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு, இந்த முதல்ல 1 முதல் 5-6 ஆண்டு வரைக்கும் இயல்பா அந்த எழுத்தறிவு, 6க்கு அப்புறம் அல்லது 7க்கு அப்புறம் இந்த அறிவு கல்வி தொழிற்கல்வியும் இருக்கணும். நாளைக்கு அவன் +2 முடிச்சாட்டான்னு இந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம், அல்லது எம்ஏ முடிச்சுட்டான்னா இன்னொரு அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு தொழில் அது தெரிஞ்சுக்கணும். அரசு கொடுத்தால் வருவோம், இன்றே நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு அமைப்புல வந்தால் ஒளிய இன்னும் ஒருத்தருக்கு குத்திட்டு தான் ஞாபகம். ஆமா சோத்து வழியிலேங்கிறான் அவன் என்ன பண்ணுவான். இப்ப குற்றவாளியெல்லாம் 21-19 வயசுல தானே குற்றவாளியே இருக்குது, ஏன் வேலைக்கும் போக முடியல, இங்கேயும் ஒண்ணும் வீட்டுல வக்கு இல்ல, இவரேறு குதிக்கிறேங்கிறான், சட்டமா போட போகுது இப்ப. ஆமா தொழிற்கல்வி வேணும். அதே போல இந்த நீர் ஊற்று கூட கர்நாடகா எதிர்பார்த்து நடக்காது. ஏதோ தரம் பவான் நாம ஒரு பக்கம் அங்க தண்ணீர் கேட்டுக்கொண்டு தமிழகத்திலே எங்கெங்கே நிலத்தடி நீர் இருக்கிறது என்பதை பார்க்கணும். அது இங்க இருக்கிற இந்த பிஇஎல்லாம் விட நல்ல வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். நாகர்கோயில்ல சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்களாம், அப்படியே பாப்பாங்களா குச்சி பண்ணிட்டே வருவாங்களா, அதனால் இப்படி போய் அவன் ஆண்டவன் ஒவ்வொரு உயிரினை காப்பானால் அதனாலதான் ஓய்விலாதன அவன் திருவடிக்கு எந்தப்பா ஓய்வு, ஒரு காலத்திலையும் ஓய்வு. உவமனில் இறந்தன அப்படிப்பட்ட திருவடிக்கு ஒரு ஓமை சொல்லுங்களேன் அப்படின்னாரு. திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார், என்ன கேட்டு அப்படின்னார், பெருமான் திருவடிக்கு ஒரு ஓமை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அடியேன் முதலதிகாரத்திலேயே பாடியிருக்கிறனே, தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான், அவன் திருவடி முதல் அவன் திருமுடி வரைக்கும் ஓமை இல்லாதவன். இதுல போய் ஏன் இப்படி எல்லாம் பெரியவங்க கஷ்டப்படுறீங்க போய் அப்படின்ட்டு சிவ சிவ இந்த திருக்கோள் மறைஞ்சு போயிடுச்சு சாமி, இல்லைன்னா நான் இந்த மாதிரி போவே சொல்ல மாட்டேன், ஓமனில் இறந்தனன்னு சொல்ல மாட்டேன். ஓமனில் இறந்தன ஓமை சொல்ல முடியாது, ஏன், தனக்கு ஓமை இல்லாதான், என் இறந்து எல்லை இல்லாதானி, இலாதானே நின்பெரும் சீர்னு இருக்குல்ல, இலாதானே கம நின்பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அந்த நின்பெரும் சீர் இப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான், ஒண்ணு கடினம் இல்ல, ஒண்ணு ஒரு கமதான். இப்ப கூட திருவாசகம் ஒண்ணு லால் வழியில பதிப்பிக்கணும்னாங்க, நான் இப்ப கம போட்டு கொடுத்தேன், இப்படி பதிப்பீங்க சாமி, இந்த கம போட்டதை நிறுத்திட்டோம், நிறுத்திட்டு அதுவே பொருள் விளங்குவதற்கு காரணமாயிருக்கு. ஓய் மீளாதன உவமனில் இறந்தன, இறந்தனன்னு ஓமை சொல்ல முடியாது. உன்மலத்தால் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்மெறி காட்டி, இதான் நன்றி உணர்வு. நாயிலாகிய குலத்தினும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி என்றார் முன்னும் அல்லவா. அல்ல, அதை விட கீழ்பட்ட குலம், அப்படிப்பட்ட அதை விட கீழ்பட்ட குலத்தில் இருந்த எனக்கு நன்னெறி காட்டி, எங்கே திருப்பெருந்துறையில, தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை தாய் போல தாய் போல் தலையளித்திட்டு என்று முன்னே சொல்லியிருக்க. அவள பெற்ற ஈண்ட தாய் போல இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணியின் மிக விரைவாக காண வேண்டும் என்ற விருப்பம், ஆனா காணல. தீயில் வீழ்கிறேன், ஒண்ணு செய்யணும், இப்ப சொல்லலாம் செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறானே. விலையம புதுசா நம்ம போய் நம்ம சொல்ற மாதிரி படா, இதெல்லாம் எங்களுக்கு படங்களே போடான்னு. தீ ஒண்ணு உன்னை திருவடியை கண்டிருக்கணும், இப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொடுத்து எனக்கு ஆண்டாய். அது ஓய்வில்லாதது, ஓமனில் இறந்தது, ஒரு சிறந்த மலர் போன்ற திருத்தாள், தாயிலாய இன்னருள் புரிந்த திருவடி, அதை நான் காணணும். காணல என்ன செஞ்சிருக்கலாம், செத்துடணும். எப்படி சாவது அந்த காலத்துல, தீயில் வீழ்கிறேன், நெருப்புல விழுந்துருவான் பாவம். தின்வரை உருள்கிறேன், பெரிய மலை மேல ஏறி உருண்டுறது, அதனாலதான் உயிர் போக்குவது இப்படி இல்லீங்களா. தின்வரை உருள்கிறேன், அடுத்தது செழுங்கடல் புகுவேனே, அந்த கடல்ல உருண்டுறது. ஆகவே ஒன்று மலை மேல உருண்டு விடுவது அல்லது கடல்ல போயிடுறது அல்ல நெருப்புல, இப்படியாக தன்னை மாய்த்துக் கொள்வது. மகாபாரதத்துல அர்ஜுனன் அந்த தவளம் வருகின்ற பொழுது அர்ஜுனன் தேர் வருது, அவனுடைய மகன் ஜெயந்தனை வந்து கொண்டு விட்டான். யாரு யார் கொண்டார், பாரதம் ஜெயந்திரதனா கொண்டு விட்டான். கொண்டு விட்ட உடனே இவன் வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள என்னுடைய மகனை கொண்டவன் என கொல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன்னு சொன்னான். யாரு, நம்ம ஐயாதான், கண்ணபிரான் தான், அது சாரதி எல்லாம் ஓட்டுறது. ஓட்ட உடனே நிச்சயமா கூடி மறைச்சு வச்சுட்டாங்க, மறைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இவன் சபதம் பண்ணோன்னு, நான் இன்னைக்குள்ள கொள்ளேனா நான் இறந்துடுவேன்னு சொன்னோடனே இன்னைக்கு பூரா மறைச்சு வச்சிடும், மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சா மணி ஆச்சு, இப்ப காலில் ஒன்பதுக்கு இந்த சபதம் பண்ணான், 10, 11, 12, 1, 2, 2.5, 3 கூட ஆக போகுது. என்ன ஆகுறது, இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்குது, இல்லைன்னா இன்னைக்கு இறந்துடணும். கண்ணபிரான் அல்லவா, என்ன பண்ணார், பக்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் அச்சித்தருவதும் ஒரு நாணி. என்ன செய்த, என்ன அர்ஜுனா, அர்ஜுனன் தன்னுடைய சக்கரத்தை விட்டு மறைச்சிட்டார் சூரியனை. மணிய சரியா 2:50 தான், இது இங்க என்ன 5:50 6 ஆக போகுது. என்ன அர்ஜுனா, சபதம் என்னாச்சு, என்ன சிவசிவ ராமராம ராமராம நான் அப்படியே செய்யறேன். பின்ன அப்படியானா வந்து என்ன பண்ணார், தீயில் வீழ்கிறேன், உயிரை என்ன இருக்கான், நெருப்பு வளர்ந்துட்டான், நெருப்பு வளர்த்து விழப்புறம் விழுவதற்கு முன்னே இவர் கொஞ்சம் கருணை அல்லவா. அதனால என்ன பண்ணார், அர்ஜுனா உனக்கு நான் சாரதி ஓட்டியே எத்தனை நாள் போட்டிருக்கேன், இனிமே நான் அவனையும் வந்து ஒரு போர்க்கோளம் பூண்டு நான் சாரதி ஆயிருந்து என்னைக்கு பாக்க போறேன், அதனால என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு. நீ நல்ல போர்க்கோளத்தோட இவன் என்ன போடலாம், போர்க்கோளத்தை கழுவிட்டான், கழட்டப்படாது இல்லவா, அதனால போர்க்கோளத்தோட போட்டுக்கணும், நீ அந்த வெள்ள பிடிச்சே இருக்கணும். நீ வந்து இந்த தீய 3 தரம் வலை வந்து தானே திரும்ப நெருப்பில் விழணும், அதனால இந்த 3 தரம் வலை வரும்போது நீ வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டே வருவியா, நான் அந்த சாரதி போட்டுட்டு வருவானா, போட்டு வந்து 3வது தரம் வந்த பிறகு நீ நெருப்பில் விழுந்துருங்க. சரி அர்ஜுனா, எங்கள்கிட்ட அவன் நீ எல்லாம் இருப்பேன் நின்றுட்டு, இப்ப இதோ 1 முறை வந்துட்டது, இதோ 2வது முறையும் அப்படி வருகிறது, 3வது முறை வர இருக்கும் பொழுது அந்த ஜெயந்தன் வந்துட்டான். ஏன், இவன் தான் சாக போறான், சாக போறான். வந்தது இவனுக்கு தெரியும், யாருக்கு, கண்ணபிரானுக்கு தெரியும். பார்த்தார், மணி 3:10 தான் ஆகுது, ஒரிஜினல் கடிகாரத்துல, இது பொட்ட கடிகாரத்துல 6 ஆச்சு, ஏன்னா சக்கரத்தை வச்சு மறைச்சதுனால. என்ன அர்ஜுனா, 3வது முறை வருது, ஆமா நான் சொன்னபடி நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன. ஆனால் இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தால், இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னாரு. சக்கரத்தை எடுத்த சூரிய மணி 3:10 இவனும் முன்னிருந்தான். அடிச்சா இதெல்லாம் பாரதம் அல்லவா, பாரதம் அல்லவா, அதுதான் ரொம்ப அருமையா. அது என்னது, முத்தைத்தரு பத்தைத்தரு நகை அத்திக்கிரி சத்திக்கிறதுல அதுக்கு என்ன, பத்து தலை தத்த கனிதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகளில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொரு ரட்சித்தருள்வது நானே. முருகா உன்னை பாராட்டணும்னா நாங்கெல்லாம் பாராட்டி பிரயோஜனம் இல்லப்பா, உங்க மாமா பாராட்டணும்ப்பா. மாப்பிள்ள எப்படி என்ன தீபாவளி வந்திருக்காருங்களா மாப்பிள்ள? ஆமாங்க, தங்கங்க தங்கம் எங்க மாப்பிள்ள என்று உன்னை பாராட்டுறது உங்க மாமால பாராட்டணும். நான் பாராட்டுறேன் பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடன் ரட்சித்தல்வது ஒரு நாள். அவர்தான் சமத்துவப்படுத்தினார். சைவ வைணவத்துக்கு இல்லாம வம்பு இல்லாம, சைவ வைணவத்துல வம்பு தொந்தரவு இல்ல. இப்ப பாருங்க, தீயில் வேழ்கிலேன் தின்பாரை உருள்கிலேன் செடுங்கடல் புகுவேனி. இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று செய்தாவது என்று உயிரை மாய்த்துக் கொள்கிறார். வேனில் வேல்கனை கிழித்திட மதிசுடும் அதுதனி நினையாதே. இது இன்பம். வேனில் வேல், வேனில் வேல் மலர்கணைக்கும் என்னகை செவ்வாய்க்கரியன்னு முன்னியும் சொல்லியிருக்காரு. வேனில் வேல் யாரு? மன்னதன். அவனுடைய அம்புனால்னா இன்ப இன்பத்துல சிற்றின்பத்தில தலைப்பது. சிற்றின்பத்தை இவர் தலைப்பதல்ல, நாம் தலைப்பதை ஏற்றிக்கொண்டு சொல்லுகிறார். அதனால மணிவாசகரும் குடும்பத்தினார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேனில் வேல் கனை கிழித்திட மதிசுடும் அதுதனி நினையாதே. மான்னில் ஆவிய நோக்கிய படிகளை மத்திடு தயிராகி. இந்த பெண்கள் இன்பத்துல எது போலனாரு, மத்திடு தயிராகி. மத்திடு தயிர்னா இருந்து மத்தும் இல்ல தயிரும் இல்ல. அது மத்து கடையும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா, கடைய கடைய கடைய அடியில் இருக்கிற அந்த தயிர் அப்படியே சின்ன சின்னதா சின்ன சின்ன சின்ன சின்ன அப்படி தூள் தூள் தூளா அப்படியே மோராக ஆகும். ஆனா அதுல இருக்கிற அந்த இந்த சத்து வெண்ணெய் சத்து இருக்குது, அது அப்படியே உருண்டுவோம். அது போல இங்க மத்திடு தயிர்னா அந்த மத்துக்கு எப்படி அந்த தயிரானது தூள் தூளா உடையுது, அது போல நான் அந்த இன்பச் சுவையினாலே நான் உயிரானது அந்த தூள் தூளாக உடைகிறது. அவ்வளவு அடிந்து நான் இருக்கிறேன். மத்திடு தயிராகி தேன் நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன். அப்படி இருந்த எனக்கு பெருமான் தேன்னிலாவிய சிவநகர் தன்னுடைய தன்னுடைய நகருக்கே அழைத்துக் கொள்ள முடியாத அருமையிலே அந்தரனாகி வந்து ஆட்கொள வல்லம் அப்படி ஆட்கொண்டான். அப்படி இருக்க நான் அங்கே போகாமல் ஊனிலாவியை ஓம்புதற் பொருட்டிலும் உண்டுடுத்திருந்தேனீ. வெறும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ரெண்டு காரியம் செய்கிறேன். ஒண்ணு நல்லா சாப்பிடுறேன், நல்ல விதம் மானம் போகாம வேஷ்டிக்கிட்டிருக்கிறேன். இந்த உண்பதும் உடுப்பதுமாக முடியும். அதுதான் தாய்மானார் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அவர் இப்படி போனார், ஒண்ணு நல்ல வந்து சாப்பிடுறேன் நல்லா தூங்குறேன் இதுதான் மிச்சமாச்சுனர். இவர் வீணில் உண்டு உடுத்திருந்தேனே. பாவம் தாய்மானார் பின்னே மணிவாசகர் முன்னே அவர் உண்டு உடுத்தினார். இவர் அவர் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அப்ப ரெண்டும் பயனில்லாத வேலை செய்கிறோம் என்று சொன்னார்லாம். இப்படியாக அந்த பிரிந்த அமைப்பை எழுந்து வருந்துகிறார். இந்த அளவிலே நாம் திருச்சதகத்திலே ஒரு பகுதியை ஒரு 10 பாட்டை இப்பொழுது கைமாறு கொடுத்தல் என்றார். கைமாறு கொடுத்தல், கைமாறுன்னா ஒருவர் செய்த ஒன்ற ஒரு உதவிக்கு மீண்டும் திரும்ப செய்வது கைமாறு. திருக்குறள்ல கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ என்று சொன்ன. இப்ப மழை பெய்து, இந்த மழையானதுக்கு என்னாவது நம்ம கைமாறு செய்ய முடியுமோ? பெரிய உதவி, மழையினுடைய உதவி மட்டும் மிகப்பெரிய உதவி. அதிலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு முதல் நாள் பேப்பர்ல வருது. ஒரு சொட்டு கூட தரமாட்டோம் என்று கர்நாடகத்துல எல்லாரும் இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நாளில இருந்து எந்த அந்த மாதிரி சொன்னார்களோ அதுக்கு மறுநாளே மழை பெய்து நல்ல மழை. அதான் அந்த கூட என்னமோ திருவண்ணாமலை மட்டும்தான் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கிற குளங்கள் எல்லாம் நிரம்பலையேன்னு அது பெருமானுடைய திருவருளினாலே அவனருடைய எண்ணப்பொடியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று சொல்வது போல அடுத்த திங்களுக்குள்ள எல்லாம் குளமெல்லாம் நிரம்பி திருவண்ணாமலையிலும் மிகுந்த செழிப்பா நிரம்ப தண்ணி இருக்கிறபடியா வரும்படியா பெருமானுடைய அவருடைய வேண்டுவோம் கைமாறுங்கிற சொல்லிக் கொண்டு அங்கே வைத்தார். அதுபோல பெருமான் செய்கின்ற பேரர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பதிவு செய்ய முடியுமா? யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு என்ன பார்த்தது, அது உருகும்படியான வைப்பு பெருமான் தந்தால் என்று இப்ப நமக்கே அவங்க நம்ம நாடி பிடிச்சு பார்ப்போம். பல நாள் திருக்கோயில் போயிட்டு வர்றோம், எல்லா நாளும் கசிந்து மனம் கசிந்தா போறோம், சும்மா அப்படியே ரைட் லெப்ட் போட்டு போனால் பல நாள் தான். என்றோ ஒரு நாள் தான் எந்த மூர்த்தி கிட்டையோ கொஞ்சம் நமக்கு கசிவு ஏற்படுது. ஆனா நம்முடைய பெரியவர்களுக்கெல்லாம் தினமும் இந்த மாதிரி கசிவு ஏற்பட்டது. நமக்கு என்றோ ஒரு நாள் எந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி கிட்ட ஏனாலும் ஏற்படலாம், ஒரு நாளைக்கு பெருமான்கிட்ட, அல்லது ஒரு நாள் பெருமாட்டிக்கிட்ட, அல்லது மூத்த பிள்ளையார், இப்படியாக ஏற்படலாம். ஆனா அது வந்து எண்பரம் அல்ல என்ன தந்தார். எண்பரம்னா என்னுடைய எல்லைக்கு மேற்பட்ட அருள். நீ அப்படிலாம் செய்வதற்கு எண்பரம் அல்ல என்ன தந்தாய், யான் இதற்கு இளநூர் கைமாறு, நான் என்ன செய்ய முடியும் உனக்கு என்று சொல்ற அருமையான சொல் பார்த்தீங்களா. திருக்குறள்ல கைமாறு வேண்டா கடப்பாடு, திருவாசகத்துல கைமாறு, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆகவே அந்த கைமாறு இல்லாத ஒரு வேண்டாத நாம் தர இயலாத ஒரு பெருமானுக்கு கைமாறு என்ன கொடுப்போம்னு கேட்டா, யான் இதற்கு இளநூர் கைமாறு என்று விண்ணப்பிப்பதுதான் கைமாறு. அம்மா வேற என்ன செய்வீங்க? பெருமானே நீ செய்யற பேரர்களுக்கு இந்த ஆன்மா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி, ஒன்றும் செய்ய முடியாதே என்று எண்ணி ஏங்குகிறது தான் கைமாறு, வேற ஒன்னும் சேர்த்து. யான் இதற்கு இளங்கோர் கைமாறு என்று சொன்னா அதுதான் கைமாறா செய்ய முடியும், வேற என்ன. அப்படி பெருமானுடைய அருள். ஆகவே அந்த பெருமானுக்கு கைமாறு கொடுத்தல் என்றால் என்ன, அது மாதிரிதான் எனக்கு கைமாறு கொடுக்க முடியாத பேரர்களை செய்கிறாயே பெருமானி என்று சொல்லி நன்றி உணர்வோடு வணங்குவதுதான் கைமாறு. அது மாதிரி இங்க கைமாறு கொடுக்கல் என்று ஒரு அருமையான பகுதியில இந்த அமைப்பை வழங்குகிறார். இருகை யானையை ஒத்திருந்தென்னுள கருவையான் கண்டிலேன் கண்டதெவ்வெண்ணி வருக என்று தனித்தனியா வானுடோர்க்கு ஒருவனே கிட்டியில் என் கிற்பன். இது ஒரு விதமான அமைப்புல பாட்டு, இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, நீண்ட பாட்டு இல்ல. நம்ம இது பார்த்தா திருக்குறும்பகம் மாதிரி இருக்கு. அன்னம் பாலிக்கும் தில்லை சித்தம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேரு நிப்பூமிசை என்னம் பாலிக்கும் ஆறு அன்பின்புற என்னம் பாலிக்கும் உயிர்ப்பிறவி. ஐந்தாம் திருமுறையில இப்ப பாருங்க, அவரு அதுலயே இந்த ஐந்தாம் திருமுறை ஒண்ணுதான் இருக்குல்ல சின்னதா இருக்கு, கந்தரன் பூஜை மாதிரி இப்படி இருக்கு மாதிரி இந்த மாதிரி. நான் மற்றபடி நீங்க நான்காவது திருமுறை ஒரே ஒண்ணு பண்ணா இருக்குது, கூற்றாயின வாரெல்லாம் பண்ணா இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குளித்த பருவம் குபைச்ச வாயு குளிச்சப்பெல்லாம் திருவிருத்தம் திருநீர்ச்ச படித்தது, தாண்டகம் கேட்க வேணாம் அது நீளம் படித்தது. எப்படியோ இந்த ஒன்று மட்டும், இந்த அன்னம்பாலிக்க திருக்குறுந்தொகை மட்டும், ஐந்தாம் திருப்பதி மட்டும் எல்லா திருக்குறுந்தொகையாகவே பாடி சார். அதனாலதான் அந்த இதை சொல்லிக்கொண்டே உடவாரம் செய்தார் என்று நம்முடைய சேக்கலார் பெருமான் சொல்கிறார். தில்லையிலே பாடிய பாடல்களில் எட்டு பதியங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த எட்டு பதியங்கள்ல அன்னம்பாலிக்கும் என்பது ஒன்று. அந்த அன்னம்பாலிக்கு எப்பொழுது பாடுகிறார் என்று கேட்டா, நேர நடராஜ பெருமானை போய் பார்த்து வழிபட்டு அப்படியே கீழே இறங்குகிறார். இறங்கி இதோ வெளியில வருகிறார். இதோ திருவீதி, சிதம்பரத்துல இருக்கிற திருவீதி. அந்த திருவீதி எப்படி சொல்லணுமா, சேக்கலார் சொல்றார், சிவமே நிலவிய திருவீதி. திருவீதியில என்னப்பா நிலவுனாரு, சிவமே நிலவிய திருவீதி. வேற எந்த ஊரும் சொல்லல அந்த மாதிரி அந்த திருவீதி. ஏன்னா நான்கு வீதியிலுமே சிவன் நிலவும்பா, உள்ள நடராஜா கிட்ட போனா மட்டும் இல்ல, சிவமே நிலவிய திருவீதி. அந்த சிவமே நிலவிய திருவீதியில வழிபாடுலாம் செய்துட்டு அப்படியே கையில உளவாரம் இருக்கா, அதனால ஆங்காங்க ரெண்டு ஒரு புல்லோ மற்றதோ இருக்குன்னு சொன்ன உடனே, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்
1: பொன்னும் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை.
0: நீங்க உழவார திருப்பணியோட வாயில பாடலாம்னா இதான் பாட முடியும். இப்ப கூட்டாயினவாறு பாடினீங்க வச்சுங்க, ஒன்னும் கூட்டாயினவாறு தவறி போடும் உழவாரம், அல்லது உழவார செய்வீங்க கூட்டாயினவாறு தவறி போடும். ஏன் பண்ணோட இருக்கிறது, அது போய் நீங்க என்ன பண்ண,
1: கூட்டாயினவாறும் விளக்ககலீர் கொடுமை பல செய்.
0: ஒண்ணு இது நின்றோம், ஒண்ணு இது நின்றோம். இந்த ஒண்ணு சிறவிப்பு சைக்கலா பெருமான் இந்த இந்த பதியத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த திருப்பதி உழவார திருப்பணி செய்தார் என்ற ஒரு அருமையாக என்னமோ அது அவர் மாதிரி சொன்னதற்கு என்ன நம்ம கைமாறு செய்யப்படும். சேக்கிரார் பெருமான் இல்லை என்றால் இந்த திருமுறைகள் இடங்கூறி விளக்கவே முடியாது. அவர் தான் அந்த இடங்கூறி விளக்கினர். நிறத்தில் இவ்வாறு இந்த சமயத்தில் பாடினார் என்று சொல்வது அவர் தான் சிங்கம். அரியானை அந்த ரதம் எப்ப பாடினார், அரியானை அந்த ரதம் சிதம்பரத்திலிருந்து திருவேட்களம் சென்று திருக்கடிப்பாலை சென்று வணங்கி மீண்டு வந்து உள்ளே பெருமானி பெரும்பற்ற புலியூரானி பேசாத நாளெல்லாம் பிறவானால் அந்த பெரும்பற்ற புலியூரன் வலம் வருகின்ற பொழுது இதை பேசினாராம். அரியானை அந்த நரதம் சிந்தயானி அருமறையின் அகத்தானி என்ற தாண்டவம். இப்படியெல்லாம் அப்பாப்பா எப்படித்தான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெருமக்களுடைய திருவாய் திருவாய் மொழிகளை ஐந்து நூற்றாண்டு கழித்து வந்த சேக்கிரார் பெருமான் அருமையா இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இப்பொழுது பாடியது என்று சொல்லு. தெய்வ திருவரும் இதுக்கெல்லாம் நம்ம கைமாறு செய்ய முடியுமா? படிக்கிறதா கைமாறு, மனதில் நினைக்கிறதா கைமாறு, ஓரொரு கால் நினைத்தவர்களை இப்படி எல்லாம் செய்தீர்களே இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய திருவடிக்கு வணக்கம் என்று சொல்லுவதுதான் கைமாறு, வேற என்ன செய்யும். ஆகவே அது போல இந்த பாட்ட இந்த பாட்டை படித்தாலே நம்முடைய அந்த திருக்குறுந்தொகை போல இருக்கு இல்லைங்களா. இருகை யானையை ஒத்திருந்து என்னுள கருவை ஆண் கண்ணிலேன். உலகத்திலேயே ஒரு கையை உடைய யானை தான் பார்த்திருக்கீங்க. ஒரு கைக்கு ஒரே ஒரு கை தானே இருக்கு, யானைக்கு துதிக்கு இருக்கு. இது என்னன்னாரு, ரெண்டு கை கொடுத்த யானையா நான் இருக்கேன். பாவம் ஏன்னாரு, அது அதுக்கு ஒரு கை கொடுத்த, இதுக்கு இரு கை கொடுத்த, ரெண்டு கை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி போய் வணங்குறோமா அருமையா, நல்ல கரங்குழிவார் உண்மைகளும் கொன்விளக்கும் வெல்க சிறங்குழிவார் ஓங்குவிக்க என்று சொல்லமா? இல்ல, இரு கையை உடைய யானையானது எதுப்போ இருப்பது போல நானும் ரெண்டு கையினாலும் என்ன பண்றேன், ஒருத்தர் கரும்பு கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன், ஒருத்தர் இது பண்ணி வெள்ளம் கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன், ஒருத்தர் இது கொடுத்தா இப்படி வாங்கிக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப ரெண்டு கையும் கொண்டு நான் இந்த வேனில் வீணில் உண்டு உடுத்து இருப்பதானேன் இங்கு போறேறேன் என்று சொல்வது போல உண்டு நல்ல உண்ணுகிறேன் உடுக்கிறேன் தூங்குறேன், இதான் மூணு தான் செய்கிறேன். இப்படி ரெண்டு கையை உடைய யானை தன் இருகையினாலும் வாங்கி சாப்பிடுவது போல நானும் உன்னுடைய உணவும் உண்டியும் உறக்கமும் இந்த மூன்றுமே ஆக இருக்க தவிர என் உள்ள கருவையான் கண்டியிலேன். உள்ளத்திலேயே பெருமான் எழுந்துள்ள இருக்கிறாரே அந்த அவனு, அதாவது வேற எங்கேயாவது ரெண்டு மைல தாண்டினதா கூட பார்க்க முடியாது, இந்த உள்ளத்திலேயே எழுந்தருள் இருக்கிறான். அது உள்ளத்தில் இருக்கவே தாண்டியனா, பின்ன ரெண்டு கையை உடைய யானை ரெண்டு கையினால வாங்கி வாங்கி இந்த மீனால உண்டு உடுத்து இருப்பது போல நான் அப்படித்தான் இருக்கிறேன் பெருமானி, என் உள்ள கருவையான் கண்டிலேன். ஆனா நான் கண்ட எது, கண்டமே துன்பம் தான் கண்டேன். ஆமா, இந்த இரண்டு கையினாலும் பெருமானி வணங்கி வணங்கி வாழ்த்தியிருந்தால் எவ்வளவோ இன்பம் பெறலாம், வணங்காமல் வெறும் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் எவ்வம் துன்பம் தான் கண்டான், பிறவி துன்பத்தை கண்டு கண்டமே. அவர் அப்படி இருக்கார், நம்ம தான் அப்படி இருக்கிறோம் அல்லவா. வருக என்று பணித்தனை, ஆனா நீ செய்தது என்னன்னு, நான் இயல்பாக குதிரை வாங்க சென்ற என்னை அப்படி திருப்பெருமுறை வருகின்ற பொழுது வாப்பா வாப்பா வருக என்று பணித்தனை, உன்னுடைய கருணையினாலே நான் இயல்பாக நானே செல்ல எங்கேயோ செல்ல போகின்ற என்னை நீ வந்து பணித்தாய், அது உன்னுடைய கருணை. வருக என்று பணித்தனை வானூரோர்க்கு ஒருவனி, அப்படி ஒப்பற்றது இவனாக இருக்க எல்லாருக்கும் ஒப்ப ஒருவன் ஒருவன் என்பது ஒன்றுங்கிற எண்ணிக்கையும் குறிக்கும், இன்னொன்று ஒப்பற்றவன் என்பதையும் குறிக்கும். ஒருவனே
1: கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே.
0: பாருங்க, கிற்றிலேன் கிற்றிலேன்னு நான் செய்யல, எதை பக்தியை செய்யல, ஆனா இன்னொன்னு கிற்பன் கிற்பன் நான் செய்யறேன். எது என்னது? சாப்பிடல. எதை செய்யணுமோ பக்தியை அதை நான் கிற்றிலேன் செய்யல. எதை செய்ய வேண்டியது இல்லையோ, பாருங்க எல்லா மருத்துவரும் என்ன சொல்றாங்க, டயட்டு டயட்டு டயட்டு, உணவை பார்த்துங்க உணவு பார்த்துங்க உணவு பார்த்துங்க, அஞ்சு இட்லினா மூணு இட்லி சாப்பிடுங்க மூணு இட்லி சாப்பிடுங்க, அப்படி ரொம்ப ரொம்ப போடாதீங்க ரொம்ப போடாதீங்க என்று சொல்றாங்க. இப்படி நான் என்னன்னு கேட்டா உண்மையே கிற்பன் தலைவா சாப்பிடுறதுல புளி. ஏப்பா கோயில் போனியா குளம் போனியா ஒரு சிவபிராமன் சொன்னியா எது கேட்டா சரி கிற்றிலே செய்யவே அந்த பக்கம் மூச்சே புரியல. இந்த சொல்லு கூட இது புரியுது. இந்த கிற்றிலேன் கிற்பன் இதெல்லாம் நீங்க ஒன்னும் அதிகமாக எடுத்தாளாத சொற்கள். இன்னும் சொல்ல போனா திருவாசத்துலதான் இருக்கு, நம்ம மற்ற திருமுறைகள்ல கூட மற்ற திருமுறை கூட இருப்பதா தெரியல தெரியல இந்த சொல்லலாம். இது தனி ஒரு சொல். கிற்பன் என்றால் செஞ்சுட்டு இருக்கிறேன், எது உண்ணவே கிற்பன், நான் உண்ணுதலையே செய்து கொண்டிருக்கிறேன். கிற்றிலேன் செய்யல, எதை பக்தியெல்லாம் செய்ய வேண்டும். மனசால் நினைக்கிறதோ உடம்பால் வணங்குவதோ வாயினால் பெருமானி போன்னு சொல்லுவதோ காலால் வலம் வருவதோ எதையுமே செய்யறீங்க.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Nergale, Adutha Nigatchi, Thirumurai Isai, Emberuman, Umavadi Sivacharyar Thoguthu Vazhangiya, Arunmurai Thirattu, Thalaippu, Irun Mananilai. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 75வது பதிகம் 4வது பாடல் உடம்பெனும். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4ஆம் திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயின்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: யாழ்முறிப்பன் பாடி திரு தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்று சென்று அடைந்து போகமார்த்த புன்முலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சைப்பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப்பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கர் ஆகும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒலி புனல்

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் செவிமடுத்த திருமுறைகளை போற்றி பெறவும் மெய்யன்பர்களே, உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு நமஸ்காரம். குருவருளையும் திருவருளையும் சிந்தித்து தொடங்குகிறேன். கேட்போர் மகிழ இசையால் புலப்படுத்தும் மொழிநடை இசைத்தமிழ் ஆகும். பாடல் மற்றும் இசை கருவிகளின் இன்னோசை தாளம், இவை மூன்றும் ஒத்து இசைந்து இயங்குவதே இசை என்பர். இசை பாடலை வாரம் என்றும் அழைப்பார்கள். இன்னோசையும் பொருள் தெளிவும் அமைந்தது வாரப்பாடலாகும். சிவபெருமான் பாலை கொடுத்தும் சூளையை கொடுத்தும் ஓலையை கொடுத்தும் ஆட்கொண்ட அருளாளர்களான திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறை அருளை இன்சொல்லால் இன்னிசைப்படுத்தி பாடினார்கள். இறை காட்சியினை கண்ணாரக் கண்டு அவன் திருவருளில் திளைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி பாடியவை தேவாரப் பாடல்கள். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இவ்வருளாளர்கள் அருளியவையே மூவர் தேவாரம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் விடிவெள்ளியாகவும் அறியாமையை போக்கி மெய்யறிவை தந்தருளி நம்மை நெறிப்படுத்துவதாகவும் மூவர் தேவாரம் செயல்படுகிறது. இவற்றை நமது அனுபவத்தில் கொண்டு வந்தால் இணையில்லாத இன்பம் கிடைக்கும். தேவார பாடல்கள் தொட்ட இடமெல்லாம் அருள் மணக்கும், பாடுவோர் வாய் மணக்கும், கேட்போர் உள்ளம் மணக்கும். சமண அரசை சைவ அரசாக மாற்றியது தேவாரம். எங்கெல்லாம் தேவாரம் ஓதப்படுகிறதோ

சிறப்பு வாய்ந்த தேவார பாடல்கள். பொதுமக்களிடம் சென்று சேர்தல் வேண்டும் என்பதே எங்களாவல். பதிகம் முழுவதையும் பாடினால் அப்பதிகத்தின் முழுமையான பயனை அனுபவிக்க முடியும். எனவேதான் பண்ணுக்கொரு பதிகம் என்று 23 பண்களுக்கு 23 பதிகங்களை பண்முறைப்படி பாட இறை அருள் கூட்டியுள்ளது. எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவபெருமான் அருளாட்சி புரியும் திருத்தலங்களை மூவர் பாடிய பாடல்களால் பாடி பரவுவார், செய்த பாவங்களில் இருந்து விடுபடுவார், முன் செய்த வினை பயன்களில் இருந்து நீங்கப் பெறுவார். சிவபெருமானுடைய பெருமைகள், திருவருள் துறங்கள், திருத்தலங்களின் வரலாறுகள் ஆகியவற்றை தேவாரம் அற்புதமாக சொல்கிறது. அறிவு விளக்கம் ஏற்பட வேண்டுமா? தேவார பாடல்களை பண்ணோடு பாடுங்கள். பிறர் பாடுவதை செவிகுளிரக் கேளுங்கள். சிவ ஆலயங்களில் திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும் என்ற வழக்கம் தொடரும்படி செய்வோம். காலையிலும் மாலையிலும் தீப ஆராதனை வேளையில் பஞ்சபுராணம் பாடுகிற நல்ல நெறியை வலியுறுத்துவோம். இக்குறுந்தகடு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊரிலிருந்து வெளிவரும் 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ் குழுவின் சார்பில் வெளியிடப்படுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பண்முறைப்படி பாடுபவர் திருமுறை கலாநிதி டி தம்பையா ஓதுவார் ஆசிராமன். தேன் போல தித்திக்கும் வயலின் இசை வழங்குபவர் இசை கலைமணி டி சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம். உள்ளம் கவர வைக்கும் மிருதங்கம் வாசிப்பவர் லய சிரோன்மணி ஆர் முன்னப்பன் சுசீந்திரம். முகவுரை வழங்குபவர் புலவர்பா நாராயணன் இதழ் ஆசிரியர் 63 மாத இதழ் கொட்டார்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சிவனை நினைந்தவர். பாடியிருப்பவர்கள் ஆவத்தூர் சகோதரர்கள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமனம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம் திருச்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சேரை சென்னேரி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பாலைத்துறை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருச்செங்காட்டங்குடி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருநின்றியூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7வது திருமுறை பண் தக்கேசி இராகம் காம்போதி திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அற்புத பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அற்புத பத்து

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருமாளிகைத்தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பெரியாரை துணை கோடல். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 2 தந்திரம் பெரியாரை துணை கோடல்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திருஉலாமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

ஆயிரவர் எண்ணில் முனிவர் ஈட்டத்து பள்ளமரு ஓலக்கத்துள் இருப்ப உள்கோயில் வாயிலில்கள் ஓல

கோபுரங்களை குத்தி நேடு பொழிலை நிகரழித்து ஓடி பணப்பாகரை பறிந்து புத்தி பறித்த நினப்பாகை நீதி சொல்வில் தேசி அணைப்பறிய ஓடை கருங்களிற்றை

அடுத்த பயில் பலவுள் ஏசியே படுபுரசை நீக்கி அய

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராக

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 17. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அவன்தானே பாலை கொடுத்து இவ்வளவு செய்தான், அவனை நினைக்கிறார் சுவாமி. அங்கிருந்து ஒரு திருப்பதியும் பாடுறார்.

இந்த பதிகம் அவர் பாடும் பொழுது நெடுமாறன் கூட இருந்திருக்கிறான், மங்கையர்க்கரசியார் கூட இருந்திருக்கிறார், குலச்சிறையாரும் கூட இருந்திருக்கிறார். எப்படி தெரியும்? பாட்டு சொல்லுகிறது. பருமதில் மதுரை மண் அவை எதிரே, பதிகமது எழுதிலை அவை எதிரே என்று வந்துவிட்டது. அவர் வாக்கு அவர் வாக்கிலேயே அது வருகிறது. பருமதில் பரு

கழுமலத்தை நினைத்தாரா சீர்காழி. சீர்காழிக்கு 12 திருமலத்துல கழுமலமும் ஒன்று. நினைத்தாரா கழுமலத்தில் இருக்கிற சிவபாதையர் அவரை நினைத்தார். எப்படி குழந்தை மதுரைக்கு சென்றானே, என்ன நடந்தோ இப்பன்னா? எவ்வளவு தூரத்துல நடந்த செய்தியா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியும். இப்போ ரேடியோ டிவி எல்லா வசதியும் இப்ப இருக்கு. அப்ப முடியாது பாருங்க, மதுரைக்கு போனாரே நாம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நினைத்தார் சிவபாதகிருதயர். தன்னுடைய குழந்தையாக அவர் நினைக்கவே இல்லை, இது ஆண்டவனுடைய குழந்தை, சென்றிருக்கிறது நன்றாகத்தான் இருக்கும், இருந்தாலும் சென்று பார்க்கணும் அப்படின்னு நினைத்தார். இங்க இருந்து போனார், மதுரைக்கு போன உடனே எல்லாம் கேள்விப்பட்டார். மதுரை மடத்துக்கு போனார், தந்தையார் வருகிறார்னு ஓடி போய் சில பேர் சொன்னார்கள். அவர் எழுந்து வந்தார், திருஞான சம்பந்தர் கண்ட உடனே சிவபாதையர் கீழே விழுந்து வணங்கினார். ஏன், அது கடவுளுடைய குழந்தை, எவ்வளவு நம்ம வகுத்துல பிறக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணி இருக்கிறோம், அது தெய்வ குழந்தைன்னு விழுந்து வணங்கினார். இப்பவும் சில தந்தையார்கள் வணங்குறான், ஏன் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவான் போல இருக்க அப்படின்னு வணங்குறான் இப்போ. ஆமா, இவர் வணங்கினது அப்படி அல்ல, கீழே விழுந்து வணங்கினார். எழுந்தார், அப்பா அம்மா சௌக்கியமான்னு கேட்கல, தாய்மாமன் நனிபள்ளியில இருக்கிறாரு அவர் சௌக்கியமான்னு அவர் கேட்கல. அப்பா எனக்கு 3 வயசுல பொற்கிண்ணத்துல உமையவள் முளைப்பானை கறந்து எனக்கு கொடுத்தாளே, அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் நன்றாக இருக்கிறார்களா? இப்படி நாம யாராவது கேட்டிருப்போமா? ஐயா இப்ப திருமழிச்சிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார், ஐயா ஒத்தாண்டீஸ்வரர் நல்லா இருக்காருனா நான் கேட்டிருப்பேனா? கேட்டிருந்தேன்னா நானும் திருஞான சம்பந்தரும் ஒன்னா இருந்திருப்போம். நான் கேட்கல, ஐயா உங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா, டாக்டர் சௌக்கியமா அப்படின்னா கேட்டிருப்பேனே தவிர, ஒத்தாண்டீஸ்வரர் சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் என்ன, நீங்க கூட கேட்டிருக்க மாட்டீங்க. இவர் கேட்கிறார், எனக்கு இளமையில பால் கொடுத்த அம்மாவும் அப்பாவும் நன்றாக இருக்கிறார்களான்னு ஒரு பதிகமே சொல்றார்.

அந்த பெருந்தகை நன்றாக இருந்தா நாம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணில் நல்ல கதிக்கு அதுவோர் குறைவில்லை. நாம கண்ணால பாக்குறது அத்தனையும் நன்மையே பார்ப்போம். இந்த அப்பா அம்மா நல்லா இருக்காங்களே, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என அவர் எதுக்கவே சொல்லிவிட்டார். ஏன் எந்த பாலை குடிச்சாலும் அப்பா தானே கேட்டார். தாதையார் முனிவுரத்தான் என்னை ஆண்டவன், மண்ணில் பதியத்துல இரண்டாவது பாட்டு. இந்த தாதைக்கு தந்தையாருக்கு எப்படி இருந்திருக்கும், அன்று மூன்றாவது வயசுல நடந்த நிகழ்ச்சியை திருப்பி சாமி சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும் சிவபாதகிருதி இருக்கு. அன்னைக்கு நாம வேண்டியது சரியாக போய்விட்டது. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுரத்தான் என்னை ஆண்டவன்.

இந்த அற்புதமான திருப்பதிகத்தை தன்னுடைய தந்தையாருக்கு எதுக்கவே பாடினார். தேவாரத்துல மங்களமான பாடல் என்று பெரியவர்கள்லாம் கருதி கொஞ்சம் கொஞ்சம் சைவர்கள் இப்ப கல்யாண பத்திரிகையில இந்த பாட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அது நூத்துக்கு 10 பேர் சேருமோ என்னமோ, அது சந்தேகம் தான். ஏன் கல்யாணத்துல இந்த பாட்டை சொல்றது என்றும் ஒரு நியதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க என்று நான் வாழ்த்து விடுவேன். ஆக தகப்பனார் வந்து அவரை கண்டார் என்று பெரிய புராணத்தில் வருகிறது. பாண்டி நாட்டில் 14 திருத்தலங்கள் இருக்கிறது, பாடல் பெற்ற திருத்தலம். அதனையும் தரிசனம் பண்ண நினைக்கிறார் சுவாமி. இந்த 14 பதிக்கும் இந்த 3 பேரும் கூடவே சென்றார்கள் என்று வரலாறு இருக்கிறது. நெடுமாறனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் ஒன்று நினைப்போம், திருநெல்வேலியை நினைப்போம்.

எல்லா கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி நேர திருநள்ளாத்துக்கு வர நினைக்கிறார். ஏன் இவருக்கு அந்த அனல்வாதத்தில் கிடைத்த திருப்பதிகம் திருநள்ளார் பதிகம். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை அங்கே நாம் பாடினோம், இங்கே அனல்வாதத்துக்கு அதனை கொடுத்தானே இந்த கர்ப்பாரண்யசேதனன் இல்லையா, அவனை கண்டு வணங்கணும்னு நினைக்கிறார் சுவாமி. எவ்வளவு நன்றி உள்ளம் பாருங்க இல்லையா. ஆமா, அதை விட்டு புறப்படுகிறார் பாண்டியனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். பிரிய மனமில்லாமல் கூடவே வந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரவு போட்டு விட்டார், நீங்கள் வர வேண்டாம், உங்களுடைய ஆட்சியை செலுத்திக் கொண்டு சிவநெறியை வளர்த்துக் கொண்டு இருங்கள் என்று சொல்லிவிட்டார். மீறுவதற்கு இல்லை, தங்கிவிட்டார்கள். இவர்கள் திருநள்ளாற்றை நோக்கி வருகிறார்கள். வரும்போது இந்த கொரடாச்சேரின்னு ஒரு ஊர், அதுக்கு பக்கத்துல கொல்லம்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு ஆறு முள்ளி ஆறு என்று பேர். அந்த முள்ளி ஆறு நிறைய தண்ணீர் போகிறது. ஓடக்காரன் அப்பெல்லாம் பாலம் மிகுதியா இல்ல போல் இருக்கு. ஓடக்காரன் ஓடத்துல ஏறிதான் அந்த போகணும். ஓடக்காரன் விட்டுட்டு போயிட்டான், இது ஓடம் ஓட்ட முடியாது அப்படின்னு. இவருக்கு அந்த அக்கறையில போய் மறுபடியும் திருநள்ளாத்துக்கு போகணும், என்ன செய்யறது, அங்கேயே இருந்து விட நினைக்கவில்லை. அந்த ஓடத்துல ஏறி கொண்டு அந்த ஓடத்தை செல் என்று ஒரு திருப்பதியம் சொல்லுகிறார். கதவை திறந்த திருப்பதியம், பாண்டியன் தொறநோயை தீர்த்த திருப்பதியம், இப்ப ஓடத்தையும் ஓடத்துள்ள

அக்கறையில இருக்கிறது கேத்திரம். இங்கிருந்து அவனை கூப்பிடணும், அதுக்கு என்ன ராகம் தேவை? இந்த காந்தார பஞ்சமும் அதாவது கேதார கவுளை எப்போதுமே மேல பறக்கிற ராகம், இதத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவர் எட்டு இருக்கிறவன் கூப்பிடணும் இல்லையா?

அதே மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெற்கு கரையில இருக்கிறார், வடக்கு கரையில இருக்கிறது திருவையாறு. திருவையாறு ஆற்று நிறைய தண்ணி போகுது, சுவாமியை தரிசனம் பண்ணணும். என்ன பண்ணாரு,

ஓன்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா. இந்த நாட்டுப்புறத்துல என்ன பண்ணுவான், ஒரு நாலு கடனைக்கும் அண்ணாண்ட தஞ்சாவூர் ஜில்லா எல்லாம் வயல்னு சொல்லுவோம், இங்க எல்லாம் கழனி கழனிமா. சரி பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அங்கெல்லாம் வாய்க்கால்னு சொல்லுவோம், இங்க எல்லாம் கால்வாய்னு சொல்றோம். திருப்பி போட்டாங்க அவ்வளவுதான், வாய்க்கால் கால்வாய். சரி, நாலு வயலுக்கு அண்ணாண்ட இருப்பான் ஒருத்தன், இங்க இருக்கிறவன் அவனை கூப்பிடுவான், ஓடுபுளோ அப்படிமா. அவன் ஓடோ அப்படிமா, அந்த ஓங்கிற சவுண்டு தான் இவனுக்கு அந்த சொல்லு போகிற ரூட். மம்முடி எடுத்துருவாடோ, எடுத்து. இங்க சுவாமி என்ன பண்றார், ஐயாருடைய அடிகளோ பரவும்.

நானே அறவும் திரைக்காவிரி கூட்டத்து ஐயாருடைய அடிகளோ. இப்படி கும்பிட்ட உடனே அந்த எட்ட இருக்கிற திருவியாத்து ஈசனுக்கு காதல விழுந்தது. காவிரி நில்லு, அப்படியே தண்ணி அப்படியே நின்னுடுத்து போய் தரிசனம் பண்ணாருன்னு வரலாறு. அதே மாதிரிதான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், நான் சொல்றதுனா பெரிய புராணத்துக்கு ஆதாரத்துலதான் சொல்லுகிறேன், நானா கற்பனை பண்ணி சொல்லல, பெரிய புராணம் இதற்கு ஆதாரம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாவடுதுறையில் இருக்கார். அவருடைய தகப்பனார் சிவபாத இருதயர் அவரை போய் பார்த்து, ஐயா இந்த நாடு நலமாக இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், அதற்கு வேள்வி செய்யணும், எனக்கு பொருள் தேவை அப்படின்னு கேட்டார். அப்பா அப்பா வாங்க, என்ன போல அவர் பாட்டுக்காரனா இருந்தா அப்பா அப்பா இதை மடியில வச்சிருக்கேன் ஒரு 200 ரூபாய் இருக்கு இந்தா அவனு கையில கொடுத்திருப்பாரு. அவர் பாடி பாடி அருளத்தான் ஜெயித்தார், நாங்கள்லாம் பாடி பாடி துட்டத்தான் ஜெயித்தோம், பொருளைத்தான் ஜெயித்தோம் இல்லையா. பொருளை அருளையும் சேர்க்கணும்னு தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், நான் நிச்சயமா சேர்த்து விடுவேன். ஆக என்ன பண்றாரு, அப்பாவை கூட்டிட்டு போனாரு, சாமி கிட்ட போய் பாடல, சாமி அப்புறம் அர்த்த மண்டபம், அதுக்கு அந்தாண்ட ஒரு பெரிய நந்தி, அதுக்கு அந்தாண்ட ஒரு பலிபீடம், அங்க நின்னு பாடுறார். பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது, என்ன ராகம் பாடினா அவர் காதல விழும் அப்படின்னு நினைத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த மாதிரிதான் இவர் செய்த மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சுவாமி செய்தார். காலத்தினால திருஞான சம்பந்தர் தானே 7வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டு தானே சுந்தரர் அல்லவா? ஆமா. என்ன செய்கிறார், இதே கேதார கவுளையத்தான் அவரும் எடுத்துக்கொண்டார்.

0: இங்க இருந்துதான் கூப்பிட்டார். இங்க இருந்து கூப்பிட்ட உடனே பத்து பாட்டு பாடினார். பத்து பாட்டு பாடின, பதினோரு பாட்டு பாடின உடனே திருவாவூர் சிவன் மாசிலாமணி ஈசர் ஒரு பை நிறைய ஆயிரம் பொன்ன போட்டு ஒரு பூதத்துக்கிட்ட கொடுத்து, அந்த பூதத்தை சொல்லும் போது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? அருள் பூதம், வெறும் பூதம் சொல்லல, அச்சிறப்பருள் பூதம், அருள் பூதம் என்றே சொல்றாரு. அத ஆண்டவன்கிட்ட இருக்கிறது இல்லையா? ஆமா, இத கொண்டு போய் அந்த பலிபீடத்துல கொண்டு வை, இதுல ஆயிரம் பொன் இருக்கிறது, எடுத்துக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவன் அருள் அப்படின்னு கொண்டாந்து வச்சு எடுத்துக்க சொல்லிடுச்சு. அந்த பொருளுக்கு பேர் தான் உலவா கிழின்னு பேரு. உலவா கெடாத கிழி மூட்டை, கெடாதன்னா திருட்டு போகாதுன்னு அர்த்தம் இல்ல, கை சோர்ந்து போறாதுன்னு அர்த்தம் இல்ல, எடுக்க எடுக்க குறையாது. இந்த ஆயிரம் பொண்ணுல பத்து எடுத்து கட்டி எடுத்து விட்டு கட்டி வச்சு விட்டு நாளைக்கு எடுத்தா மறுபடியும் ஆயிரம் இருக்கும். ஆஹா, நமக்கு அப்படி ஒரு மூட்டை கிடைச்சதுன்னா பரவாயில்ல, அதுக்குள்ள ஒரு நூறு ரூபாய் நோட்டு நூறு இருக்கணும். என்ன பொறுத்த அளவுல, உங்களை பொறுத்த அளவுல நான் சொல்ல தயாரா இல்ல, அதுல நூறு நோட்டு இருக்கணும். காலையில எந்திரிச்சு எடுத்தன்னா ஒரு நோட்டு எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருக்கணும், மறுநாள் காலையில எடுத்தன்னா நூறு, ஒரு நோட்டு நூறு இருக்கணும். ஆஹா, அப்படி கிடைச்சா நான் என்னத்துக்கு நான் வேற ஒருத்தர்கிட்ட போய் பாடணும்? பேசாம திருவாரூர் சாமிகிட்ட போய் பாடிட்டு இருக்கலாமே. நிச்சயமா நான் அப்படித்தான் பாடிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் போய் கோயில தான் பாடிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படி அவர் மூட்டை நேரடியா கோடி காட்டி போனாலும் இன்டெரக்டாவது கொடுத்துட்டு இருக்கான். ஆமா, அவன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், சிவன் கொடுக்க செய்தான், அவ்வளவுதான், அந்த பதிகம் கொடுக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அப்படி அந்த பதிகத்துக்கு பதிகத்தை பாடும்போது இந்த ராகத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா எட்ட இருக்கிறவன் காதல விழுணும் பாருங்க. அதனால அதே மாதிரிதான் இவர் முள்ளி ஆத்துல இந்த பதிகத்தை இந்த ராகத்துலதான் பாடி சுவாமியை சொன்னார், இந்த ஓடத்தை செல்ல செய் அப்படின்னு சொல்றார். கூட தான் கூட சொல்லல, இந்த ஓடத்தை செல்லுமாறு செய்யும், அருள் செய்யும் அப்படின்னு. இந்த ஓடம் சென்று அக்கறைக்கு சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. அதை சொல்லுகிறார் சாமி, ஓடம் சென்று அணையும் கொள்ளம் போதூர் அப்படின்னே சொல்றார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருநாரையூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்ட்.

அறுவரை சூழ் இலங்கை அரையன் தன் வீரம் அழிய இலங்கை அரையன் தன் வீரம் அழிய தடக்கை முடிகள் திருவிரல் வைத்து

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மாதிரி அவர்கள் நல்லா இருக்கு, அவர்கள் தான் நல்லா வாழ்க்கை, நல்லா வாழ்க்கையா விண்ணதா என்ன செய்யும் ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருக்கடவூர் மயானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநின்றியூர்.

0: சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மறுப்பை ஒருகை கொண்ட நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அறிந்த எண்ணுகின்ற எறும்பு அன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம். நம பார்வதி பதையே அரண மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, எல்லா உயிர்களும் வெற்றியடைதல் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே இருக்கின்ற சைவம், உலகறிதல் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆவலோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பிரியர்களே, நம்முடைய சைவ சமயம் சார்வதற்கு அதற்கும் ஊழ் இருத்தல் வேண்டும். சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவு என்று அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். இறைவனை வணங்குவதற்கு ஒருவனுக்கு ஊழ் இருத்தல் வேண்டும். ஞான சம்பந்தர் பெருமான் தன்னுடைய முதல் திருவாக்கிலே சொல்லி காட்டுகின்றார், தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்களுடன் ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அது செய்த நல்ல தூய மலர்களைக் கொண்டு முன்பு நான் பூசி செய்ததன் பயனாக. இதை பிரம்மன் மேலும் கேட்டு சொல்வது உண்டு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நன்மையை பயனிடை முழுமணி தரணத்து மண்ணு காவிரி சூழ்த்திரு வலஞ்சுடி வாழனை பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. இவனே அவனை வணங்குவதற்கும் அவனை தோழ்த்தி அவனை வணங்குவதற்கும் அவனை பாடி பணிவதற்கும் ஊழ் இருத்தல் வேண்டும். அந்த சைவ சமயம் சார்வதற்கு சில பக்குவங்கள், ஒரு அருகதை, ஒரு தகுதி இருத்தல் வேண்டும். அதாவது காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு அந்த பணியிலேயே தேர்ந்தெடுக்க உடல் கூறிலே இருந்து வயது, படிப்பு முதலானவைகள் அங்கே தகுதியாக வைக்கப்பட்டிருப்பதைப் போல, மருத்துவராக வருவதற்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதைப் போல, வழக்குரைஞருக்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதைப் போல, மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவதற்கு ஒரு தகுதி இருப்பதைப் போல, ஒரு சைவன் என்று சொல்லப்படுவதற்கும் ஒரு தகுதி இருக்கின்றது. அதுதான் நம்முடைய நூல்களிலே அடியார்களுக்கு உரிய இலக்கணம் என்று பேசப்படுகிறது. வீமநாத பண்டிதர் செய்திருக்கின்ற கடம்பவன புராணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கடம்பவன புராணத்தில் அடியார்களுக்கு உள்ள இலக்கணம் பேசப்படுகிறது. இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவம்பாவையிலும் அப்பர் சுவாமிகள் ஒன்றுகலாம் என்ற பாடல்களிலேயே பத்துகொலாம் அடியார் செய்கை நானேம்பார், பத்துடையீர் ஈசன் பல அடியேன்பார். இந்த பத்து என சொல்லக்கூடியது அடியார்களுக்கு புறத்திலக்கணம் பத்து, அகத்து இலக்கணம் பத்து, மன இலக்கணம் மூன்று உண்டு. இந்த தகுதிகள் இருக்கின்றவன் தான் சைவ அடியான் என்று போற்றப்படுகிறான். ஒரு சைவன் என சொல்லக்கூடியதற்கு முதலிலே பொது இலக்கணம் அவனிடம் இருக்க வேண்டும். புறத்திலக்கணம், அகத்திலக்கணம், மனத்து இலக்கணம் என்று நான்கு. சைவனுக்கு வேண்டிய பொது இலக்கணம் எது என்று சொன்னால் கொல்லாமை. அதை ரொம்ப முக்கியம் சைவனுக்கு வேண்டியது. அந்த புலா மறுத்தல் இதெல்லாம் இருக்கிறதே அது சைவத்தில் வலியுறுத்தப்படுகிறது. கொல்லாமை, புலால் உண்ணாமை. மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே சொல்லி காட்டார், எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கிறது, அதன் மேல் அன்பு செலுத்தினார். எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாய். அதான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே சைவனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளாமை, கள் உண்ணாமை, பிறர் மனை நயவாமை, வரைவின் மகளிர் நயவாமை, இரக்கம், வாய்மை, பொறை, அடக்கம், கொடை, தாய் தந்தை முதலியோரே பேணி

0: வழிபடுதல் இது ஒரு சைவனுக்கு வேண்டிய பொது இலக்கணம். புறத்து இலக்கணம் என்னவென்றால், இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என சொன்னால், இன்று சிந்திக்க இருக்கின்ற அந்த அனைந்தோர் தன்மையை சிந்திக்கின்ற போது அந்த அனைந்தோர் என்பவர் என்ன இலக்கணத்திலே இருந்தார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும். அவர்கள் எந்த தகுதி எந்த பக்குவத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சிவனடியாருக்கு வேண்டிய புறத்து இலக்கணம் விபூதி அணிதல், ருத்ராட்சம் தாங்குதல், குருவை வழிபடல், சிவபெருமானை தோத்திரம் செய்தல், சிவநாமங்களை உச்சரித்தல், சிவபெருமானை பூசை செய்தல், சிவ தர்மங்களை செய்தல், சிவ புராணங்களை கேட்டல், சிவாலய தரிசனம் செய்தல், சிவனடியார்களுக்கு கொடுத்தல். இந்த பத்து இலக்கணமும் புறத்து இலக்கணம் என்று பேசப்படுகிறது. இன்னும் அகத்து இலக்கணம், அதாவது உடல் இலக்கணம், இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய புராணத்திலே நாயன்மார்களிடத்தே ஒருவரை ஒரு அடியாரை கண்டபோது அந்த நாயனார் அடைந்த மெய்ப்பாடுகள் புலகாங்கிறதெல்லாம் சேர்க்கிறார் சொல்லி காட்டுவார். அதே மாதிரி அந்த இலக்கணங்கள் எவை என்பதை விளக்கமாக சொல்லி காட்டப்படுகிறது. அகத்திலக்கணம் சிவபெருமானுடைய பெருமையை சிந்திக்கும் தோறும் கண்டம் விம்முதல், நாக்கு துடிதுடித்தல், உதடு துடித்தல், சரீரம் நடுங்குதல், உரோமம் சிரித்தல், குரு வியர்வை கொள்ளல், நாக்கு தழுதழுத்தல், ஆனந்த கண்ணீர் சொரிதல், வாய்விட்டு அழுதல், பரவசமாய் தன்னை அயர்த்தல் ஆகியவை இத்தனையும் உடல் இலக்கணம் என சொல்லக்கூடிய அகத்திலக்கணம். அந்த மனத்திலக்கணம் என்று சொல்லக்கூடியது பஞ்சாட்சரத்தை மானதமாக ஜபித்தல், மானசமாக பூஜை செய்தல், சிவபெருமானை தன்னோடு பிரிவர காண்டல், அவனிடம் எப்பொழுதுமே அத்விதமாகவே இருத்தல். ஆக இந்த தன்மைகளை உடையவர்கள் தான் அங்கே அடிவார்கள் என்று இலக்கணத்தை பெறுகிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இவைகளில் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் தற்சோதனை செய்து கொள்ளுதல் வேண்டும். நாம் திருமுறையை படித்து படித்து தோய தோய மலம் அங்கே வலி கெட கெட இத்தனையும் நம்பால் தோன்றும். இத்தனையும் அந்த புறத்து இலக்கணம் இருந்தால்தான் அகத்திலக்கணம் வரும், பொது இலக்கணம் இருந்தால்தான் புறத்திலக்கணத்திற்கு வர முடியும். ஆகையினாலே இதிலே இந்த இலக்கணங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீமநாத பண்டிதர் கடம்பவன புராணத்திலே சொல்லி காட்டிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது சைவர்களாகிய நமக்கு இந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்தை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த ஆன்மாக்களுடைய பக்குவம் எப்படிப்பட்ட பக்குவம் என சொன்னால், சாமுஷித்தர், வைணிகர், பிராகிருதர் என்று மூன்றாக நம்ம சைவத்திலே பிரிக்கப்படுகிறது. சாமுஷித்தர் என்றால் ஏற்கனவே பூர்வத்திலே சரியை கிரியை யோகத்திலே நின்று அந்த ஞானம் நிரம்ப பெற்று இப்பிறப்பிலே வந்து ஒருமையுள் தாங்கற்ற கல்வி எளிமையில் ஏமாப்புடைத்து என்ற குறளுக்கு ஏற்ப பூர்வ ஜென்ம ஞானத்தோடு இந்த பூமியில் வந்து உதிப்பர். அவர்கள் ஏற்கனவே ஞானத்தன்மை பெற்றுவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஞான நூல் தேவை இல்லை, குரு மட்டும்தான் வேண்டும். உதாரணமாக ஞானசம்பந்தர் பெருமான் மூன்று வயது திருக்குழந்தை எப்படி சைவத்தினுடைய உண்மையை எப்படி அது ஓதி தோருடைய செய்யும் என்று மூன்று வயது குழந்தை பாடியது காரணம் அது சாமுஷித்தர். ஏற்கனவே அது ஞானத்தன்மை உடையது. மெய்கண்ட தேவநாயனார் இரண்டு வயது திருக்குழந்தை சிவஞான போதத்தை உபதேசம் செய்கின்ற போது கிரகித்தது என்றால் அப்போ அந்த ஆன்மா எந்த பக்குவத்திலே இருந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். எனவே இவர்கள் சாமுஷித்தர்கள். 63 நாயன்மார்கள் கூட இந்த தன்மையில் தான் வரும். அதனால் அவர்கள் வந்து நம்மை போன்று அன்று. அடுத்து வைணிகர்கள். வைணிகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பூர்வத்திலே சிறிது புண்ணியத்தை ஈட்டி அந்த புண்ணியத்தின் பயனாக பாபம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என் உள்ளது என்பதை அறிந்து முக்தி பேரில் நாட்டமுடையவராக இருப்பார்கள். அந்த முக்தி பேரில் நாட்டமுடையவர்களுக்கு ஞான நூல் தேவைப்படுகிறது. அவர்களுக்குத்தான் ஞான நூல் கொடுக்க வேண்டும். அந்த வைணிகர்கள் தான் நாம். நமக்கெல்லாம் ஞான நூல் தேவை. இந்த ஞான நூலை வைத்துக் கொண்டுதான் அபரஞானத்தின் மூலமாகத்தான் பரஞானத்தை பெற முடியும். ஆகினாலும் இவர்கள் வைணிகர்கள். பிராகிருதர் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், தோற்றத்திலே மானுடர்கள் போல் இருந்தாலும் மிருகங்களைப் போல உண்டி உறங்கி சுகித்திருந்து முக்தியில் நாட்டம் இல்லாது இருப்பார்கள். அவர்களுக்கு ஞான நூல் கொடுத்தல் கூடாது. ஞான நூல் அவர்களிடம் நாம் கொடுத்தால் குரங்கு கையில் கொடுத்த பூமாலையாக போய்விடும். இந்த பிராகிருதர்களை பற்றி துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி என்கின்ற நூலே சொல்லி காட்டுவார். பேச முடியாத ஊமைக்கு ஒரு நீதி நூலை கொடுத்தால் அவன் எப்படி படிப்பான்? விழியாத ஒருவனுக்கு கைவிளக்கு கொடுத்தால் அது அவனுக்கு பயன்படாது. மொழியிலாருக்கு ஏது முதுநூல் தெரியும், விழியிலாருக்கு ஏது விளக்கு. எனவே விழியற்றவனுக்கு ஒரு விளக்கினை கொடுத்தால் எப்படி அது பயன்படாதோ, இதே போல இந்த பிராகிருதர்களுக்கு ஞான நூல்களை கொடுத்தல் கூடாது, பயன்படாது. ஆக இந்த வகையிலே சாமுசித்தர் வைணிகர் பிராகிருதர் என்று சொல்லக்கூடிய இந்த வகையிலே வைணிகர்களாகிய நமக்குத்தான் நூல். இப்பொழுது நான் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. ஒற்றமுடி மாவதி சிவாச்சார சிவபிரகாசத்தில் இந்த நூல் யாருக்கு உரியது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்தை சொல்லிய கருத்தைத்தான் இப்பொழுது நான் நினைவூட்டுகிறேன். இதே போல ஜீவன் முத்தர்கள் என்று ஒருவர்கள் இருக்கிறார்கள். இந்த உடம்போடு இருக்கின்ற பொழுது முக்திக்கு உரிய 100 விழுக்காடு தகுதியும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த தேகம் விழுந்தவுடனே முக்தி பெறுவர். அவர்கள் இந்த பூமியிலே நம்மை போன்றே உண்டு உடித்து இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த சித்தர்கள் போற அப்படிதான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஜீவன் முத்தர்கள் பேர். ஆகையினாலே இந்த ஆன்மாக்களிலே வைணிகர்களாக இருந்து அந்த சைவத்திரத்திலே நின்று மேலான கதி அடைகின்ற அவர்கள் என்ன அனுபவத்தை கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய பகுதியாகிய இந்த அணைந்தோர் தன்மையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அணைந்தோர் தன்மை என சொல்லுகின்ற பொழுது இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அணைந்தோர் தன்மை என்றால் அணைதல். அணைதல் என்ற சொல்லுக்கு ஒன்று ஒன்றிடம் சென்று பொருந்துதல். பொருத்தமற்றது இல்லை, கடலிலே சென்று 6 பொருந்துதல். இந்த அணைதல் என்ற சொல்லுக்கு சரியான ஒரு விளக்கம் பெரிய புராணத்தில் வருகிறது. கடைசியாக வருகின்ற வெள்ளானை சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலே சென்று எம்பெருமான் அருகிலே சென்று அங்கே நின்றதை சேக்கலார் பெருமான் சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக, கன்று கோவினை கண்டு அணைந்தது என. கன்று கோவினை, ஒரு கன்றானது தன்னுடைய தாய் பசுவிடம் சென்று பொருந்தியதை போல. அப்ப இந்த கன்று எங்கு சேரணும், எதை விரும்புகிறது? தாய் பசுவை. இந்த கன்று தாய் பசுவினை சென்று அணைந்ததை போல, பொருந்தியதை போல என்று அந்த அணைந்தது சிவத்தோடு சென்று சேர்ந்தது. இதில் இருந்து என்ன பொருள் கிடைக்கிறது? இந்த ஆன்மாவானது சிவத்தை சென்று அடைவதற்கு பொருந்துவதற்கு உரிமை உடையது, தகுதி உடையது. ஆனால் மனநோயின் காரணத்தினால் பிரித்திருக்கிறது. ஆகையினாலே இந்த பசுவிடம் சென்று கன்று அணைவதைப் போல சிவத்திடம் சென்று உயிர்கள் அங்கே பொருந்துவது. அந்த நிலையிலே இந்த ஆன்மா எப்படி நிலையிலே இருக்கும் என்று உண்மை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய இல்லங்களிலே குழந்தைகளிடம், நீ மருத்துவரானால் இப்படி இருக்கலாம், ஒரு பொறியாளரானால் இப்படி இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரி ஆனால் இப்படி இருக்கலாம் என சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று ஒரு உத்வேகம், ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இதே போலதான் அந்த அணைந்தோர் தன்மை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்தால் எம்மை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு அந்த தன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி, ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும். அதுக்காகத்தான் ஞானாசிரியன்மார்கள் அந்த உண்மையை நமக்கு அதை உணர்த்துகிறார்கள். இது ஆன்மாக்கள் சிவபரம்பருடைய சேர்ந்த நிலை. அதாவது உயிர்கள் பாசம் நீங்கி சிவத்தை தலைப்படுவது அப்போது அந்த உயிர்களுடைய இயல்பு. இது 5 எழுத்து சாதனையினால் வந்த காரணத்தினாலே 5 எழுத்து அருள்நிலைக்கு பின்னே அங்கே வைக்கப்படுகிறது. இதிலே இந்த ஆன்மாவானது சிவத்தை அணைந்த பின்பு அது எப்படியெல்லாம் அது அந்த அனுபவத்திலே இருக்கும் என்பதை 84வது திருப்பாடல், அதாவது அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு ஆறாம் திருமுறை 31வது பதிகம், 31வது பதிகம் திருவாரூர் தலம், அதில் வரக்கூடிய 3வது திருப்பாடல். இந்த பாடலானது அநேகமாக எல்லா சைவ அன்பர்களுக்கும் இது மனப்பாடமாக உள்ளது. நிலை வெறுமாறு எண்ணிறியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் போக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மிழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கர செய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நிலை பெறுமாறு எண்ணுதியேல், நிலை என்பது அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஊஞ்சலிலே இருப்பவன் ஆட்டமின்றி நிலைத்து நிற்பது. அதன் நிலை பெறுமாறு, வீடு பெறுதல், முக்தி அடைதல், சிவத்தோடு சென்று ஒன்றுதல், அதன் நிலை பெறுமாறு எண்ணுதியே. அப்போ இந்த ஆன்மா அதற்குள் என்ன ஒரு இடநிலை இருந்தது, இப்பொழுது நிலை பெறுகிறது, அதை நாம் பார்க்கணும். அந்த ஆன்மா எப்படியெல்லாம் இருக்கிறதா? சீராடி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றார். பெருமானை நினைந்து கண்ணீர் வடித்தார். அப்பொழுது கண்ணீர் வடிக்கின்ற பொழுது முருகப்பெருமான் கூறியது, அன்பனே, நீ எதற்காக அழுகிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். எதற்காக அழுகிறாய் தெரியுமா? உன்னுடைய ஆன்மா அழைக்கப்படுவதை, அழைக்கப்படுவதை நினைந்து அழுகிறான். யார் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை பற்றி கவலைப்படவில்லையோ அவன் தற்கொல்லி. நம்முள் ஒரு ஆன்மா இருக்கிறது, அதை கடை தேற்றுவது நம்முடைய கடமை என்று சைவனுக்கு முதல் உணர்வு வேண்டும். ஆகையினாலேத்தான் அங்கே அழகா சொல்கிறேன், நீ உன் ஆன்மாவை நினைந்து கவலைப்படுகிறாய். உன் ஆன்மா எப்படி அலைக்கழைக்கப்படுகிறது? ஆணவ கடற்குள் அலைபடு துரும்பும் பூணுரு மாயை புலிவாய் பசுவும் கருமை சூறை காற்று சருகும். எனவே ஆனமரத்திலே அலை கடலிலே பட்ட துரும்பு போலவும் மாயவாய்ப்பட்ட, அதாவது புரிவாய்ப்பட்ட பசுவினைப் போல் நீ மாயையிலும் சூறைக்காட்டிலே அகப்பட்ட சருகு போல நீ கர்மத்திலும் அகப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை கடைத்தேற்ற என வந்தோம் பார். தன்னுடைய ஆன்மா எந்த அளவிற்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சைவன் முதலில் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் தன்னுடைய ஞான நிலையிலே நின்று முதன் முதலிலே முதல் பாட்டில் அதைத்தான் சொல்றார். மாதவ சிவஞான சுவாமிகள் முதன் முதலாக திருவாய் மலர்ந்தது திருநெல்வேலி அருகிலே இருக்கின்ற செல்வ அகிலாண்ட நாயகி பதிகம். திருநெல்வேலி அருகிலே இருக்கின்ற நடராஜ பெருமான் அங்கே இருக்கின்ற செப்பனை பதியில் எழுந்திருக்கின்ற தலத்திற்கு அருகிலே இருக்கின்ற அந்த அகிலாண்ட நாயகி அக்னீஸ்வரர் அந்த பெருமான் உடனிருக்கின்ற அம்மையை அவர் துதிக்கிறார். அவர் துடிக்கின்ற பொழுது முதலிலே இந்த ஆன்மா எப்படி அலைக்கழிக்கப்படுகிறது என்பதைத்தான் முதன் முதலிலே துதித்தார். பண்டை வினையாதும் ஒரு பழவினையினாலும் ஒரு பாழ்த்த கண் மத்தினாலும் பாடான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தணுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியை செய்கின்ற பிழையெல்லாம் குணமெனவே கருதி எளிதா கோலங்கள் காட்டியன இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே. அழகா சொல்றார், எப்படி நான் எப்படியெல்லாம் துன்புற்றிருக்கின்றேன் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? கரங்கு சகடன, அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? பல பல தணுக்கள் தூக்கிங்கிறார். அந்த தணுக்கள் எப்படி தூக்கப்பட்டு எப்படி அழைகின்றது? கரங்கு சகடன. காட்டிலே ஒரு சிறுவன் விளையாட்டுக்கு ஓலையிலே ஒரு காற்றாடி செய்வான். அந்த காற்றாடி எப்படி சுற்றுகிறது, எந்த இதன் முதலிலே தொடங்கி எதிலே முடிகிறது என்று கண்டுபிடிக்காதபடி சுற்றி கொண்டே இருக்கிறது. வண்டி போய்கொண்டிருக்கிறது, வண்டி சக்கரம் எதிலே தொடங்கி எதிலே அந்த சக்கரம் சுழற்சி முடிகிறது என்று காண முடியாதபடி கொள்ளி வட்டம் சக்கஸ் காட்டுற இடத்துல ஒரு கொள்ளிவட்டம் என சொல்லக்கூடிய தீப்பந்தத்தை அவன் சுற்றுகிறான். எதில் தொடங்கி எதில் முடிகிறது என்று கண்ண காண முடியாதபடி, அறிய முடியாதபடி, கணக்கிட முடியாதபடி சுழட்டி கொண்டே இருக்கிறான். இதே மாதிரிதான் ஆன்மாக்கள் அங்கே கொள்ளிவற்றம் காற்றாடி போல சுழன்று கொண்டிருக்கிறது. அதுதான் முதல்ல உணரணும். இதை ஏன் இதை முதல்ல சொல்றாருன்னா, இப்படி இருக்கின்ற ஆன்மா எந்த பேரின்பத்தை எய்தப் போகிறதுன்னு கடைசியில் முடிப்பார். நிலை வருமாறு எண்ணிதியே நெஞ்சே நீவா. நெஞ்சி என்பது இந்த ஆன்மாக்கள் சிவத்தை அடைய ஒட்டாமல் இருப்பது ஆணோமலம். ஆணோமலத்தின் காரியம் 9, அத்தனையும் 5 புலன்களிலே வந்து சேர்ந்தோம். ஆக இந்த 5 புலன்களுக்கு அரசனாக இருப்பது நெஞ்சம். இந்த நெஞ்சு 5 புலன்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. ஆகையினாலே அந்த நெஞ்சை நோக்கி சொல்றார், நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, இறைவனுடைய ஆலயத்தில் சென்று புகுந்து போன். திருக்கோயிலுக்கு சென்று பிரகாரத்திலே வலம் வருதல் புகுதல் என்பது ஒரு ஆன்மாவை இறைவனது அருள் வியாபகத்துக்குள் புகுத்துதல். அதனால்தான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படியே சரிய நிலையில் நின்றுனார். புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து வாடி. புலர்வதன் முன் அலகிட்டு, எப்படி அலகிடல் வேண்டும் என்று விதி இருக்கிறது, எப்படி அங்கே மெழுக்குதல் வேண்டும் என்று விதி இருக்கிறது, எப்படி மலர் தொடுப்பது என்றும் விதி இருக்கிறது. எரிபத்த நாயனார் புராணத்திலே இருக்கிறது, முருகநாயனார் புராணத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் அந்த விதிப்படி, அந்த விதியெல்லாம் கடைபிடிச்சார் வியாக்கிரபாதர். ஆகையினாலே புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து வாடி. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு நம்பனை நாவார நாம் துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மலத்தின் வலிமை கெடும், பிறவி அறுக்கின்ற அது அறமாக மாறி புகழ்ந்தேற்றி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு அட்டாங்க பகுந்தாங்க நமஸ்காரங்கள் செய்து கூத்தும்மாடி. கூத்து ஆடுதல் வேண்டும். இறைவன் முன்பாக கூத்தன் இத்தனையும் இத்தனும் செய்யணுங்கிறார் சுவாமி. ஆலய வழிபாடு என்பது சைவனுக்கு விதிக்கப்பட்டது. ஆன்மார்த்த பூஜை செய்வர்கள் சைவ வழிபாட்டிற்காக அங்கு திருக்கோயில் செல்லுதல் வேண்டும். அரதத்த சிவாச்சாரியார் சுவாமிகள் கஞ்சனூரில் ஆலயத்திற்கு செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்குள்ளே ஒரு தூணிலே அங்கே பணி செய்கின்ற ஒரு பெண்ணை தூணிலே கயிற்றால் கட்டி இன்னொருவர் சவுக்கால் அடிக்கிறார். அரதத்த சிவாச்சாரியர் இந்த பெண் என்ன குற்றம் செய்தார் இப்படி தண்டி திரியினார். இவள் பணிவிடை செய்வதற்கு ஒரு வாரமாக இந்த இடத்திற்கு வரவில்லை. ஆகையினாலே திருக்கோயிலுக்கு இவள் வந்து பணிவிடை செய்யாத காரணத்தினால் அடிக்கிறோம். உடனே அரதந்த சிவாச்சாரியர் கண்ணீர் ஒடித்தார். அப்போதான் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் கேட்டார். ஒரு 7 நாட்கள் வராமல் இருந்ததற்கு இவளை அடிக்கிறீர்களே, நான் எத்தனை நாட்கள் ஆலயத்திற்கு வராமல் இருந்திருக்கின்றேன், நான் தொடர்ந்து வராமல் இருக்கின்றேன் என்று கண்ணீர் ஒடித்தாராம். எனவே இந்த ஆலய வழிபாடு நித்தலும், அதனால்தான் நிலை வருமானம் எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் போக்குனார். இந்த நித்தலும் என்பதை இந்த கீழே சொல்லப்பட்ட மற்ற சரியைகளுக்கும் பொருத்தி கொள்ளுதல் வேண்டும். தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் கூத்தும் ஆடுதல் வேண்டும். இந்த கூத்தாடுதல் என்பது அந்த ஆனந்த பரவசத்தின் மேலிட்ட நிலை. அந்த நேரத்திலே அவர்கள் பித்தர் போன்ற உணர்வு கொள்வார்கள். பித்தர் என்ற உணர்வு என்றால் என்ன? ஒரு பித்தரானவன் செய்கின்ற செயலை உலகோர்கள் சுற்றி நின்று சிரித்தாலும் அதை அவன் பொருட்படுத்த மாட்டான். நந்தனாரா தான் செஞ்சார். கோயில் முன்னால நின்று அங்கே கூத்தாடினார். நந்தனார் கீர்த்தனை என்று தனியாகவே ஒன்று இருக்கிறது. ஆகையினாலே இந்த கூத்தாடுதல் என்பது பரவசத்தின் உச்சம். உலகோர் தன்னை கண்டு வியந்தாலோ அல்லது இகழ்ந்து சிரித்தாலோ பொருட்படுத்த மாட்டார்கள். தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் அலக அலை உணல் செஞ்சடைய மாதி என்றும் ஆரூரா என்றென்றும் அலையானில்லே. ஆகையினாலே இப்படியெல்லாம் இருந்துதான் இந்த ஆன்மா அனைந்தோர் தன்மையை பெறுகிறது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலுடைய பொருள் என்ன? இந்த ஆன்மாவானது திருவருளை பெற்றுவிட்டாலும் கூட சிவஞானிகள் திருக்கோயிலுக்கு சென்று அருள் விளக்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் சிவஞான போதத்தினுடைய வீட்டு சூத்திரத்தில் செம்மலர் நோண்டான் சேரல் ஒட்ட அம்மலம் கழுகி அன்பரோடு மருவி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமேனார். அந்த ஆணோமனம் தாக்காதிருக்கும் பொருட்டாக குருவருணனை பெற்ற அந்த ஆன்மா ஆலய வழிபாட்டிலும் அடியார் தொண்டிலும் அது திளைத்தே இருக்கும். இதை எதிர்முகமாக சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருந்தகை. அழகாக திருச்சதகத்தில் ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையன் அன்புரையன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேனில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். இது எதிர்மறையில் சொல்லி காட்டுறான். அந்த குற்றம் அவர் மேல் இருந்தது என்பது பொருளன்று. ஆன்மாக்களுடைய குற்றத்தை ஏற்றி சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த ஆன்மா அணிந்தோர்தன்மை அடைவதற்கு பக்குவப்பட்ட பெண்பும் கூட ஆலய வழிபாட்டில் நிற்கும். ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அவதர்வில் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே கைவினை செய்து. ஞான நிலையில இருக்கின்ற நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும். ஆகையினாலே இந்த ஆலய வழிபாடு அங்கே அர்ச்சனை இதெல்லாம் அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு உண்டும். ஏன் இந்த பூசணையை செய்தல் வேண்டும், பூசணையில் கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், ஆணவ மலமானது தன்னுடைய வலி கெட்டுக்கொண்டே அமிழ்த்து கொண்டே இருக்கணும், அதை கீழ் நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். அது பலம் பெற்று விட்டால் நம்மை அமிழ்த்து விடும். எனவே அந்த ஆலமரத்தினுடைய வலி கெடுபடியாக பூசணி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் அழகாக சுட்டி காட்டுகிறார். கெட்டவழி ஆணவ பேய் கீழாக, கெட்டவழி ஆணவ பேய் கீழாக மேலான சிட்டர் நகரி அடைந்த அந்த தவசீலர்களும் கூட உன்னை பூசை செய்வார் பராபரணே, அவர்களும் உன்னை பூசணி செய்வார்கள் என்று அழகாக இங்கே சுட்டி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. இது எல்லாரும் உலகத்துல நிறைய சொல்லுகிறார்கள். அடியாரு சிவனடியாருன்னு பக்தர்களா இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்று வருகிறது அல்லவா. அது தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொன்ன உடனே என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்பது மறுதலை சொல்லுது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, அதுக்கு எதிர்ப்பு மாதிரி அடுத்தது என்னாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாட்டுக்கு மாத்திரம் சிவன் இல்ல, என்னாட்டவருக்கு இறைவனா இருக்கிறவன் என்கிற மாதிரி அந்த சொற்கள் அமைந்திருக்கிறது. இது பாராயணம் வரிசையா சொல்லுகின்றபடியினாலே இது முழுவதும் சொல்ல வேணும். தனியா பிச்சு சொன்னா அது அர்த்தங்கள் வேறையா போகணும். அதனால தனியா சொல்லப்படாது என்பது சைவ மரபு. அது சைவ மரபு தெரியாதவர்கள் எல்லாம் தென்னாடு சிவனை எடுத்த உடனே தென்னாடு சிவனையை போட்டுதான் சொல்லுவார்கள். நம பார்வதிபதியை சொல்றது இல்லை. கூட்டங்களை பார்த்திருக்கீங்கள, நம்ம கூட்டம் தான் நம பார்வதிபதியன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த மற்ற உலகத்தில் இருக்கிற பக்த கூட்டம் அத்தனையுமே தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த போற்று திருவகவல் ஒரு உறுப்பு போல், ஒரு உருவம் போல், உருவம் போல். இந்த உருவத்துல ஒண்ணு பிக்கப்படாது அப்படிம்பாங்க குருநாதர். பிக்கப்படாது சொன்னா பூராவும் சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்குதான் மங்கள பாக்கியவன் பார்வதி பதையே சுவாமி எம்பாள் ரெண்டு பேரும் வந்துடுறாங்கல்ல. நம பார்வதி, அது முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொல்லுது, நம வணக்கம் முதல்ல, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளைங்கிற மாதிரி முதல்ல நமங்கிறதுக்கு வணக்கம் நமஸ்காரம். யாருக்கு? பார்வதியினுடைய பதி, பார்வதிக்கும் பதிக்கும். பார்வதியுடைய பதியாகிய சிவபெருமான், அவன் பேர் என்ன? அரகர மகாதேவன். பார்வதியினுடைய வீட்டுக்காரன் பேரு அரகர. எல்லாரும் அரகரன்னு சொல்ல போகணும் என்பதற்காக பெரியவர்கள் அப்படி வாக்கி தந்துருக்காங்க. முதல்ல மங்களகரம் அவருதா, பார்வதி பதையேன்னு பொண்ணு மாப்பிள்ளையா வருதா, வருதா? இப்படி பொண்ணு மாப்பிள்ளையா வந்த உடனே அடுத்தாற் போல என்ன சொல்ற, அரகர மகாதேவன். எவ்வளவு அருமையான ஒரு நாமத்தை நாமாவளியே இப்படி வச்சிருக்காங்க, இது தெரியல பல பக்த கூட்டங்களுக்கு தெரியல. அதுதான், அதனால நம்ம பார்வதி பதையே என்று சொன்ன உடனே எல்லாரும் அரகர மகாதேவா சொல்றாங்க. மகாதேவன் என்பதில் அவனுடைய பரத்துவம் வழங்குது. அரகர என்கிறது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. அரகர என்பது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. சிவ சிவ என்பதும் அரகர என்பதும். அதனாலதான் அந்த ரெண்டு மந்திரத்தை எடுத்து திருமூலர் ரெண்டு பாட்டு பாடியிருக்கார். சிவ சிவ என்கிற தீவனையாளர், சிவ சிவ என்னிட தீவனை மாடும், சிவ சிவ என்னிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்னிட சிவகதிதானே. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலை மாந்தர். இப்படி அறியாதவன் அப்பவே இருப்பான்னு அவருக்கு தெரிய மாட்டேங்க. இந்த அரகராக தெரியாதவன் சொல்லாதவன் இருப்பான் அப்பவே தெரிய மாட்டேன். அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியலை மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவார். அமரர்னா தேவர்கள் ஆவார். அதுக்கு மேல அரகர என்ன அரும்பரப்பர். எவ்வளவு இந்த அரகரங்கிற நாமத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு பத்தியா, எதுல சொல்லியிருக்காரு? வெறும் மந்திரத்துல சொல்லல, திருமந்திரம்.
2: இது ஒரு யோசனை பண்ணி அப்புறம் பாட்டு பாடுறது. நாலு வரி, 364 நாள், 364 தூங்கிட்டு ஒரு நாள் விழிச்சிருந்து ஒரு பாட்டை பாடிவிட்டு மறுபடியும் தூங்குறது
1: 360. திருப்பூர்ல அருமையா சொன்னாரு அருணகனாசு, அரகரா எனா மூலர், அரகரா எனா அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று பழனி திருப்பூர். அதற்கு மேல ஞான சம்பந்தர், வாழ்க அந்தனர் வானவர் ஆடின வீழ்கதன் புனல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்க வேண்டும். இப்படி சொல்லி இருக்குது அரகர என்கிற நாமத்தை. அதை சொல்லாம விட்டுட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாற்றவர்கள், இது பாடல். இது எல்லாரும் சொல்லுவதற்காக அமைத்ததல்ல, படிக்கிறதுக்காக பாராயணம் பண்ணுவதற்காக அமைத்தது. இது கூட்டத்திலே மக்கள் சிவநாமத்தை சொல்ல, அதுக்கு அந்த சிவநாமத்தை முதலாக இருக்கின்ற பார்வதி பதையன்னு சொல்ல, அப்புறம் சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுவதற்காக அமைந்தது. அது அனாதிகாலம் தொட்டு பெரியவர்களாலே கையாளப்பட்டது, அப்படிப்பட்டது. அதனால இதுல தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிறாரு. கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அமெரிக்காவில் இல்லையா சிவன் இருக்கிறான், ரஷ்யாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், ஜப்பான்ல இருக்கான், ஈரான்ல இருக்கான், ஈராக்ல இருக்கான், பாகிஸ்தான்ல இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கான், எல்லா நாட்டிலயும் இருக்கிறான். அவரவர்கள் சிவன் தன்மையை அறியாது ஏதோ ஒரு பெயரை ஏதோ ஒரு தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிவனை அறிவதற்கான ஒரு ஞானம் அந்த நாடு கிடையாது. சிவனை அறிந்து பக்தி பண்ணுவதற்கான ஒரு ஞானம் மற்ற நாடுகளுக்கு கிடையாது. அந்த ஞானம் சிவஞானம், சிவனை அறிந்து பக்தி பண்ணுகின்ற ஒரு ஞானம் இந்த தென்னாட்டுக்கு தான், தென்னாட்டுக்குத்தான். அதனாலதான் தென்னாடு உயர்ந்தது. மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட என்பது பெரிய புராணம். நல்ல கவனமா கேக்குறீங்களா? மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட, இந்த தவம் செய்வதற்கு யோக்கியமான திசை தென் திசை. தவம் செய்வதற்கு யோக்கியமான, கரும்பு போடுறதுக்கு லாயக்கான பொருத்தமான காடுங்க இந்த காடு. இந்த நிலம் கரும்பு நல்லா வரும், இந்த நிலம் நெல்லு நல்லா வரும். சொல்றோம் அல்லவா, எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா நிலத்திலையும் கரும்பு வருமா? எல்லா இடத்துலயும் வாழை வருமா? அதனாலே இந்த நிலம் வாழை நன்றாக வரும் என்பது போல இந்த தென்னாடு தவம் செய்வதற்கு தகுதியானது. என்ன காரணத்தினாரே என்று கேட்டால், சிவபெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற தலம் அதிகமானது தென்னாடு. பாடல் பெற்ற தலம் மாத்திரம் 275, இன்னும் பாடல் வராதது அதிகம். அதனாலே பல ஆயிரக்கணக்கான தலங்களை உடையது, சிவாலயங்களை உடையது தென்னாடு. மற்ற ஆலயங்கள் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது. 10 வீடு இருந்தாலும் அங்க ஒரு பிள்ளைய உட்கார வச்சு விடுறாரு. ஒரு 10 வீடு சரி வச்சுக்க, பெரிய பிள்ளைய உட்காருப்பா. அப்படி உள்ளேயும் சிவருமானம் வேற இல்ல, இல்ல சிவருமானம் பெரிய உள்ளே இல்ல. இவனுக்கு நல்லா என்ன பூஜை பண்ண தெரியாது, நீ அறகுறையா பண்ணாலும் நீ ஏத்துக்க பாத்துக்க, ஏத்துக்க பாத்துக்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி உட்கார வச்சு விடுறேன். இவனுக்கு அவ்வளவு கல்வி அறிவு போதாது, ஆகம அறிவு பத்தாது, பூஜை பண்றதுக்கான புத்தி இதெல்லாம் பத்தாது. அதனால நீ இருந்துக்க பாத்துக்க, முன்ன பின்ன இருந்தாலும் சரி பண்ணிக்க, சரிப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி கேட்டு உட்காந்துரு. ஒரு வாத்து கேட்டா ஊரு, எல்லா ஊரும் சிவாலயம் தான், எல்லா ஊரும் சிவாலயம், சிவன் இல்லாத ஊரே இல்லை. அதனாலே இந்த தென்னாடு சிவனுக்கு மிக பிரியமான நாடு. இப்ப காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போனான்ல, உன் திருவடியில் இருக்கணும், நான் பாட்டு பாடணும், அன்பு வேணும் அப்படிலாம் கேட்டாளா? சரி இங்கே இரு, பாட்டை பாடு, திருவடியிலே இருன்னு சொல்லலாம். உள்ள ஏன் திருவாலங்காட்டுக்கு போய் சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு போய் திருவாலம் அப்பர் சுவாமி போனார்ல கைலாய காட்சியை காணணும்னு. கைலாயத்து பக்கம் போட்டல, சரி பாப்பாக்கு பாத்துக்கிட்டுறா அப்படின்னு சொல்ல விட்டு திருவாயத்துக்கு போய் அங்க வந்து கைலாயத்தை சொல்லிட்டா. பதஞ்சலி கைலாயத்துல தவம் பண்ணாரு, ஆனந்த தாண்டவத்தை கொடுக்க போகணும், காட்டணும், நான் பார்க்கணும்னு தவம் பண்ணாரு. எங்க கைலாயத்துல? அங்கே காட்ட வேண்டியதானே, நீ சிதம்பரத்துக்கு போட, அங்க வந்து நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்படி இன்னும் எத்தனையோ பார்த்த. அவ வந்து என்ன பண்ணா, பார்வதி கண்ணை புத்தனாளா, தோசை வந்துருச்சா? கண்ணை புத்தன உடனே தோசை வந்துருச்சா? புத்தன தோஷம், இந்த தோஷம் போவதற்காக, பாவம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் தவம் பண்ணிட்டேன். ஏன் அங்கேயே பண்ணப்படாத கைலாயத்துல எல்லாத்தையும் தக்கமா போய் சொல்லிட்டாருப்பா. சாமி, 4 திசைகளில் இந்த தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள் அந்த உபமன்னி முனிவருடைய மாணவ கூட்டம், மகரிஷி. உபமன்னி மகரிஷி கைலாயத்தினுடைய சாரலிலே அடியில் இருக்கார். அவர் பூர்ணச்சந்திரனை போல எழுந்துள்ள இருக்கிறார். யாரு பூர்ணச்சந்திரனை போல எழுந்துள்ள? அவரை சுற்றி நட்சத்திர கூட்டங்களை போல மாணவர்கள், பல்லாயிரமானவர்கள். உபமன்னி மகரிஷிக்கு சுத்தியே, உபமன்னி மகரிஷிக்கு மாணவர்கள், வியாக்கரவாதனுடைய பிள்ளை. அவர் வந்து ஒரு நாள் தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார், தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார். கும்பிடுறது எந்த திசையை நோக்கி கும்பிடணும்? வடக்க தானே நோக்கி கும்பிடணும். அவர் தெற்கமா நோக்கி கும்பிட்டார். ஆகமத்தை படிக்கலையோ? இல்ல இல்ல படிச்சிருப்பார். என்ன சாமி, நீங்க சிவபெருமானத்தை வர வேற யாரையும் கும்பிட மாட்டீங்களே, இப்ப தெற்கமா பார்த்து கும்பிடலையே, என்ன காரணம்னு கேட்டாங்க அன்பர்களே. அலால சுந்தரராகிய சுந்தரமூர் சுவாமிகள் தெற்கு திசைக்கு சென்று திருத்தொண்ட தொகை அருளி செய்து விட்டு இப்பொழுது யானை மேல வந்து கொண்டிருக்கிறார் தெற்கு இருந்து, அதனால அவர் கும்பிட்டேனார் அப்படின்னு சொன்னார். அதற்கு மேல தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிவிடே சுவாமி, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். 4 திசையில தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிவிட, அதுக்கு என்ன காரணம்? எங்க அப்பா வியாக்கரவாத பூசை பண்ண சிதம்பரம் இருப்பதனால தென் திசை உயர்ந்தது. விளங்குதான் எத்தனையோ காரணம். ஆடுற சாமி அவர் ஊரை பார்த்துக்கிட்டு ஆட வேண்டியதாரு, அவர் ஊர் கையிலாயிருந்தாரு, அங்க பாத்துட்டு என்பதுக்கு நம்ம ஊரை பாத்துக்கிட்டு ஆடணும். திருவிளையாடப்புறாரு, திருவிளையாடப்புறான ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர், சிவருமான் மெல்ல தக்கமாவே, மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தக்கமாவே வந்து ஆடுறாருல, தெக்கு பாக்க ஆடுற, தெக்கமாவே வந்து தெக்கு பார்த்து ஆடுறாருல, இது எதுக்கு தெரியுமா? அந்த தென்றல் காட்டம், அதுக்கு மேல தமிழ கேக்குறது, தமிழ கேக்குறது, தமிழ் திருச்செவி மந்தம், தமிழ் பாடல திருச்செவியினாலே கேட்பதற்காக இப்படி தெக்கு பார்த்து ஆடுறான். தென்றமிழ் வேறு, தென் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்காலே இப்படி தெற்கு திசை எத்தனை எத்தனையோ வகையாலே உயர்ந்தது. தமிழ்நாடு உயர்ந்தது, புண்ணிய பூமி, புண்ணிய நாட்டை சிவரோகம் ஆக்குவித்து அப்பாடுறேன். பாண்டி நாட்டை சிவரோகம், சிவலோகத்தை மதுரையில வரவழைச்சு வரவண பாண்டியனு காட்டினாரு. திருஞான சம்பந்தருக்காக சிவலோகத்தை ஆச்சாபுரத்துக்கு வரவழைச்சு. அதனாலே தென்னாடு மிக சிறந்தது, தென்னாடு சிவருமானுக்கு மிக பிரியமானது, மிக பிரியமானது. வடநாட்டுலதான் அவர் இருக்கிறாரு, வடநாடு அவர் ஊர்னாலும் கூட தென்னாட்டுல அவருக்கு ரொம்ப பிரியம். விளங்குதா? வடநாட்டுல கல்யாணம் பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தா வீட்டுக்கு போயிட்டாரு. தென்னாட்டுல வந்து கல்யாணம் பண்ணாரு, மாமனா வீட்லயே தங்கிக்கிட்டாரு. இதெல்லாம் விளங்குதா? அதனால தென்னாடு மிக சிறப்புடையது. அதனால தென்னாடு உடைய சிவனே போட்டு மற்ற நாட்டுக்காரன் என்ன பண்றா, இறைவன் என்று பொதுவாக வணங்குகிறான், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாட்டுக்காரன் கடவுள் இறைவன் இறை என்று சொல்லி வணங்குகிறான், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாடு உள்ள மக்கள் பத்தர் பொதுவாக கடவுள் ஒருவர் என்று உண்டு கொண்பார். இந்த சிவம் என்கின்ற சொல்லாலே அவர்களுக்கு வணங்க வாய்ப்பு இல்லை, தெரியல. ஆக மற்ற நாடுகளிலும் சிவாலயங்கள் இருந்திருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கிற சிவாலயங்கள் எல்லாம் மறைந்து போனது இருக்கு, இருக்கிறதும் இருக்கிறது, நிறைய மறைந்து. நம்ம நாட்டுல சிவாலயங்களை காப்பாத்திட்டு நம்ம நாட்டை சிவாலயத்தை அழிக்கிறதுக்கு சத்துருக்கள் வந்து அழிச்சு இருக்கிறான். அழிச்சாலும் கூட முழுவதும் ஆலயங்களால் அழிக்க முடியல. ஆகையினாலே இன்னும் எத்தனையோ சிவாலயங்களே சொல்ல வேண்டியதுல மறைந்து இருக்கிறது நம்ம நாட்டிலேயே. ஆகையினாலே இப்படி தென்னாடு என்பது சிவனுக்கு மிக பிரியமான நாடு. ஆகையினாலே தென்னாடுடைய சிவனை போற்றி அருளாளங்கள் அதிகமாக தோன்றிய நாடு இந்த நாடு. இது கர்ம பூமின்னு சொல்றது. கர்ம பூமி, கர்மம்னா சத்கர்மங்களை தவத்தை செய்து, கர்மம்னா தொழில், சிவ தொழிலை செய்து சிவனை சேருவதற்கான வாய்ப்பு, கர்மம்னா தொழில். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய நாடு தென்னாடு. அதனால தென்னாடுமே சிவனே போற்றுகிறார். மற்ற நாட்டுக்காரன் எப்படி கும்பிடுறான், இறைவா என்று சிவனே என்று கும்பிட அவனுக்கு தெரியல, சிவனேன்னு சொல்ல அவளுக்கு தெரியல. அதனால இறைவன் என்று பொதுவாக கடவுளை வணங்குகிறார்கள். இங்க சிறப்பாக பொதுவாக வணங்குதல் வேறு, சிறப்பாக வணங்குதல் வேறு. அதனாலே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவன் என்று சொன்னால் எங்கும் நிறைந்திருப்போன் என்பது ஒரு பொருள். இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்போன், இறைவன் என்றால் தலைமையாக இருப்போம். ஏன குருளைக்கு அருளினை போற்றி, ஏன குருளைக்கு அருளை போற்றி. குருளைனா குட்டி, ஏனம்னா பன்றி, பன்றி குட்டிக்கு அருளிய கருணைக்கு வணக்கம். பன்றி குட்டிக்கு அருளியது, அது என்ன பன்றி குட்டிக்கே பழிய அருள்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குடியானவனுக்கு குரு இருந்த துறை, மதுரைக்கு பக்கத்துல குரு இருந்த துறை, அந்த குரு இருந்த துறையிலே ஒரு வேளாளனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளாம். ஒரு வருஷம் வித்தியாசத்திலே 12 பிள்ளைகளும் பிறந்து இருக்குது. அந்த 12 வயதுகளும் பிள்ளைகளும் அயாலே அந்த பக்கத்து இருக்கிற காட்டுல விளையாண்டுருக்கான். அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில பிரகஸ்பதி இருந்து தவம் பண்ணார். குரு இருந்த துறை அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தாடியோட சடையோட முடியோட அப்படி இருந்திருப்பாரா முனிவர். அப்படி இருந்ததை பார்த்து இந்த பயக கல்லைய மண்ணை வாரி இந்த சாமியார்களை போட்டான். இந்த 12 பிள்ளைகளும் கல்ல வாரி மண்ணை வாரி வீசிட்டான். அப்படி வீசின உடனே விழிச்சு பார்த்தாரு. விழிச்சு பார்த்தா மனுஷ புள்ளக, இவனுக்கு வேளாளனுடைய புள்ளக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். வேளாளனுடைய புள்ளகள் என்று தெரிந்து கொண்டு இப்படி நம் மேல கல்லை வாரி எறிந்து தவத்தை கலைத்தபடியினால இவர்களுக்கு சாபத்தை போட வேணும் என்று, அதனால நம் மீது கல்லை எறிந்தபடியினாலே நீங்கள் உழவருடைய பிள்ளைகளாகினாலே நீ உழுது சாப்பிடுற இனத்துல, உழுது சாப்பிடுற இனத்துல பறக்க கடவீர்களாகணும் சாபத்து. உழுது சாப்பிடுறேன்னா என்னன்னா பன்றி, பன்றி குட்டிகளாக பறக்க கடவுள் சாபத்து. சாபத்தை போட்ட உடனே அவருக்கு மனசு கல்ல மறுபடியும் உங்களுக்கு ஜோம சுந்தர கடவுள் வந்து அருள் பண்ணுவான். பெரியோர்களுக்கு கோபம் ரொம்ப நேரம் இருக்காதுப்பா, கோபம் வராது, வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்காது. சிறியவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா விடவே மாட்டேன் ஆய்வு சொல்லி வச்சுக்கோ. சிறியவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பெரியவர்களுக்கு கோபம் வந்தால் கன நேரம் கூட அந்த கோபத்தை காப்பாத்தா அவங்களுக்கு தெரியாதுன்னாரு திருவள்ளுவர். குணம் என்னும் குன்றேறி நின்ற வெகுளி கனவையும் காத்தல் அரிது என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கோபம் மாறி போச்சு, உடனே உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் அருந்து அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளையிலே ஒரு பன்றியினுடைய வயிற்றுல அந்த 12 பிள்ளைகளும் பிறந்துச்சு. அது எப்படி பிறந்துச்சு என்னன்னு கேட்காதீங்க. அப்படியே பிறந்துச்சு. அப்படி பிறந்த பிறகு பாண்டியன் வேட்டைக்கு வந்தான். தாய்ப்பன்றி தந்தை பன்றி ஆகி 2 பன்றிகளையும் பாண்டியன் கொன்று விட்டான். கொன்ற பிறகு அந்த 12 குட்டிகளும் குட்டி போட்டு கொஞ்ச நாளையிலேயே வையல்ல கடந்து வதங்கி கத்திக்கிட்டு இருந்துச்சு. தாய் இருந்தா தானே அது பால் குடி, வேற என்ன பண்ணும், ஒண்ணும் பண்ண முடியாது. கத்தியது அப்படி தாய் இல்லாமல் பால் இல்லாமல் கத்திய போது அப்போது ஒரு ஹெலிகாப்டர்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு ஏசி ஹெலிகாப்டர் அப்படி போகும்போது ஆகாயத்தை சுத்தி வரும்போது அந்த காட்டுகிட்ட வந்த உடனே அந்த பன்றிக்குட்டிகளுக்கு கத்துற சத்தம் கேட்டு சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ போய் அவ அந்த பன்றிக்குட்டிகளுக்கு பால் குடுடி அப்படின்னு சொல்லல, நீ இதுலயே ஹெலிகாப்டர்லயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அவரே இறங்கி வந்துட்டார். அவரே இறங்கி வந்து பன்றி உருவமாக எடுத்து இதெல்லாம் வேணும்னு ஒருத்தன் கதை எழுத முடியாது இல்ல, சுவாமியை பன்றி உருவம் ஆனாரு அப்படின்னு எழுத முடியாது இல்லப்பா. பன்றி உருவம் எடுத்து தாய் பன்றி உருவம் எடுத்து அந்த 12 குட்டிகளும் முட்டி குடிக்கும்படியாக செய்தார். அப்படி பால் கொடுத்து அந்த குட்டிகளை காப்பாற்றி அதன் பிறகு அது பாண்டியனுக்கு அறிவித்து அந்த பால் குடித்தபடினால அவைகளுக்கு ஞானம் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வந்துருச்சு, வராம இருக்குமா, வந்து விட்டது. வந்து விட்டபடியினால பாண்டியனுக்கு அறிவித்து இந்த மாதிரி பன்றி 12 குட்டிகளும் 12 பேர் பன்றி முகமுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உனக்கு மந்திரிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்கள், அவர்களை கூட்டிட்டு வந்து நீ மந்திரியாக வச்சுக்கொள்ள. அந்த 12 பேரையும் ராஜாவுக்கு பாண்டியம் மந்திரியா கூட்டியாந்து மேலதாளத்தோட வரவழைச்சு மந்திரி ஆக்கி மந்திரி பதவியை கொடுத்தான். அதன் பிறகு அதே கொஞ்ச நாளையில முன்ன இருந்த மந்திரி பழைய மந்திரி இருக்கிற பழைய மந்திரி வீட்டுல இருந்த பெண்களை எல்லாம் அந்த புது மந்திரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திருவிளையாடு இதை வந்து மாணிக்க வாசகரே அதை சொல்லி பின்னாடி சொல்றாரு, சென்னை பத்து
2: வேவ திரிபுரம் செற்றவில்லி வேவ திரிபுரம் வேவ திரிபுரம் வேவ திரிபுரம் செற்றவில்லி வேடுவானாய் கடிநாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரையாதி என்று கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. ஏ கேவலம் பன்றிக்கு இறங்கி ஈசன் கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே
1: என்று பாடுகிறார் மாணிக்கவாசன். பின்னாடி இப்படி பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையுடையவன் என்பது இதுல விளங்குது இல்ல, அதனாலே அந்த ஏனக்குருளைக்கு அருளினை போற்றின்னு அந்த வரலாற்றை சொல்லி வணக்கம் சொல்லுகிறார். மரக்கையிலை மலையாய் போற்று, கைலை மலை என்பது அவருடைய ஹெட் ஆபீஸ், யாருடைய ஹெட் ஆபீஸ், சிவருமானுடைய ஹெட் ஆபீஸ், தலைமை அலுவலம், தலைமை அலுவலம். அல்லே எண்ணில்லாத தேவர்களும் இவர்களும் பூதங்களும் அரம்பை முதலானவர்களும் எந்த நேரமும் பாடலும் ஆடலும் வேதங்களும் ஆகமங்களும் முழங்க அற்புதமாக எழுந்தருளி இருக்கின்ற தலம் அந்த கைலாயம். அற ஒலி ஆகமங்கள் அறிவாரதி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலா வந்து எதிர்ந்திசைப்ப என்பது சுந்தர தேவாரம். அப்படிப்பட்ட கைலாயம் அதனுடைய அருமை பெருமை அதனுடைய சிறப்புலாம் சொல்லி முடியல, யாரும் கண்டது கிடையாது, மனிதர்கள் கண்டவர் கிடையாது, தூரத்திலிருந்து அதுதான் கைலாயம் என்று பார்த்து விட்டு வருவார், அதுதான் கைலாயம் என்று பக்கத்துல அணுகல்ல முடியும். அப்பர் சுவாமிகிட்டே சொல்லிட்டார், கைலை மால் வரை கைலாயத்துக்கு அவர வண்டுலாங்குழல் மலைமகள் வடகைலை வண்டுலாங்குழல் மலைமகளுடன் வடகையிலே அண்டர் நாயகர் வீற்றிருக்கும். நிறைய பூ அணிஞ்சிருக்காளா பார்வதி, அதுல தேன் இருக்குமா, அதுல அப்புறம் வண்டு முக்கியம். அந்த வண்டுலாங்குழல் மலைமகளுடன் பார்வதியோடு எங்க அப்பா எழுந்தருள் இருப்பாரு கைலாயத்துல, அந்த காட்சியை பாக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். மூர்ச்சியா கிடந்துகிட்ட கீழே நடக்க முடியாம கீழே மயக்கமா கிடக்குறவர் அப்படி சொல்றாருமா, வண்டுலாங்குழல் மலைமகளுடன் வடகையிலே அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவரடியின் கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன் கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பிது முனியே என கூற அப்படின்னு சொன்னாரா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஐயரு, நல்ல
2: கைலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மை ஒரு அடைவதற்கு எளிதோ அயில்கொள் நுத்தலை அமரரும் அணுகுதற்கு அரிதா வெயில் கொள் வெஞ்சுற தென் செய்தீர் வந்தனவர்கள். இவ்வளவும் பயங்கரமான வெப்பம் உள்ள இந்த காட்டிலே கைலாயத்தை பாவுக்கிறேன்னு வந்திருக்கு ஐயா, விவரம் தெரியாம இவ்வளவு தூரம் வரலாமா ஐயா அப்படின்னு. அப்புறம் அவரு நான் பார்க்காம போக மாட்டேன்னாரு, பார்க்காம நான் போக மாட்டேன்னாரு அப்படி சொன்னா உறுதியை கேட்டு அப்புறம் திருவையாற்றுல உனக்கு அந்த காட்சியை தர இந்த குளத்துல மொழி திருவையாற்றுல போய் எடுத்துருன்னு சொன்னார். இப்படி அதனால கைலாயம் மனிதர்களாலே அடைவது சாமம். கைலாயாத்திரைக்கு போயிட்டு வரேன் சொல்றாங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அது கைலாயம் என்று பார்த்து அப்படித்தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியும். அது மிக பெருமையை பொருந்தியது. அதனால மானக்கைலை, மானம்னா பெருமை, மானக்கைலை மலையாய் கைலை மலையானை போற்றி போற்றின்னு அப்பர் சுவாமி அப்பத்தான் படி பெற்றாய் விண்ணாய் நின்றாய் போற்றி மிளாமையாளன்மை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேதானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று பாடுகிறார் அப்பர் சுவாமி. மானக்கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, அதனாலே அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி. அம்மான் என்று சொன்னால் மாமனுக்கு சொல்ற பேர், அம்மான்னா அம்மா, அம்மா கூட பிறந்தவன் அம்மான், புரியுதா? அம்மான்னு சொல்றோம்ல தாயாரே, தாயாரோட பிறந்தவன் என்ன சொல்றது? மாமான்னு சொல்ல மாமாவுக்கு அம்மான்னு தான் இலக்கணங்கள். அம்மான் அம்மானே ஆகமசீலருக்கு அருளையும் பிம்மார சுந்தர சொல்றார். அன்புடைய மாமனும் மாமியும் நீங்கிறார் அப்பர் சுவாமி. சிவருமான மாமான்னு கூப்பிடுறாரு அப்பர் சுவாமி. அதனாலே அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி வணக்கம். இருள் கெட அருளும் இறைவா, இருள் கெட அருளும் இறைவா போற்றி. இருள் என்பது உயிர்களோடு கூட கலந்திருக்கிற ஒரு அரியா, உயிரோடு கலந்திருக்கிற அறியாமை. இப்ப நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சில சமயங்கள்ல அறிவு இல்லாமையும் போதுல, அறிவு இல்லாம போச்சு நினைவு இல்லாம போச்சு அப்படி சொல்றமா இல்லையா? அதுவரையில் அந்த அந்த நேரம் என்னமா இருக்கிறான், அறிவுடையவனாக இருக்கிறான். அதனாலே அறியாமை என்பது உயிருக்கு இயல்பாக உள்ள ஒரு குணம். எதை அறியாமை என்பது என்றால் கடவுளை அறியா. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பத்தியையும் புத்தியையும் நமக்கு சௌருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை
3: ஓம் நமஃ சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் பதம் தோன்றிய தொம்பதம் தற்பதம் சூழ்தர என்ற

முன்னாடு அழகாதியே பரலட்சணம் அதீத துளாகி அகன்றவன் நந்தியே அதீத துளாகி அகன்றவன் நந்தி அதீத துளாகி அறிவிலோன் ஆன்மா மதிபத்திருள் விட்ட மண்ணுயிர் ஒன்றா பதிகித்த

0: காண வந்தான். பெளிகால் கனல் அப்பு மேவு மண்ணின்ற வெளியாய சக்தி அவன் வடிவாமே, சக்தி அவன் வடிவாமே. மேவினோடு மிகு விரிகதிர் மண்டலம் ஆறா நினைவும் அருந்தவ யோகிக்கு சீராட்டவம் செய்யில் சிவனருள் தானாகும். சிவனருள் தவம் செய்யில் சிவனருள் தானாகும். சீராட்டவம் செய்யில் சிவனருள் தானாகும். பேரவும் வேண்டா பிரிதில்லை தானே. முத்துரியம்
1: நனவாதி மூன்றினில் ஜீவசுரியம்

சிவ துரிய தனதாதி மூன்றினில் பரதுரியந்தாங்க தனவாதி மூன்றினில் சிவதுரியமாம் இனதாகும் தொந்தத்த சிவகத்து

இசை முத்துரியத்துள் நேரந்தமாக நெறிவழியே சென்று பாரந்தமான பரா

தட்டாது ஒழிவதோ தத்து வந்தால் நீ அறிவாள் அசத்தென்றும் அறிவாள் அசத்தென்றும் அறிவாய் ஆறாறு அகன்று

நலம் துரியம் தனது துன்பதம் அமர் போல நனவின் கனவாதி நலம் துரி தனது துன்பதம் அமர் போல் வினையருதி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 116 பாடல் முதல் 118 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மாணிக்க வாசக திருவாசகத்தில் எந்த ஏய் உடம்பிலே இறைவன் குடிகொண்டான்னு பாட்டு. உடம்பு எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்ட அதான் அதான் சொல்ல எடுத்தேன். யான் இதனைக்கணும் கைமா. எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய், உடம்புக்குள்ள இறைவன். இப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன் இருக்கிறான். கடவுள் அப்படின்னு ஒரு இடம் எடுத்தனா அது ஒன்று தான், ஒரே கடவுள். உயிர்னு எடுத்துட்டோம்னா பல பல உயிர்கள். ஏன் பல உயிர்கள்? ஒரே உயிராக இருக்கலாம்ல, இருக்க முடியாது. பல உயிர்கள் பல உடல்களில் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி உடல்கள் வேறு. அதனால் உடல்கள் பல, உயிர்கள் பல. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. கரெக்ட். ஆணவம், கண்மம், மாயை, இது மூணு மும்மலங்கள்னு சொல்கிறது. எப்பொழுதுமே ஆணவத்தை தனியாக பிரிச்சுக்கணும், கண்மம் மாயை சேர்த்து படிக்கணும். ஏன்? ஆணவம் வந்து ரூட் காஸ், எல்லாத்துக்குமே மூலமாக காரணமாக இருக்கிறதுனால, பிறப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆணவங்கிறது ஒரு காரணமாக இருக்கிறனால ஆணவத்தை தனியாக படிக்கணும். படிக்கும்போது கண்மம் மாயை கண்மம் மாயின்னு சேர்த்து சேர்த்து வரணும். சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் தெளிவுபடுறதுக்காக சொல்கிறேன். கண்மத்தினால் உடம்பு, உடம்பால் வினை, வினையால் உடம்பும் உடம்பால் வினை மாறி மாறி வருது இல்லை. ஆனால் கண்ம மாயன்னு சேர்த்து படிக்கணும். இனிமேலுக்கு படிக்கும்போது இப்போ உடலுக்குள் இறைவன் இருக்கிறான், அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். எப்படி அப்படின்னா, வேயின்னா மூங்கில்னு அர்த்தம். மூங்கில் வேயின் எழும் கனல் போல. மூங்கிலில் தீ, ஒரு அந்த அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் காடு பற்றி எரியும். பற்றி எரியிறது எப்படின்னா, ஒரு மரமும் புறமும் உராசும் பொழுது தீ எரியும். அதை வச்சு தான் முதல்ல தீ கண்டுபிடிச்சாங்க. நான் அதுக்கப்புறம் தான் செக்கிமுகிகளில் வச்சாங்க. இப்போ தீப்பெட்டி வரைக்கும் வந்து இன்றைக்கி தீப்பெட்டி தானடிச்சு போயிருக்கு லைட்டர். இன்றைக்கி மெய்யனும் கோவில் இருந்து குடிகொண்ட போ நந்தி. மெய் என்ற கோவில் எதிலாக உடம்பு கோவில். கோவிலில் என்னென்ன அமைப்பு இருக்கோ அவ்வளோ உடம்புல இருக்கு. கோவிலில் பஞ்சப்பிரகாரம்னு பேர். பஞ்சப்பிரகாரம்னா கோவிலுக்கு அஞ்சு பிரகாரம். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அஞ்சு சரீரம் உண்டு. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், சூழ சரீரம்னு அஞ்சு வகையான சரீரங்கள் நம்ம உடம்புல. கோவிலில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு தான், கொடிமரம் தான் நம்ம முதுகுத்தண்டு. நிறைய சொல்லணும். ஒரு கோவில் அமைக்கப்பட்ட விதமும் நம்ம உடம்பு அமைக்கப்பட்ட விதமும் ஒன்று. கோவிலில் இறைவன், உடம்புக்குள் ஈசன். கோவிலிலிருந்து குடிகொண்ட கோன்னு தலைவன் அர்த்தம். இறைவன் உள்ளே இருக்கிறான். அவன் என்ன திறன் பார்ப்போம். தாயினும் இப்போ அழகாக படிப்போம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊரினை ஊரிக்கல்ல. தாயினும் சால பரிந்துன்னு ஒரு வார்த்தை போடுறாங்க இல்லை. ஏன் தாயினும் சால பறிந்து, இறைவன் வந்து தாயை விட உயர்ந்தவன் அப்படின்னு இதில் வருது. அங்கே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அங்கே ஏதோ ஒரு இளைஞல் இருக்கு. தாய்க்கும் இறைவனுக்கும் ஒப்பிடும் பொழுது யார் உயர்வு? தாய் உயர்வா இறைவன் உயர்வா? சொல்லணும், ஏதோ ஒரு சொல்லணும் இல்லை. தாயினும் நல்லன் வருது, தாயினும் சால பறிந்து, கரெக்டு. இதில் தாயினும் மும்மலங்கள் மாற்றி இதில் வருது. அப்போ தாயை விட இறைவன் உயர்வானவன் சொல்கிறோம். அப்போ எந்த வகையில் உயர்வானவன்? என்னதான் இருந்தாலும் தாய் ஆன்மா வகையைச் சேர்ந்தவர்கள், இறைவன் மேல்நிலையைச் சேர்ந்தவர். தாய்க்கு 1% பார்ஷியாலிட்டி வரும். எல்லாரும் காமனாக பேசுகிறாங்க. ஒரு வீட்டில் 4 பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எந்த பையன் சம்பாதிக்கிற பையனோ அந்த பையன் மேலே அம்மாவுக்கு பாசம் ஒன்று கூட உண்டு, உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. நான் 1% சம்பாதிக்காத பையன் மேல என்னப்பா சம்பாதிக்காத பையனா இருக்கிய? கொஞ்சம் சுயநலம் கலந்த ஆணவம் இருக்க, அறியாமைங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் வேற்றுமை தெரிந்த நாள்பாருள்ளும் சொல்றீங்களா, கேட்பாள் ஒருவன் கற்பின் சொல்றமா இல்லையா? அப்ப வேற்றுமை தெரிந்த நாள்பா கொஞ்சம் பார்ஷியாலிட்டி கொஞ்சம் வராதுங்கிறது நல்லதுதான், வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் கடவுள்கிட்ட இல்லை, நம்பர் ஒன்று. அதுக்காக வந்து தாயை நான் குறைச்ச மதிப்பு இல்லை, அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ குழந்தைக்கு வந்து ஏதேனும் உடம்புல பிரச்சனைன்னா அந்த குழந்தைக்கு உள்ள உடம்புல உள்ள பிணியை போக்குறதுக்கு தாயும் மருந்து சாப்பிடுவாங்க இல்லையா? பத்தியம்லாம் இருப்பாங்க. நான் அந்த காலத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த காலத்தை பற்றி பேசுறது இல்லை. இந்த காலத்தில் பத்தியம்னாவே என்னன்னு தெரியாது. இப்போ பத்தியம் இருந்து அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை நீக்கணும். கடவுள் பத்தியமே இல்லாமல் குழந்தையினுடைய பிணையை நீக்குவார். அப்போ யார் சிறந்தது? பத்தியம் இருந்து இருந்து நீக்கிறது பெருசா, பத்தியம் இல்லாமல் நீக்கிறது பெருசா? சொல்லுங்க, பத்தியம் இல்லாம நிக்கிறதுன பெருசு இல்லையா? அப்ப தாயை விட இல்ல, பத்தியம் இருந்து, அதான் பத்தியம் இருந்து கஷ்டப்பட்டு நீக்கிறது அதை விட சிறப்பு என்ன? பத்தியம் இல்லாமலே நீக்கிறது அதோட பெருசு இல்லையா? அது பெருசு என்ன? தாயினும் சால என்ன பண்றாருன்னா, இறைவன் எந்த விதமான பத்தியமும் சாப்பிடாமல் நமக்காக உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய அழுக்காகிய 3 மலங்களையும் நீக்குகிறான். தாய் வந்து பத்தியம் சாப்பிட்டு நீக்கணும், இறைவன் பத்தியம் சாப்பிடாமலே நீக்கிறான். மும்மலம் மாற்றி எதன் வழியாக? தயா என்னும், தயானா தயவு, இல்லை வரும் தயாமூல தத்துவத்தின் வழி நின்று அப்பர் பெருமான் பாட்டு தயாமூல தத்துவம்னு சொல்லுவார். எந்த வார்த்தை எங்க வருது பார்த்தீங்களா? திருமந்தத்தில் இருக்கு. தயை, தயவு, கருணை, இரக்கம், இது எல்லாமே வந்து எது வழியை நீக்கிறாருன்னா, இறைவனுக்கே உள்ள குணம் கருணை, அந்த கருணை வழியாக இறைவன் அதை மாற்றுகிறான். தாயினும் மும்பலம் மாற்றி தயா என்னும் கோயமதா எழும் சூரியனாமே, இறைவன் சூரியன். இறைவனை போய் சூரியனை கூப்பிடலாமான்? அகத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இறைவன் இருக்கிறான். புறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உலக இருட்டை போக்கும், அகத்தில் இருக்கக்கூடிய ஜோதியாக சூரியன் அகையுருளை போக்கும். ஆனால் உள்ளே இருந்து என்ன செய்கிறாருன்னா, இறைவன் உள்ளே இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். இதை நம்ம என்ன பண்ணோம் இந்த காலத்தில், கான்சியஸ் அப்படின்னு வார்த்தையை போடுறோம், மனசாட்சின்னு சொல்றீங்களா? அது என்னது? மனசாட்சின்னு சொல்றோமா இல்லையா? அது என்னது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்த எது உள்ளே கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறான்னு அர்த்தம். மனசாட்சி இடம் கொடுக்கல சார், அப்ப கடவுளை மறக்கிறீங்க, கடவுள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசாட்சியை நீங்க நினைச்சுக்கிறீங்க. இறைவன் எல்லா நேரமும் எல்லாருக்கும் உள்ளே இருந்து கொண்டு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். சரி, இப்போ இந்த ஒரு பாடல் ஒரு முக்கியமான ஒரு பாடல், குருவுக்காக உள்ள பாடல். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுருமாறு போல, ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. இத ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இந்த பாட்டுக்கே ஒரு மணி நேரம் பேசணும். 30 உபதேசம் நடத்தணும்னா ஒரு பேப்பர் காகிதம் இருக்கு, மேல சூரியன் இருக்கு, சூரியனுக்கு நேராக 12 மணி வெளிச்சம், சூரியன் இருக்கு, பேப்பர் வைக்கிறீங்க, இந்த பேப்பர் எரியுமா? எரியாது. அந்த சூரியனுக்கும் இந்த பேப்பருக்கும் நடுவில் ஒரு லென்ஸ் வைக்க, ஒரு லென்ஸ் குவி லென்ஸ் வைக்கிறீங்களா, வாங்கி குவிச்சு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த பேப்பர் என்ன ஆகும், ஏன் சூரியனுடைய ஒளியை வாங்கி உள்ளே கொடுப்பதற்கு ஒரு லென்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப லென்ஸ் குவித்து கொடுக்கும் பொழுது இந்த பேப்பர் ஏறிடுது. சூரியன் சொன்னது சிவன் கடவுள், காகிதம்னு சொன்னது இல்லை சூழ் பஞ்சுன்னு போருக்கு என்ன உதாரணம் தானே பார்த்துக்கலாம். இது ஆன்மா. நேரடியாக இறைவன் வந்தால், நேரடியாக வந்தா முதல்ல வரட்டும், என்ன செய்வார் இறைவன், இறைவனுக்கும் காகிதத்துக்கும் நடுவில் லென்ஸ் இருப்பது போல ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு குரு இருக்க வேண்டும். அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி உள் வாங்கி அந்த குவித்து கொடுக்கக்கூடிய லென்ஸ் போல ஒரு குரு இருந்தால், குரு உபதேசம் கொடுத்தால் ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் மலங்களும் வினைகளும் நீங்கும். அப்போ குரு உபதேசம் தேவை. இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல. சூரியனுடைய பார்வை இருக்கணும், சூரியன் சன்னதினா அவனுடைய பார்வை சூரியனுடைய முன்னிலையில், சூரியன் முன்னிலையில் சுடுமாறு போல ஆரியன் குரு, ஆரியன் தோற்றமும் அற்ற மலங்களே. அப்போ ஒன்னே ஒன்று செய்யலாம், குரு வந்தால்தான், குரு உபதேசம் செய்தால்தான் உயிரிழக்கக்கூடிய பற்றுகள் அழுக்குகள் நீங்கும். இதில் என்ன கஷ்டம் இல்லை, இந்த சூரிய காந்தம் அப்படிங்கிறது நான் லென்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் சூரிய காந்தங்கள், இந்த சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல. அது சூரிய காந்த கல் சூரியனுடைய சந்நிதியில் தான் ஒளிவிடும், வாங்கி கொடுக்கும். குருவினுடைய உபதேசத்தால் தான் அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை வினைகளும் நீங்கும். இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். இது இறைவனே குருவாக வருகிறார். இதில் நிறையா பாருங்க, இறைவனே குருவாக வந்து செய்த அருள். முதல்ல மலங்கள் ஐந்தாம் என மாற்றி, மலங்கள் ஐந்தாம் என மாற்றி, மலங்கள் ஐந்துன்னு வருது. இதுவரைக்கும் நீங்கள் வந்து 3 தினம் சொன்னீங்க, திடீர்னு 2 ஆட் ஆகுது. அதான் சொன்னார் சார், திருமந்திரம் படிக்கும்போது நிறைய செய்திகள் வந்து உள்ளும், ஒரு கோஜெண்டாக நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் பேச முடியாது. ஆணவம் கண்மம் மாயங்கிறது மூலம் மாயேயம், மாயையில் வந்த உடம்பு மாயேயம்ங்கிறது ஒரு மூலம், இன்னொன்று மறைப்பாற்றல்னு சொன்னோம்ல, அது ஒரு மலம். பஞ்சமலம் காய்ந்த கல்வன், பஞ்சமலம்ங்கிற வார்த்தையை ஞானசம்மந்தரும் பயன்படுத்துறாரு. பஞ்சமலம்ங்கிற வார்த்தையை வந்து குமர குருபுரரும் பயன்படுத்துறாரு கந்தர் கலிவெண்பாவில். இது பஞ்சமலம்ங்கிறது இங்கே இருக்கு பாருங்க. மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி. அப்போ இறைவன் குரு உபதேசம் செய்வதால் உடம்பை மாற்றுகிறான். இந்த உடம்பை வந்து மாற்றி ஒளி உடம்பாக மாற்றுவதற்குள்ள உபாயத்தையும் கொடுக்கிறான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஞான உபதேசம் பெறுகின்ற வரை ஒரு வாழ்க்கை, ஞான உபதேசம் பெற்ற பின் ஒரு வாழ்க்கை. ஞானியருடைய வாழ்க்கை அப்படித்தான் வரும். எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, தலங்கள் எத்தனை அஞ்சா இருக்கு பாருங்க. தலங்கள் அஞ்சு, எத்தனை அஞ்சு இருக்கு? இந்த உடம்புலயே ஐந்து இருக்கு. சதாசிவன், ஈசன், பிரம்மன், ஈஸ்வரன், ஈசானன், ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருவன் இருக்கிறான் உடம்புக்குள்ளேயே. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆகம செய்திகள்லாம் உள்ள இருக்கு, அதனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சு சொல்றது கஷ்டம். மலங்கள் மலங்கள் ஐந்தாம் என மாத்தியருளி, தலங்கள் ஐந்தாம் என சதாசிவமான புலங்கள் ஐந்தான். புலங்கள் ஐந்து இல்லையா, ஐந்து புலன்கள் இல்லையா? பொறி என்பது வேறு, ஆமா புலன் என்பது வேறு. இந்த புலங்கள் முதல்ல அதை மாத்தணும். புலங்கள் ஐந்தான்னா இப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது எல்லாம் வந்து பொறிகள்னு சொல்றது, இயந்திரங்கள், கருவிகள். புலன் அப்படிங்கிறது அதனுடைய நுட்பம். இப்போ கண்ணுன்னு இருந்தால் பார்வைங்கிறது புலன், காட்சி புலன். வாயினா சுவை, இந்த மாதிரி. இதில் புலன் என்று சொல்லக்கூடிய அதுதான் மாற்றணும். காப்பியை வந்து ஈஸியாக வேணும்னு சொல்லிடலாம், ஆனால் காப்பி குடிக்கணுங்கிற எண்ணத்தை மாத்துறது கஷ்டம். இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்க்கரை இருக்கு, காப்பியை சர்க்கரை போட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சர்க்கரை போடாமல் காப்பியை குடிக்காமல் இருக்கலாம், ஆனால் காப்பியை பார்த்துட்டோம்னா ஆகா இத்தனை மணிக்கு நம்ம காப்பி போட்டு சர்க்கரை குடிக்கணுமேங்கிற எண்ணத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் பொறிகளை விட புலங்களுக்கு தாக்கம் அதிகம் உண்டு. அதனால்தான் அந்த புலன்கள் வழியாக வரக்கூடிய நிலையற்ற அந்த தன்மைகள்லாம் போக்கி புலன்கள் ஐதான பொருள் நந்தி மாற்றி என்ன பண்ணணும், நலம் கலைந்தான். என்ன பண்ணணும், பற்று இல்லாத ஒரு நிலையை நமக்கு அருளி விரும்பி உள்ளே ஆட்கொண்டான். எல்லாத்தையும் தொடர்ந்து கடந்து உள்ள போறாரு அவர். எல்லாத்தையும் மாத்தணும். இறைவன் வந்து உள்ளற உட்காரத்துக்குள்ள இடம் மாத்துறாரு. நலம் கலைந்தான், அவனை விரும்பி ஆட்கொண்டான். நலம் கலைந்து தான் உள் நயந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நயந்தான் என்ன அர்த்தம், இறைவன் வந்து நம்ம உடம்புக்குள்ள விரும்பி வரணும்னா நம்ம உடல் ஆசை, உடல் பற்று இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். உலக பற்று இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஏசியில் உட்காரணும், ஃபேனுக்கு எழுதா உட்காரணும், ஆமா அதெல்லாம் விட்டுணும். இப்போ நான் காட்டுக்குள்ளெல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் எங்கே இருக்காங்க, என்ன ஏசி ரூம்ல இருக்காங்களா, கொஞ்சம் இந்த சௌரியத்தெல்லாம் விட்டுணும். உலகியல் சௌரியத்தை எல்லாம் விட்டு வெளில வரணும். பற்று இல்லாமல் வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் இறைவன் இருக்கிறான். என்ன பண்ணாரு, சிறுதொண்ட நாயனார இறைவன் வந்து சிறுதொண்ட நாயனாரை விட்டு வர்றாரு இல்லையா, அவர் ஏழு வகையான சோதனை போடுறாரு. ஏழு வகையான சோதனை போட்டு தான் உள்ள வர்றாரு. இந்த ஏழு வகையான சோதனை தான் அங்க வள்ளலாருடைய ஞான சபையில ஏழு திரைகள். ஏழு சோதனை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நாயன்மா லிஸ்டில் அவர் வர்றார் இல்லையா. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி என்ன செய்கிறாருன்னா, மானக்கஞ்சாரர் அவருடைய மகளினுடைய கூந்தலை கேட்க வர்றார். கல்யாண வீட்டில் மறுநாள் காலையில் கல்யாணம், அது மகள் கல்யாணம், போய் அவங்க வீட்டில் போய் என்ன கேட்குறாரு, கூந்தல் கேட்குறாரு. இவர் என்ன பண்ணார், மகளுடைய பர்மிஷனே இல்லாமல் நேராக போனால் ஒரு அடியார் கேட்குறாருன்னு சொல்லிட்டு கூந்தலை அப்படியே கட் பண்ணார் கையில் விட்டார். இன்றைக்கெல்லாம் என்ன, கல்யாணத்துக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சிகை அலங்காரம் நடக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அதுக்குன்னு தனியாக ஒரு பியூட்டி பார்லர், அதுக்குன்னு ஒருத்தங்க வருவாங்க. அதுக்கு ஃபீஸ் வேலை வாங்குறதுலாம் 4000 நல் ஆ ஓ, அதான் நிறைய பேர் அந்த ஏரியா அந்த ஃபீல்டை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. இல்லை வருமானம் இல்லை, வருமானம் உள்ள துறை கூட இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வந்து பியூட்டி பார்லரெல்லாம் செழுத்தோடு கொண்ட காலத்தில் நான் வந்து நாயன்மாரில் மானக்கண்டாரோட வரலாறு சொன்னேன். என்ன மறுநாள் காலைல கல்யாணம், பெண்ணினுடைய கூந்தலை கேட்குறாரு, பஞ்சவடி மாதிரி இருந்துச்சான். ஒரு உடனே நேராக போனார், என்னை கட் பண்ணி எழுப்பிட்டார். அந்த பொண்ணு ஏற்றிக்கிட்டு பாருங்கள், அதோட பெட்டர். பெண்ணு ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டார். அது ஒரே நாயன்மாரில் 63 நாயன்மாரில் 2 வருவாங்க. இந்த மாதிரி சிறப்பான செய்திங்க. அப்போ அந்த உள்ளத்தை பார்த்த மானக்கஞ்சாரரை இந்த டெஸ்ட் வச்சார் பார்த்தீங்களா, வச்சு தான் ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி நமக்கும் நிறைய சோதனைகள் வரும். இதுதான் புலம் கலைந்துங்கிறாரு பாருங்க, புலங்களை எல்லாம் கலைந்து நலம் கலைந்து, இந்த உலகில் இருக்கக்கூடிய சௌரியத்தை எல்லாம் கலைந்து பரிபக்குவமான ஒரு நிலையில்தான், வெற்றிடமான மனதில்தான், வெண்மையான உள்ளத்தில்தான் இறைவன் இருப்பான். கள்ளம் கபடம் உள்ளத்தில் இறைவன் இருக்க மாட்டான். இது காமன் நியதி. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம், நிறைய விரிவாக சொல்லாமல். இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான். அப்போ மாணிக்கவாசகருடைய மனம் இல்லையா, அப்பளுடைய மனம் எப்படிப்பட்ட மனம், அது ஒரு வெற்றிடம். எந்த விதமான அழுக்குகளோ பற்றுகளோ பாசங்களோ அங்கே இல்லை, எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். சரிதானா? அப்பவருடைய மனதில் வந்து இறைவன் உட்கார்ந்துருக்கான். இறைவன் உட்கார்ந்த இறைவன் மகிழ்ந்து உட்கார்ந்திருக்கான். மகிழ்ந்து உட்கார்ந்த இறைவன் மாணிக்கவாசகருடைய மனதை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்க மாட்டாங்க. இது ஒரு வெண்பாவில் சொல்லுவார், இன்பம் பெருக்கி இருளகற்று எஞ்ஞான்றும் துன்பம் பொருள்படுத்து சோதியாய் அன்பமைத்து சீரான் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் உவந்து. ஊரா இறைவனை எந்த ஊர்ல இருக்காரு, எந்த ஊரில் இருக்கார் இறைவன், மாணிக்கவாசகருடைய மனம் என்ற ஊரில் உவந்து இருக்கிறான். அப்ப அடியாறுகளுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். இப்போ இதெல்லாம் நீக்கணும். ஒரு அடியார் ஆகணும்னா எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. பல பல்கலைக்கழகங்கள் பல விருதுகள் கொடுக்கலாம். ஒரு சிவனடியார் என்ற ஒரு விருதை வந்து எந்த பல்கலைக்கழகமும் கொடுக்காது. இருக்கா உலகத்திலே ஹையஸ்ட் விருது அதானே, சிவனடியார் விருது தான். அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் கோவிலுக்கு உள் இடம் உண்டு. 63 நாயன்மார் எங்கே இருக்காங்க, கோவிலுக்குள்ள இருக்காங்க. எந்த கோவில்லையாவது எந்த சயின்டிஸ்டாவது இருக்காங்கள, நோபல் பரிசு வாங்கியவர்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஏதாவது கோவிலுக்குள்ள இருக்காங்களா? சயின்டிஸ்ட் வேற, விருது வாங்குறவங்க வேற. அருளியல்ல விருது வாங்கிய சிவனடியார் விருது பெற்ற நாயன்மார்கள் வேறு. இப்போ பிரித்து பார்க்கணும். அதுதான் அறிவோடு இறைவனை வழிபடுவதா அன்பால் இறைவனை வழிபடுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது உணர்வோடு இறைவனை வழிபடுவதா அறிவோடு அறிவினால் இறைவனை வழிபடுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இது ஜெயிக்கும். உணர்வோடு வழிபடுவதற்கு தான் சிறப்பு. இல்லை கண்ணப்பர் வரலாறு வந்து சிவப்போச்சாரி வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? பெரிய புராணத்தில் கண்ணப்பர் நாயனாருடைய வரலாறு வருது. கண்ணப்பர் வரலாறு வரும் பொழுது கண்ணப்பர் வேடர்னு எல்லாருக்கும் தெரியும், காட்டுக்குள்ள இருக்காருன்னு தெரியும். அங்கே சிவப்போச்சாரி வராரு, காட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு தெரியல. அவ்வளோ பெரிய காட்டு. சிவகோசாரியார் வந்து அறிவினால் இலக்கணப்படி ஆகம விதைப்படி பூஜை செய்யக்கூடிய நிலை. கண்ணப்பர் உணர்வினால் இறைவனை வழிபடும். அப்ப உணர்வினால் இறைவனை வழிபட்ட கண்ணப்பருக்கு தான் ஆறு நாள்ல முக்தி கொடுத்தார். முக்தி கொடுத்தது மட்டும் இல்லாம அறிவை விட உணர்வு தான் பெரிது என்பதை ஒளிந்திருந்து பாருன்னு வர சொல்லிட்டு போயிட்டாரு பெரிய புராணத்துல இல்லையா. அதனாலதான் சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டவை, தேவார திருவாசகங்கள் திருமுறைகள் எல்லாம் உணர்வு பூர்வமானவை. சைவ சித்தாந்தம் பேசிக்கிட்டு திருமுறைகளுக்கு பெருமை சேர்க்கிறீங்களா வேண்டாம். திருமுறைகள் உணர்வு பூர்வமாக இருந்தாலும் அதில் சாத்திரம் என்று சொல்லக்கூடிய அறிவு நுட்பங்கள் உள்ளே இருக்கின்றன. அதே மாதிரி சைவ சித்தாந்தம் என்ற அறிவு நூல் சாத்திரம் அதிகம் இருந்தாலும் உள்ளே நூல் போல இழையோடுவது அங்க உணர்வு என்ற இழை உள்ளே ஓடுகிறது. இதுவும் ரெண்டும் போய் ஒரு ஒரு புள்ளியில் சந்திக்கிற இடம் சைவம். சைவத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா இதுதான் சிறப்பு. உணர்வு பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் இறைவனை அணுகி ஒரு இடத்தில் சந்திக்கக்கூடிய புள்ளியில் இறைவனை பார்க்க முடியும். இது வந்து பாக்கி மீதி உள்ள சமயங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்ம சமயத்துக்கு உண்டு. ஆனால் இறைவனை எப்படி நாம் வந்து வசப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மலைப்பாற்றலுக்கு விளக்க வேண்டும் திருவதானசன். ஆமாம், மலங்கள் ஐந்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லிட்டேன். இல்லை மாயேயம் என்று சொல்லக்கூடிய உடல் என்பது மாயையினால் வந்த உடம்பு. மாயைனா நுண்வடிவமான ஒரு ஜட ஆற்றல். எப்படி பானை மண்ணிலிருந்து பானை வந்தது போல உடல் மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து வந்தது. இந்த மாயையிலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை இந்த உடம்பு. இப்போ அவங்க இது புரிஞ்சு மாயையும் சொல்லிட்டீங்க. இந்த நான் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி சிவப்பிரகாசத்தில் இருக்கு. மறைப்பாற்றல் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்னா கண்மத்தை ஒட்டி வரும். அந்த கண்மத்தை ஒட்டி தானே வரும் மறைப்பாற்றல். கண்மேயம்னு சில இடத்துல போட்டிருக்கோம், சில இடங்களில் வந்து திரோதான சக்தின்னு போட்டிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம்னா வினையை ஒட்டி தான் மறைப்பாற்றல் கிடைக்கும். மறைப்பாற்றலுங்கிறது திரோதான சக்தி. என்னன்னு கேட்டால் பாசத்தை காட்டி சிவத்தை மறைக்கும். பாசத்தை காட்டி சிவத்தை மறைக்கும். அப்போ மறைக்குதா இல்லையா? இப்போ மறைத்தல் என்பதனால் அது மலங்களுள் ஒன்றாக கருதப்படும். பக்குவப்பட்ட நிலையில் அதே திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறும். இப்போ பக்குவம் ஆகின்ற வரை உள்ளே அது மறைத்திருப்பதால், அது ஆணவத்தோடு சேர்ந்து இருப்பதனால், காம்பினேஷன் காணவத்தோடு தான் மறைப்பாற்றல் வரும். பணம் இல்லாமல் மறைப்பல் எப்படி வரும்? இப்போ நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் சொன்னேன்னு அர்த்தம். ஆணவத்தோடு சேர்ந்த மறைப்பாற்றல். ஆனால் மறைப்பாற்றலும் ஒரு பஞ்ச மலத்தில் அது உண்டு. இப்போ குரு எப்படி பாரு, குரு குஜத்தால் சிவஞானம் மிகும். மீதியை நம்ப அடங்கும்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: கொங்கு ஏழு தலங்களுள் ஒன்றான திருக்கருவூர் ஆநிலையை போற்றிப் பரவிய திருஞான சம்பந்த பிள்ளையார், சோழ நாட்டு தலங்களுள் காவிரி தென்கரை திருத்தலமான திருப்பராய்த்துறையை அடைந்தார்கள். அங்கே நெற்றி தனிக்கண்ணர் கோயிலை நன்னி கும்பிட்டு கோதில் தமிழ்ச்சொல் மாலையாகிய நீரு சேர்வதோர் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருளினார்கள். இறைவரை ஆறு சேர் சடை அண்ணல் அந்தம் இல்ல அடிகள் ஆதியாய அடிகள் ஆலநீழல் அடிகள் அரவம் ஆர்த்த அடிகள் அறைய நின்ற அடிகள் அடைய நின்ற அடிகள் ஆற்றன்மிக்க அடிகள் என்று குறிப்பிடும் சிறப்பு அறிதற்பாலதாம். பராய்த்துறை மறிவினாந்தனை வாழ்த்துமே என்று வாழ்த்தச் சொல்லுகிறார். செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர்மேற் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாமிவை செப்பவே என்ற திருக்கடைக்காப்பு பாடலால் சிதையாதன செந்தமிழ் இவை செப்ப செல்வமாம் என்ற திருக்குறிப்பு அமைந்திருத்தல் காணலாம். திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியருளிய மேகராக குறிஞ்சி பெண்கள் ஏழநூல் இதுவும் ஒன்று. மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் காலத்து ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. திருப்பராய்த்துறை முதல் திருமுறை நீரு சேர்வதோர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் மேகராக குறிஞ்சி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம், விளக்க உரை, தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: கடவுள் தன்மை பொருந்திய இசைப்பாட்டுக்கள், அதான் திருவிசைப்பாங்க சொல்லுக்கு பொருள். இது இந்த திருவிசைப்பாக்கள் இதுவும் பண்ணோடையும் இருக்கு, இதுக்கு தாளங்களும் இருக்கு. சரி, இப்ப இதுல இவர் வந்து முதலாவதாக நமக்கு கோயில் என்று சொன்னாலே சைவத்துல எதைத்தான் குறிக்கும், சிதம்பரத்தை தான் குறிக்கும். அதாவது அது சபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கனக சபை அப்படின்னு சொல்றோம். சபைங்கிறது தமிழ் சபாங்கிறது வடமொழி. அதுக்கு அவர் தலைவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு சபாபதிங்கிற பேரு. அந்த சபாபதியாகிய நடராஜ பெருமான் ஆடக்கூடிய சிதம்பரம்ங்கிற பதி, சிதம்பரம்ங்கிறது பதிங்கிறது ஊரையும் குறிக்கும். சிதம்பரம்ங்கிற பதி வந்து சிந்திப்பரிய தெய்வப்பதி, ஆகையால் அந்த தலத்துக்கே மிகுதியாக பதிகங்கள் திருவிசைப்பாவில் இருக்கிறது. அதனால நமக்கு தில்லை கூத்தனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு இது பெரிதும் துணை செய்கிறது என்று சொல்லி, முதலாவதாக ஒளிவளர் விளக்கே என்ற பதிகத்தை இவர் என்று தூங்கக்கூடிய ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். அதான் திருவிசைப்பாலம் முதல்ல வருது. அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்கின்றார். சுவஞான போதும் அதை நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கு. காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று உயிர்களுக்கு காட்டுனா மட்டும் போதாது, கூடவே இருந்து காணும் உபகாரமும் அவர் செய்கின்றார் என்பது இது சிவஞான போதம் 11 சூத்திரம். இது நமக்கு அழகா சொல்லுது. அந்த 11 சூத்திரத்துக்கு உரை செய்யும் போது அதுக்கு மேற்கோளாக இதில் இருந்த பாடல்கள் தான் காட்டப்பட்டிருக்கிறது உதாரணமாக அப்படிங்கிறதையும் மனதில் எடுத்துக்கொண்டு, ஆக இந்த பதிகம் வந்து இறைவனுடைய காட்டும் உபகாரம் காணும் உபகாரத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதை சிந்தையில் வைத்துக்கொண்டு இந்த பதிகத்துல சொல்றாரு. ஒளி வளர் விளக்கு, அது நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உழப்பிலான அழிதலே கிடையாது. இறைவனுக்கு ஏது, அவர் எப்போதும் நித்திய பொருள் அல்லவா, அதனால உழப்பிலா ஒன்றேன்னு இறைவனை சொல்லிட்டு, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்த விளக்குக்கெல்லாம் நெய் வேணும், திரி வேணும், அகல் வேணும், அதுக்கு அதெல்லாம் நம்ம வச்சாலும் அது தொடர்ந்து எரியும்லாம் சொல்ல முடியாது. அது எண்ணெய் இல்லாட்டாலும் அணிஞ்சு போயிரும், திரி இல்லாட்டாலும் அணிஞ்சு போயிரும், காத்தடிச்சாலும் அணிஞ்சு போயிரும். ஆனா இது அப்படி கிடையாது. இறைவன் வந்து அவர் வளர்தல் முடிவின்றி விளங்கக்கூடியவர் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. அது இயற்கையா விளங்கக்கூடிய விளக்கு, செயற்கை விளக்கு இல்ல. அதனாலதான் நந்தா விளக்கு, தூண்டா விளக்கு அப்படின்லாம் பல இடத்துல பரஞ்சோதி என்றெல்லாம் இதை பத்தி சிறப்பிச்சுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து மிக அழகாக உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னு சொல்றார். அப்புறம் அவர் அம்பலத்துல ஆடுறாரு. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்று சித்தத்துள் சித்திக்கும் தேனேன்னு சிறப்பிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அம்பலத்தில் ஆடுகின்றார். அடுத்து என்ன சொல்லியாச்சு, வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே அப்படின்னு அழகா சொல்லியாச்சு. அப்போ இறைவனை வந்து நம்முடைய சுட்டறிவாலும் ஆராய்ச்சியாலையும் அறிய முடியாது. அதான் பாசஞானத்தாலையும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன்னு சித்தாந்தம் சொல்றதத்தான் இவர் அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே என்று. அப்ப பதிஞானம் என்று சொல்லக்கூடிய சிவஞானத்தால மட்டும்தான் சிவபெருமானை நாம் அறிய முடியும் என்பதை சொல்லி இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க பாருங்க. சுவாமி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா வந்து என்ன செய்வானா, குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணவை கொடுத்து கொடுத்து கொடுத்து உடம்ப பெருக்க வச்சிருவாங்க. ஆனா பெருமான் வந்து ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஞான அமுதத்தை அவர் நமக்கு தந்த, அதுதான் அந்த உயிருக்கு தேவை. ஊனை உருக்கணும், உள்ளொளி பெருக்கணும், ஞான அமுதம் ஊட்டணும். ஆக அப்படிப்பட்ட இறைவன் அவரை உள்ளத்துல சிந்திக்க சிந்திக்க ஒளி மிகும். இதத்தான் நமது சிவஞான சித்தியார் சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு சொல்லுவோமே, அதுல சிந்தையினில் பூசித்து சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே என்று சொல்லுவோம். அவர் உள்ள வந்தாச்சுன்னா இருள் நீங்கிரும். அதாவது ஆணவம் வலிமை குன்றி அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த முதல் பாடல்லையே சைவ சித்தாந்த கருத்தை மிக அழகாக நமக்கு அவர் வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். ஆக அந்த தேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேன் வந்து சிறந்த மருந்து, அது மட்டும் இல்லாம ஒரு இனிமையான ஒரு உணவு பொருள். அது மாதிரி இறைவன் வந்து உயிர்களோட மல நோய்க்கு மருந்தா இருக்கார். மல நோயால தானே பிறவி பணி வருது, நமக்கு பிறவிங்கிற நோய் வருது, அதுக்கு மருந்தாகவும் மல நீங்கிய உயிர்களுக்கு இன்பப் பொருளாகவும் இருக்கின்றார். ஆகையால் இறைவனை தித்திக்கும் தேனே என்று மிக அழகாக அவர் அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ அந்த சித்தியார் கருத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அழகா நம்முடைய சிவஞான சுவாமிகள் வந்து சிவஞான போத சிற்றுரை அதுல வந்து சூத்திரம் 11 எழுதும் போது, முதல்வனை இன்றியமையாத உயிர் ஒரு விடயத்தை, அதாவது முதல்வனை இன்றி அமையாத உயிர் வந்து ஒரு விடயத்தை அறியுங்காலும் முதல்வனது சிற்சக்தி ஆன்ம சிற்சக்தி என தானென வேறின்றி உடனாய் விரவி நிற்ப, முதல்வனும் அவ்வாறு விரவி நின்று ஆன்மாவிற்கு அறிவித்ததொன்றினை அவ்வான்மா அறிந்ததென்றும் அதனை அதிட்டித்து நின்ற தான் அறிந்தான் என்றும் பகுத்தறிய முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை அறியும் போது நம்ம முதல்வனோட துணை இல்லாம அறிய முடியாது. முதல்வனோட சிறுசக்தி நம்ம ஆன்மாவுடைய சிறுசக்தியோட வேறில்லாம உடனா விரவி நிற்குது. அப்படி நிற்கும் போது அவர் தான் ஆன்மாவிற்கு அறிவித்தார், ஆனா ஆன்மா தானே அறிந்தது அப்படிங்கிற மாதிரி அவரை தான் இருக்கிறதையே காட்டாம அவர் இருக்கிறார். 20 அறிவும் ஒன்றனை ஒன்று விடாது அத்துவிதமாய் ஒருங்கே நிகழுமாறு செய்து வரும் இந்த உபகாரம் பெத்தம் முக்தி இரண்டினும் ஒரு பெற்றித்தாய் உண்டானமையால் ஏகனாகி இறைபணி நிற்கும் உயிர் முதல்வன் அங்ஞனம் அத்துவிதமாய் உபகரித்து நிற்கும் உரிமையை நோக்குமாயின் நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் அப்பொருட்கள் செல்லும் இச்சை அடங்காது மீதூறுமாகலின் அவ்வழி அவ்விச்சையே தானாகி விளங்கி தோன்றும் பேரானந்தத்தை அனுபவிக்கப்படும். ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சுக்கலாம், பார்க்க பார்க்க நமக்கு எப்படி ஒரு விருப்பம் வருதோ அது மேல, அது மாதிரி நமக்கு பெத்த முக்தி ரெண்டுலையும் சுவாமி வந்து இந்த உபகாரத்தை காட்டும் உபகாரத்தையும் காணும் உபகாரத்தையும் தந்து தந்து பார்த்து பார்த்து பார்த்து நமக்கு அந்த உணர்வு வரணும் அப்படிங்கறத கூடவே இருந்து செய்கின்றார், உடனாக இருக்கின்றார் அப்படின்ட்டு. அப்ப உயிர் ஒண்ணு அறியணும்னா முதல்வனோட துணை இல்லாம நடக்காது. அவன் உடன் நின்று அறுதலை அன்றி அறிவித்தல் மாத்திரையால் அமையாது. அதத்தான் இவரு தொண்டனின் விளம்புமா விளம்பே, இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா கடைசி வரியில போறோம் அப்படி வரும், விளம்புமா விளம்பே நினையுமா நினையே விரும்புமா விரும்பே தொடருமா தொடரே பணியுமா பணியே நுகருமா நுகரே அப்படி சொல்லிட்டே வருவார். அவ்வளவு பதிகத்திலையும் அவ்வளவு பாட்டிலையும் சொல்லியிருப்பார். அப்போ முக்தி நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்வனுக்கு நினைத்தல் தொடரல் விரும்புதல் அதெல்லாம் கிடையாது, ஆனா ஆன்மாவை அவர் அங்கன அதுல எல்லாம் அழுத்துறாரு அப்படிங்கறதுனால நீ கூட இருந்து எனக்கு எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற முறையில இறைவனை அவர் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். இதுல வந்து மிக அழகாக இத கொஞ்சம் சிந்திச்சுக்கிடுவோம். அதாவது விளம்புமா விளம்பே, விளம்புதல் என்றால் துதித்தல். அப்ப வாயார நான் உன்னை வாழ்த்தணும், அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறாரு. அடுத்து மற்றொரு பாடல்ல பணியுமா பணி, பணிதல்னா என்னது, வணங்குதல். உன்னை நான் வணங்குறதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி. கருதுமா கருதே, கருதுதல்னா தியானித்தல், உன்னை தியானிக்கும்படி நீ எனக்கு அனுகிரகம் செய்யணும். உரைக்குமாறு உரைய, இறைவனுடைய பொருள் சேர் புகழை நாம் வந்து புகழுகிறோம், அங்கனம் புகழுமாறு நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். அடுத்து நணுகுமா நணுகு, நணுகுதல்னா அணுகுதல் சார்தல் அப்படின்னா, நான் உன்னை நெருங்கும் வண்ணம் நீ என்னை நெருங்கி எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உரைக்கணும்னா நீ எனக்கு உரைக்கணும், நீ உரைச்சது தான் உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய் நம்ம அப்பர் சுவாமி சொல்லுவார், வாயானை என்று சொல்லுவார். அப்ப அந்த நினைத்தல்னு பார்த்தோமே, நினைக்கிறதுக்கு கருதுதலுக்கு மனசுக்குள்ள அவர் இருக்கணும், மனத்தானை. மனசுல அவர் இருந்தா நம்ம அவரை நினைப்போம், வாயில அவர் இருந்தா நம்ம அவர் புகழ பாடுவோம் அல்லது அவர் புகழ பேசுவோம். அப்புறம் கருத்தானே, நம்ம கருத்துக்கள்ல பூரா அவர் இருக்கணும். சரி, அப்ப நம்ம கருத்துக்கள் அவர் இருக்கும்போது நல்ல கருத்துக்களை வரும், அப்ப அந்த கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்புறம் சுவாமி சொல்றாரு. அது மாதிரி எல்லாத்தையும் அவரு அது அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது ஒரு முதுமொழி. அது இந்த பதிகம் புறம் துணிச்சு நிக்குது, சித்தாந்த கருத்தாகவும் அது அமைகிறதுன்னு பாக்குறோம். அடுத்து இசையுமாறு இசையனை இசைதல் அப்படின்னா கூடுதல் அல்லது பொருந்துதல். நான் உன்னை பொருந்துமாறு நீ என்ன பொருந்த வேண்டும் என்று கேட்கின்றார். நுகருமாறு நுகரே அப்படிங்கிற நுகருதல்னா அனுபவித்தல். நான் உன்ன நல்லா அனுபவிக்கும்படியாக நீ எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். புணருமா புணரே என்கிறார் மற்றொரு பாடல. புணருதல்னா அடைதல், அதாவது சேர்தல். நான் உன்ன சேரும் உன்ன நீ என்னை சேர்ந்து எனக்கு அருள் செய்யணும். தொடருமா தொடருதல், நான் உன்ன தொடரணும், நான் விட்டுறக்கூடாது, இடைவிடாது உன்ன தொடரணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், எனக்கு நீ தொடர்ந்து நான் உன்னை தொடரும் பண்ண அருள் செய்யணும். அப்புறம் விரும்புமா விரும்பினா நான் உன்னை விரும்பணும், அதற்கு நான் உன்னை விரும்பும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நினையுமா நினையே, நினைத்தல். நமக்கு நினைவுலாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. ஆனா சீவபோதமாக நினைக்காமல் சிவபோதமாக நினைக்க வேண்டும். அப்படி யான் உன்னை நினைக்கும் வண்ணம் நீ என்னை நினைந்து அருள் செய்வாயாக. இந்த மாதிரி நமக்கு இறைவன்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது. இதையே அத்தனை பாடல்களையும் கேட்டிருக்காரு, இத்தனை விண்ணப்பத்தையும் வச்சிருக்கிறார். ஆக மிக அழகாக அதான் அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்னு அப்பர் சுவாமியும் சொன்னாங்க. அப்ப அவருடைய அருள் இல்லாம எதுவுமே இல்லை. ஆக எனக்கு நீ இந்த வகையில எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படிங்கறத மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்ற. இறைவனோட திருவருள் துணை இல்லாம ஆன்மாவிற்கு எந்த செயலும் நிகழாது அப்படிங்கிற சைவ சித்தாந்த கருத்தை. ஏன்னா தன்னிச்சையாக ஆன்மா எதையும் செய்ய முடியாது, அது சித்து பொருளாக இருந்தாலும் அது இறைவனுடைய ஆணைப்படி எல்லாம் நடந்தாத்தான் சரியா இருக்குமே தவிர இது தன்முனைப்பின்படி நடந்தா எல்லாம் தவறாகத்தான் இருக்கும். ஆகையால் அப்படி இருக்க கூடாது என்பதை மிக அழகாக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இதுக்கு அடுத்த பாடலையும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாடலையும் இடர்கெடுத்துன்னு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இடர்களையும் பதிகம் பாடுறோம். இடர்கெடுமாறு எண்ணுதியல் நெஞ்சே என்று அப்பர் சுவாமி உழவார பணி செய்யணும் அப்படிங்கும் போது நமக்கு அதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த இடர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா துன்பம்னு நமக்கு பொதுவா தெரியும். ஆனா நம்ம ஞான நூல்கள் இடர்னு எதை சொல்லுதுன்னா பிறவியே துன்பம் தான். அப்ப இந்த பிறவி துன்பத்துல என் மனசுல உள்ள அஞ்ஞான, அதுக்கு காரணம் என்னது, ஆணவம் தான். அப்ப என் மனசுல உள்ள அஞ்ஞானமாகிய அந்த இருளை நீ நீக்கணும், அதை நீ களைய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். அந்த முதல் பாடல்ல அந்த கூத்து பத்தி சொல்லப்பட்டிருந்தது, அந்த ஒரு கருத்தை பார்த்துட்டு இதை சிந்திக்கலாம். அந்த கூத்துன்னு சொல்லும் போது உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த நூல் வந்து இறைவன் நமக்காக இரண்டு நடனங்கள், ஞான நடனம் ஊன நடனம் என்று ஆடுகின்றார் என்று சொல்லி இருக்கின்றார். அதை பார்க்கலாம். அதாவது பெத்தம் முக்தி, இந்த ரெண்டு நிலையிலே உயிர்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு நடனங்கள். அதான் தெய்வ கூத்துகந்தாயின்னு சொல்றாரு இல்லையா. அதனால சுவாமி மற்றவர்களுடைய நடனத்துக்கும் சுவாமி நடனத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா அந்த நடனம் தான் நமக்கு ஐந்தொழில் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப பாக்கலாம் உண்மை விளக்கம் 36வது பாடல்ல. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாத்தியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தை உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு அப்படிங்கிறதும். அடுத்து 37வது பாடல் மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த ரெண்டு வெண்பாக்கள்ல சொன்ன மாதிரி இறைவன் நமக்காகத்தான் இந்த கூத்தினை இயற்றுகின்றார் அம்பலத்திலே என்று நாம பாக்குறோம். யா எல்லாம் ஒடுங்கிருது அந்த பேரொளி காலத்துல. அப்படி இழைப்பாறி கிடைக்கக்கூடிய உயிர்களை மீண்டும் வினைக்கு தக்கவாறு படைத்தல் முதலிய ஐந்தொழில்கள் புரிவதற்காக செய்யக்கூடிய இறைவனுடைய அருள் இயக்கம்தான் கூத்துன்னு சொல்லப்படுது. அந்த கூத்தை அவர் எப்படி பண்றாருன்னா நம்மள மாதிரி நம்ம ஒரு நாள்ல ஒவ்வொரு வேலை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செய்வோம், ஆனா எல்லா வேலையும் தினமும் செய்ய மாட்டோம். இது உயிர்களோட இயல்பு. ஆனா சுவாமி வந்து இடையறாது செய்கின்றார். அப்ப அவர் ஆடுகின்றார்னு சொல்லும் போது இடையறாது ஆடிக்கொண்டே இருக்கிறார் நம் பொருட்டு. அதனாலதான் அவரை அம்பல கூத்தா என்று மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம பாக்குறோம். இப்ப என்ன பார்த்தாச்சு, இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு இருட்பிழம்பு அற எரிந்து எழுந்த சுடர்மணி விளக்கினுள் ஒளி விளங்கும் தூய நற்சோதியுள் சோதி அடல் விடைப்பாக அம்பல கூத்தா அயனோடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனின் பணியுமா பணியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். சரி, மீண்டும் அதே கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சிவஞான போதத்துல அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் அப்படின்னு 8 சூத்திரம் அதிகரணம் 2 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உயிர்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னா, அறிவிக்கும் பொருள் அன்றி ஒன்றை அறிவும் தன்மையே பெறாது. சரியா? யாராவது ஒருத்தர் அறிவிக்கணும், தானா ஒன்ன ஒரு விஷயத்த அது பெறாது. அதனால உயிரோட அறிவு வந்து பிரிதோர் ஒளியின்றி தானே உருவத்தை காண மாட்டாத கண் மாதிரி. கண் ஒளி, இப்ப கண்ணுல ஒளி இருக்கு, ஆனா அந்த கண் ஒளியை மட்டும் வச்சு நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியாது. கதிரவனோட ஒளியும் வேணும். அப்ப கதிரவன் ஒளி வந்து கண்ணொளியில கலந்து உருவத்தை காண செய்யற மாதிரி இறைவன் வந்து உயர் அறிவுல கலந்து பொருட்களை எல்லாம் அறிய வைக்கிறாரு. அதுதான் காட்டும் உபகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதிரவனோட ஒளி கலந்தமையால விளக்கம் பெற்ற பின்னும் கண்ணொளி வந்து தானே உருவத்தை காண மாட்டாது. அப்போ அந்த கண்ணோட சேர்ந்து ஆன்மாவோட அறிவோ உடன் சென்று அறிந்தால்தான் கண் வந்து உருவத்தை காணும். அது மாதிரி இறைவன் கலப்பால் விளக்கம் பெற்ற பின்பும் உயிரோட அறிவு வந்து தானே சென்று ஒன்றை அறிய மாட்டாது. அதனால இறைவனும் உடன் இருந்து அறிகின்றார், தானும் உடன் நிற்கின்றார். அப்படி உடனாக இருப்பதைத்தான் காணும் உபகாரம் என்று சொல்கிறோம். முதல்ல காட்டும் உபகாரம் பார்த்தோம், ரெண்டாவது காணும் உபகாரம். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இவர் தான் காட்டும் உபகாரம். இதுதானே காட்டுறதும் அவர் தான். காட்டினால நம்ம கவனமே இல்லாம இருப்போம். ஆக நம்ம கூட கண்ணுக்குள்ள இருந்து அவர் நமக்கு எல்லாவற்றையும் காணவும் செய்கின்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம உள்ளத்துல அறியாமை அதை செய்யக்கூடிய ஆணவ மலம் இருக்கு, அத வேற நீக்கணும், அடியோடு போக்க வேண்டும். அதற்கு இவர் நமக்கு உள்ளாக சுடர்மணி விளக்கினுள் இல்லையா, நல்ல தூய்மையான விளக்கு போன்ற ஆன்ம அறிவுல அவர் ஒளிமயமாக காட்சி வழங்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றார் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதான் அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டு நமக்கு இடர் கிடணும், பிறவி நீங்கணும், உள்ளத்துல இருக்க இருள் போகணும். உள்ளத்தில் உள்ள இருள் தான் பிறவிக்கே காரணம். அதனால அது நம்மை விட்டு போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம பாக்குறோம். அதே பாடல்ல மற்றும் இன்னொரு கருத்தையும் நாம இப்போ சிந்திக்கலாம். அதாவது ஜோதியுள் ஜோதின்னு சொல்லும் போது உயிர் அறிவுக்கு உள்ள அறிவாக இருக்கு. ஜோதிக்குள் ஜோதியாய் தோன்றிடுவன் அப்படின்னு சிவஞான சித்தியார் 8 சூத்திரத்துல நமக்கு அந்த கருத்தானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆன்மாவோட அறிவுக்கு அறிவாக தோன்றுவார். அறிவுக்கு அறிவாய் அப்பாலுக்கு அப்பாலா என்று வினாரகவல்லி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா இறைவனுடைய அறிவு வந்து பாசம் மற்றது, ஆனா முக்தி பெற்ற உயிர்களுக்கு பாசம் இருந்து நீங்கி இருக்கு. அப்ப இறைவன் அறிவு என்றும் தூய்மையா இருக்கிற மாதிரி உயிர் அறிவு தூய்மையானது கிடையாது. அதனால தூய அறிவு நற்ஜோதி அப்படின்லாம் இறைவனை தான் சொல்றாரு. சரி, மிக அழகாக நமக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த பாடலின் மூலம் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம பாக்குறோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல்ல மிக அழகாக சொல்லுகிறார், நற்பெரும் பொருளாய் உரை கலந்த உன்னை என்னுடைய நாவினால் நவிழ்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே அப்படின்னு சொல்ற. என்னுடைய மனம் சரி கிடையாது, பக்குவம் கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச சொற்களை கொண்டு உன்னை நான் என்னோட நாவினால் புகழ்கின்றேன். ஆனா என்னோட சிறிய உள்ளத்துக்குள்ள எல்லையே இல்லாத அளவுக்கு பெரிய நீ வந்து உன்னை தங்க செய்திருக்கிறாயே, நான் இதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குற. நம்ம அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி, அத்தா உன்னடியேனே அன்பாலார்த்தாய் அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டான்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் செஞ்சதை பூரம் சொல்லி, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐய எம்பெருமான் திருக்கருணை இருந்தவரின்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எல்லாமே உன்னுடைய அருளால் நிகழ்ந்தது என்று மிக அழகாக அதிலே இறைவன் அருளை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ இறைவன் எப்படி இருக்காரா, கற்பமாய் அப்படின்னு சொல்றார், அதாவது ஊழி காலமாக இருக்கின்றார். உலகாய் அப்படின்னா உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களோடும் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார். அல்லையானாய், பொருள் தன்மையால் அவற்றில் இருந்தாலும் அவர் வேறாக இருக்கின்றார் என்பதை சொல்லி. இப்ப நம்ம பொதுவா இந்த பதிகம் போறோம் உடனாக இருக்கதை சொன்னாலும், இந்த மூன்றாவது பாடல்ல இறைவன் நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் இயக்கும் போது உடனாகவும் இருக்கக்கூடிய அத்துவித நிலையை மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நாலாவது பாட்டுல சொல்லும் போது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரத்தை சொல்றார். என் பிறப்பு இறப்பு அறுத்த பேரொழியே அப்படின்னு சொல்றார். எனக்கு பிறப்பு பிறப்பில்லைன்னு இறப்பு எங்கிருந்து வரும், அதனால அதெல்லாம் நீ நீக்கியிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். நீ ஒருவனாகவே இருந்து எல்லா பொருள்களிலும் அந்தரியாமியாக ஊடுருவி நிக்கிற அப்படின்னு சொல்றார். நீ ஒருத்தனே எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றாய் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நமக்கு அவர் எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒருவனாக எல்லா இடத்திலையும் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு அது எப்படி சாத்தியம், கங்கை கரையில ஒருத்தன் நிக்கிறான் அவன் காவிரி கரையிலயும் அதே நேரத்துல நிக்க முடியுமா, எப்படி நிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகத்தை எழுப்பினோம்னா, இறைவனுக்கு அவன் குணமாகி நீங்காது நிற்பதாகிய அருட்சக்தி உண்டு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நமக்கு சிவஞான போதம் தருகிறது. சூரியன் வந்து வானத்துல இருக்கு, ஆனா அதோட ஒளி வந்து உலகம் எல்லாத்துலயும் கலந்து நிற்பது போல இறைவனுடைய அருள் எங்கும் கலந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுது. எங்கும் உளன் என்று அளவை ஒன்றன்று இரண்டெண்ணில் எங்கும் உளனன்று எவற்றவனும் அங்கன் அவையவன் அன்றில்லை பொன்னொழி போல் ஈசன் அவையுடைமை ஆளானாம் அங்கு என்று மிக அழகாக. எங்கும் முதல்வன் வந்து எங்கு இருக்கிறாரு, ஞாயிறும் ஒளியும் போல ஒன்றாவதற்கும் இரண்டாவதற்கும் பொதுவாய் தாதான்மியத்துல சிவமும் சக்தியுமா இணைஞ்சிருக்கும் அப்படிங்கறத மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம பாக்குறோம். அற்புதமான இந்த சிவஞான போத கருத்து இந்த நான்காம் பாடலிலே நமக்கு மிக அழகாக எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை பற்றி நமக்கு சொல்லும் போது அவருடைய அற்புத சிறப்பெல்லாம் நமக்கு சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக நெற்றிக்கண் அவருக்கு எதற்காக வந்தது அப்படிங்கிற, நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பேன்னு ஆறாவது பாடல்ல சொல்றார். எதற்காக இறைவனுக்கு நெற்றிக்கண் வந்தது அப்படின்னு சொல்லும் போது, அம்பாள் வந்து ஒரு நாள் சுவாமியுடைய இரண்டு கண்களையும் பொத்துனதுனால உலகமே இருண்டு போச்சு. அந்த நேரத்துல உலகத்துக்கு ஒளி கொடுப்பதற்கு இந்த கண்கள்லாம் இப்படி இருக்குன்னா, இந்த கண் இப்படி நின்ற கோலத்துல இருக்கிற மாதிரி இப்படி நெட்டு வசத்துல அழகாக அந்த கண்ணை அவர் வைத்து திறந்து ஒளி கொடுத்தார் என்று மிக அழகிய ஒரு விஷயத்தை நமக்கு ஆறாவது பாடலிலே தந்திருக்கின்றார். அப்புறம் இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் மிக சிறப்பாக ஏழாவது பாடல தனதன் நற்றோளா, தனதன் என்றால் குபேரன் அவருக்கு தோழனாக இருக்கின்றார் என்று. அடுத்து சங்கரன், சங்கரன் என்ற சொல் வந்து உயிர்களுக்கு நன்மை செய்பவன், அந்த காலத்துல பேரே சங்கரன் வைப்பாங்க சரி என்று சொல்லி. அதற்கு அடுத்தபடியா எட்டாவது பாடல மிக அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்குள் நிகழ்வித்த நிகரிலா மணியே அறம்பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புரஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புணரே அப்படின்னு சொல்றாரு. நிறைய பிறவி எடுக்கிறோம், அந்த பிறவியில அகப்படும் பொழுது படிமுறையில தானே நம்ம வர முடியும் பக்குவத்துல. அப்போ உயிர்களுடைய பக்குவத்துக்கு தந்தாலும் பல சமயங்கள் இருக்குது, அதனால அதுல உள்ள தெய்வங்களை எல்லாம் பரம்பொருள்னு நினைச்சு நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்து மயங்கி கொண்டே இருக்கின்றேன். அப்படி மயங்கக்கூடியவனை மயங்காமல் நீ வந்து எனக்கு அழகா ஒரு நல்ல நிறத்துடைய பொன் மாதிரியும் மின்னல் மாதிரியும் வந்து உன்னோட திருவடிகள் மேல எனக்கு ஈடுபாடு வார மாதிரி செஞ்சிருக்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு மிக அழகாக அவர் அதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். சமணர் புத்தர் அவங்களுடைய நெறிகள்லாம் மயக்க நெறிகள், அதெல்லாம் இல்லாம நான் வந்து உன்னை அடையும்படியா நீ எனக்கு திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று மிக அழகாக அதிலே தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ரொம்ப இந்த கருத்தை வந்து நமக்கு சித்தியார்லையும் சொல்லியிருக்கோம், யாதொரு தெய்வம் கண்டீர தெய்வமாகி அங்கு மாதொரு பாகன் தான் வருவார், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் அப்படின்னு சொல்லியாச்சு. பல்லாண்டுல சொல்லும் போது சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சிறுநெறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பெருநெறி இல்லையா, அதனால இத வந்து சொல்றாரு. இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க, இது வந்து முதல்ல சைவத்துக்குள்ள வந்தோடனே எல்லாரும் சொல்றோம், நீங்க சைவத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க தீஷை எல்லாம் வாங்கணும்னு சொல்வீங்க, அப்புறம் சிவபெருமானை கும்பிடணும்னு சொல்வீங்க, சிவபெருமானை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்வீங்க, இல்ல எங்களுக்கு இந்தந்த சாமி எல்லாம் பிடிக்கும் நாங்க இதெல்லாம் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு இல்ல, எல்லாம் படிமுறை தான். இப்போ அந்த தெய்வங்களை கும்பிட்டா கிடைக்காத ஒண்ணு சிவபெருமானை கும்பிட்டா கிடைக்கும், அது என்னன்னா வீடு பேரு, அது அந்த வீடுன்னு சொல்லலாம், அந்த வீடுதான் நம்ம சொந்த வீடு. இப்ப இந்த உயிர் குடியிருக்க சுவாமி ஒரு உடம்பு கொடுக்காரு, இது நம்ம உடம்பு, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம உடம்பு, இது நமக்கு எத்தனாவது உடம்பு நமக்கு தெரியாது, இது நமக்கு சொந்தம் கிடையாது. அடுத்து இந்த உடம்பு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுக்காரு, என்ன மார்பனைட் கிரானைட் மார்பிள் எல்லாம் இழைச்சு தேக்கால இழைச்சு கட்டினாலும் அந்த வீடு நம்ம சொந்த வீடு கிடையாது. அப்ப எது நம்ம சொந்த வீடுனா இறைவன் திருவடி தான் நமக்கு சொந்த வீடு. அப்ப அதை எது தரும்னா சிவபெருமான் மட்டும்தான் தர முடியும். அப்ப சிறு தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டா நிச்சயமாக வீடு வேறு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு மிக அழகாக தெளிவாக நமக்கு இந்த எட்டாவது பாடல், நிச்சயமா நீங்க எல்லாரும் மனதில் கொண்டு இந்த பாடலை நீங்க மனசில் வச்சு பதிய வச்சுக்கிடணும். ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த எட்டாவது பாடல். ஏன்னா சம்ஹார கடவுள் நம்ம யார சொல்றோம், சிவபெருமான சொல்றோம். அந்த சிவபெருமான் ஒருத்தர் தான் நமக்கு முழு முதற் கடவுள். மற்றவங்க சிவபெருமான தவிர நம்ம யாரெல்லாம், ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல மும்மூர்த்திகள்ல மூன்றாவதா இருக்கக்கூடிய ருத்ரனை கூட சிவனாக திரைப்படங்களும் இந்த பத்திரிகைகளும் காட்டியிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் சிறு தெய்வங்கள், அவங்களை வழிபட்டா பிறவிக்குத்தான் ஏதுவாகுமே தவிர வீட்டிற்கு ஏதுவாகாது. அப்ப வீடு வேறு வேணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமான வணங்கணும், வீடு வேறு வேண்டான்னு நினைக்கிறவங்க சிறு தெய்வங்களை வழிபட்டுக் கொள்ள, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லும் சிவபெருமான் திருவடியே சேரப்பற்றோம் என்று மிக அழகாக அப்பர் சுவாமி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம வந்து சிறு தெய்வங்களை எல்லாம் வழிபடாமல் எல்லாருக்கும் தேவ தேவனாக சிறப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்கு இதுல அவர் தெளிவா எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சொல்றாங்க இல்லையா, அறிவினால் மிக்க அறுவகை சமயம் அவ்வவர்க்கு ஆங்கே ஆரருள் புரிந்து, அதெல்லாம் அந்த பக்குவத்து காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் அதுலயே நம்ம நின்ற கூடாது. இப்ப ஒரு இடத்துக்கு படியில ஏறினாதான் மேல போக முடியும்னா கீழ்படியில நின்றுட்டே இருந்தா எப்படி மேல போக முடியுமோ, போக முடியாது. அப்ப படிப்படியா ஏறணும் இல்லையா, அதனால முதல்ல பிற சமயங்கள்ல இருந்தாலும் அடுத்தடுத்த பிறவிகள்ல முந்தின பிறவி தொடர்ச்சியா சுவாமி நமக்கு விஷயங்களை உணர்த்துறாரு, கண்ணுல காட்டுறாரு, செவியில கேட்கும்படி செய்யறாரு, மனசுல உணர்த்துறாரு அப்படின்னா அதை சிக்குன்னு பிடிச்சு, அது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான மட்டும்தான் கும்பிட்டாங்க. அந்த சிவ குடும்பம் விநாயகரை கும்பிடுவாங்க, முருகனை கும்பிடுவாங்க, சிவபெருமானை கும்பிடுவாங்க, அம்பாளை கும்பிடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப பிற்காலத்துலதான் சிறு தெய்வ வழிபாடுகள் மிகுதியாக வந்து விட்டது. ஆக அந்த சிறு தெய்வ வழிபாட்டினால் நமக்கு வீடு வேறு கிட்டாது என்பதை மிக தெளிவாக அவர் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். சரி, அப்படியே படிப்படியாக வந்து அந்த கண்டிப்பாக நமக்கு அந்த பதிகத்துல ஃபுல்லாவே நமக்கு இதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்தி, நீங்க அவரை சிக்குன்னு பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வீடு வேறு நிச்சயம் என்று சொல்லுகின்றார். அது போல பதினோராவது பாடல், மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறைமுறை முறையிட்டேர் வரியாயை மூர்க்கனின் மொழிந்த பொன்மொழிகள் அறைகளால் அரண் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே, நிலையம்னா இருப்பிடம், கருணைக்கு இருப்பிடமானவனே உன்னை தொண்டனேன் நினைவுமா நினையே என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இதே கருத்தினை நமக்கு சித்தியாரிலே மிக அழகாக நமது அருளந்தி சிவாச்சாரியார் அருளி இருக்கின்றார். மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறோனாதாகி நின்ற இறையனார் கமலபாதம் என்று இந்த கருத்தினை அவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி, இன்றைய சூழலிலே நம்முடைய மனதை எல்லாம் ஒருநிலைப்படுத்தும்படி மிக அழகாக இந்த நிகழ்வு என்று அமைந்திருப்பதற்கு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் நன்றி கூறி, அருமையான இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த saivam.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எப்படியானாலும் ஈசன் அருள் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு சைவம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் இடையறாது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. இப்போது வாழ்த்து பாடல். பூதி ருத்ராக்கம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, கோதிலா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதில் ஐந்து எழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர்கள் வாழி, ஆதியின் சரிதம் கேட்கும் அன்பர்கள் வாழி வாழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

4-5 பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் நட்டபாடை தாளம் ரூபகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: கொல்லிக்கவானம் 17:41. முதல்வாய்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

பின்தொடர்ந்து நம்பி பூவணத்தவரை உற்றாறு அவரு அலால் புறங்கள் செற்ற ஏவணச்சிலையினாரை யார் தொடர்ந்து

அந்தணன் சாதித்தானே மனத்தினால்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கரைமரமாய் வேறுருவே நீ விடுதி கண்டாய், அழியத்தக்க என்னை விட்டுவிடாதே, என்னையும் விடுதி கண்டாய், விடுதி கண்டாய். விளங்கும் திருவாரூரை வாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே, வாரூர் பூமுலையாள் பங்கை என்னை வளர்த்தவனே. இங்கே பின்பகுதிக்கெல்லாம் முன்னாடியா சொல்லு. வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மெழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி உத்தர கோச மங்கைக்கரசே, தெழுகின்ற பொன்னும் மின்னும் தொற்ற செழுஞ்சுடரே. வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி, வெண்மையான மதியினுடைய கொழுந்து, கொழுந்து என்பது துளிர், அப்பொழுது முளைத்தது என்பதனால ஒற்றை ஒற்றை கிளை. முதல் நாள் கீற்று என்று பார்க்கின்றோம். குளிர் என்பது மென்மையா இருக்கும், மெல்லி வந்து சிறியதாக இருக்கும். இது ஒரு கலை கொண்ட சந்திரன், மூன்று கலைகள் கொண்ட சந்திரன் சொல்றாங்க சிலைகள், அது தப்பு. ஒரு கலை கொண்ட சந்திரன், அதாவது 15 கலைகள் அழிந்து விட்டன. எஞ்சி இருந்த 16வது கலை அழிவதற்கு முன்பாக திருவடியிலே வந்து விழுந்தான் பெருமான். என்ன பண்ணினார், அந்த ஒற்றை கலையை எடுத்து தலையிலே சூடிக்கொண்டு அதற்கு உயிரளித்தார். வெண்மதி கொழுந்து என்ன சொல்றேன், கொழுந்து என்பது ஒரு மரத்திலேயே மென்மையானது கொழுந்துதான். அந்த வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற, அது நன்றாக பிரகாசிக்கின்ற, அது வந்து தன்னுடைய ஒளியெல்லாம் குன்றி ஒற்றை கலையாக மெலிந்து போய் இறைவன் திருவடியில விழுந்தாலும் அதை பெருமான் எடுத்து தலையிலே அணிந்த காரணத்தினாலே அதற்கு என்ன ஆயிடுத்து, அதற்கு தெம்பு வந்து விட்டது. அந்த ஒற்றை கலை முழு நிலையினுடைய ஒளியை கால ஆரம்பித்து விட்டது. காலதெல்லாம் உமிழ்தல், ஒற்றை கலையாக இருந்தாலும் அது பொட்டன்சியலே முழு நிலவு. ஆகவே என்ன பண்ணிடுறது, அது முழு நிலையினுடைய ஒளியையும் வீசுகின்றது என்றால ஒளிர்கின்றார் சொன்னார். முழு ஒளியோடு ஒளிர்கின்ற, வெண்மதி கொழுந்தாக இருந்தாலும் அது முழு நிலவின் ஒளியோடு பிரகாசிக்கின்ற. அதே போல என்னுடைய இந்த ஐம்புல வேட்டையினாலே உயிர் அற்றுப்போயின் நிலையிலே உன் திருவிழிலிருந்து விழுந்தாலும் பெருமானே அந்த திங்களை நீ வந்து காப்பாற்றியதை போல என்னை காப்பாற்ற வேண்டும் என்பது இங்கு குறிப்பு, பரிகரம் அந்த குறிப்பு. வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீண் முடி, நீண்ட முடி. அவ்வாறு அந்த திங்களை தன்னுடைய சதையிலே வைத்துக் கொள்வதற்கு பெருமான் இடம் தேட வேண்டாம். பெரிய மாளிகை, செட்டி நாட்டுல வீடு, பெரிய மாளிகை. நம்ம ஒரு சின்ன வீடா, ஒரு ஒரு ரூம் தான் பாம்பேல, ஒரு ரூம் வீடு. அந்த ஒரு ரூம்லயே நடுப்புற வந்து ஒரு பார்ட்டிஷன் போட்டிருப்பாங்க கார்ட்போர்ட்னால, அதுக்கு இந்த பக்கம் சமய கட்டம் இருக்கும், இந்த பக்கம் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எல்லாம். இங்க ஒரு ரூம் தான் வீடு பாம்பேல, அது வீட்டுக்கே 10,000 ரூபாய் வள வாங்குவாங்க. அத போல ஒரு வீட்டுல நாம ஒரு 10 பேரா போறோம், போனா அவங்க பயப்படுவாங்க. 10 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு சூட்கேஸ், ஒரு பேகு, ஒரு கூடை, ஒரு 30 சூட்கேஸ், 30 பேக், 30 கூடை. இதை வச்சுட்டு மனிதர்கள் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அந்த வீட்டுல. அதே போல இருப்பவர்கள் வந்து ஒரு லக்கேஜையோ ஒரு மனிதர்களையோ பார்த்தா வாங்கன்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்த மெலிந்த பிறைக்கீற்றினை வைப்பதற்கு பெருமான் இடம் தேடணுமா, அது நீன் முடி. அந்த சடம் எப்படி இருக்குன்னா, செட்டிநாடு அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க நீங்க வந்து அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர்ல போறீங்க, 2 லாரி சாமான் நீங்க எடுத்துட்டு போறீங்க உங்க ஊர்ல இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வீடு தேடுற வரையும் எங்க வீட்டு ஹால்ல ஒரு ஓரமா போட்டு விடுங்க. அந்த 2 லாரி சாமானே எங்க கொட்டினாலும் அந்த ஹால்ல ஒரு ஓரமா தான் அது இருக்கும். ஹால்ல வந்து புதுசா ஒரு சாமான போட்ட மாதிரி ஹால் அடைபடாது. அது போல பெருமான் எத்தனை சாமான எடுத்து சடையில வச்சுக்கிட்டாலும் அது சடை நிரம்பியதா ஆகாது, அது நீன் முடி. அதே போல பெருமானே எளியவனாகின்ற என்னை காப்பதனால உன் கருணை குறைந்து விடுமா என்பது ஒரு பரிகரம். அந்த திங்களை காப்பாற்றியது போல என்னை நீ காக்க வேண்டும் என்பது அங்கு ஒரு குறிப்பு. அந்த திங்களை உன்னுடைய நீண்ட முடியிலே ஏதோ ஒரு இடத்திலே நீ சுருகினாய். அந்த திங்களுக்கு என்ன ஆச்சு, சுதந்திரம் வந்துருச்சு. அந்த நீண்ட சடையிலே அது இங்கு அங்கு அலைந்து கொண்டிருக்கும். பெருமான் அதை வந்து ஒரு இடைஞ்சலாக நினைப்பதில்லை. நீ இங்க எங்கேயும் போகாத, இடம் இடப்பற்றாக்குறைன்னு நினைப்பதில்லை. அதுபோல நான் உன் திருவருளுக்கு புறம்பாகவும் அகத்தும் வந்தும் புறமும் போய்கொண்டிருந்தாலும் கூட உன்னுடைய பெரிய கருணை என்ன பண்ணுவோம், என் குற்றங்களை மன்னித்தரணும். உன் பெரிய கருணை வற்றாது. பத்ரிநாத்துல ஜலம் போய்கிட்டே இருக்கு கங்கையில, 10 கூட ஜலம் எடுக்கிறதுனால குறைஞ்சிடுமா, இல்ல 1 லாரி ஜலம் எடுக்கிறதுனால குறைஞ்சிடுமா, குறையாது. அதே போல ஒருவன் அந்த ஜலத்தை எடுத்து தலையில் கொட்டினால் எங்க வந்து குற்றமா நினைக்குமா வேஸ்ட் பண்றான் ஜலத்தை அப்படின்னு. அது போல உலகில் அது பெருமாள் திருவுளை மறந்து உலகில் ஈடுபடுவதையும் கூட பெருமான் கருணையினாலே மன்னிப்பானே தவிர என்னுடைய கருணையை நீ வீணடிக்கின்றாய் என்று அது குற்றமாக கருத மாட்டேன் கங்கையை போல. ஆகவே நீன்மொழி என்பதனால பெருமானை யூ ஆர் அன்அஃபெக்டட், பெருமானை யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது, பெருமானுக்கு ஒரு குறையும் வராது. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவருக்கு ஒரு குற்றமும் கிடையாது. சில பிழைப்பராயினும் திருவடி பிழையன்னு சொல்றாரு. ஆகவே உனக்கு ஒரு பாதகமும் இல்லை. அப்ப வெண் மதிப்பொன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தர கோசமங்கை தரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தொற்று செழிஞ்சுடரே. தெளிகின்ற என்றால் விளங்குகின்ற பிரகாசிக்கின்ற. தெளிதல் என்பதற்கு பிரகாசித்தல் தான் இங்கு பொருள். கிளையராறுதல் அர்த்தம் கிடையாது. தெளிதல் பிரகாசித்தல் ஒளிருதல். தெளிகின்ற பொன்னும் எப்படின்னா உருக்கிய பொன் எவ்வாறு ஒளிவிடுவோம் அதை போலவும், மின்னும் மின்னலை போலவும். மின்னலை யாரும் வந்து செயற்கையா ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா பொண்ணை செயற்கையாக செய்யலாம். செயற்கை என்பது நம் கையிலே பொண்ணு வந்த பிறகு அதனை உருக்கலாம் நீட்டலாம் தட்டலாம் எல்லாம் பண்ணலாம். மின்னலை ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஏதாவது தெளிகின்ற என்பது இந்த பொண்ணுக்குதான் அடை. ஒரு அந்த பொற்கொள்ளன் உருக்குவதனாலே மேலும் ஒளிவிடுகின்ற பொண்ணை போலவும். ஏன்னா பெருமானுக்கு நேரடியான பொண்ணு உபயாகாது. பொண்ணை அழித்தவன் மேல் உருகுகின்ற பொண்ணை போல ஒளிவிடுகின்றவன். தெளிகின்ற பொன் என்றால் பொற்கொள்ளன் உருக்க அதிகமாக ஒளியோடு பிரகாசிக்கின்ற பொண்ணை போலவும், மின்னலை போலவும். தெளிகின்ற பொண்ணு மின்னுமன்ன தோற்ற அன்ன அதை போன்ற தோற்ற தோற்றத்தை கொண்ட செழிஞ்சுவரே என்றால் வளப்பமான ஒளிப்பொருளே. செழுமை வளப்பம், அதாவது ஒளி விட்டு பிரகாசிக்கின்ற பொருள் ஒளி குறைந்து கொண்டே வரும். என்ன காரணம்? அது ஒரு இந்தனம், அதாவது ஒரு எரி பொருள், எரி துரும்பு. அது எரி துரும்பினை பிடித்துக் கொண்டுதான் எரிகின்றது. எரி துரும்பு குறைய குறைய அது ஒளி குறையும். ஆனால் பெருமான் எந்த ஒரு எரி துரும்பினையும் வைத்துக் கொண்டு ஒளிர்வதில்லை. அவன் இயற்கையாகவே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதனால அந்த ஒளிப்பொருள் மட்டும் அந்த ஒளி வளர்ந்து கொண்டிருப்பதாக காணப்படுமே தவிர அது குறைவதாக காணப்படும். அதே செழுகின்ற தெளிகின்ற பொண்ணு மின்னுமன்ன தோற்ற அந்த தோற்றத்தை கொண்ட செழிஞ்சுடரே. வளப்பமாக எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற ஒளிப்பொருளே ஜோதியே சுடர். நீ என்னை வாங்கினாய், என்னை எந்த வலிய ஆட்கொள்ளுதல் வாங்குதல். வாங்குதல் என்பது ஒரு பொருளை சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொருளை எடுத்தல், தூக்கி எடுத்தல், வளைத்து திரித்து பிடுங்கி எடுத்தல், பெயர்த்து எடுத்தல். வாங்குதல், பெயர்த்து எடுத்தல், பிடுங்கி எடுத்தல். சிக்கிய பொருளை ஜாகிரதையாக தன்னிடத்திலே மீண்டும் எடுத்துக் கொள்ளுதல், தூக்குதல் என்ற பொருளை எல்லாம் கொடுக்கும். எங்கு வாங்கி கொடுத்தார் இதனையே, தன்னுடைய உடலிலிருந்து எந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தார், பிரித்து எடுத்துக் கொடுத்தார். வாங்குதல் ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து எடுத்து இன்னொரு வைப்பதற்காக முயன்று எடுத்தல். பெருமானே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கி. கருணை கையில் என்றால் கருணை கையினால், இல் என்பது மூன்றாவது தகுந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நின் கருணை கை, அதாவது ஒரு எல்லையின்றி வளர்கின்ற நின்றே கருணையாகின்ற கை. கருணை கை என்று உருவகம், கருணையாகின்ற கை. அந்த கருணைக்கு ஒரு எல்லை கிடையாது, அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற கருணை. பெருகிக்கொண்டே இருக்கின்ற நீர் வெள்ளத்தை போல வளர்ந்து கொண்டே இருக்கின்ற கருணை. அந்த கருணையாகின்ற கையாலே வாங்கி, கையில் வாங்கியிருந்தால் கையாலே வாங்கி. என்னை எங்கிருந்து வாங்கி, நான் எந்த இந்திரிய சற்றிலே அழுந்து கிடந்தேனோ அங்கிருந்து நீ என்னை வாங்கி தூக்கி எடுத்து எடுக்கவும் வாங்கவும் தான் இருக்க. வாங்கவும் அவ்வாறு நீ எடுக்கவும் வளர்கின்ற என்பது கருணைக்கு இயற்கையான ஒரு அடை. அது எல்லையின்றி பெருகிக் கொண்டே இருக்கின்றது என்பது குருநாதரை பொறுத்தவரையில் அவருக்கு பொருத்தமாகவும் அதை கொள்ளலாம். எப்படின்னா பெருமானை விட்டுதான் எவ்வளவு எவ்வளவு ஓடுகின்றதோ அவ்வளவு எவ்வளவு என்னை துரத்தி வந்து பிடிக்கின்ற கை, அதான் வளர்கின்ற கை. நான் அருகில் இருந்தேன் என்றால் அது நான் என்னை தொடுகின்ற அளவு அது வந்து வளரும். நான் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தேன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் வந்து வளரும், அதான் வளர்கின்ற கை. ஏன் நான் எங்கிருந்தாலும் அங்கே என்னை கருணையினால் பிடிப்பதற்காக கருணையாகின்ற கை என்ன பண்ணும், இந்த கை நீளம் கம்மி, அவன் திரும்ப வரும்போது பிடிச்சுக்கலாம்னு இருக்காது. நான் எங்கு சென்றாலும் என்னை அந்த இடத்திலே பிடிப்பதற்காக தான் வளர்கின்ற கை. வாருங்கள் வளர்கின்றின் கருணை கையில் கையாலே வாங்கவும், நீ என்னை வந்து காப்பாற்றவும். வாங்குதல், நான் எங்கு எந்த செற்றிலே அழுந்து கிடந்தேனோ அங்கிருந்து என்னை வலிய பிடித்து பெயர்த்து எடுத்து ஆட்கொண்ட அந்த கருணை. வாங்கவும் அவ்வாறு செய்யவும் நீங்கி அதையும் மீறி நான் பண்றேன். அம்மா ஓடி போய் ரோட்ல புதியில விளையாடுற குழந்தைய பிடிக்கிறாங்க. பிடிச்சுக்கு வீட்டுக்கு கொண்டு வர நேரத்துல அது டிமிக்கி கொடுக்குது. டிமிக்கிற என்ன, அம்மா என்ன பண்றாங்க, இன்னும் நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த குழந்தைய தர தரம் வச்சுட்டு வராங்க. அவ இனிமே இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு அதை குளிப்பாட்டு சோறு போட்டு கட்டி போட்டுடலாம். குழந்தைகள் எல்லாம் பழகத்தான் கட்டி போடுவாங்க. எங்கெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க, உங்களெல்லாம் கட்டி போட முடியுமா? எங்களெல்லாம் வெறுமையா கட்டி போட்டாங்க, எங்களெல்லாம் வேற விதமா கட்டி போட்டாங்க, எங்களை சின்ன வயசுல கட்டி போட்டாங்க, எங்களுக்கு பெரிய வயசுல எங்களை சின்ன வயசுல மட்டும்தான் கட்டி போட்டாங்க. வாங்கவும் நீங்கி அவ்வாறு பெருமான் செய்யவும் நானாக நீங்கி, என பெருமான் என்னை நீங்க விடவில்லை, நானாக நீங்கி வாங்கவும் நீங்கி இப்பால் இந்த இடத்திலே ஈ என்பது இழிவினை காட்டுகின்றது, இந்த செற்றிலே இந்த வாழ்க்கையிலே இப்பால் மிளிர்கின்ற மிளிர்தல் என்ற சொல்லுக்கு ஒளிவிடுதல் சாதாரண பொருள், இந்த இடத்துல அது பொருள் கிடையாது. மிளிர்தல் என்பது பிறழுதல், பிறழுதல்னா நழுவுதல், பிறழுதல் குதித்து ஓடுதல், அதான் மிளிர்தல். பெருமான வலிய வந்து ஆட்கொள்ளவும் அந்த கருணை கையிலிருந்து கூட நான் என்ன பண்ணேன், பிறழ்ந்தேன், அதிலிருந்து டெல்லிக்கு கொடுத்தேன். அந்த பெருமானுடைய பெருங்கருணையாக இந்த திருவுள்ள குறிப்புக்கு மாறாக நடந்தேன். மிளிர்தல் பிறழுதல் மாறாக நடத்தல், மிளிர்கின்ற என்னை அந்த குற்றம் கொண்ட என்னை விடுதி கண்டாய், இந்த விடுதி கண்டாய்மா விடாதேங்கிற பொருள் நல்லா தெரிஞ்சு பாருங்க. அந்த பிறழ்கின்ற என்னை விடுகின்றாயின்னு சொன்ன அப்படிதான் அப்படிதான் பண்ணுவாரு சாமி. வழியா வந்து பெருமான் அருள் செய்யவும் அந்த அருளை வந்து பெருமானே ஏமாற்றி அந்த அருளில் இருந்து நாம் விலகின்றோம் என்று சொன்னால் பெருமான் சரி போட்டோன்னு விடாம என்ன பண்ணுவாரு, விடுதி கண்டா என்பதற்கு விடுகின்றா என்று சிறப்பு கிடையாது, விட வேண்டாம், அப்படி பண்ணினாலே என்ன விட வேண்டாம், விழுகின்ற என்னையும் அப்படி நான் செய்தாலும் பெருமானே விடுதி கண்டாய் என்னை விட வேண்டாம், விழுகின்ற என்னை விடுதி கண்டாய், வெண் மதிக்கொழுந்தென்று ஒழுகின்ற நீன்முடி உத்தர கோசம் என்கிறது, தெளிகின்ற பொண்ணும் மின்னும் நன்மை பெற்ற செழிஞ்சுடரே. செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரி பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய், எரிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கரசே, வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனையே. வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி, வெறி என்பது வாசனை, அது வாசனை கொண்ட தேனுக்கு ஆகுபெயராக வந்திருக்கின்றது, பண்பு ஆகுபெயர். புது தேனுக்கு வாசனை உண்டு, நம்ம கடையில வாங்குற தேனுக்கு வாசனை இல்லையேன்னு பார்த்தா அது எத்தனையோ நாள் பழைய தேன், மலரிலிருந்து எடுக்கப்பட்டு வண்டினாலே அதனுடைய கூட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிற தேனை நீங்க வந்து மூன்று பார்த்தீங்கன்னா நறுமணம் கமழும், புது தேனுக்கு நறுமணம். அந்த பண்பாகுபெயர் அந்த தன்னுடைய வாசனையினாலே அந்த தேனானது குறிக்கப்படுகின்றது. வாய் அந்த தேனை வாயிலே கொண்ட தேனினை வாயிலே கொண்டது எது என்று சொன்னால் ஆறு கால்களை கொண்ட வண்டு, அருகால் என்பது ஆறு கால்களை கொண்ட ஒரு பூச்சி என்பது பொருள், கரப்புக்கும் ஆறு கால் தான், ஆனா அதனை இங்கு சொல்லல. என்ன காரணம், இது வந்து வெறிவாய் அருகால், தேனினை உண்கின்ற ஆறு கால் கொண்ட பூச்சி, வெறிவாய் அருகால், வெறி என்ற தேனினை வாயிலே கொண்டிருப்பதும் ஆறு கால்களை கொண்டிருப்பதுமாகின்ற அந்த வண்டு, வெறிவாய் அருகால் தேன என்ற வண்டு, உழுகின்ற பூமுடி அந்த வண்டு இங்குமங்கும் பறந்து பறந்து சென்று பெருமானுடைய சடைமுடியிலே இருக்கின்ற பலவிதமான மலர்கள், நூற்றுக்கணக்கான மலர்களை அன்பர்கள் எல்லாம் பெருமான் திருமுடியிலே அர்ச்சித்திருக்கிறார்கள், திருமுடியிலே தான் அர்ச்சனை செய்வார்கள். ஆனால் பெருமானுக்கு அர்க்கிய முதலியை கொடுக்கும் பொழுது திருமுடியிலே கொடுப்பார்கள், அந்த அர்க்கியமானது நறுமணம் கலந்த மலர்களோ அந்த கலவை சாந்தோ அக்ஷரைகளும் கொண்டு விடப்படும். ஆகவே அவ்வாறு பெய்யப்பட்ட மலர்கள் எல்லாம் திருமுடியிலே சென்று தங்கும் என்று பண்ணும். விரைவாய் அந்த பூவிலே இருக்கின்ற தேனினை உண்பதற்காக வண்டுகள் அந்த சடையை இங்குமெங்கும் ஊதுதல் உழுதலை போல காணப்படுகின்றன. வண்டு என்ன பண்ணுது, இந்த பூல உட்காருது, பறந்து போய் சற்று தொலைவில் இருக்கின்ற பூவில் உட்கார்கின்றது, மீண்டும் இங்கு வந்து உட்கார்கின்றது, முன்னும் பின்னுமாக அந்த வண்டானது வெவ்வேறு பூக்களிலே சென்று அமர்ந்து தேனினை உண்பது, ஒரு உழவன் தன்னுடைய கலப்பையை கொண்டு முன்னும் பின்னுமாக ஒரு வயலை உழுவதை போன்ற காட்சி தருகிறது. பிக்சரைசேஷன், பிக்சரை கொண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு படம், ஒரு ஓவியத்தை வரைகின்றார் அந்த குருநாத். வண்டுகள் முன்னும் பின்னுமாக மலர்களை அமர்ந்து ஊதுவது, ஊதுதல்னா ரீங்கரித்துக் கொண்டு மதுவினை உண்ணுதலுக்கு ஊதுதல், மதுவினை உண்ட அந்த இன்ப நுகர்ச்சியினாலே வாய்விட்டு பாடுது. அப்ப இன்பம் மேலிட்டினாலே மக்கள் எல்லாம் பாடுறாங்க, சீர்ச்சடிக்கிறாங்க, பாடுறாங்க. அதுபோல அந்த வண்டு என்ன பண்ணுது, தேனினை உண்ட காரணத்தினாலே ரீங்கரிக்கின்றது, அதான் ஊதுதல் பேரு. அந்த வண்டு ஊதும் பொழுது முன்னும் பின்னமாக ஊதுதல், ஒரு உழவன் தன்னுடைய கலப்பை கொண்டு ஒரு நிலத்தினை உழுதை போன்ற காட்சி. தெரிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி, பூக்களை கொண்ட முடி, உத்தர கோசமங்கிக்கிறது, பூக்களை கொண்ட சிறுசனை கொண்ட உத்தர கோசமங்கிக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானே, வழி நின்று நின் அருள் ஆரமது ஊட்ட மறுத்தனே. பெருமானே வழி நின்று நான் செல்கின்ற ஏதோ ஒரு வழி, நின்னை நோக்கி நான் செல்ல பயணிக்கவில்லை, நான் இந்த அழிவை நோக்கி பயணிக்கின்றேன். நான் என்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்திலே அந்த காலத்திலே நீ என்னை வழிமறித்து நின்று வழி நின்று வழியன்கண் நின்று வழியன்கண் நின்று நான் நினைத்ததை செய்ய விடாமல் நீ நினைத்ததை செய்தாய் என்பதனால மறித்து நின்று என்று கொள்ள வேண்டும். வழியிலே ஒருவர் வருகின்றார், நாம் நினைத்தது நடந்ததுன்னா அவர் நம்ம மறிக்கல, வழித்துறையாக வந்துட்டார். நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் அவர் நினைச்சது நம்ம செய்யற மாதிரி பண்றாருனா மறிக்கிறார். ஆனால் அவர் வழியிலே தோன்றுகின்றார், வழியே மறித்து தோன்றினார். வழி நின்று வழியங்கம் நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட தெரியாத தூய்க்க தூய்க்க போதும் என்ற எண்ணம் வாராத அமுது, அதான் ஆரமுது, நிரம்பிய அமுது, ஆரமுது ஆமுது என்பதாலே நின்னிடத்தன்றி வேறிடத்து கிடைக்கல் ஆகாத அமுது. இந்த மலர் வந்து தில்லையில் மட்டும்தான் கிடைக்கும், வேறிடத்தில் கிடைக்காது என்பதை போல இந்த ஆரமுது ஆகின்ற தெவிட்டாத அமுதம் என்பது பெருமான் திருவடியில் மட்டும்தான் விளையுமே தவிர வேறிடத்தில் விளையாது என்பதனால நின் ஆரமுது. துணி கடைகள்ல போட்டிருக்காங்க குமரன் சில்க்ஸ் போட்டு, ஸ்ரீநகர் நோ பிரான்சஸ் எனிவேர். குமரன் சில்க்ங்கிற பேர்லயே ராயப்பேட்டால மயிலாப்பூர்ல எல்லாம் இருக்கும், இங்க போய் வாங்கிடாதயா, எனக்கு பிரான்ச் கிடையாது, எங்க கிடைக்கு கிளை கிடையாது, ஒரிஜினல் கடை இருக்கிற இடம் இதான் ஸ்ரீநகர் தான். அதனால நீங்க ஒரிஜினலா வாங்கணும் இங்கதான் வாங்கணும். பெருமான் பிறவி நோயை அறுக்கின்ற அந்த பெருமானுடைய திருவடியாகின்ற சிவன் கருணை தேன் அது கிடைக்கின்ற ஒரே இடம் இங்குதான், இது வேறு இடத்துல கிடைக்காது, அதான் நின் ஆரமுது. இப்ப பிறவி நோய்க்கு மருந்தாகின்ற அந்த பேரருள் ஏறைய தெய்வங்களிடம் இல்லை, இத சிவபெருமான் மட்டும்தான் உண்டு, கிளைகள் கிடையாது. இந்த பொருள் ஓரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும், இந்த ஆரமுது கிடைக்கின்ற இடம் இந்த இடம் என்பதனால அது அந்த இடத்தை அமுது என்று சொல்லப்படும். நின் ஆரமுது ஊட்ட வழி நின்று ஊட்ட, நான் ஏதோ நினைத்துக் கொண்டு செல்கின்றேன், என் அமுதத்திலே வேண்டிச் செல்லவில்லை, அவ்வாறு விருப்பிடாத என்னையும் என் வழியிலே வந்து நின்று மறித்து எனக்கு ஊட்டிய ஊட்டவும் அவ்வாறு ஊட்டும் காலத்தும் நான் மறுத்தனன் வேண்டாம் என்று சொல்லி வாயை முடிக்கொண்டேன். என்ன காரணம், நான் வாயிலே வந்து தேன் விழுந்தாலும் வேண்டாம் என்று சொல்வேன், ஆனால் என்ன காரணம்னா நஞ்சினை தேடிச் செல்கின்ற காரணத்தினாலேயும் அது அந்த கடைசி அடையை கொண்டு முதலில் சேர்க்கும். நான் உன்னுடைய திரு அருள் ஆரம்பத்தினை அது அமுதமாக இருந்தாலும் கூட அது பிறவி நோயை நீக்கும் என்று அறிந்திருந்தும் கூட அது நீ வழிய வந்து ஊட்டினும் கூட தனது உண்ண மறுத்து வாயை முடிக்கொண்டேன். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த அமுதத்தை உண்ட பிறகு நஞ்சினை உண்ண முடியாது என்பது தெரியும், ஆகவே அதனை உண்ண மறுத்தனன். என்ன காரணம், எது செய்கின்ற தீப்புகு விட்டிலில், விட்டிலில் என்பதில் இருக்கிற இல் என்பது ஓம உருபு விட்டிலை போல, செழிகின்ற என்றால் வளர்கின்ற, செழிதல் வளர்தல், செழித்தல் என்பது வளர்தல் தான். செழித்தல் என்ற சொல்லானது இடைக்குறையாக எதிரை நோக்கி இடைக்குறைந்து செழிக்கின்ற என்பது செழிகின்ற என்று வந்தது என்று கொள்ளலாம். செழிதல் என்றே ஒரு சொல் உண்டு, ஆகவே அது செழிகின்ற என்று கொள்ளலாம். இழிகின்ற, அழிகின்ற, கழிகின்ற என்பதை போல செழிகின்ற, செழிதல் வளர்தல், செழித்தல் என்று சொன்னால் செழிக்கின்ற வளர்தல், இடைக்குறை என்று கொள்ளலாம். செழிகின்ற வளர்கின்ற தீ, அந்த செழுகின்ற தீ புகு விட்டிலில் அதனை சென்று தான் அடைகின்ற விட்டில், என்ன கவனிங்க, விட்டிலாகின்ற பூச்சியின் வாயிலே தேன் வந்து தானாக விழுந்தாலும் அந்த பூச்சி அந்த தேனை துப்பி விட்டு தீ எங்கோ இருக்கின்றது, அந்த தீ வந்து வாயில விழல, இருந்தாலும் தொலைவில் இருக்கின்ற தீயினை இது நாடி சென்று புகுகின்றது. அந்த ஓமை பொருள் ஓமைய பொருளோட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனே வழியே வந்து நமக்கு தன்னுடைய அருளை கொடுத்தாலும் அந்த அருளை துய்க்காது, தானாக கிடைக்காத தொலைவில் இருக்கின்ற சிற்றின்ப நுகர்ச்சியை நாமாக சென்று வழிய முகர்வது என்று செய்கின்ற தீ புகு விட்டிலில், தீனை தான் சென்று புகின்ற விட்டில் இறைவன் தான் வந்து வழியாட்கொள்கின்றான், அதனை வேண்ட அது வேண்டாது விலக்கி நாமாக சென்று அந்த சிற்றின்பத்தை நுகர்வது அது எவ்வளவு பெரிய அறியாமை என்று படிக்கின்றான். அந்த அறியாமை கொண்ட என்னையா என்னையும் விட வேண்டும். செய்கின்ற தீ புகு தானாக சென்று புகின்ற விட்டிலில், புகின்ற விட்டில் என்பதால புகாத நேரத்திலே அந்த நெருப்பினுடைய வண்ணமானது கண்ணை கவர்வதாக இருக்கின்றது, ஆனால் புகுகின்ற காலத்திலே அதனுடைய வெம்மையானது உடம்பினை சுடுகின்றது. அந்த சுட்டாலும் கூட புகுகின்ற காலத்திலே சுடுவதனாலே தன்னை விலக்கிக் கொள்ளலாம் என்று அறிவதற்கு கிடையாது, ஏன்னா அது வந்து பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி, அதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது. சுடுகின்ற காலத்திலே இது சுடுகின்றதே இதிலிருந்து விலகலாம் என்று நினைக்கின்ற நினைப்பு அந்த விட்டிலுக்கு உண்டாகவே ஆகாது. என்ன கண்ணா அறியாமை தலையில எழுத்து ஆடு ஆடிச்சு அழிச்சு எழுதிருக்க. நம்ம குருநாதர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுதான் சொல்றாரு, ஆனா வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் அப்பர் பெருமா, எளிமையா சிரமம்னா ஒண்ணும் இல்ல, முட்டாளிகளுக்கும் புரியறாமே அப்பர் பெருமா சொல்லிட்டார், அறிஞர்களுக்கு புரியறாமே இவர் சொல்லிருக்கிறார். அது எப்படி அதை எப்படி சொல்லிட்டாருன்னா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, அதை புரிஞ்சுக்காமலே போக முடியாது, இதையாவது புரிஞ்சுக்காம போகலாம் ஆனா அதை புரிஞ்சுக்காம போக முடியாது. சொல்றாருன்னா வளைத்து நின்று ஐவர் கல்வர், வந்தனையை நடுக்கம் செய்ய தலைப்பு வைத்து உலைய ஏற்றி தழல்லெறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற அமைகோவல் தெளிவிலாதே திளைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் சொன்னீனே. ஐந்து திருடர்கள் ஒரு காட்டில் அலைகிறாங்க. அந்த காட்டில் அலையும் போது அவங்களுக்கு சாப்பாடே அன்னைக்கு முழுக்க இல்லை. சாப்பாடும் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, பயத்தை சுருட்டுது. ஒரு ஆமையை பார்த்தாங்க, சரி இந்த ஆமையை இன்னைக்கு சூப்பு வச்சு சாப்பிடுவோம். கடினமா ஒண்ணும் கிடைக்கலன்னா கூட, ஹார்டா சாலிடா ஒண்ணு கிடைக்கலா கூட, கஞ்சி போல ஒண்ணு கிடைக்குது, பசிக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமைய சூப்பு கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஆமையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு காட்டுல வந்து அடுப்பு மூட்டணும்னா மூணு கல்லு தான், அந்த மூணு ஆணவம் கண்மம் மயங்கிற மூணு கல்லு, மூணு கல்லே அடுப்பாய். அந்த மூணு கல்லுக்கு நடுப்புற சுள்ளி எல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி ஒரு பெரிய பாத்திரம், ஆமை முழுக்க உள்ள போகும், ஆகவே ஒரு பெரிய பாத்திரமா வச்சு அந்த பாத்திரத்துல பாதி அளவு ஜலம் ஆமை முழுக்க நினையணும். அந்த ஜலத்தை விட்டு ஆமையை போடுறாங்க, உள்ள போட்டு ஆமை வெளியில வந்துடாம என்ன பண்றாங்க, மூடுறாங்க. ஒரு பெரிய மூடி போட்டு மூடி அந்த மூடிக்கு மேல ஒரு கல்லை வச்சிடறாங்க. ஆமை குதிச்சு மூடி திறந்துட்டு வந்துடாங்க. அந்த மூடிதான் யான் என்று அகப்பற்று, அதுக்கு மேல இருக்கிற கல்லுதான் எனது என்ற புறப்பற்று. யான் என்று அகப்பற்றாகின்ற மூடி, அந்த மூடிக்கு மேல எனது என்ற புறப்பற்றாகின்ற ஒரு கல்லு, அதை வச்சுட்டு இந்த உலகிலாகின்ற அந்த பாத்திரம், அதுல இன்ப நாட்டமாகின்ற நீர், அந்த நீரில் இந்த ஆமையாகின்ற உயிர், அந்த உயிரை போட்டு ஆணவம் கண்மம் மாயாகின்ற அடுப்பு, அதுல நெருப்பு வினை வினைப்பயனாகின்ற நெருப்பு, இத ஊட்டினோட இதெல்லாம் செய்யறது யாருன்னா ஐம்புலனாகின்ற கல்வர்கள். ஐம்புலாகின்ற கல்வர்கள் செய்யும் பொழுது இந்த ஆமை நினைச்சதா, இந்த தை மாச குளிருக்கு நாம குளிப்பதற்கு வெந்நீர் வைத்து தருவார் இல்லை. எவ்வளவு புத்திசாலியான ஆமை நம்மள மாதிரி. இந்த தை மாச குளிர்ல நமக்கு யாரு வெந்நீர் வச்சு தராங்க குளிக்கிறது என்று சொல்லி அந்த சூடு ஏற ஏற அது என்ன பண்ணதா, திளைத்து நின்று ஆடியதான், திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதே. சூடு ஏறும் பொழுது சூடு தன்னை கொல்லும் என்று அறியாமல் திளைத்தல் என்பது அறியாமை என்று பார்க்கின்றோம். அந்த அறியாமை கொண்ட ஆமை கொண்டவர்கள் தான் இன்ப நுகர்ச்சியை நாடுகின்ற மக்கள். அதே போல செழுகின்ற தீ புகுவிட்டில் புகின்ற விட்டில் வெம்மையை உணரும். தொலைவிலே இருக்கின்ற விட்டிலுக்கு அந்த பண்ணமானது உள்ளத்தை கவர்ந்து வெறுப்பிடுத்துமே அதை கூப்பிடும். ஆனால் புகுகின்ற விட்டிலுக்கு அந்த வெம்மை உணரப்படும். வெம்மை உணர்ந்தோம் என்று சொல்லி நகர வேண்டும் அந்த அறிவு கிடையாது. வெம்மையை உணர்கின்றோமே என்று சொல்லி விலக வேண்டும் அந்த அறிவு அதுக்கு கிடையாது. அதனை மீறி அது வந்து அந்த கவர்ச்சி இருப்பதனால அது விலக வேண்டும் என்ற நேரத்திலே விலக முடியாத வண்ணம் அது ஆட்கொள்வதனால என்ன ஆகுது, அதிலே சென்று அழிந்து போகும். அது இறக்கைகள் வந்து சுடப்பட்டு இறக்கைகள் சுடப்பட்டதுனால பறக்க முடியாது, நெருப்பிலே விடும். இறக்கைகள் முதலிலே கருகுவதனால, இறக்கைகள் கருகாதிருந்தால் வேணா அது வந்து பறக்கலாம், இறக்கைகளே முதலில் கருகும். அதாவது சுதந்திர உணர்ச்சி முதலில் கருகிடும். இந்திரிய வசப்படும் போது நம்முடைய சுதந்திரம் முதல்ல பறிபோகும், தப்பித்துக் கொள்கின்ற மார்க்கம் அடைபடும். அது அடைபட்டதுனால் என்ன ஆகும், அதிலே விழுந்து சாக வேண்டியதுதான். ஆகவே செல்கின்ற தீர்ப்பு விட்டிலில் அதை போல சின்மொழியாரில், சின்மொழி என்றால் சில பேசுபவர்கள், இது பெண்களுக்கு இயற்கையான அடைமொழி. எல்லாரும் கொஞ்ச தான் பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க கொஞ்சதான் பேசணும்னு நினைச்சாங்க பழங்காலத்துல, அதனால அவங்களுக்கு சின்மொழி அனுபவிச்சு. அது வெற்றம் இருப்பதனால எல்லாத்தையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க, அவங்க கொஞ்சமா தான் பேசிப்பாங்க. அப்படின்னா ஆடவரிடம்னு அர்த்தம், அவங்க கிட்ட அவங்க நிறைய பேசுவாங்க, அதை நம்ம கவனிக்க கூடாது என்பதனால அவங்க நமக்கு சிம்பிள். பெண்கள் வந்து பெண்களும் பேசிக்கொள்வதை நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது என்பதனால அவங்க நிறைய பேசுறாங்கிறது நமக்கு தெரியவே கூடாது. அதாவது கொஞ்சமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பெண்களை, என்ன காரணம்னா சமைக்கும் போதே சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு அவங்க சாப்பிடும் போது கொஞ்சமா சாப்பிடுவாங்க. என்ன இருக்கு அவங்க சாப்பிடறத பார்க்கும்போதே இவங்களை உள்ள கொண்டவர்களுக்கு, அதனால மீது கொஞ்சோண்டு சாதம் இருந்தாலும் போறோம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதாவது சேரு இருக்கு, செந்தாமரை இருக்கு, ரெண்டும் செந்தா குளம். சேரு இருந்தா தானே செந்தாமரை செந்தாமரைன்னு சொல்லுவோம். செந்தாமரே இல்ல சேருதான் இருக்குன்னா அதை யாரும் வந்து விரும்ப போறது இல்ல. சேரு இல்லைன்னா செந்தாமரை வராது. அது போல உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மக்கள் இப்படிப்பட்டவர்கள். யாரில் நாணம் இருப்பதனால கொஞ்சமா பேசுவோம். சின்மொழி யாரில் தன்னால் நீண்ட நாட்கள் இறைவனுடைய அருளை நீண்ட நாள் நான் தேடவில்லை, ஆனால் இந்த சிற்றின்பத்தை தொடர்ந்து பல நாட்கள் விளைந்தேன் என்று சொல்கின்றார். சின்மொழியாரின் பன்னாள், அந்த பன்னாள் விளைவு ஒரு குற்றம். அது ஏதோ அகஸ்மாத்தாக ஒரு ஆபத்து ஆக்சிடென்ட் அடையலாம், ஆனா எப்போதுமே சுட்போர்ட்லயே டிராவல் பண்ணி அடிக்கடி விடக்கூடாது. சின்மொழியாரின் பன்னாள் விழுகின்ற, தொடர்ந்து விழுகின்ற எண்ணெய். பன்னாள் விழுதல் என்பது என்ன? ஒரு நாள் விழுந்த போதே அதனுடைய துன்பமானதை நம்ம அறிகின்றோம். இருந்தாலும் அந்த துன்பத்தினை மறந்து வாசனா மரத்தினாலே இன்பத்தை மட்டும் நினைந்து மீண்டும் விழுதல், அது மீண்டும் மறந்து மீண்டும் விழுதல் என்று இவ்வாறு மறதியாகின்ற ஆணவ மலத்தினாலேதான் மறதி என்று விளைகின்றது. ஆணவ மலம் உயிரினை கஷ்டப்படுத்தது பார்க்கிறோம். இப்ப மறதி என்றதை தான் கற்ற கல்வியை மறப்பதிலிருந்து, தான் உற்ற அனுபவத்தை மறப்பதிலிருந்து, நல்ல அறிவினை மறப்பதிலிருந்து, பெரியவர் செய்த உபதேசத்தை மறப்பதிலிருந்து மறதிக்கெல்லாம் காரணம் ஆணவ மரம் என்று கற்கின்றோம். இறைவன் திருவிழினாலே இந்த ஆணவம் நீங்கினாலுடைய மறதியாகின்ற அசுரனிடமிருந்து ஒருவன் தப்ப முடியாது என்று பார்த்தால், புல நிகழ்ச்சியினாலேதான் ஒருவனுக்கு மறதி ஏற்படுகின்றது என்று கண்ணன் கீதையில் சொல்றார். நீண்ட தொடர்ச்சியில சொல்றார், ஜாயதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபதாயதே. இந்த புலநின்பங்களை நினைப்பதனாலேயே அவற்றிலே அவனுக்கு தொடர்பு உண்டாகின்றது. நல்லா கவனிங்க, நாம் அனுபவித்த ஒன்றை நாம் நினையாதிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அது தொடர்பு கிடையாது. அவன் நினைப்பது குற்றம். அப்ப நினைக்கின்ற குற்றத்தினை ஒருவன் எவ்வாறு தவிர்க்கலாம்னு சொன்னா, எதை நினைக்கணுமோ அதான் நினைக்கணும். இறைவனை தவிர இன்னொரு பொருளை நினைக்கவே கூடாது. இறைவனை தவிர இன்னொரு பொருளை நினைக்கும் பொழுது அது என்ன பண்ணும், பரம்பரையா தொடர்ச்சியின் காரணமாக அது நினைக்க கூடாத பொருளை நினைக்க வைத்துவிடும். பரம்பரைன்னு அதுக்கு பேரு, அது பெரிய ஆபத்து. இறைவனை தவிர வேற எதையும் நினையாவே இருந்தார்கள் அந்த அடையாளம் எல்லாம். அப்ப அவ்வாறு வந்து வேறொரு பொருளை நம்ம நினைக்கும் போது, இது வந்து ஆபத்தில்லாத பொருள் என்று சொல்லி நம்ம நினைத்தாலும் கூட அது ஆபத்துள்ள ஒரு பொருளோடு ஒரு ஒரு தொலைவிலே தொடர்பு கொண்டது. இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அது இன்னொரு பொருளை நினைக்க தூண்டும், அது இன்னொரு பொருளை நினைக்க தூண்டும். அப்படி போய் என்ன பண்ணும், தெரு கொடியிலே ஆபத்தாகின்ற ஒரு பிள்ளை நினைக்க தூண்டும். பரம்பரை தொடர்ச்சி பெரு, அவ்வாறு அந்த ஆபத்தில் ஒரு மாற்றிக் கொண்டு விடுவான் என்பதனால இறைவனை தவிர எதுவும் நினைக்க கூடாது. இந்த பாடலை நாளை நாளைக்கு நான் விளக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே நம்ம இறைவனை தவிர வேற எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அது நம்ம என்ன பண்ணணும்னா, இறைவனை பற்றி நம்முடைய குருநாதர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதனை மறைக்கின்ற பெரிய நட்டத்திலே கொண்டு விடும் அப்படின்னு கண்ணன் சொல்றேன். அது நாளைக்கு நான் விளக்கிறேன். அந்த விளக்கிட்டு இந்த பாடலில் செய்கின்ற தீக்கு விட்டிலில் சின்மொழியாரின் பன்னால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் விரிவாய் அருகார் உழுகின்ற பூமுடி உத்தர கோசம் அங்கைக்கரசே வழி நின்று நின் அருள் ஆரமுதுட்ட மறுத்தனரே. வழி நின்று நின் அருள் ஆரமுதுட்ட மறுத்ததற்கு காரணம் சின்மொழியாரின் பன்னால் செய்கின்ற தீக்கு விட்டிலில் நான் விழுகின்றேன், அதுதான் காரணம். அப்படி இருந்தாலும் என்னை விடுதி கண்டாய், நீ விடக்கூடாது.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: படைக்கலமாகவும். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

இதை கலும் அல்லேன். எழு பிறப்பு உனக்கு ஆட்சியில் தேன் துடக்கினும் போக தொழுது வணங்கி துளீரழிந்து உள் அடைக்கலம் கண்டாய் அணி ஜில்லை சிற்ற

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 41 திருப்பதிகம் அற்புத 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவம் ஆற்றாமை என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியது மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அறிய முடியாத ஒரு தேனாக இருக்கிறான். ஆண் நெய்யை அருமை அருமை, பசுவின் நெய்ன்னு சொன்னார். ஏன்னா நெய் வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம், எரும் மாட்டு நெய் இருக்குது, பசு நெய் இருக்குது. நம்ம பெருமானுக்கு விளக்கு தெய்வம் பெறுவதற்கு எது பயன்படுத்தணும்னா பசுவின் நெய் தான் பயன்படுத்தணும். இப்ப என்ன கடை நெய் தான், அது எந்த நெய்யோ, அது என்ன என்ன கலப்படத்தில வந்ததோ அது நெய்யாது, அது நெய். ஆனால் அதான் போட்டுட்டு இருக்கோம், அதுல பசுவின் நெய் தான் போன ஆண் நெய் என்று சொல்லு. நம்முடைய திருப்பனந்தாள் பக்கத்துல கதிராமங்கலம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல நல்ல ஒருவர் நிறைய பசுமாடு வச்சு வளர்க்கிறார். அவர் பால் கறந்து நெய் வச்சிருக்கிறார். அந்த காலத்துல என்ன பண்ணு கேட்டா, வேற எங்கேயும் வாங்காதா, கதிராமங்கலத்துல போய் அந்த பசுவின் நெய் தான் ஒரிஜினல் பசுவின் நெய் வாங்கறதுங்கிறது. அப்படி ஒருவர் அடிவரிலேயே ஒருவர் இருந்தார், எங்க முடியுமா முடியாது. அதான் பசுவின் ஆண் நெய். அதனால இனிமே நம்ம வந்து பெரும்பாலும் சூட சூடம் இல்லைங்கிறான், சாம்பிராணி சாம்பிராணி இல்லைங்கிறான், ஊதுபத்தி ஊதுபத்தி இல்லைங்கிறான் அல்லவா. இன்னும் எதுதான் எதுங்கிறது, பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பால் ஊத்துறது பாலா பவுடர் இருக்கிறான் இல்லைங்களா. அப்ப இனிமே என்னன்னு கேட்டா, நல்ல கும்பிட்டு கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று இனிமே பாராயணமே தான் வச்சுக்கணும். ஏன்னா எதுவுமே எல்லாம் ஒண்ணும் தகுதி இல்லை. நல்ல அருமையா பெருமான் நல்ல 3 முறையோ 11 முறையோ வளம் உண்டு, நல்லா கும்பிட்டு நல்ல வணங்கி பெருமானி என்று நல்லா போட்டி உதவி செய்தால் அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற எதுவும் நமக்கு உகந்ததாகப்படல. எனவே ஆண் நெய் கரும்பின் தேரலை, அருமையான கருப்பன் சுவை. சிவனை என் சிவலோக கோணை, சிவலோகத்திற்கே தலைவனாக இருப்பவன். மானன நோக்கியதன் கூரணி, எங்க அம்மாவுடவே கூட இருப்பாங்க, யாரு உமையம்மை. குறுகிலேன் நெடுங்காலம், அப்படிப்பட்டவனை போய் நான் இவ்வளவு நாள் தள்ளியும் போய் அடையவில்லையே. ஆனா என்ன செய்துட்டு இருக்கேன், ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடம்புக்கு மட்டும் விடாமல் காலையில ஆச்சோலையோ 8 மணி சிவபிராணம் படிச்சவோ பூஜை பண்ணமோ இல்லையோ, என்னன்னைக்கு இட்லி சட்னியா சாம்பாரா முலாபடி அது இருக்குது, சரி இதுக்கு இதுக்கு ஒரு இட்லிக்கு முலாபடி, ஒரு இட்லிக்கு சாம்பார், ஒரு இட்லிக்கு இது அவ்வளவு. ஏன்னா அப்படி என்னத்தீங்கன்னு இந்த ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன். எதை நான் ஓம்பி வரணுமோ அதை இல்லாமல் இந்த வெறும் இந்த உடம்பை நான் பாதுகாத்திருக்கேன். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே. எப்படி ஞாபகத்து வராமல் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட பெருமான் நினைக்காமல் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன், நிச்சயம் கெடுவேன் உயிர் ஓயாதே. இந்த பாழாப்பான உயிரு பாருங்க, அந்த 3வது இல்ல கடைசி வீட்டுல நேத்து பொசுக்குன்னு இறந்து போட்டாங்களாம். அது போன மாசம் பாருங்க இந்த தெருவுல ஒருத்தர், அவங்க எல்லாம் உயிர் ஓய்ஞ்சு போச்சு. இந்த உயிர் ஓய மாட்டேங்குது, என்னையும் தெரிய மாட்டேங்குது என்று பாவம் நினைக்கிறது. ஓய்விலாதன உவமனில் இறந்தன, அருமை அருமை. ஒன்மல திருப்பாதம் இப்படிங்களா, பெருமானுடைய திருவடிக்கு ஓய்வும் இல்லையா. என்ன ஓய்வு அவருக்கு, 58 68 ரொம்ப ஓய்வு இல்லாம உழைக்கும் சொன்னேன். ஏச 60 ரொம்ப மேக்சிமம் போனா 60 இருக்கலாம் சரிங்களா, இல்லைன்னா 58 இருக்குது அவ்வளவுதானே. இவங்க பாவம் ஒண்ணும் முடியலவங்களால, இந்த கிராஜுவிட்டி மட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாததுனால வயதை தூக்கணும்னு பாக்குது 60. எப்படி நம்ம ஆட்சி போனா பரவாயில்ல, அப்புறம் எப்படி பாத்துக்கிட்டு போறாங்கல்ல. சரி பல பேர் வேலையில்லா திண்டாட்டு இருக்குன்னு சொன்ன உடனே இளைஞர்களை உள்ளே நுழைக்க வேண்டியிருக்கு. அப்ப இது 55 ஆக்கினா தேவையான இருக்குது, 55 ஆக்கினா உடனே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, 60 ஆக்கினா இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு வேலைக்கு உள்ளே நுழைய முடியல. பாவம் திட்டு தெரியாத காடு இருக்கிறாங்க. அதற்காகத்தான் அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால், நாம் ஒரு தமிழாசிரியர் தான் இருந்தால் என்ன செய்யணும் என்றால், மாதிரி கல்வி நிலையங்களிலே அறிவு கல்வி, தெய்வீக கல்வி, தொழிற்கல்வி, இந்த மூன்று வேணும். மூன்று வேணும். இப்ப இருக்கிற கல்வி குட்டிச்சோர் அல்லவா, எல்லாருக்கும் வேலை கொடுப்பது என்பது எந்த அரசாலும் முடியாது, எந்த அரசாலும் முடியாது. அது இப்ப 600 கோடி இருக்கிறமா உலக உலகத்துல, அதுல 100 கோடி நம்ம கிட்ட இருக்கு, நல்ல கொடுக்க முடியுமா முடியாது. பின்ன என்ன, நல்ல அருமையா நல்ல தொழில் வல்லுநர்களை ஆரம்பிச்சு, டாடா பிர்லா நம்ம இந்த பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி மாளிகை இவங்க எல்லாம் நம்ம தொழில் நல்ல வல்லுநர்கள், ஐயா ரொம்ப சுருக்கமான பணத்துல ஆனா தன்னிலையில ஒரு தொழிலை வைத்து தொடங்கி எந்த தொழில் வந்து இன்னைக்கு சரியா வரும் என்றவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு, இந்த முதல்ல 1 முதல் 5-6 ஆண்டு வரைக்கும் இயல்பா அந்த எழுத்தறிவு, 6க்கு அப்புறம் அல்லது 7க்கு அப்புறம் இந்த அறிவு கல்வி தொழிற்கல்வியும் இருக்கணும். நாளைக்கு அவன் +2 முடிச்சாட்டான்னு இந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம், அல்லது எம்ஏ முடிச்சுட்டான்னு இன்னொரு அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு தொழில் அது தெரிஞ்சுக்கணும். அரசு கொடுத்தால் வருவோம், இன்றே நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு அமைப்புல வந்தால் ஒழிய இன்னும் ஒருத்தருக்கு குத்திட்டு தான் ஞாபகம் ஆமா சோத்து வழியிலேங்கிற அவன் என்ன பண்ணுவான். இப்ப குற்றவாளி எல்லாம் 21-19 வயசுல தானே குற்றவாளியே இருக்குது, ஏன் வேலைக்கும் போக முடியல, இங்கேயும் ஒண்ணும் வீட்டுல வக்கு இல்ல, இவரே குதிக்கிறேங்கிற சட்டமா போட போகுது இப்ப. ஆமா தொழிற்கல்வி வேணும். அதே போல இந்த நீர் ஊற்று கூட கர்நாடகா எதிர்பார்த்து நடக்காது, ஏதோ பவான். நாம ஒரு பக்கம் அங்க தண்ணீர் கேட்டுக்கொண்டு தமிழகத்திலே எங்கெங்கே நிலச்சரி நீர் இருக்கிறது என்பதை பார்க்கணும். அது இங்க இருக்கிற இந்த பிஇஎல்லாம் விட நல்ல வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். நாகர்கோயில சொல்லுவாங்க இதெல்லாம் சில பேர் இருக்காங்களா, அப்படியே பாப்பாங்களா குச்சி பண்ணிட்டே வருவாங்களா, ஏ என்னது எங்கடா அங்க வெட்டுற இங்க வெட்டுறாங்க. அதனால் இப்படி போய் அவன் ஆண்டவன் ஒவ்வொரு உயிரினை காப்பானால் அதனாலதான் ஓய்வில்லாதன அவன் திருவடிக்கு எந்தப்பா ஓய்வு, ஒரு காலத்திலையும் ஓய்வு. ஓமனில் இறந்தன அப்படிப்பட்ட திருவடிக்கு ஒரு ஓமை சொல்லுங்களேன் அப்படின்னாரு. திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார், என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னார், பெருமான் திருவடிக்கு ஒரு ஓமை சொல்ல வேண்டும் என்று கேட்டு கூட்டுக்கிறேன் அப்படின்னு. அடியேன் முதலதிகாரத்திலேயே பாடியிருக்கிறனே, தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான், அவன் திருவடி முதல் அவன் திருமுடி வரைக்கும் ஓமை இல்லாதவன். இதுல போய் ஏன் இப்படி எல்லாம் பெரியவங்க போய் கஷ்டப்படுறீங்க போய் அப்படின்ட்டு, சிவ சிவ இந்த திருக்கோள் மறைஞ்சு போயிடுச்சு சாமி, இல்லைன்னா நான் இந்த மாதிரி போயே சொல்ல மாட்டேன், ஓமனில் இறந்தனன்னு சொல்ல மாட்டேன். ஓமனில் இறந்தன ஓமை சொல்ல முடியாது, ஏன், தனக்கு ஓமை இல்லாதான், என் இறந்து எல்லை இல்லாதானி, இலாதானே நின்பெரும் சீர் நிற்குல்ல, இலாதானே கம நின்பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அந்த நின்பெரும் சீர் இப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான், ஒண்ணு கணிதம் இல்ல, ஒண்ணு ஒரு கமதான். இப்ப கூட திருவாசகம் ஒண்ணு லால்வெளியில பதிப்பிக்கணும்னாங்க, நான் இப்ப கம போட்டு கொடுத்தேன், இப்ப பதிப்பீங்க சாமி, இந்த கம போட்டதை நிறுத்திட்டோம் அதுவே பொருள் விளங்குவதற்கு காரணமாயிருக்கு. ஓய் மீளாதன உவமனில் இறந்தன ஓமை சொல்ல முடியாது, ஒன்மலத்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி, இதான் நன்றி உணர்வு. நாயிலாகிய குலத்தினும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி என்றார் முன்னும் அதைவிட கீழ்பட்ட குலம், அப்படிப்பட்ட அதைவிட கீழ்பட்ட குலத்தில் இருந்த எனக்கு நன்னெறி காட்டி, எங்கே திருப்பெருந்துறையில, தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை தாய் போல் தலையளித்திட்டு என்று முன்னே சொல்லியிருக்க, அவள பெற்ற ஈண்ட தாய் போல இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணியின் மிக விரைவாக காண வேண்டும் என்ற விருப்பம், ஆனா காணல, தீயில் வீழ்கிறேன். ஒண்ணு செய்யணும், இப்ப சொல்லலாம் செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறானே, விலையம புதுசா நம்ம போய் நம்ம சொல்ற மாதிரி படா இதெல்லாம் எங்களுக்கு பழங்களே போடான். தீ ஒண்ணு உன்னை திருவடியை கண்டிருக்கணும், இப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொடுத்து எனக்கு ஆண்டாய், அது ஓய்வில்லாதது ஓமனில் இறந்தது ஒரு சிறந்த மலர் போன்ற திருத்தாள், தாயிலாய இன்னருள் புரிந்த திருவடி, அது எனக்கு காணணும். காணல என்ன செஞ்சிருக்கலாம், செத்துடணும்,
0: எப்படி சாவது? அந்த காலத்துல தீயில் வீழ்கினேன், நெருப்புல விழுந்துருவான். பாவம்.
2: தினிந்தாரை உருள்கிறேன், பெரிய மலை மேல ஏறி உருண்டுறது. அதனாலதான் உயிர் போக்குவது இப்படி இல்லை. தின்வாரை உருள்கிறேன், அடுத்தது செழுங்கடல் புகுவேனி, அல்ல கடல்ல உருண்டுறது. ஆகவே ஒன்று மலை மேல உருண்டு விடுவது, அல்லது கடல்ல போயிடுறது, அது நெருப்புல. இப்படியாக தன்னை மாய்த்துக் கொள்வது. மகாபாரதத்துல அர்ஜுனன் அந்த கவலம் வருகின்ற பொழுது அர்ஜுனன் தேர் வருது, அவனுடைய மகன் ஜெயந்தனை வந்து கொண்டு விட்டான். யாரு யார் கொண்டார்? பாரதன். ஜெயந்திரதன கொண்டு விட்டான். கொண்டு விட்ட உடனே இவன் வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள என்னுடைய மகனை கொண்டவன் என கொல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன்னு சொன்னான். யாரு? நம்ம ஐயாதான், கண்ணபிரான் தான். அது சாரதி எல்லாம் ஓட்டுறது. ஓட்ட உடனே உடனே நிச்சயமா கூடி மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சு வச்சிருக்கேன். இவன் சபதம் பண்ணோடனே நான் இன்னைக்குள்ள கொள்ளேன, நான் இறந்துடுவேன்னு சொன்னோடனே இன்னைக்கு பூரா மறைச்சு வச்சிடும். மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சா மணி ஆச்சு. இப்ப காலில் 9:00 இந்த சபதம் பண்ணா 10, 11, 12, 1, 2, 2.5, 3 கூட ஆக போகுது. என்ன வருது? இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு இறந்துடணும். கண்ணபிரான் அல்லவா? என்ன பண்ணார்? பக்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் அச்சித்தருவதும் ஒரு நாணி. என்ன செய்தார்? என்ன அர்ஜுனா? அர்ஜுனன் தன்னுடைய சக்கரத்தை விட்டு மறைச்சிட்டார் சூரியனை. மணியை சரியா 2:50 தான். இது இங்க என்ன 5:50, 6 ஆக போகுது. என்ன அர்ஜுனா? சபதம் என்னாச்சுன்னு சிவசிவல ராமராம ராமராம நான் அப்படியே செய்யறேன். பின்ன அப்படியானா வந்து என்ன பண்ணார்? தீயில் வீழ்கிறேன். உயிர் ஒண்ணு என்ன? நெருப்பு வளர்ந்துட்டான். நெருப்பு வளர்த்து விழப்புறம். விழுவதற்கு முன்னே இவர் கொஞ்சம் கருணை அல்லவா? அதனால என்ன பண்ண? அர்ஜுனா, உனக்கு நான் சாரதி ஓட்டியே எத்தனை நாள் பட்டிருக்கேன். இனிமே நான் அவனையும் வந்து ஒரு போர்க்கோளம் பூண்டு நான் சாரதி ஆயிருந்து என்னைக்கு பாக்க போறேன். அதனால என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு? நீ நல்ல போர்க்கோளத்தோட இவன் என்ன போர்லாம் போர்க்கோளத்தை கழட்டிட்டான். கழட்டப்படாது இல்லவா? அதனால போர்க்கோளத்தோட போட்டுக்கணும். நீ அந்த வெள்ள பிடிச்சே இருக்கணும். நீ வந்து இந்த தீய 3 தரம் வலை வந்து தானே திரும்ப நெருப்புல விழணும். அதனால இந்த 3 தரம் வலை வரும்போது நீ வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டே வருவியா? நான் அந்த சாரதி போட்டுட்டு வருவானா? போட்டு வந்து 3வது தரம் வந்த பிறகு நீ நெருப்புல விழுந்துரு. சரி அர்ஜுனா, நீ என்ன எடுப்ப? நின்றுட்டு இப்ப இதோ ஒரு முறை வந்துட்டது, இதோ 2வது முறையும் அப்படி வருகிறது. 3வது முறை வர இருக்கும் பொழுது அந்த ஜெயந்தன் வந்துட்டான். ஏன் இவன் தான் சாக போறான்? சாக போறான். வந்தது இவனுக்கு தெரியும், யாருக்கு? கண்ணபிரானு தெரியும். பார்த்தார் மணி 3:10 தான் ஆகுது. ஒரிஜினல் கடிகாரத்துல, இது பொட்ட கடிகாரத்துல 6 ஆச்சு. ஏன்னா சக்கரத்தை வச்சு மறைச்சதுனால. என்ன அர்ஜுனா, 3வது முறை வருது. ஆமா, நான் சொன்னபடி நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன. ஆனால் இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தால், இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னா. சக்கரத்தை எடுத்த சூரிய மணி 3:10 இவனும் முன்னிருந்தான். அடிச்சாதான். இதெல்லாம் பாரதம் அல்லவா? பாரதம் அல்லவா? அதுதான் ரொம்ப அருமையா. அது என்னது? முத்தைத்தரு பத்தைத்தரு நகை அத்திக்கிரி சத்திக்கிறவையில. அதுக்கு என்ன? 10 தலை தத்தை கனைவிடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகளில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொரு ரட்சித்தருள்வது ஒரு நாணி. முருகா, உன்னை பாராட்டணும்னா நாங்கெல்லாம் பாராட்டி பிரயோஜனம் இல்லப்பா, உங்க மாமா பாராட்டணும்ப்பா. மாப்பிள்ள எப்படி? என்ன தீபாவளி வந்திருக்காருங்களா மாப்பிள்ள? ஆமாங்க, தங்கங்க, தங்கம் எங்க மாப்பிள்ள. என்று உன்னை பாராட்டுறது உங்க மாமால பாராட்டணும். நான் பாராட்டுறேன். பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடன் ரட்சித்தருவது ஒரு நாள். அவர்தான் சமத்துவப்படுத்தினார். சைவ வைணவத்துக்கு இல்லாம வம்பு இல்லாம, சைவ வைணவத்துல வம்பு தொந்தரவுகள் இல்ல. இப்ப பாருங்க, தீயில் வீழ்கிறேன், தின்பாரை உருள்கிறேன், செடுங்கடல் புகுவேனி. இந்த 3 ஏதேனும் ஒன்று செய்தாவது என்று உயிரை மாய்த்துக் கொள்கிறார். வேனில் வேல்கனை கிழித்திட மதிசுடும் அதுதனி நினையாதே. இது இன்பம். வேனில் வேல் வேனில் வேல் மலர்கணைக்கும் என்னகை செவ்வாய்க்கரியன்னு முன்னே சொல்லியிருக்காரு. வேனில் வேல் யாரு? மன்மதன். அவனுடைய அம்புனால்னா இன்ப இன்பத்துல சிற்றின்பத்திலே தலைப்பது. சிற்றின்பத்தை இவர் தலைப்பதல்ல, நாம் தலைப்பதை ஏற்றிக்கொண்டு சொல்லுகிறார். அதனால் மணிவாசகரும் குடும்பத்தினார் அப்படின்னு ஆரம்பிவிடாரு. வேனில் வேல் கணக்கிடித்திட மதி சுடும் அதுதனி நினையாதே, மான்னில் ஆவிய நோக்கியர் படிதிடை மத்திடு தயிராகி. இந்த பெண்கள் இன்பத்துல எது போலனாரு, மத்திடு தயிராகி. மத்திடு தயிரா இருந்தது, இப்ப மத்தும் இல்ல தயிரும் இல்ல. அந்த மத்து கடையும் போது என்ன பண்ணும்னு கேட்டா, கடைய கடைய கடைய அடியில் இருக்கிற அந்த தயிர் அப்படியே சின்ன சின்னதா சின்ன சின்ன சின்ன சின்னதா அப்படி தூள் தூள் தூளா அப்படியே மோராக ஆகும். ஆனா அதுல இருக்கிற அந்த இந்த சத்து வெண்ணெய் சத்து இருக்குது, அது அப்படியே உருண்டு வரும். அது போல இங்க மத்திடு தயிர்னா அந்த மத்துக்கு எப்படி அந்த தயிரானது தூள் தூளா உடையுது, அது போல நான் அந்த இன்பச் சுவையினாலே நான் உயிரானது அந்த தூள் தூளாக உடைகிறது, அவ்வளவு அடிந்து நான் இருக்கிறேன். மத்திடு தயிராகி தேன் நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன். அப்படி இருந்த எனக்கு பெருமான் தேன்னிலாவிய சிவநகர் தன்னுடைய தன்னுடைய நகருக்கே அழைத்துக் கொள்ள முடியாது. அருமையிலே அந்தரனாகி வந்து ஆட்கொள வல்லாம் அப்படி ஆட்கொண்டான். அப்படி இருக்க நான் அங்கே போகாமல் ஊனிலாவியை ஓம்புதற் பொருட்டிலும் உண்டுடுத்திருந்தேனீ. வெறும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ரெண்டு காரியம் செய்கிறேன். ஒண்ணு நல்லா சாப்பிடுறேன், நல்ல விதம் மானம் போகாம வச்சுக்கிட்டுகிறேன். இந்த உண்பதும் உடுப்பதுமாக முடியும். அதான் தாய்மானார் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அவர் இப்படி போனார், ஒண்ணு நல்ல வந்து சாப்பிடுறேன் நல்லா தூங்குறேன் இதுதான் மிச்சமாச்சுன்னு. இவர் வீணில் உண்டு உடுத்திருந்தேனே. பாவம் தாய்மானார் பின்னே மணிவாசகர் முன்னே அவர் உண்டு உடுத்தினார். இவர் அவர் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அப்ப ரெண்டும் பயனில்லாத வேலையை செய்கிறோம் என்று சொன்னார்லாம். இப்படியாக அந்த பிரிந்த அமைப்பை எழுந்து வருந்துகிறார். இந்த அளவிலே நாம் திருச்சதகத்திலே ஒரு பகுதியை ஒரு பத்து பாட்டை இப்பொழுது கைமாறு கொடுத்தல் என்றார். கைமாறு கொடுத்தல், கைமாறுன்னா ஒருவர் செய்த ஒன்ற ஒரு உதவிக்கு மீண்டும் திரும்ப செய்வது கைமாறு. திருக்குறள் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ என்று சொன்னார். இப்ப மழை பெய்து இந்த மழையானதுக்கு என்னாவது நம்ம கைமாறு செய்ய முடியுமோ? பெரிய உதவி, மழையினுடைய உதவி மட்டும் மிகப்பெரிய உதவி. அதிலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு முதல் நாள் பேப்பர்ல வருது. ஒரு சொட்டு கூட தரமாட்டோம் என்று கர்நாடகத்தில் எல்லாரும் இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நாளில இருந்து எந்த அந்த மாதிரி சொன்னார்களோ அதுக்கு மறுநாளே மழை பெய்து நல்ல மழை. அதான் அந்த கூட என்னமோ திருவண்ணாமலை மட்டும்தான் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கிற குளங்கள் எல்லாம் நிரம்பலியேன். அது பெருமானுடைய திருவள்ளினாலே அவனருடைய எண்ணப்பொடியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று சொல்வது போல அடுத்த திங்களுக்குள்ள எல்லாம் குளமெல்லாம் நிரம்பி திருவண்ணாமலையிலும் மிகுந்த செழிப்பா நிரம்ப தண்ணீர் இருக்கிறபடியா வரும்படியா பெருமானுடைய அவருடைய வேண்டுகோள் கைமாறுங்கிற சொல்லிக்கொண்டே அங்கே வைத்தார். அதுபோல பெருமான் செய்கின்ற பேரர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியுமா? யான் இதற்கு இளங்கோர் கைமாறு என்ன பார்த்தது அது உருகும்படியான அமைப்பு பெருமான் தந்தால் என்று இப்ப நமக்கே அவங்க நம்ம நாடி பிடிச்சு பார்ப்போம். பல நாள் திருக்கோயில் போயிட்டு வர்றோம், எல்லா நாளும் கசிந்து மனம் கசிந்தா போறோம். சும்மா அப்படியே ரைட் லெப்ட் போட்டு போன நாள் பல நாள் தான், என்றோ ஒரு நாள் தான் எந்த மூர்த்தி கிட்டையோ கொஞ்சம் நமக்கு கசிவு ஏற்படுது. ஆனா நம்முடைய பெரியவர்களுக்கெல்லாம் தினமும் அந்த மாதிரி கசிவு ஏற்பட்டது. நமக்கு என்றோ ஒரு நாள் எந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி கிட்ட ஏ நாளைக்கு ஏற்படலாம், ஒரு நாளைக்கு பெருமானிட்ட அல்லது ஒரு நாள் பெருமாட்டிக்கிட்ட அல்லது மூத்த பிள்ளையார் இப்படியாக ஏற்படலாம். ஆனா அது வந்து எந்தரம் அல்லா என்னருள் தந்தார். எந்தரம்னா என்னுடைய எல்லைக்கு மேற்பட்ட அருள். நீ அப்படிலாம் செய்வதற்கு எந்தரம் அல்லா என்னருள் தந்தாய், யான் இதற்கு இளநூறு கைமாறு. நான் என்ன செய்ய முடியும் உனக்கு என்று சொல்ற அருமையான சொல் பார்த்தீங்களா? திருக்குறள்ல கைமாறு வேண்டா கடப்பாடு, திருவாசகத்துல கைமாறு, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆகவே அந்த கைமாறி இல்லாத ஒரு வேண்டாத நாம் தர இயலாத ஒரு பெருமானுக்கு கைமாறி என்ன கொடுப்போம்னு கேட்டா, யான் இதற்கு எழுநூறு கைமாறி என்று விண்ணப்பிப்பதுதான் கைமாறு. அம்மா வேற என்ன செய்வீங்க? பெருமானே நீ செய்யற பேரர்களுக்கு இந்த ஆன்மா என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது சுவாமி, ஒன்று செய்ய முடியாதே என்று எண்ணி இயங்குகிறது தான் கைமாறு. வேற ஒண்ணு சேர்த்துக்கணும். யான் இதற்கு இளங்கோர் கைமாறு என்று சொன்ன அதுதான் கைமாறா செய்ய முடியும், வேற என்ன? அப்படி பெருமானுடைய. ஆகவே அந்த பெருமானுக்கு கைமாறு கொடுத்தல் என்றால் என்ன? அது மாதிரிதான், எனக்கு கைமாறு கொடுக்க முடியாத பேரர்களை செய்கிறாயே பெருமானி என்று சொல்லி நன்றி உணர்வோடு வணங்குவதுதான் கைமாறு. அது மாதிரி இங்க கைமாறு கொடுக்கல் என்று ஒரு அருமையான பகுதியில இந்த அமைப்பை வழங்குகிறார்.

0: ஒருவனுக்கு ஒருவனே கெற்றிலேன் கிற்பண்ணுண்ணவேன். இது ஒரு விதமான அமைப்புல பாட்டு, இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, நீண்ட பாட்டு இல்ல. நம்ம இது பார்த்தா திருக்குறுந்தகம் மாதிரி இருக்குது. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேருமி பூமிசை, என்னம் பாலிக்கும் ஆறு அன்பின் கூற, என்னம் பாலிக்கும் உயிர்பிறவி. ஐந்தாம் திருமுறையில இப்ப பாருங்க, அவர் அதுலயே இந்த ஐந்தாம் திருமுறை ஒண்ணுதான் இருக்குல்ல, சின்னதா இருக்கு. கந்தரன் பூதி மாதிரி இது மாதிரி இந்த மாதிரி நாள். மற்றபடி நீங்க நான்காவது திருமுறை ஒரே ஒண்ணு பண்ணா இருக்குது, கூற்றாயின வாரம்லாம் பண்ணா இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குளித்த உருவம் குபைக்க வாயுலாம் திருவிருத்தம் திருநீர்ச்சியா படித்தது, தாண்டகம் கேட்க வேணாம் அது நீங்களும் படித்தது. எப்படியோ இந்த ஒன்று மட்டும், இந்த அன்னம்பாலிக்க திருக்குறுந்தொகை மட்டும், ஐந்தாம் திருமுறை மட்டும் எல்லா திருக்குறுந்தொகையாகவே பாடி மலையே சார். அதனாலதான் அந்த இதை சொல்லிக்கொண்டே உடவாரம் செய்தார் என்று நம்முடைய சேக்கலா பெருமான் சொல்கிறார். தில்லையிலே பாடிய பாடல்களில் எட்டு பதியங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த எட்டு பதியங்கள்ல அன்னம்பாலிக்கும் என்பது ஒன்று. அந்த அன்னம்பாலிக்கு எப்பொழுது பாடுகிறார் என்று கேட்டா, நேர நடராஜ பெருமானை போய் பார்த்து வழிபட்டு அப்படியே கீழே இறங்குகிறார். இறங்கி இதோ வெளியில வருகிறார். இதோ திருவீதி, சிதம்பரத்துல இருக்கிற திருவீதி. அந்த திருவீதி எப்படி சொல்லணுமா, சேக்கலா சொல்றார், சிவமே நிலவிய திருவீதி. திருவீதியில என்னப்பா நிலவுனாரு, சிவமே நிலவிய திருவீதி. வேற எந்த ஊருக்கும் சொல்லல அந்த மாதிரி அந்த திருவீதி. ஏன்னா நான்கு வீதியிலுமே சிவன் நிலவும்பா. உள்ள நடராஜா கிட்ட போனா மட்டும் இல்ல, சிவமே நிலவிய திருவீதி. அந்த சிவமே நிலவிய திருவீதியில வழிபாடுலாம் செய்துட்டு அப்படியே கையில உழவாரம் இருக்கா, அதனால ஆங்காங்கே ரெண்டு ஒரு புல்லோ மற்றதோ இருக்குன்னு சொன்ன உடனே, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் எப்பூமிசை. நீங்க உழவார திருப்பணியோட வாயில பாடலாம்னா இதான் பாட முடியும். இப்ப கூட்டாயினவாறு பண்ணின்னு வச்சுங்க, ஒன்னும் கூட்டாயினவாறு தவறி போடும் உழவாரம், அல்லது உழவாரம் செய்வீங்க கூட்டாயினவாறு தவறி போடும். ஏன் பண்ணோட இருக்கிறது, அது போய் நீங்க என்ன பண்ண, கூட்டாயினவாறும் விளக்ககளீர் கொடுமை பல செய். ஒண்ணு இது நின்றோம், ஒண்ணு இது நின்றோம். இந்த ஒண்ணு சிறவிப்பு சேக்கலா பெருமான் இந்த இந்த பதியத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த திருப்பதி உழவார திருப்பணி செய்தோம் என்ற ஒரு அருமையாக என்னமோ அது அவர் மாதிரி சொன்னதற்கு என்ன நம்ம கை மாறி செய்யப்படும். சேக்கலார் பெருமான் இல்லை என்றால் இந்த திருமுறைகள் இடங்கூறி விளக்கவே முடியாது. அவர் தான் அந்த இடங்கூறி விளக்கினர். நிறத்தில் இவ்வாறு இந்த வீட்டில் பாடினார் என்று சொல்வது அவர் தான் சிங்கன். அரியானை அந்த ரதம் எப்ப பாடினா, அரியானை அந்த ரதம் சிதம்பரத்திலிருந்து திருவேட்களம் சென்று திருக்கடிப்பாளை சென்று வணங்கி மீண்டு வந்து உள்ளே பெருமானி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானால் அந்த பெரும்பற்ற புலியூரம் வளம் வருகின்ற பொழுது இதை பேசினாராம். அரியானை அந்த நரதம் சிந்தயானை அருமறையின் அகத்தானி என்ற தாண்டவம். இப்படி எல்லாம் பாப்பா எப்படித்தான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெருமக்களுடைய திருவாய் மொழிகளை ஐந்து நூற்றாண்டு கழித்து வந்த சேக்கலா பெருமான் அருமையா இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இப்பொழுது பாடியது என்று சொல்லி தெய்வ திருவரு. இதுக்கெல்லாம் நம்ம கைமாறு செய்ய முடியுமா? படிக்கிறதான் கைமாறு, மனதில் நினைக்கிறதான் கைமாறு. ஓரொரு கால் நினைத்தவர்களை இப்படி எல்லாம் செய்தீர்களே இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய திருவடிக்கு வணக்கம் என்று சொல்லுவதுதான் கைமாறு, வேற என்ன செய்யும். ஆகவே அது போல இந்த பாட்டை படித்தாலே நம்முடைய அந்த திருக்குறுந்தொகை போல இருக்குங்களா. இருகை யானையை ஒத்திருந்து என்னுள கருவை ஆண் கண்ணிலேன். உலகத்திலேயே ஒரு கையை உடைய யானை தான் பார்த்திருக்கீங்க. ஒரு கைக்கு ஒரே ஒரு கை தானே இருக்கு யானைக்கு துதிக்கு இருக்கு. இது என்னன்னாரு, ரெண்டு கை கொடுத்த யானையானா இருக்கேன். பாவம் ஏன்னாரு, அது அதுக்கு ஒரு கை கொடுத்த இதுக்கு இரு கை கொடுத்த ரெண்டு கை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி போய் வணங்குறோமா அருமையா, நல்ல கரங்குழிவார் உண்மைகளும் பொன்களும் வெல்க, சிறங்குழிவார் ஓன்றுவிக்க என்று சொல்லமா? இல்ல, இரு கையை உடைய யானையானது இருப்பது போல நானும் ரெண்டு கையினால என்ன பண்றேன், ஒருத்தர் கரும்பு கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன், ஒருத்தர் இது பண்ணி வெள்ளம் கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன், ஒருத்தர் இது கொடுத்தா இப்படி வாங்கிக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப ரெண்டு கையும் கொண்டு நான் இந்த வேனில் வீணில் உண்டு உடுத்து இருப்பதானின் இங்கு போறேறேன் என்று சொல்வது போல உண்ணு நல்ல உண்ணுகிறேன், உடுக்கிறேன், தூங்குறேன், இதான் மூணு தான் செய்கிறேன். இப்படி ரெண்டு கையை உடைய யானை தன் இருகையினாலும் வாங்கி சாப்பிடுவது போல நானும் உன்னுடைய உணவும் உண்டியும் உறக்கமும் இந்த மூன்றுமே ஆக இருக்க தவிர என் உள்ள கருவையான் கண்டிலேன், உள்ளத்திலேயே பெருமான் எழுந்துள்ள இருக்கிறாரே அந்த அவனு, அதாவது வேற எங்கேயாவது ரெண்டு மைல தாண்டிருந்தா கூட பார்க்க முடியாது, இந்த உள்ளத்திலேயே எழுந்தருள் இருக்கிறான். அது உள்ளத்தில் இருக்கணும்னு தாண்டியனு. பின்ன ரெண்டு கையை உடைய யானை ரெண்டு கையினால வாங்கி வாங்கி இந்த மீனால உண்டு கொடுத்திருப்பது போல நான் அப்படித்தான் இருக்கிறேன் பெருமானி, என் உள்ள கருவையான் கண்டிலே. ஆனா நான் கண்டேன் எது, கண்டமே துன்பம் தான் கண்டேன். ஆமா, இந்த இரண்டு கையினாலும் பெருமானி வணங்கி வணங்கி வாழ்த்தியிருந்தால் எவ்வளவோ இன்பம் பெறலாம், வணங்காமல் வெறும் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் எவ்வளவு துன்பம் தான் கண்டான், பிறவி துன்பத்தை கண்டு. கண்டமே அவர் அப்படி இருக்கார், நம்ம தான் அப்படி இருக்கிறோம் அல்லவா. வருக என்று பணித்தனை. ஆனா நீ செய்தது என்னாரே, நான் இயல்பாக குதிரை வாங்க சென்ற என்னை அப்படி திருப்பெருமுறை வருகின்ற பொழுது வாப்பா வாப்பா வருக என்று பணித்தனை, உடைய கருணையினாலே நான் இயல்பாக நானே செல்ல எங்கேயோ செல்ல போகின்ற என்னை நீ வந்து பணித்த, அது உடைய கருணை. வருக என்று பணித்தனை பானூரோர்க்கு ஒருவனே, அப்படி ஒப்பற்றது இவனாக இருக்கார். எல்லாருக்கும் ஒப்ப ஒருவன் இங்கே ஒருவன் என்பது ஒன்றுங்கிற எண்ணிக்கையும் குறிக்கும், இன்னொன்று ஒப்பற்றவன் என்பதையும் குறிக்கும். ஒருவனே கிட்டிலேன் கிற்பன் உண்ணவே, பாருங்க கிட்டிலேன் கிட்டிலேன்னு நான் செய்யல, எதை பக்தியை செய்யல, ஆனா இன்னொன்னு கிற்பன் கிற்பன் நான் செய்யறேன், எது என்ன சாப்பிடுறேன், எதை செய்யணுமோ பக்தியை அதை நான் கிட்டில செய்யல, எதை செய்ய வேண்டியது இல்லையோ. பாருங்க எல்லா மருத்துவரும் என்ன சொல்றாங்க, டயட்டு டயட்டு டயட்டு, உணவை பார்த்துங்க உணவு பார்த்துங்க உணவு பார்த்துங்க, அஞ்சு இட்லினா மூணு இட்லி சாப்பிடுங்க மூணு இட்லி சாப்பிடுங்க, அப்படி ரொம்ப ரொம்ப போடாதீங்க ரொம்ப போடாதீங்க என்று சொல்றாங்க. இப்படி நான் என்னன்னு கேட்டா உணவே கிற்பன் சாப்பிடுறதுல புளி. ஏப்பா கோயில் போனியா குழம்பு போனியா ஒரு சிவபிராமன் சொன்னியா, எது கேட்டா சரி கிட்டிலே செய்யவே அந்த பக்கம் மூச்சே புரியல, இந்த சொல்லு கூட இது புரியுது. இந்த கிட்டிலேன் கிற்பன் இதெல்லாம் நீங்க அதிகமாக எடுத்தாளாத சொற்கள். இன்னும் சொல்ல போனா திருவாசத்துலதான் இருக்கு, நம்ம மற்ற திருமுறைகள்ல கூட மற்ற திருமுறை கூட இருப்பதா தெரியல தெரியல இந்த சொல்லலாம். இது தனி ஒரு சொல் கிற்பன் என்றால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எது உண்ணவே கிற்பன், நான் உண்ணுதலையே செய்து கொண்டிருக்கிறேன், செய்யல எதை பக்தியெல்லாம் செய்யவே, மனசால் நினைக்கிறதோ உடம்பால் வணங்குவதோ வாயினால் பெருமானை போன்னு சொல்லுவதோ காலால் வளம் வருவதோ எதையுமே செய்யறீங்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
2: நான்காம் திருமுறை 75வது பதிகம் 4வது பாடல் உடம்பெனும்.
1: வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4ஆம் திருமுறை தனித்திருநேரிசை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயின்

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: யாழ்முறிப்பெண் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழிவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்முலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சைப்பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப் பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.